உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து நாட்டிலிருந்து அன்புடன் தருகின்றார் அருள்மோகன் ஒரு பாடல். என் காதலே என்ற திரைப்படத்தில் பெண்ணா தேவதையா என்று வரியெடுத்து பாடி மகிழ வைக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலை கேட்போம். முதலில் நீண்டகால உறவு எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வாவா அன்பு என்ற உருக்கமான பாடலை ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

கேட்கும் இனிமையான பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடலாக சின்ன குயில் சின்ன குயில் என்ற வரி எடுத்து எனக்கே நீ என்ற திரைப்படத்து பாடலை பாட வைப்பது வனமை போல என்றும் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். இவர்கள் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்தில் இருந்து கேட்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா ஜோடி குரல்லே பாடும் பாடலை ஜோடியாக கேட்கின்றார்கள்.

இவர்கள் வந்துவிட்டால் அடுத்த பாடலை சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா வந்து ரமணி தருவது வழக்கம். வளமை போல் என்றும் தருகின்றார். உனக்காக பூச்செய்த என்ற ஒரு பாடல், என் ஆசை உன்னோடு என்ற திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது.

0: தொடாதோ,
1: அம்மம்மா கை தொடாதோ, உல்லாசம் பொங்கிடாதோ.
2: ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைஞர்த்திருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்டு மகிழ்கின்றோம்.

நாங்கள் கேட்டு மகிழும் இனிமையான பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடல்கள். அந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடல் கனடாவில் இருந்து மொன்றியல் நகரம் தனுஷன் தந்த பாடல். பூவெல்லாம் பாராட்டும் என்று பாப்கார்ன் திரைப்பட பாடலை தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் தந்த பாடல். பாடுற பாட்டுக்கு என்ற பாடல், பார்வைகள் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

தொடரும் பாடல் சிந்து நதியோரம் என்ற வரி கொண்ட இனிமையான ஒரு பாடல். மலர்களில் அவள் மல்லிகை என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஐரோப்பாவிலிருந்து ஈழமணி நாடு சென்று ஓய்வில் இருக்கின்ற என்னவள் வளமை போல இன்றும் கேட்டு எழுதிய பாடலாக ஒலிக்க கேட்போம்.

இந்த வழியிலே தான் அடுத்து வரும் பாடல் வளமை போல நிறைவுக்கு வரும் பாடலாக நிகழ்ச்சிக்கு பாரதி கண்ணம்மா திரைப்படுத்தும் பாடல் தொண்டலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாடல் என்ற அந்த பாடலை அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

உறவுகளில் நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்த தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே என்று அறிந்து நிறைவுக்கு கொண்டு வந்த நிகழ்ச்சியை நாளையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு தமிழுடன்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். விரத நாட்களில் எங்கே சாப்பிடலாம்? கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் விரதம் மேற்கொண்டால் நம் வீட்டில் சாப்பிட்டால் விரத பலன் முழுமையாக கிடைக்கும். மற்றவர் வீட்டில் சாப்பிட்டால் பலன் உணவளித்தவருக்கு சேர்ந்துவிடும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களிலும் பிறர் அளிக்கும் உணவை சாப்பிட்டால் யாத்திரை சென்ற புண்ணியம் அவர்களை சேர்ந்துவிடும். பூஜையில் சுவாமிக்கு பிரசாதமாக தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை படைப்பர். சிலர் சுத்தாண்ணம் அதாவது வெள்ளைச்சோறு மட்டும் கூட வைப்பது உண்டு. பிரசாதம் வைக்கும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகத்தால் ஆனதாக இருப்பது சிறப்பு. மண் சட்டி, தாமரை இலையிலும் பிரசாதம் படைக்கலாம். தாமரை இலையில் படைத்தால் மகாவிஷ்ணு மனமகிழ்ந்து வரம் தருவார் என பரசுராம கல்பசூத்திரத்தில் உள்ளது. இனி பாடலை கேட்கலாம்.

இஷ்ட தெய்வத்திற்குரிய உணவை அக்னி பகவான் மூலம் அனுப்பி வழிபடும் முறை ஹோமம். இதற்கு விசேஷ விதிமுறைகள் உள்ளன. இதை முறையாக பின்பற்றாவிட்டால் எதிர்மறை பலன் உண்டாகும் என்பதால் ஆச்சாரம் மிக்கவர்களால் மட்டுமே ஹோமம் நடத்தப்பட வேண்டும். ஒருவர் தானே முன்னின்று ஹோமம் நடத்தினால் முழுமையான பலனும், பிறர் மூலம் ஹோமம் நடத்தினால் பாதி பலனும் உண்டாகும். யாருக்காக நடக்கிறதோ அந்த நபர் ஹோமத்தில் பங்கேற்பது அவசியம். இயலாவிட்டால் அவரது மனைவி அல்லது குடும்பத்தினர் பங்கேற்பது அவசியம். காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்ப்பது ஏன்? விரல்களின் நுனியில் மகாலட்சுமியும் உள்ளங்கையில் சரஸ்வதியும் கீழ் மணிக்கட்டு பகுதியில் பார்வதியும் இருப்பதாக ஐதீகம். கண் விழித்தவுடன் தேவியரை தரிசிக்கும் விதத்தில் இப்படி செய்வதால் நாள் முழுவதும் நல்லது நடக்கும். கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேது கௌரி ஸ்யாத் பிரபாதே கரதர்ஷனம் என்னும் ஸ்லோகம் இதனை விளக்குகிறது.

பரமம்பிரொடுதாம் உணவும் கொண்டு

முகாபுரத்து யாரும் ஒரு பிழை இல்லையே. சக்தி வடிவேனும் தத்து மயிலேறிடும் சண்முகாபுரக்கு குறையுள்ளதோ வடிவேனும் தத்து மயிலேறிடும் சண்முகாபுரக்கு குறையுள்ளதோ தத்துமையிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலகோ முகா உனக்கு குறையும் உலகோ. ஏன் இப்படி கோவணம்

எண்ணி

தரிசனம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. ஆறு வரிசனம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பைபிள் எனப்படும் வேதாகமும் தேவன் ஆதியிலே உலகத்தை படைத்த போது படைப்பின் தன்மையையும் அவற்றிலுள்ள அணுக்களின் அமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது போன்ற தகவல்களையும் அலசி ஆய்ந்து விவரிக்கும் புத்தகம் அல்ல அது. தேவனுடைய ஒட்டுமொத்தமான இரட்சிப்பின் திட்டத்தை ஒவ்வொரு சந்ததிக்கும் விளங்கி கொள்ளும்படியான தகவல்களை உள்ளடக்கியது. வேதாகமத்தில் உள்ள வெவ்வேறு பகுதிகளை பல காலகட்டங்களில் பல பின்னணிகளில் வாழ்ந்த 40 வெவ்வேறு மனிதர்கள் எழுதியுள்ளனர். அவர்களில் தாவீது என்ற ராஜா, ஆமோஸ் என்ற மேய்ப்பர், தானியேல் என்ற உயர் பதவியில் இருந்த அதிகாரி, பேதுரு என்ற மீன் பிடிப்பவர் ஆகிய சமூகத்தின் பலதரப்பட்ட பிரிவினரும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எழுதியிருக்கும் தகவல்கள் ஒரே மைய கருத்தை கொண்டவை. அந்த கருத்து என்னவென்றால், தேவன் மக்களை பாவங்களிலிருந்து மீட்கும் இரட்சிப்பின் திட்டமே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு புத்தகத்தை பலர் எழுதும் போது மாறுபட்ட கருத்துக்களே இருக்க முடியும். ஆனால் வேதாகமம் ஒரே மைய கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை எழுதியவர்கள் ஒரே உள் உணர்வையும் ஒரே மாதிரியான சிந்தையையும் பெற்றிருந்தார்கள் என்பதுதானே. இவற்றை அவர்களுக்கு தந்து எழுத வைத்தவர் ஆண்டவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மேலும் வேதத்தை எழுதியவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை, 1500 ஆண்டு கால இடைவெளியில் வாழ்ந்தவர்கள். இவ்வளவு நீண்ட இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அது ஒரே மைய கருத்தை கொண்டிருக்க மற்றொரு காரணம், அதை எழுதிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளியிருந்த ஒரே மாதிரியான வெளிப்படுத்தலே ஆகும். பைபிள் அறிவை விருத்தி அடையவும் வாழ்க்கையை மாற்றச் செய்வதாகவும் இருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.

இனி தொடர இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை இருக்கிறது. இதை அடைய வேண்டும் என்றும் பல விதங்களிலும் முயற்சி எடுக்கிறான். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த ஆசை மட்டும் நிரம்ப மறுக்கிறது. இந்த ஆசையை நிரப்பும் கருவி எது என்று நபிகள் நாயகம் பதில் சொல்கிறார். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை நிறைந்திருக்கிறது. அவன் விரும்பியபடி இரு ஓடைகள் நிறைய பொருள் கிடைத்தாலும் அவன் மனம்

திருப்தி அடையாது. மூன்றாவதாக இன்னொரு ஓடை நிறைய செல்வம் கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு அதையும் பெற முயல்கிறான். அப்படி பெற்றாலும் கூட அவன் ஆசை நிரம்பாது. எனவே மனிதனின் வயிற்றை மண்ணறையின், அதாவது உடல் அடக்கத்திற்காக தோண்டப்படும் குழி. மண் அல்லாமல் வேறு எதனாலும் நிரப்ப முடியாது. எனவே பேராசையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேராசை கஞ்சத்தனத்தையும் இரக்கமில்லாத தன்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. மனிதனை கொடியவனாக்கும் பாவங்களை செய்யவும் அது கற்பிப்பதுடன் கேடான வழிகளிலும் செல்ல ஏதுவாக இருக்கிறது. பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது பேராசையே. செல்வந்தனாக வேண்டும் என்ற பேராசை கொள்பவன் நேர்மையை விட்டு விலகிச் செல்கிறான்.

எவருடைய கன்னத்திலும் அடிக்காதீர்கள். ஏனென்றால் முகத்தை அல்லாஹ் தன் கரத்தினால் உருவாக்கினான். வயிறு புடைக்க உண்ணாதீர்கள். தொடர்ந்து இறைச்சி உண்ணாதீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளம் இருளாகிவிடும். இடப்பக்கமாக எச்சில் துப்புங்கள். அல்லது உங்கள் பாதங்களுக்கு இடையில் துப்பி மண்மூடி மறைத்து விடுங்கள். வலது பக்கமோ அல்லது மேற்கு திசையிலோ துப்பாதீர்கள். மரங்களை வெட்டி இயற்கை சூழ்நிலையை அழிக்கும் கும்பல் நாட்டில் நிறைய உள்ளது. இவர்கள் இங்கே வேண்டுமானால் மரம் வெட்டி விற்ற பணத்தில் மகிழ்ச்சி காணலாம். அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் சுகத்தில் திளைக்கலாம். ஆனால் இறப்புக்கு பின் இவர்கள் அல்லாவின் முன்னிலையில் கொண்டுவரப்பட்டதும் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்படுவார்கள். ஏன் தெரியுமா? மரத்தடியில் மனிதர்களும் கிளைகளில் பறவைகளும் தங்கி இளைப்பாறுவது உண்டு. பறவைகளின் கூடும் மரத்தில் தான் இருக்கும். இது பற்றி நபிகள் நாயகம், மனிதர்களும் மிருகங்களும் தங்கி இளைப்பாறக்கூடிய நிழல் கொடுக்கும் மரத்தின் கிளையே அவசர தேவையில்லாமல் எவன் ஒருவன் வெட்டுகிறானோ அவனை அல்லாஹ் நரகத்தில் தலைகீழாக தொங்கவிடுவான் என்கிறார். மின்சார கம்பிகளில் மரக்கிளைகள் உரசினாலோ பிற வகை அத்தியாவசிய தேவை தவிர மரக்கிளைகளை கை வைத்தால் தலைகீழாக தொங்குவது உறுதி. மரம் வெட்டிகளே, தலைகீழாக தொங்க தயாராக இருங்கள்.

அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள், வெற்றி பாதையில் செல்வீர்கள் சொல்கிறார் ஆன்மீக பண்பாளர். மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவம் வேண்டும். நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். மனித பிறவி கிடைப்பது அரிதானது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் கடவுள் மீதும் உயிர்கள் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். வெற்றி பாதையில் நம்மை செலுத்த தெய்வீக சக்தியை நோக்கி மனதை திருப்பினால் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது கடந்த கால அனுபவம் கற்றுத்தந்த பாடத்தை மறக்க கூடாது. எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை கைவிடுவதும் ஆகாது. உலகம் வேண்டுமானால் ஒருவேளை தோல்வியாளனாக கருதலாம். ஆனால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருப்பவனுக்கு வெற்றி கிடைக்கும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்கள். கடவுளின் ஒப்பற்ற படைப்பாக இருக்கும் நம்மை போல வேறொருவர் உலகில் இல்லை. இதை எண்ணி பெருமிதம் கொள்ளுங்கள். தினமும் இரவு தூங்கும் முன் அன்றைய நாளில் செய்த பணிகளை பட்டியலிடுங்கள். இது உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளவும் மறுநாள் பணி குறித்து திட்டமிடவும் ஏதுவாகவும் வசதியாகவும் இருக்கும். வேகத்துடன் விவேகத்தையும் மனதில் வளர்த்து கொண்டால் நெருக்கடி நேரத்தில் தக்க பாதுகாப்பாக அமையும். மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் சோதனை குறுக்கிட்டாலும் மனம் தளராமல் அவர்கள் போராடி வென்றதை உணர முடியும். எந்த வேலையையும் நாளை பார்க்கலாம் என்று தள்ளி போடாதீர்கள். காலம் தாழ்த்தினால் நம்மை நாமே ஏமாற்றுவதாக ஆகிவிடும். பிறர் கூறும் பழிச்சொற்களை பொருட்படுத்த வேண்டாம். யார் மீதும் வெறுப்பும் காட்டாதீர்கள். அமைதியும் உறுதியும் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் வெற்றி வீரராக திகழலாம். எண்ணம் முளைவிடும் விதை போன்றது. நன்மை தீமையை விளைவிக்கும் இருவித எண்ணங்கள் உலகில் இருக்கின்றன. மனதிற்குள் எதை அனுமதித்தாலும் அதற்கான பலனை அளிக்க தொடங்கும். இறை சிந்தனையோடு செய்யும் பணி தியானத்திற்கு ஈடானது. இதனால் மனம் ஒருமுகப்பட்டு பணியை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய முடியும். கூச்சல் குழப்பம் மிக்க இடங்களில் இருந்து விலகியிருங்கள். அமைதி வேண்டுமானால் தனிமையில் அமர்ந்து கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள்.

இது தகவல் அறியும் நேரம். ஆந்தோ, இது உண்மையிலே தானா? இது எல்லா செடிகளும் பச்சை நிறமானவை, ஆனால் பூக்களோ வெவ்வேறு நிறமானவை. அதில் பூக்கிற பூக்களை அழகிகளாக மாற்றுவது வண்ணமும் வாசனையும் தானே. வண்ண வண்ண பூக்கள் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும். பூக்களின் நிறங்களுக்கு தாவரங்களின் நிறமி பொருளான ஆந்தோசயனின் தான் காரணம் என்பதை உங்களில் பலர் அறிந்திருக்கலாம். ஆனால் பூக்கள் ஊதா, நீலம், மஞ்சள், சிவப்பு, வெள்ளை என பல வண்ணங்களில் பூத்து குலுங்க இந்த ஒரே நிறமி எப்படி காரணமாகிறது என்பதை நாம் அறிந்திருப்போமா? இல்லை, இதோ அறிந்து கொள்ளலாம். ஆந்தோசயனின் என்பது கிரேக்க சொல்லாகும். ஆந்தோ என்றால் பூ, சயனின் என்றால் நீலம் என்று பொருள். முதன் முதலில் நீல நிற பூக்களில் இருந்து இந்த நிறமி பிரித்தெடுக்கப்பட்டதால் இப்பெயர் சூட்டப்பட்டது. மற்ற வண்ண பூக்களுக்கும் இதே நிறமியை அடிப்படையாக இருப்பதும் அறியப்பட்டது. தாவரங்களில் செல் சாற்றில் நீல நிறமிகளான ஆந்தோசயனின் கலந்திருக்கும். அதனுடன் நாம் சத்து பொருள்களாக இடும் அமில கார சேர்க்கையால் பூக்கள் மற்றும் இலைகளின் நிறம் பெறுகின்றன. உதாரணமாக காரசத்து அதிகம் கிடைக்கும் பொழுது சிவப்பு நிறம் பிறக்கிறது. அலுமினிய சத்து அதிகம் கிடைக்கும் தாவரங்களின் பூக்கள் நீல நிறமாக பூக்கின்றன. இரும்பு சத்து மிகுந்தால் ஊதா நிறமாகவும், குறிப்பிட்ட அளவில் இரும்பும் பிற தாதுக்களும் சேர்ந்தால் பச்சை நிறமும் பெறுகின்றன. பாஸ்பரஸ், போரான், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் குறையும் பொழுதுதான் தாவரங்களின் இலைகள் மற்றும் பூக்கள் பழுப்பு, மஞ்சள், சிவப்பு என நிறம் மாறுகின்றன. கார்னெல் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரே செடியில் வெவ்வேறு சத்து பொருட்களை ஊட்டமாக கொடுத்து வெவ்வேறு வண்ண மலர்களை பூக்க வைத்து சாதித்துள்ளனர். அருமை அல்லவா இது?

இது நலம் காணும் நேரம். உலகம் முழுவதும் ஏப்ரல் 2ஆம் தேதியை உலக ஆட்டிச தினமாக அனுசரிக்கின்றனர். கடந்த 1940 முதன் முறையாக ஆட்டிசம் பற்றி கண்டறியப்பட்டது. அன்றிலிருந்து இது குறித்து ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவைச் சேர்ந்த லியோ கேனர் என்ற மருத்துவர் 1943 ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட 11 குழந்தைகளை ஆய்வு செய்து பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். டிஸ்லிகீசியா போன்று ஆட்டிசமும் மரபணு குறைபாடுதானே தவிர அது நோய் அல்ல. தமிழில் இதை மதி இறுக்கம் என்று குறிப்பிடுவர். பொதுவாக இக்குறைபாடு குழந்தை பிறந்த 3 ஆண்டுகளுக்குள் ஏற்படும். இந்தியாவில் 125 குழந்தைகளில் 1 குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு உள்ளது. இவர்களுக்கு உடலில் வெளிப்படையாக எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் அவர்களது செயல்பாடுகளை உற்று நோக்கினால் குறைபாடுகளை புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, பிறரோடு கண்ணோக்கி பேச மாட்டார்கள். சிலர் கால் கட்டைவிரல் நுனியில் நடப்பவர்களாக இருப்பர். இது தவிர மூளையில் தகவல் பரிமாற்றம் செய்யும் பகுதியில் பாதிப்புகள் இருந்தால் நடத்தை குறைபாடு, அறிவுத்திறன், வளர்ச்சி பாதிப்பு மற்றும் நரம்பியல் குறைபாடுகளும் இருக்கும். இவர்களுடைய செய்கைகளை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்து சீர்படுத்தினால் முன்னேற்றம் காணலாம். ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி கண்டுபிடிப்பது? 2 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தைகளின் விளையாட்டு, பேச்சு மற்றும் சமூக திறன்களில் காணப்படும் பின்தங்கிய நிலை. கையால் சுட்டி பொருளை காண்பித்தால் பொருளை பார்க்காமல் சுட்டும் கையை பார்ப்பது. பெயரை சொல்லி அழைத்தால் திரும்பி பார்க்காமல் இருத்தல். கண்ணோடு கண் தொடர்பு கொள்ளாமை. சொற்கள் மூலம் தேவையை வெளிப்படுத்தாமை. அடுத்தவரின் அல்லது தன் கையின் ஆட்காட்டி விரலை பயன்படுத்தி சுட்டிக்காட்டுவது. மற்றவர்களுடன் சேர்ந்து செயல்களை செய்வதில் அல்லது கவனிப்பதில் குறைபாடு. பிடித்தமான வேலையிலிருந்து கவனத்தை திசை திருப்புவது கடினம். தன் வயது ஒத்தவர்களுடன் சேர்ந்து விளையாடுவதில் சிக்கல். வாயால் ஊதுவதில் பிரச்சனை அல்லது இயலாமை. சைகை அல்லது பிற அசைவுகளின் மூலம் தேவைகளை வெளிப்படுத்துவதில் பிரச்சனை. சொற்கள் மூலம் பிறருடன் தொடர்பு கொள்ளும் திறன் இல்லாது இருத்தல். விளையாட்டுகளை கற்பதில் பிரச்சனை. பொருட்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்குவதில் திறமை வாய்ந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட பொம்மை மற்றும் பொருளை மட்டுமே பயன்படுத்துவர். சுழலும் பொருட்களில் அதிக நேரம் விளையாடுவது, சுழற்சியை ரசிப்பது, விளையாட்டு பொம்மையில் ஒரு பகுதி மட்டும் முழு கவனம் செலுத்துவது. உதாரணம், காரின் சக்கரம். அடுத்தவர்களை பார்த்து சிரிக்காது இருப்பது. சில நேரங்களில் காது கேளாதவர் போல இருப்பது. இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உரிய மருத்துவரை அணுகுவது நல்லது. ஆரம்ப நிலையில் உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலம் சுயமாக தங்கள் வேலையை தாங்களே செய்து கொள்ளும் நிலையை உருவாக்க முடியும். மேலும் மற்ற குழந்தைகளைப் போல பள்ளிக்கு சென்று படிக்கவும் முடியும். பெரும்பாலான பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கு உள்ள குறைபாடுகளை ஏற்க மறுக்கின்றனர். அத்துடன் ஆட்டிச குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்வதன் மூலம் எந்தவிதமான முன்னேற்றமும் இருக்காது என்று தாங்களாகவே முடிவு செய்து அவர்களை அப்படியே விட்டுவிடுகின்றனர். உங்கள் காலத்திற்கு பின் உங்கள் குழந்தை தன்னிச்சையாக வாழ வேண்டும். அதற்கு அவர்கள் திறமைகளை கண்டறிய முயற்சி எடுங்கள். சில வீடுகளில் குழந்தைகள் பேச தாமதிக்கும் பொழுது உங்க ஆத்தா அப்பன் கூட 5 வயதுக்கு அப்புறம்தான் பேசினா, கம்முன் இரு, குழந்தை தானா பேச ஆரம்பிச்சிடும் என்பார்கள். வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதையெல்லாம் கேட்டு உங்கள் குழந்தையின் சிகிச்சை காலத்தை நீட்டித்து விடாதீர்கள். தயவு செய்து தாமதிக்காதீர்கள். இணைந்திருங்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இணையலாம்.

இனி வருவது நீதி நூல்களில் நிர்வாகம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரே விற்பிடித்து நீர்கழிய எய்த வடுபோல மாறுமே சீர் ஒழுக சான்றோர் சினம். கோபம் பாபம் என்று சொல்வார்கள். கோபம் சண்டாளம் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லோருடைய கோபமும் ஒரே மாதிரியானது அல்ல. சிலருக்கு சட்டென்று கோபம் வரும், உடனே அடங்கிவிடும். யாரிடமும் கோபப்பட்டார்களோ அவரிடம் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட குணநலம் மிக்கவர்களின் கோபம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஆனால் கயவர்களின் கோபமோ பொல்லாதது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொண்டால் அத்துடன் அவர்களது நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல. பிளந்த பாறை சேராதது போல கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்களே. நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேர்வது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனேயே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள் தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கும் நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாக போவது மிகவும் எளிதானதாகும். இணைந்திருங்கள்.

குட்டி கதை காணலாமா? தவம் செய்து யோகங்கள் கைவரப்பெற்ற வரத யோகிக்கு கர்வம் ஏற்பட்டது. தன் சித்தி விளையாட்டுகளை மற்றவர் முன் செய்து காட்டி புகழ் பெற்றார். ஒரு நாள் அந்த ஊருக்கு துறவி ஒருவர் வந்தார். அவரிடம் தன் சக்தியை காட்டி நன்மதிப்பு பெற யோகி முடிவு செய்தார். அவர் துறவியிடம், நீண்ட நெடும் தவத்தின் பயனாக பறக்கும் சக்தியையும் தண்ணீரில் மூச்சை அடக்கும் சக்தியையும் பெற்றுள்ளேன், மற்றவர்களுக்கு எளிதில் கைவராத பயிற்சிகள் இவை என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார். அதை கேட்ட துறவி, யோகியே, பறவைகள் வானில் பறக்கின்றன, புழுக்கள் பூமியின் அடியில் நீண்ட காலம் வாழ்கின்றன, மீன்களோ தண்ணீரின் ஆழம் வரை நீந்துகின்றன, இது போன்ற வாழ்க்கை எனக்கும் சாத்தியம் என்கிறீர், அதனால் உமக்கும் உலகத்துக்கும் ஆகப்போவது என்ன என்று கேட்டார். மிக உயர்ந்த மனித பிறப்பு எடுத்துவிட்டு புழுவாய் பறவையாய் வாழ்வதில் லாபம் என்ன? தற்பெருமையை தவிர்த்துவிட்டு தர்மத்தை அன்பை மக்களுக்கு ஊட்டுங்கள், அதுவே உயர்வு தரும் இறைப்பணி என்றார். தற்பெருமை பேசிய யோகி தலை கவிழ்ந்தார்.

இனி தொடரலாம். அபூர்வ ஆலயங்கள். இதன் வரிசையில் சாள கிராமத்தில் ஆவிர் பவித்த பெருமாள். சேயிங்கலூர் பல சிறப்புகளை தன்னுள் அடங்கிய சிற்றூர். முருகப்பெருமான் தனது தந்தைக்கே குருவாகி பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார். தந்தையை கை கட்டி வாய்ப்பொத்தி பாடம் கேட்க வைத்த பாவம் தீர ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி இறைவனை பிரதிஷ்டை செய்து வணங்கிய ஊராகையால் சேய் நல்லூர், அதாவது சேய் முருகன் நல்லூர் என்று அழைக்கப்பட்டு இன்று சேங்கனூர் என்றும் தெரிந்துள்ளது. ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்த போது ஆதிசேஷன் மேருமலையை தனது உடலால் இறுக பிடித்துக் கொள்ள வாயு சூறை காற்றை சுற்றி அடிக்க மேருமலையின் ஒரு பகுதி இங்கு விழுந்தது. அது சத்தியகிரி என்று அழைக்கப்பட்டது. அதன் மேல் முருகன் சிவனாரை பிரதிஷ்டை செய்ததால் ஈசன் சத்தியகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, வைஷ்ணவர்களின் ஆதார நூலாக விளங்கும் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை பிறந்த ஊராகும் இது. யாமுனசூரி நாச்சியாரம்மாள் தம்பதியரின் மகனாக வைணவ பிராமண குடும்பத்தில் அவதரித்தார் பெரியவாச்சான் பிள்ளை. இவர் பெற்றோர் இவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணசூரி என்று பெயரிட்டு அழைத்தனர். சிறுவயது முதலே கல்வி கேள்விகளில் மட்டுமல்லாமல் இறை உணர்விலும் வழிபாட்டிலும் சிறந்து விளங்கினார் கிருஷ்ணசூரி. பெற்றோர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் அவருக்கோ மனவாழ்வில் நாட்டம் இல்லை. மனம் எப்பொழுதும் திருமலையானையே நாடியது. பெற்றோர் அவரையும் அவர் மனைவியையும் திருமலை யாத்திரைக்கு அனுப்பி வைத்தனர். திருமலைக்கு சென்று ஏழுமலையானை வழிபட்ட பெரியவாச்சான் பிள்ளை அங்கேயே இருந்துவிட எண்ணினார். ஏழுமலையானை விட்டு பிரியவே மனமில்லை அவருக்கு. ஆனால் அவர் தாய் தந்தையருக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவருக்கு நினைவூட்டிய இறைவன் ஒரு பிரம்மச்சாரியின் வடிவில் தோன்றி அவரை ஊருக்கு திரும்ப பணித்தார். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளையோ சம்சாரம் ஒரு நோய் என்றும் தாம் அதிலிருந்து விடுபட்டு இறைவனை நாட விரும்புவதாகவும் கோரினார். அந்த பிரம்மச்சாரி ஒரு சாள கிராமத்தை அவரிடம் கொடுத்து, இது ஸ்ரீனிவாச பெருமாள், இதை எடுத்துக்கொண்டு ஊர் திரும்பு என்றார். இதில் உருவம் இல்லையே என்று பிள்ளைவாள் கேட்க, உனக்கு பக்தி இருந்தால் இதில் இறைவன் ஆவிர் பவிப்பார் என்று கூறினார். சாள கிராமத்தை பெற்றுக்கொண்ட பெரியவாச்சான் பிள்ளை மனமின்றி திருமலையை நீங்கினார். சேங்கனூர் அடைந்ததும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் கணவனும் மனைவியும் நீராடினர். அப்பொழுது ஆற்றங்கரையில் வைத்திருந்த சாள கிராமம் காணாமல் போய்விட்டது. இதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தார் பெரியவாச்சான் பிள்ளை. என்ன நடந்தது? இணைந்திருங்கள்.

பக்தி இருந்தால் இறைவன் ஆவிர் பவிப்பார் என்று பிரம்மச்சாரி கூறினாரே, எனக்கு பக்தி இல்லை போலும். அதனால்தான் சால கிராமம் என்னை விட்டு பிரிந்து விட்டது என எண்ணி அரற்றினார். இவ்வாறே நாட்கள் கழிந்தன. அப்பொழுது இறைவன் அவர் கனவில் தோன்றி, நீ சால கிராமத்தை தொலைத்த இடத்திலேயே நான் தோன்றியுள்ளேன் என கூறினார். உடனே பெரியவாச்சான் பிள்ளை பேர் உவகையுடன் ஆற்றங்கரைக்கு சென்று மணலில் இறைவனை தேடினார். ஓரிடத்தில் இறைவனின் முகம் அவருக்கு தென்பட்டது. உடனே அங்கு ஆழமாக தோண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் முழு உருவமாக அங்கே மணலிலே காட்சி தந்தார். பெரியவாச்சான் பிள்ளை ஆனந்த கூத்தாடினார். ஒரு மாட்டு வண்டியை அமர்த்தி கொண்டு இறைவனை ஏற்றி வந்தார். தற்சமயம் ஸ்ரீனிவாசர் ஆலயம் அமைந்துள்ள இடம் வந்ததும் வண்டியின் அச்சு முறிந்தது. இங்குதான் இறைவன் வீட்டிற்கு அருள் உள்ளம் கொண்டுள்ளார் என்று எண்ணிய பெரியவாச்சான் பிள்ளை அங்கே இறைவனை பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பினார். பின்னர் அவர் ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கும் ரங்கநாத சுவாமியை தரிசிக்க எண்ணினார். அங்கு அவருக்கு நம்பிள்ளை ஆச்சாரியாக அமைந்தார். அவர் வழிகாட்டுதலின் பேரில் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு பாஷ்யம் அமைத்தார். பெரிய பெருமாளே அவருக்கு அபய பிரதாராஜன் என்றும், ரங்கநாயகி தாயார் அவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி என்றும் விருது வழங்கி கௌரவித்தனர். பல காலம் ஸ்ரீரங்கத்தில் இன்னும் பல நூல்களை இயற்றிய இவர் தன் இறுதி காலம் நெருங்குவதை அறிந்து சேங்கனூர் திரும்பினார். அங்கு அவருக்காக அர்ச்சாவதாரமாக எழுந்தருளிய ஸ்ரீனிவாச பெருமானை அடைந்து சரணாகதியாக அவர் பாதத்தில் அடிசூழமர்ந்து புகுந்தேனே என கூறி ஐக்கியமானார். இன்றும் ஸ்ரீனிவாச பெருமானின் பாதத்தில் சால கிராம ரூபத்தில் பெரியவாச்சான் பிள்ளை காணப்படுகிறார். அந்த சால கிராமத்தில் சாஷ்டாங்கமாக அவர் பெருமாளின் பாதத்தில் விழுந்திருக்கும் அமைப்பு இருப்பதாக பட்டர்கள் கூறுகிறார்கள். கோயிலை இவ்வூரிலேயே பிறந்த ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளின் அமைப்பின் மூலம் பராமரித்து வருகின்றனர். கோவில் சுற்றுப்பிரகாரம் முழுவதும் பெரியவாச்சான் பிள்ளை வரலாறும் ஸ்ரீனிவாச பெருமாளின் மேல் ஸ்ரீ அண்ணா அவர்கள் இயற்றிய பாடல்களும் இடம்பெற்றுள்ளன. இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீனிவாசர் வேறு எங்கும் இல்லாதபடி இடமுன் கரத்தை இடுப்பில் வைத்திருப்பதை காணலாம். வழக்கமாக ஸ்ரீனிவாச பெருமாள் அபய மற்றும் வரதஹஸ்தத்துடன் அமைந்திருப்பது வழக்கம். ஆனால் இங்கோ இடுப்பில் கை வைத்து மிக ஒய்யாரமாக பெரியவாச்சான் பிள்ளைக்காக எழுந்தருளி இருக்கிறார். திருப்பதியில் நடக்கும் முக்கிய உற்சவங்கள் இங்கு நடத்தப்படுகின்றன. மேலும் அங்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைகளையும் பக்தர்கள் இங்கு நிறைவேற்றுகிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளை திருநட்சத்திரமான ஆவணி ரோகிணியும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கோவிலுக்கு அடுத்த தெரியவில் பெரியவாச்சான் பிள்ளை அவதரித்த திரு மாளிகை அமைந்துள்ளது. அதில் அவர் ஓவியம் மற்றும் சுவாமி படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதற்கு எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ அண்ணாவின் பூர்வீக இல்லத்தில் பெரியவாச்சான் பிள்ளை ஆராதித்த விக்கிரகங்கள் பாதுகாக்கப்பட்டு பூஜிக்கப்படுகின்றன.

NTR FM Radio. சோழ நகரிலிருந்து சுகமாகவே வந்து காற்றலையில் பலம் வந்து உங்கள் காதோரம் கூறுகின்றேன். இந்த இனிமையான காலை வேளையிலே காலை வணக்கம். சிந்தனை செல்வன்.

கதிரவன் வரவு கண்டு கண்பளித்து எழுந்திருந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளை உங்களிடம் நாடுகின்றேன், நலம் கூறுகின்றேன். எங்கள் நலம் வானொலியின் சிறப்பும் உட்பட கலையகமும் சிறப்பாக இருக்கின்றது என்ற மகிழ்வான செய்தியை இந்த அதிகாலை நேரத்தில் உங்களுடன் பதிவு செய்து கொள்கின்றேன். அல்லி மலர்கள் இதழ் மூட மல்லிகை தன் மனத்தினை பரப்பிவிட்டு தூங்க கரங்களை விரித்து காணொளியை காட்டிக்கொண்டு வருகின்றான் கதிரவன். வானலையில் உலகெல்லாம் பறந்து ஒளிபரப்பு இருக்கும் இந்த இனிமையான காலை வேளையிலே ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே தினமும் கலந்து விடுகின்றது உங்களுக்கான காலை நேரத்து இனிமையான கீதங்களை காற்றலையில் வந்து உங்கள் மனம் தழுவி மகிழ்வை தருகின்றது.

இரு குளிர்ச்சியிலே மகிழ்ந்திருந்த மலர்கள் எல்லாம் அதிகால வேளையில் கதிரவன் வரவு கண்டு இதழ்கள் பரப்பி இதழ்களை விரித்து மெல்லென சிரித்து நகைக்கும் இந்த இனிமையான வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தருகின்ற பொதிகை தென்றல் முதல் பாடல்.

வீடு மலர்ந்திருக்கும் அந்த பூக்களை பார்த்து, பூக்களே போய்விடுங்கள், அவள் வந்துவிட்டாள், அவள் யார், பூக்களுக்கு மேலான மென்மையான அந்த பெண் தன்னை தேடி வந்துவிட்டாள், தன் மனதுக்குள்ளே வந்துவிட்டாள், நீங்கள் எல்லாம் தேவையில்லை என்பதற்கிணங்க, பூக்களே நீங்கள் போய்விடுங்கள், ஓய்விடுங்கள், போய் அங்கு வேண்டாம், இப்பொழுது நீங்கள் களைத்திருக்க வேண்டாம் என்று கூறும் அந்த காதலனின் அந்த நெஞ்சுருகின் தன்மையை எடுத்து காட்டிய அந்த பாடலை அதிகால வேளையிலே முதல் பாடலாக முனிவர் தமிழ் வானொலி காட்டலையில் பறக்க வந்து உங்கள் காதலியை ஒலிக்க வைத்தது. சரி, பார்ப்போம் அடுத்து என்ன பூவை பற்றி கூறப் போகின்றது இந்த பொதுகை தொண்டர் என்று பார்ப்போம், கேட்டுத்தான் பார்ப்போமே.

மகள்வோடு மலர்ந்திருந்து மனம் பறித்து நின்ற மலர்களை மாலையாக தொடுத்து அங்கே வைத்தவிடத்தில் கண்ட அந்த இளம் உள்ளங்கள் பூ மாலையே தோல் சேரவா என்று கேட்டு ஒருவரை ஒருவர் கேட்டு பாடும் வகையில் தங்கள் எண்ண கருத்துக்களை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்த பூக்கள். இந்த பூக்கள் எவ்வளவு தூரம் மக்கள் மனதிலே மனத்தில் மகிழ்வை எழுப்புகின்றது. தென்றல் பார்த்து மலர்ந்த அந்த பூ பொதிகை தென்றல் கூறும் செய்தியையும் கேட்டு நாணுகின்றதா இல்லை மலர் திரும்பி ஓய்வெடுக்கின்றதா என்று தெரியவில்லை தானே. அடுத்து இந்த பூ மாலை என்ற பாடல் அடுத்து ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடலையும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையை கலந்து விடுகின்றது. பொதிகை தென்றல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் காலையில் மலரும் பொதிகை தென்றல்.

ஆடை பூட்டி வைத்த மேனியிலே அழகுறத் தவழ்ந்து வந்த மனம் பரப்பி எங்கள் மனதுக்கு மகிழ்வை ஊட்டும் இந்த பொதிகை தென்றல் பூ எனும் சொல்லில் ஆரம்பித்து வரும் பாடல்களை இன்று அதிகால வேளையிலே தடுத்து வந்து எங்களுக்கு தொடுத்துவிடும் இந்த வேளையிலே பூ மாலை என்று பூ மாலையில் ஒரு மல்லிகை அங்கு சிந்தும் தேன் துளி இதழ்களிலே தரவ ஒரு மல்லிகை ஒன்று பூமாலையை சூடி வந்தது என்று வர்ணித்து பாடிய அந்த பாடல் இனிய இசையோடு எங்களுக்கு மகிழ்வூட்டி இந்த காலையிலே புத்துணர்வை ஊட்டுகின்றது எல்லாம். இது மண்டியில் தமிழ் வானொலி தினமும் தரும் பொதிகை தண்டலில் மலர்ந்து வரும் கீதங்கள். எங்கே பார்ப்போம் அடுத்த பூ என்ன செய்கின்றது, அந்த பூவுக்கு என்ன தொழில் கொடுத்திருக்கின்றார்கள், எப்படி அந்த பூ எங்களுடன் உறவாடுகின்றது என்று பார்ப்போமா.

நிகழும் பார்த்திப ஆண்டு ஆவணி திங்கள் இருபதாம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வா.

என் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கண்ணியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காலை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க ஆனந்தம் பாடு என ஆங்கோர் குரல் திறக்க கொட்டியது மேளம் கோடி மலர் கட்டினான் மாங்கல்யம் மனைவாழ்க.

பரிவாளங்க தேன் அருவி என்று ஆரம்பித்த பாடல் பூத்தாள் அந்த பூங்குழலி, சீரடைந்தாள் அந்த பூங்குழலி என்று ஆனந்த கண்ணீர் பெற அங்கே நடந்த அத்தனை மங்கள இசையோடு நடந்த அந்த மங்கள காரியங்கள் அத்தனைக்கும் பூக்கள் எவ்வளவு முதலிடம் வகித்திருக்கின்றது என்பதை முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் காலையில் மலரும் பொதுவை தென்றல் எடுத்து வந்து இதமாக எங்களுக்கு இந்த காலை வேளையை தந்தது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஐயா, மங்கள ஓசையோடு கேட்ட இந்த பாடலை கேட்டு இந்த நாள் முழுவதும் நல்ல நாளாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னியல் தமிழ் வானொலியில் பதிகை தென்றல். பதிகை தென்றல் பூவை பற்றி அடுத்து என்ன கூறுகின்றது?

பூட்டி வைத்த அறையில் எங்கள் அனுமதியே இல்லாமல் தவழ்ந்து வந்த அந்த தென்றல் பொதிகை தென்றல். பொதிகை மலை உச்சியிலே இருந்து புறப்பட்டு வந்த அந்த தென்றல் தீண்டும் வேளையிலே அங்கே அந்த மாத உள்ளம் என்ன கேட்கின்றது என்றால், தன் உணர்வுகளை கொட்டியதை கேட்டீர்களா? தீண்டாதே, தூண்டாதே, தாங்காதே, தூங்காதே. இந்த நான்கு அடிகளையும் அங்கு கூறி தன்னுடைய கருத்துக்களை வெளியே எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்த அந்த இனிய பூம் காற்றே என்று ஆரம்பித்தாங்க. பூ பூக்களில் இருந்து புறப்பட்டு வந்த அந்த காற்று, அந்த தென்றல் காற்றை பார்த்து ஒரு பெண்மை கூறும் அந்த அந்தரங்க நினைவுகளை, மலரும் மலரும் அந்த நினைவுகளை மகிழ்வாக கூறி கேட்டு, நாங்களும் மகிழ்வடைந்து இந்த நாளை இனிய நாளாக கழித்துவோம் அல்லவா. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பதும் முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் மலரும் பொதிகை தென்றல். சரி, அந்த பூங்காற்று பூந்தளி பூங்காற்றை தீண்டாதே தூண்டாதே என்று கூறுகின்ற இந்த காற்றை பார்த்து அடுத்து என்ன கூற வருகின்றது இந்த பொதிகை தென்றல் செய்யும் திருவிளையாடல் என்னவென்றுதான் பார்ப்போமே.

சிம்மம் அங்கே பொதுகை தென்றல் தவழ்ந்து வந்து அந்த பூக்களின் மேலே விழும்பொழுது அந்த தளிர்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றதை பார்த்து பூந்தளிர் ஆட பொன் மலர் சூட என்ற கருத்துக்கள் அடங்கி அந்த பாடலை கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் அந்த காற்று இடையிலே குறுக்கிட்டு விட்டது போலும் பாடலும் தடைப்பட்டு விட்டது. அன்பு உறவுகளை சிரமத்துக்கு மன்னிக்கவும். முடிவில் தமிழ் பாமதியின் 24 மணி நேர தமிழ் சேவை தினமும் நடந்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றல் காற்றோடு காற்றாக கலந்து வந்து எங்கள் காதோரம் தரும் இனிய பாடல்கள் அதிகாலை வேளையிலே எங்கள் மனதுக்கு இதமாக இருக்கின்றது. வருடி செல்லும் அந்த காற்று எங்கள் மனதையும் திருடி செல்கின்றது இல்லையா? அந்த வேளையில் இந்த பூவை பற்றி கூறும் அடுத்த பாடல் என்னவென்று பார்ப்போமா? கேட்டுத்தான் பார்ப்போம்.

0: காலத்தை மறந்து விட்டாயா, மறந்து விட்டாயா?
1: பருத்தி காட்டில் பயம் கிடைக்கும், பசி தீரும் என்று எண்ணி ஒரு தீங்கே ஒரு தலையாய் பாடுகின்றாளே, பாடுகின்றாளே. நெற்றியிலே கொட்டு வைத்தாள் நெஞ்சில் கொ

பூத்திருந்து உனக்காக காத்திருக்கின்றது. பூந்தோட்டத்தை காத்துக் கொண்டிருக்கும் காவல்காரா, இந்த பூவை பறிக்க நீ இத்தனை நாளாக காத்திருக்கின்றாயா? மாந்தோப்பிலே நீ காவல் புரிகின்றாயே, உனக்காக பழுத்திருக்கும் இந்த மாம்பழத்தை மறந்து விட்டாயா என்று. அது மட்டுமல்ல, அங்கே அடுத்த அடிகளிலே அவருக்கு புத்திமதியும் சொல்லி கூறி சென்றது இந்த பொதியை தென்றல். இது மொழியல் தமிழ் வானொலி, தினமும் காலையில் தரும் இனிமை தென்றல். உறவுகளை நீங்கள் தினமும் பொதிகை தென்றல் நிகழ்வினை கேட்டுக் கொள்வதற்கு செல்ல வேண்டிய இணையதள முகவரி MTRFM.com. இந்த எழுத்துக்களையும் அழுத்திவிட்டால் போதும், நீங்கள் நேரடியாக இந்த நிகழ்வுகளை, பல் சுவை நிகழ்வுகளை 24 மணி நேர தமிழ் செவியில் கேட்டு மகிழலாம் என்று அன்போடு கூறிக்கொண்டு அடுத்த பாடல் பொதிகை தென்றல் சுமந்து வந்து உங்கள் வாசலில் தருகின்றது. அதையும் நீங்கள் கூறுகின்றது என்று கேட்டுத்தான் பார்ப்போமே.

வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, இளம் கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, என்ன தொடவா தனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே. பூவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, இளம் கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, என்ன தொடவா தனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது.

வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, இளம் கிளியே கிளியே, அங்கு வர வாசனியே, நெல்லத்தோட வாசனியே.

வழிமேல் விழி வைத்து தன் காதலனை எதிர்பார்த்து நின்ற பாவையின் விழியை பார்த்த அவனின் பூ விழி வாசலிலே வந்தது யாரடி? நான் அங்கே வரவா, தனியே வரவா, கிளியே கவியே அமுதே என்றெல்லாம் எடுத்து சொல்லி பாடுவதற்கு இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதுகை தென்றலுக்கு எவ்வளவு துணிவுகளும் பார்த்தீர்களா? அதிகாலை வேளையிலே அந்தரங்கமான நினைவுகளை கூட காற்றோடு காற்றாக கலந்து வந்து இசையாக எங்களுக்கு தந்து எங்கள் மேனியை இதமாக தழுவும் வேளை இதயத்தையும் தழுவி சென்றதல்லவா? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் தினமும் மலரும் பொதிகை தண்டல். இன்று அதிகாலை இனிமையான இந்த வேளையிலே வண்டுகளெல்லாம் தீங்காரமிட்டு பூக்களை தேடிச் செல்லும் நேரம், பறவைகளெல்லாம் கூடுவிட்டி வெளியேறி இறைவேடி சென்று இந்த நாளை கழிக்க வேண்டும் என்று சுறுசுறுப்பாக ஓடிச் செல்லும் நேரம், மக்கள் எல்லாம் தங்கள் கடமைகளை முடித்துக் கொண்டு இந்த நாளை பொழுதை போக்குவதற்கு தங்கள் தங்கள் பணிகளுக்கும் கடமைகளுக்கும் சென்று இன்றைய நாளை கழிக்க வேண்டும். இந்த வேளையிலே இந்த பொதிகை தென்றல் வந்து எங்களை தீண்டிக் கொண்டு இப்படியான கருத்துக்களை கொடுத்து எங்கள் இதயத்தை சீண்டிக் கொண்டிருக்கின்றது அல்லவா? சரி, அந்த வகையிலே பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் எதுவாக இருக்கலாம் என்று எண்ணும் வகையிலே அதுவும் பூவை கொண்டுதான் ஆரம்பிக்கின்றது. பூக்கள் என்றுதான் ஆரம்பிக்கின்றது. அந்த பாடலையும் கேட்டுத்தான் பார்ப்போமே.

பூக்கள் பூத்து மலர்வதை யாரும் பார்ப்பதில்லை என்று கூறுகின்றால், அதை அந்த அந்த உணர்வு வரும் அந்த சத்தத்தை கூட, அந்த ஓசையை கூட யாரும் கேட்க முடியாது என்று கூறுகின்றார், கேட்கவில்லை என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் பொழுது புலரும் வேளையை அந்த முழு நிலவு கூட பார்ப்பதில்லை, காண முடியாது என்று கூறுகிறார்கள். பகலவனின் ஒளிபரப்பி வரும் வேளையிலே அந்த நிலவு கூட மறைந்து விடுகின்றது. அதே போன்று யாருக்கும் தெரியாமல் அந்த விடயங்கள் நடந்து கொண்டிருப்பது போல இன மத மொழி பேதமில்லாமல் அந்த காதல் மலர்கின்றது என்பதை எடுத்துக்காட்டு முகமாக இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிய சென்றல் சுமந்து வந்த பாடல் கூறி சென்றது எங்கள் இதயத்திற்கு. இதை எடுத்து தரும் இந்த வேளையிலே காதலுக்கு இனமில்லை, மதமில்லை, மொழியில்லை என்பது போன்று அடுத்து ஒரு பாடலையும் தெரிந்தெடுத்துக் கொண்டு வந்து தருகின்றது. இசைக்கு ஏது இல்லை, இசைக்கு கூட மொழி தேவையில்லை, இனம் தேவையில்லை, மதம் தேவையில்லை என்பது போன்ற கருத்தோடு ஒரு பாடலை கொண்டு வந்து தருகின்றது. அந்த பாடலின் கருத்து அதுவாக அல்ல, மொழி தேவையில்லை என்பதை கூறும் வகையிலே ஒரு பாடலை இறுதி பாடலாக தந்து பகுதி தென்றல் தான் நிறைவேறி நிறைவு அடைந்து பூரணமாகின்றது என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பொதிகை தென்றலின் இறுதி பாடல் காற்றலையில் உலா வருகின்றது என்ற உறவுகளை செவி கேட்டுடுவோம். அதுவும் எங்கள் மீனியை தழுவிச் செல்கின்றதா, இதயத்தை வருடிச் செல்கின்றதா என்பதை.

0: இசைக்கு என் எல்லை, இசைக்கு எந்த மொழியும் இல்லை, இசையால் வசமாக இதயம் இல்லை என்பதை எடுத்துக்காட்டி இந்த அதிகாலை வேளையிலே இந்த பொதிகை தென்றல் எங்கள் ஆடை பூட்டிய மீனியை தழுவி சென்றது அல்லாமல் எங்கள் இதயத்தையும் வருடி சென்றதோடு இன்றைய நாட்டின் நல்ல நாள் ஆக்க வந்து சென்ற இந்த பொதிகை தென்றலுக்கு நன்றி கூறி இதுவரை நேரமும் பொதிகை தென்றலை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொண்டு அடுத்து வரும் உறவுகளுக்கு காட்டலையில் எடுத்து நிகழ்வுகளை எடுத்து வர வந்திருக்கும் அன்பு சகோதரருக்கு வழிவிட்டு மீண்டும் உங்களுடன் நான் மீண்டும் காற்றலையில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு பொதிகை தென்றலில் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு காற்றலையிலிருந்து விடைபெறும் நான் அன்புடன் சிந்தனை செல்வன். வணக்கம் அன்பு உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் ஒளி உலா வர இருக்கிறது. நீங்கள் வாரந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்றுமின்றும் நிகழ்ச்சியை சிறு வித்தியாசத்தை கொண்டு வரலாம் என்று நினைத்து எனது நண்பர் திரு புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்கள் அன்றைய பாடலையும் நான் இன்றைய பாடலையும் தொகுத்து வழங்க உள்ளோம். வணக்கம் செல்வகுமார் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் கண்ணன் அவர்களே. வணக்கம். வணக்கம் எம்டிஆர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார் பேசுகிறேன். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இன்று முதல் நானும் கண்ணனுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறேன். வணக்கம் எம்டிஆர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் நான் முதலாக தேர்வு செய்யும் பாடல் பட்டிக்காடா பட்டணமா என்ற படத்தில் அடி என்னடி ராக்கு இந்த பாடலை இந்த பாடல் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: அந்த பாட்டை இப்ப நிகழ்ச்சியின் முதலாவதாக கேட்போமா?
1: கேட்போம்.
2: அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜா.

கரையிலே இருக்கிறேன்.

இல்லாமல் நான் உன்னை சீரை எடுப்பேன். ஒன்னு ரெண்டாக இருக்கட்டும் என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜா ஏ கல்யாணம் வைபோகமே. அட பிப்பி பிடும் டும் டும் பிப்பி பிடும் டும் டும்.

ஒழிச்சு சென்ற அந்த பாடல் அன்றைய தேர்வாக பட்டிக்காடா பட்டணமா படத்திற்காக டி என் சவுந்தரராஜன் பாடியதை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இன்றைய பாடல் தளபதி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியன் குழுவினருடன் பாடிய பாடல் இன்றைய பாடலாக ஒழிக்கிறது.

பாடல் தாக்கம்மா கையத்தட்டு. என்னுடைய அடுத்த பாடல் வந்து குமுதம் என்ற படத்தில் மாமா மாமா மாமா என்ற பாடலை கேட்போம்.

0: விட்டு உன்னை தேடி ஓடுறவே, நிதமும் ஊரை ஏற்றி வேஷம் எல்லாம் போடுறவே.
1: உன்னை விட்டு உன்னை தேடி ஓடுறவே, நிதமும் ஊரை ஏற்றி வேஷம் எல்லாம் போடுறவே.
0: உள்ள இந்த உலகத்தையே உத்து பார்த்தா

0: ஒழித்து ஓய்ந்த அந்த பாடல்
1: கும்பலம் படத்தில் இருந்து மாமா மாமா அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம்.
0: அன்பு உறவுகள் இருந்து கொண்டிருப்பது MTR வானொலியில் அன்றும் இன்றும். இன்றைய நிகழ்ச்சியில் அன்றைய பாடலாக ஒழித்து சென்ற குமுதம் படப்பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழுக்கி இருக்கும் இன்றைய பாடலாக பாஸ் என்கின்ற பாஸ்கரன் படத்திற்காக மாமா மாமாவோம் பொண்ண கொடு மாமா என்ற பாடலை இப்போது இது காட்டலை.
2: மாமா மாமாவோம் பொண்ண கொடு மாமா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR வானொலியின் அன்றும் இன்றும். அடுத்த பாடலாக ஒளிவிளக்கு. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானங்க. இந்த பாடலுக்காக TM சவுந்தரராஜன், P. சுசிலா பாடிய பாடலை கேட்போமா?

0: எங்க கொள்கையிலே என்னும் மாறமாட்டு
1: செய்ய மாட்டோம்.
0: பாசிமாடி ஊசி எல்லாம் விப்போம் உங்க ஆனா

0: மனசில் தொடர்ந்து ஒழுக்கி இருக்கும் இன்றைய பாடலாக
1: மதராசு சீமையிலா மவராசம் பிறந்த நாளா நாங்க ஊர் சுத்தி நான் சுத்தி காடு சுத்தி ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஐயா கேட்ட கொஞ்சம் திறந்து விடு, அண்ணா கேக்கு வெட்ட போறாங்களா?
2: ஏன் அவங்களை உள்ள விட மாட்டேன்? அவங்க உள்ள வந்தா நாரி போகும்.
3: இங்க இருக்க நாட்டு தோறவா
2: மரியாதை, அவங்களை உள்ள விடுங்க. முட்டி தொகைப்பா. ஓ

0: கேட்டு ரசித்த அந்த பாடல் மலேசிய வாசுதேவன் குழுவினருடன் பாடியதை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் அன்றைய பாடலை நண்பரிடம் கேட்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR வானொலி. அடுத்ததாக என்னுடைய பாடல் வந்து இரு துருவம் படத்தில் தேறு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணின் TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்போம்.
2: Ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah ah

0: உனக்கு தானே வந்தேன் முன்னாடி, வந்தேன் முன்னாடி.
1: அம்மாடி கொஞ்சம் பூச்சூடவா, அத்தாணி முத்தம் நான் போடவா.

அந்த பாடல் இரு துருவம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியதை கேட்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியில் இன்றைய தெளிவாக ஒலிக்க இருக்கும் பாடல் ரன் படத்திற்காக

0: ஒழித்த அந்த பாடல் ரன் திரைக்காக ஒளியேறியது. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் அன்றைய பாடலுக்காக நண்பர் செல்வகுமாரிடம் செல்வோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR வானொலி நிலையம். அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து வழங்கும் அன்றும் இன்றும். இதுல என்னுடைய பாடல் வந்து அடுத்த பாடல் வந்து சொர்க்கம் நரகம் என்ற படத்துல மல்லி வேட்டி மடிச்சு கட்டும் மச்சான் ஒரு மயிலுக்கால இந்த பாடல் வந்து பழைய பாடலாக தேர்வு செய்கிறேன். நல்லா இருக்கும் பாடல் கேட்க. டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: என்ன பாடல், அந்த மல்லு வேட்டிக்கு என்ன பாடல், நீங்க என்ன வேட்டி கொடுக்க போறீங்க?
1: நீங்க கொடுத்தது மல்லு வேட்டி, நான் கொடுக்க இருப்பது
2: தூக்கு தொரண அடாவடி, தூக்கு தொரண அளப்பற, தூக்கு தொரண தடாலடி, தூக்கு தொரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: அடுத்த பாடலாக நான் தேர்வு செய்வது எல்லோரும் நல்லவரே. இந்த படத்துல சிகப்பு கல்லு மூக்குத்தி, சிகப்பு கல்லு மூக்குத்தி, சிரிக்க வந்த மாங்குட்டி, எங்கடி போற சுங்கடி சேலை கட்டிக்கிட்டு. இந்த பாடல் அருமையா இருக்கும், கேட்கவே நல்லா இருக்கும்.
1: டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
0: சுசிலா
1: உடன் பாடியிருந்தார்.
0: பாடியிருந்தார் இந்த பாடலை கேட்போமா அன்பரே?

0: என்ன பாடல்
1: கொடுக்கலான்னு எங்க ஊர் ராசாத்தி படத்திற்காக மூக்குத்தி தொங்கலிலு முன்னே ஒரு பச்சைக்கல்லு
0: சூப்பர்
1: பச்சைக்கல்லு சிவப்பு கல்லு பார்க்கும் போது இழுக்குதடி அந்த பாடலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க ஊர் ரசாத்தி படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல், அடுத்ததாக காற்றலை

0: மறைஞ்சிக்கிட்டு குளிக்கையில் மாரளவு தண்ணியில் மறைஞ்சிக்கிட்டு குளிக்கையில் ஓரளவு நான் பார்த்தேன் உள்ளமெல்லாம் இருக்கிறடி
1: பக்கத்துல
0: சிவப்பு கல்ல.

0: தேகம் தான் தெரியும் உள்ளே, முகத்தான் தெரியும் உள்ளே, தேகம் தான் தெரியும் உள்ளே, குளிர்காலம் வந்து விட்டா கொக்கரிச்சு பாடும் உள்ளே.
1: மூக்குத்தி மூக்குத்தி மூக்குத்தி தொங்கலில்
0: பக்கத்துல சிவப்பு கல்லு பாக்கு ஒரு இருக்குதடி.
2: எப்படி இருந்தது நேயர்களே இன்றைய அன்றும் இன்றும் இசை தொகுப்பு?
3: இதுவரை கண்ணனும் புதுக்கோட்டை செல்வகுமாரும் இணைந்து வழங்கிய அன்றும் இன்றும் நிகழ்ச்சியை கேட்ட அன்பு உறவுகள், இந்த நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்களை புலனத்தில் பதிவிடுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி நிறை குறைகளை பதிவிடுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். அனுமதி வழங்கிய இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் துணை இயக்குனர் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் விடைபெறுவது புதுக்கோட்டை செல்வகுமார், கரூர் கண்ணன். வணக்கம் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை வீட்டுக்கு வீடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் கானம். ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ TM சௌந்தரராஜன் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTRFM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தர்மம் தலை காக்கும் என்ற படத்திலிருந்து ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் TM சௌந்தரராஜன்.

விழுகின்றான், தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னலக்கேற்றில் விழுகின்றான்.

0: ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழனி என்ற படத்திலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்ற இனிய பாடல்.
1: அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில்

போதிலும் வாயும் வயிறும் வேறடா, தந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா, சொந்தம் என்பதும் ஏதடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில்

வந்து சேர்கிறார் பாரடா. கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மடித்து வந்தவர் யாரடா, மடித்து வந்தவர் யாரடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசமே ஏறடா, படைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன்.

0: தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே.
1: ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய்க்கு பின் தாரம் என்ற படத்திலிருந்து மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே என இணைய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னையின் ஆணை என்ற படத்திலிருந்து அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தோள மறப்பவர் மனிதர் இல்லை என்ற இணைய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணம் படைத்தவன் என்ற படத்திலிருந்து கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்ற இனிய பாடல்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTR FM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTR FM வழங்கும் ஒரு குரல் காணும் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குடும்ப தலைவன் என்ற படத்திலிருந்து மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது என்ற இணைய பாடல்

காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணத்தோட்டம் என்ற படத்திலிருந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே என்ற எளிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக படகோட்டி என்ற படத்திலிருந்து தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை, தண்ணீரில் பிழைக்க வைத்தான் என்ற இணைய பாடல்.

0: ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாயின் மடியில் என்ற படத்திலிருந்து தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்ற இனிய பாடல்.
1: Come on.

மடியில் தலை வைத்திருந்தால் உயரம் தி

0: ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணக்கார குடும்பம் என்ற படத்திலிருந்து பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்கணம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக என்ற இனிய பாடல்.
1: எனக்கு வேண்டாம், குணமுள்ள ஒரு நல்லவரை தேடி அவனுக்கு உங்கள் மகளை கொடுங்க. ராணி வாழ்வாழ்வான் வழி, ராணி வாழ்வாழ்வான் வழி, ராணி வாழ்வாழ்வான் வழி.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்த ஜோதி என்ற படத்திலிருந்து கடவுள் இருக்கின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா என்ற இணைய பாடல்.

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்தில் இருந்து போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே என்ற இணைய பாடல்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ TM சௌந்தரராஜன் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

நீங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையை கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். பிணைந்ததோடல்லாமல் உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றது காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். காற்றலையில் கலந்து வரும் முதல் பாடல் பரிதி என்ற திரைப்படத்து பாடல். மேகங்கள் போகும் என்ற முதல் வரியோடு முழு வரியையும் பாடுகின்றது ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் உங்களுக்காக.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநிலத்துக்கு செல்கின்றது. தேவாஞ்சி, நீங்கள் தந்த பாடல் தர்மசீலன் என்ற திரைப்படத்தில் அன்று ஒழித்த பாடலை இன்று ஒழிக்க வைக்கின்றீர்கள். இருப்பதை ஏன் மறைத்து வைத்தாய் என்று கேட்கும் பாடல்தான் அந்த பாடல். நீண்ட காலம் காற்றலைக்கு பெறவில்லை, இன்று ஒழிக்கின்றது. கேட்போம்.

இவரை தொடர்ந்து மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தீர்ப்புகள் திருத்தப்படலாம் என்ற திரைப்படுத்த பாடல். ஒரு ஊரில் ஊமை ராஜா என்ற வரிதான் முதல் வரி. எங்கே அந்த தத்துவ பாடலை கேட்டு மகிழ்வோம்.

இடைவேளையில் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடலும் ஒலிக்கியிருக்கின்றது. காடன் என்ற திரைப்படத்து பாடல் சின்ன சின்ன மேகம் என்று வரி எடுத்து முழுமுதையும் பாடுகின்றது.

இருக்கும் பாடல் அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல். சாந்தினி நீங்கள் தரும் பொழுது வேளையிலே அந்த பாடல் பொன்னியின் செல்வன் ஒன்று என்ற திரைப்படுத்த பாடலாக இருக்கின்றது. ஓ ராட்சச நாமனி என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தினமும் வந்து ஜோடியாக ஜோடி குரல் பாடலை கேட்பார்கள். சேரன் பாண்டியன் திரைப்படத்து பாடல் இன்றும் அவர்களுக்காக ஒலிக்கின்றது. கண்கள் ஒன்றாக கலந்ததா என்று கேட்கும் பாடலாக

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடல். நீண்ட காலமாக எங்களோட இசை பயணம் செய்யும் ஒரு நல்ல நண்பர் என்ன வேண்டும் என்று கேட்கும் பாடலை ஆக்ரோஷம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

இவர்கள் ஒலிக்க வைத்த வேளையிலே நீண்ட கால உறவு எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் அன்பு கேதீஸ் அவர்களும் ஒரு பாடல் ஆனந்த ரோஜா என்று பாட வைக்கின்றார். குபேரன் என்ற திரைப்படத்திலிருந்து எங்கே கேதீஸ் உங்கள் பாடலையும் நாங்கள் கேட்கின்றோம்.

நீங்கள் கேட்கும் பாடல்கள் சர்வதேச நீர் விருப்பத்திற்காக தித்திக்கும் தீனான பாடல்களாக திசை எங்கும் பரப்பி எங்களோடு இணைகின்ற இசையாக இருக்கின்றது. இசை கூட்டு எங்களை பதமாக்கிக் கொண்டிருக்கும் கீதங்கள் வரிசையிலே இன்னும் ஒரு பாடல், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று பாடி செல்ல வருகின்றது சுமை தாங்கி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இணைத்து விட்டிருக்கின்றார் சிங்கப்பூர் நாடு சிங்கார பூமி மகாலிங்கம் அவர்கள்.

அடுத்து வரும் படம் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு செல்கின்றது. ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் தந்த பாடலாக கேட்போம் சுட்டி பிள்ளைகளே என்ற வரியை எடுத்து சுட்டி கில்லாடிகள் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். இங்கே அந்த பாடலை செய்மடுப்போம்.

ஐரோப்பிய மாநிலம் என்றால் என்னவளின் பாடல் நிச்சயமாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அவர் இப்பொழுது தினமும் கூறிக்கொண்டு வருகின்றது. அவர் விடுமுறை பெற்று இளமணி திருநாடு சென்று தாய்மண்ணிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாலும் எங்களை மறைக்காமல் ஒரு கண்டை திரைப்படுத்து பாடல் நீராடி வா தண்டலே என்று பாட வைக்கின்றார். ஒழிக்கின்றது பாடல் என்னவளே உங்களுக்காக.

உறுதியாக ஒரு பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அதிசய ராகம் அபூர்வ ராகம் என்று ஆனந்த ராகம் என்று பாடுகின்றது. அந்த பாடலை கனடா மண்ணில் இருந்து வளமை போல என்று அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் ஒலிக்க வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் சர்வதேச நீங்கள் விருப்ப பாடல்கள். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக, அன்புடன் தமிழோடு.

தமிழ் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: காற்றலையில் கலந்து வரும் நேயர் விருப்பத்திற்கான முதல் பாடல். பாமா விஜயம் என்ற ஒரு திரைப்படம் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற பக்குவமான கருத்தை புகுத்தி ஒலித்த ஒரு பாடல். அந்த பாடலை இன்று நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று அன்புடன் தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் உங்களோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் வளமை போல செவிமடுக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன். குளிப்பேன் பன்னீரிலே கோமானை போலவே என்ற ரவிதான் பல்லவி மிகுதியையும் இணைத்து தரும் நாலு வேலி நிலம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். இந்த திரைப்படம் 1959 ஆண்டு திரையிடப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்புடன் தருவது தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. அவர் தந்த அந்த பாடல் வெள்ளி நிலா வானத்திலே வந்து போகுதடா என்ற அற்புதமான ஒரு பாடல், உள்ளத்தை தொடும் பாடலாக காதல் படுத்தும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். வழமை போல இவர் ஒலிக்க வைக்கும் பாடலை செவி மறுக்க வருகின்றார்கள் என்றும் ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் இவர்களோடு நற்பவி மறுமுகையாள் தமிழ் இனியாள். நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல் பணம் படைத்தவன் திரைப்படுத்து பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று கேட்கும் வேளையிலே கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்றும் கேட்டு பாடும் அந்த இனிமையான அற்புதமான ஒரு ஒரு தத்துவ பாடல். நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் கேட்கும் வேளை எங்கள் உள்ளமெல்லாம் விழிப்புணர்வை தருகின்றது. அந்த பாடலை கேட்கும் வேளை இது பழமை போல அவர் கேட்கும் பாடல். ஜெகபர் ஷாதிக் அவர்களே உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுவைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் இவர்களும் உலக தமிழர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள்.

இனிமை சேர்க்கும் விதமான பாடல்கள் எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் வழியிலே. அடுத்த பாடல் தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து அன்புடன் இன்றைய நாள் நல்வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் பாடலை கேட்க வந்தால் அவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார் இவர்களும் இணைவார்கள். ஒலிக்கு இருக்கும் இந்த பாடலை நாங்களும் இணைந்து கேட்போம். பிரதர் என்ற திரைப்படத்திலிருந்து மக்கா மிஷி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் என்று தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் ஒலிக்கு இருக்கும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடியிலிருந்து அந்த மகள் மஞ்சுளா வீரலையில் வந்து பதிவிலே தந்து போவதற்கு இடையூறாக இருந்தது என்று எனது பதிவிலே தந்திருக்கின்றார். அவர் கேட்கும் வண்ணம் ஒரு பாடல் நாங்கள் கேட்போம். அவரோடு இணைந்து பந்தாட்டம் என்ற திரைப்படத்து பாடல் நகைச்சுவையாக இருக்கும் ஆனால் சிறப்பான ஒரு பாடல். உன் ராதையை பார் என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்டு அந்த பாடல் இப்பொழுது காத்தடைகிறேன்.

அந்த ஆயர்பாடு கண்ண கோபிகாஸ்திரீகளை அளவச்சான். இந்த ஆடுதுறை கண்ண சுந்தரவல்லி நாச்சியாரை அளவச்சுட்டானே. நான் அழுதாத்தான் உனக்கு சந்தோஷம்னா கண்ணா, உனக்காக நான் அழுகுறேன் அழுகுறேன் அழுதுகிட்டே இருக்கிறேன். நான் மட்டுமா அழுகிறேன், என்னோட சேர்ந்து என் நாதசுரமும் அழுகுதே கேட்க.

கண்ணா, கச்சேரியில பல ராகங்கள் வாசிச்ச என்ன, வாழ்க்கையில முகாரி ராகத்தை மட்டுமே வாசிக்க வச்சுட்டியே, உன்னை எப்படி என்னால மறக்க முடியும் கண்ணா? உன்னை மறப்பத

கோடாலி கத்துனப்போ புடவையோட வந்தேன், சஜேந்திரன் கத்துனப்போ கருடனோட வந்தேன், இந்த சுந்தரவல்லி கத்துறப்போ தவளோட வாயே கண்ணா.

கலந்து ஒழிக்க இருக்கும் அடுத்த பாடல் செல்வி சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட்டிலிருந்து கேட்கும் பாடலாக காதல் கடலாய் என்ற முதல் வரி கம்பன் கழகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இவர் ஒலிக்க வைத்த பொழுதிலே அடுத்த பாடலை அன்புடன் எங்கள் ரதீஷ் கேட்கின்றார். பாலக்காட்டிலிருந்து கேரள மாநிலம், விழியில் உன் விழியில் என்று கிரீடம் திரைப்படுத்த பாடலை.

இன்று வெளியிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய அலங்கரித்து விடைபெறச் செய்கின்றார். நீண்ட கால உறவு, குவைத் நாடு, வளைகுடாமன் ஜோர்ஜ். கேசிங் ராஜா 2 என்ற திரைப்படத்து பாடல் பிடாரி கோவில் தோப்பு என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது.

என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய

0: அவனது வழியாகும் அன்றே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையை கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

ஆற்றலையில் கலந்திருக்கும் அன்பு உறவுகளே, உங்களுக்கும் உலகளாக இருக்கும் நீர் நெஞ்சங்களுக்கும் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ இருக்கின்றோம். முன்னியல் தமிழ் வானொலியின் ஞாயிறு தோறும் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து கலந்து தங்கள் சொந்த குரலில் பாடி மகிழ்ந்துவிட்டு எங்களையும் மகிழ வைத்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல்கள் இப்பொழுது பாடினோர் நேயர் விருப்பம் தலைப்பிலே ஒளிபரப்பாக இருக்கின்றன. முதல் பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை மல்லியத்தில் இருந்து மகிழ்ச்சியுடன் வந்து இணைந்து இரண்டு பாடல்களை தந்து மகிழ்வித்த மகாலிங்கம் விரும்பி கேட்ட பாடல். அந்த பாடல் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற ஒரு உயிரோட்டமுள்ள பாடல் மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாகின்றது.

மகிழ்வோடு வந்து சிறுகதையோடு நகைச்சுவையோடு வந்து இணைந்து கொண்ட யோகா ராஜி இரண்டு பாடல்களை கதையோடு பாடலாக தந்து இணைந்து சிறப்பித்து சென்ற வேளையில் அவருக்கு விருப்பமாக கேட்ட அந்த பாடல் இப்பொழுது ஒளிபரப்பாகின்றது காற்றலையிலே.

அடுத்து ஒழிக்க இருக்கும் இனியான ஒரு பாடல், நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணம். நீங்கள் அழகாக ஒரு பாடலை பாடி காட்டி மகிழ்ந்து உங்களுக்கு விருப்பமாக ஒரு பாடலை தீபம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள். பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே என்ற அற்புதமான பாடல் இப்பொழுது காட்டலையில்.

நேய நெஞ்சங்களே, நாங்கள் முன்னாள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடினோர் பாடல்கள் என்ற தலைப்பில் வரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை அலங்கரித்து பாடி சென்றவர்கள் தங்கள் மனவிருப்பமாக பதிந்துவிட்டு சென்ற பாடல்கள் ஒலிபரப்பும் இந்த இனிமையான வேளை முன்னாள் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் பாடல்கள் இரண்டை பாடியதோடு மட்டுமல்லாமல் முடிவிலேயே அழகாக தொகுத்து வழங்கிய புத்துணர்வோடு எல்லோருக்கும் உற்சாகத்தை கொடுத்த அன்பு மகள் ரேவதி கே கே நகர் சென்னையிலிருந்து வந்து இணைந்துவிட்டு அவருக்கு விருப்பமான ஒரு பாடலாக மூன்று முடிச்சு திரைப்படுத்து பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் வசந்த கால நதிகளிலே என்று வரி எடுத்து முழுமையாக பாடுகின்றது.

சங்கீத ஞானமுள்ள அன்பு மகள் கஸ்தூரி லண்டனில் இருந்து இங்கிலாந்து நாடு வருகை வந்து உயிரூட்டமான பாடல்களை மிக மிக தெளிவாக பாடி காட்டி ஞானம் எங்களுக்கு இசை ஞானத்தை ஊட்டிச் சொல்வது போன்று இசையை ரசிக்கும் வண்ணத்தையும் எங்களை மீன்மறக்க செய்து இரண்டு பாடல்களை பாடியவர் தன்னுடைய மகனுக்கு விருப்பமான பாடலாக ஒரு பாடல் படிக்காத மேதை திரைப்படத்தில் ஒலித்திருந்தது அன்று அந்த பாடல் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா என்ற பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் இப்பொழுது மொன்றியல் தமிழ் வானொலியில் பாடினோர் நீயர் விருப்பத்தை அலங்கரித்து வானொலியில் ஒலிக்கின்றது.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில். பாடினூர் நேயர் விருப்ப பாடல்கள். பாடினூர் நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை சிதம்பரம் தேவநாதன் அவர்கள் அழகாக வந்து இசையோடு பாடிவிட்டு அங்கே அது நகைச்சுவையும் கலந்து உண்மையும் அதுக்குள்ளே பொதிந்து தானும் அதற்குள் பல வரிகளை சேர்த்து முன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் அனைவரையும் இணைத்து வைத்து ஒரு கவிதையையும் புரிந்து அந்த ராகத்தில் பாடிவிட்டு மீண்டும் ஒரு பாடலை வந்து பாடி காட்டின அவர் அது கர்நாடக இசையிலே பாடிவிட்டு தான் தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு என்று வரி எடுத்து பாடுகின்றது தேவநாதன் உங்களுக்கான பாடல்.

வழமை போல இன்றும் தர்மபுரியின் தகடூரிலிருந்து அன்பு மகள் சாந்தி நீங்களும் வந்து அழகான ஒரு இருகுரல் பாடலை சிறப்பாக பாடித்தந்தீர்கள். பாடிவிட்டு உங்களுக்கு அந்த பாடலே மீண்டும் தருங்கள் என்ற வகையிலே அந்த பாடல் ஒளிபரப்பாகின்றது. அந்த பாடல் உத்தம புத்திரன் திரைப்படத்தில் அன்று ஒலித்த பாடல் முல்லை மலர் மேலே என்று பல்லவியையும் சரணங்களையும் தர இருக்கின்றது. எங்கே செவி மடுப்போம். சாந்தி உங்களுடன் நாங்களும்

பாடுங்கள் கேட்போம் ஒருவரியாவது என்று கேட்டால் பாடலெல்லாம் உங்களுக்கு சரிவராது என்று ஓடிவார். எங்கள் அன்பு தானாக வந்த சந்தனம் கோவை ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் இன்று அழகாக தயார் நிலையில் வைத்து அந்த பாடலை நல்ல திருத்தத்தோடு மகிழ்வோடு வளர்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் இப்பொழுது ஒரு பாடகர் நிலைக்கு வந்திருக்கின்றார். சிறப்பான பாடலை தந்தால் அவர் இரண்டாவது நேயராக வந்தாலும் எப்பொழுதும் ஒரு நிகழ்ச்சியின் இறுதியிலே தனது பாடலை ஒளிபரப்புங்கள் என்று எல்லோருக்கும் விட்டுக் கொடுத்து விடுவார். அந்த வகையில் இன்றும் அவருக்காக இறுதி பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணி அவர் பாடலை ஒலிக்க வைக்கின்றேன். அந்த பாடல் நினைப்பது நிறைவேறும் என்ற நினைத்தது நிறைவேறும் திரைப்படுத்து பாடலாக இப்பொழுது காற்றலையில்

சிறப்பான முடிவுரை என்று தொகுத்து வழங்கியிருந்தார்கள் அன்பு மகாலிங்கம், அவரை தொடர்ந்து ரேவதி. ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வை நீங்கள் உற்று கவனித்து உள்ளூர வாங்கி அதை பற்றி பேச வேண்டும். எங்கு சென்றாலும் பேச்சு திறமை உங்களுக்கு வேண்டும். சொற்களஞ்சியங்களை வெளியே தருவதற்கு இந்த கூச்சமும் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொருவராக நாங்கள் நிறைவுரையை கேட்கும் வேளையிலே அற்புதமாக வந்து இருவரும் சிறப்பாக செய்திருந்தார்கள். அதிலும் மகாலிங்கம் இன்று முதல் தடவையாக மேலும் சிறப்பாக உள்ளாவத்தை உள்ளடக்கி திருத்தமாக சிறப்பாக செய்திருந்தார். ரேவதிக்கு கைவந்த கலையாக மாறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். சிறப்பு சிறப்பு. இதற்கு என்னுடைய பணியை அவர்கள் சுமக்கின்றார்கள். இவர்களோடு இறுதி வரை தனக்கு வானொலியில் வந்து இணைந்து கொள்ள அலை தொல்லை கொடுத்து விட்டது என்று தெரிந்தும் இறுதி வரை இருந்து எல்லோருக்கும் உற்சாகமும் கொடுத்து எனக்கும் உற்சாகத்தை கொடுத்து உதவியாக இருந்த அன்பு மகள் ஷியாமலா, உங்களுக்கும் ஒரு வணக்கமும் நன்றியும் தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்த தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையிலே பாடினோர் நேயர் விருப்பம் நிறைவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றியும் அன்பும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

சர்வதேச விடுமுறை விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை நலத்தோடு கூறி இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் திட்டிக்கும் தீனான பாடல்களான விடுமுறை விருப்ப கீதங்கள் கேட்டு மகிழ்வோம்.

முதலில் காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல் அன்றும் இன்றும் என்று கேட்டாலும் கருத்துக்களோடு இனிக்கும் உள்ளத்தை உவகை கொள்ள செய்யும் ஒரு பாடல். பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம். அவர் கேட்ட அந்த பாடல் பாடுகின்றது காலங்களில் அவள் வசந்தம் என்றவரை எடுத்து.

அவரை தொடர்ந்து இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி ஒரு பாடலை தருகின்றீர்கள். இங்கு நான் காணும் பாசம் என்ற பொய் முகங்கள் திரைப்படுத்து பாடலை.

ஒலித்த அந்த பாடலோடு நாங்கள் கேட்க இருக்கும் அடுத்த விடுமுறை விருப்பத்திற்கான பாடல் விஜயராணி தந்திருக்கின்றார். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து குறிஞ்சி மலர் ஒன்று என்ற ஒரு பாடல் தூக்குமேடை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவர் தந்த பாடலோடு தான் அடுத்த பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் முகிலே முகிலே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார். அரண் என்ற திரைப்படத்தில் இருந்து

இறக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல் சாந்தினியின் பாடல். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து வளமை போல வந்து இணையும் இவர் சமுத்திரம் திரைப்படுத்த பாடலை அன்போடு கேட்டிருக்கின்றார். அழகான சின்ன தேவதை என்று வரி எடுத்து பாடுகின்றனர்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினரின் பாடல்கள். அந்த வகையிலே ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து

அவரை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து வளமையாக இன்றும் நீண்டகால உறவாக தொடரும் அன்பு கேஜிஸ் அவர்கள் செங்கரும்பு என்ற ஒரு பாடலை அதைவிட ரகசியம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

0: நமக்கு தடையேது உள்ளே தாமர பூவட்டு தாவணி போட்டாலும் காத்துக்கு தடையேது உள்ளே ஒன்ன அழுவது சுகமாக உள்ளே ஆட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி
1: தங்க கட்டி

பாத்திரம் தீராம சாத்திரம் முடியாது, அடிபுள்ள சரிதாண்டி வாடி இப்போ அதிகமா.

ஒலிக்கும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரம் நீண்டகால உறவு அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மயக்கம் என்ன என்ற பாடலை வசந்த மாளிகையிலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கின்றார்கள்.

முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒலிக்கின்ற பாடல்களை தொடர்ந்து நாங்கள் கேட்போம். இது முன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல், பாடல் நிலாவே திரைப்படத்திலிருந்து ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்முகன் என்று இப்படி கேட்கின்றார் அந்த பாடல். கொக்கரக்கோ கோபுர சேவலுக்கு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் எடும் எடும் என என்ற வரியை ஆச்சரிய திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார் நிரேஷன் அவர்கள்.

ஐரோப்பிய மன்னர்கள் என்ன வழிந்த பாடலெங்கே என்று நீங்களும் கேட்க நானும் கேட்க அவர் தந்திருக்கின்றார் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து கேள்வியின் நாயகனே என்ற பாடலை.

யாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவார். மீண்டும் ஒரு பழைய திரைப்படத்து பாடல், மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படத்திலிருந்து. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்று அழகாக பாடும் அந்த பாடலை இனிமையோடு கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை கனடா காவை சேன ஆசான் அவர்கள் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்ட தித்திக்கும் தேனான பாடல்கள் கனடா கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக கலந்து எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்ற விடுமுறை விருப்ப பாடல்கள், சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன், தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் நீங்கள் தந்த பாடல். உங்களோடு இணைந்து இன்று அந்த பாடலை தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்ற பாடல் வெள்ளி விழா திரைப்படத்தில் இருந்து காதோடுதான் நான் பாடுவேன் என்ற பாடல்.

கரையை தொடாத அலைகள் என்ற திரைப்படத்து பாடல் மாவெடுத்து பூக்கோலம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போம்.

நெய்வேலி அரசடை குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன், நீங்கள் தந்த பாடல் இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்று வரியெடுத்து ஜி ராமநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே பாடுகின்றது. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து உங்களோடு இணைந்து இந்த பாடலை தங்கம், சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோரும் செவிமடுக்கின்றார்கள்.

வசந்த கால நதிகளிலே என்ற ஒரு பாடல் மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இன்றைய தினம் வாழ்த்துக்களை வளமை போல தந்து என்றும் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடன் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா மற்றும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனினி இவர்களை நினைத்து கேட்கும் வேளையிலே மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து வசந்த கால நதிகளிலே என்று பல்லவியோடு சரணங்களையும் தருகின்றது.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்ப கீதங்கள். தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே கருத்தாளமுள்ள தத்துவமான பாடல்களையும் கேட்டு மகளும் அன்பு உறவினர்களுள் அடுத்த உறவாக நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. வளமை போல அவர் தந்த பாடலை அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையிலே பார் மகளி பார் என்ற திரைப்படத்திலிருந்து அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே என்ற பாடல் ஒலிக்கின்றது.

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் ஒலிக்கும் பாடல்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், நீர் மேகம் ஆனால் என்ன என்ற வரி கொண்ட ஒரு இனிமையான பாடல். தாயில்லா குழந்தை திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா. வளமை போல அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி, நரமகிழாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கும்படி நாங்களும் இணைந்து கேட்டு மகிழலாம்.

உறவுகளோடு உறவுகளாக வரும் அடுத்த பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை மகள வைப்பவர் சிதம்பரம் வண்டிகை சிறுவை சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. பொன்னுமணி பூச்சரமே என்ற ஒரு பாடல் வா அருகில் வா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

ஒலிக்கின்ற கீதங்களோடு இன்னுமோர் கீதம் ஒலிக்க இருக்கின்றது. வண்ணங்கள் நீயானால் என்ற விண்மேகம் திரைப்படுத்து பாடல், நீண்ட கால உறவு, வளைகுடா மண், ஜோஷ் குவைத்திலிருந்து கேட்டபிள்ளை, அவர் காதோரமும் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் அன்னமே ஆரோயிரே என்று வானவில் என்ற திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் காதோரம் செல்லும் பாடலாக நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வணக்கம் வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

மீண்டும் ஒரு முறை நான் வணக்கம் கூறி அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்று எண்ணி ஓம் நமசிவாய என்ற மந்திர ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் எல்லோருடைய பாதமும் வணங்கி அன்புடன் உங்கள் அனைவரையும் உலகளாக இருக்க முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று நீங்கள் நலம்தானா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இன்றைய நிகழ்வான கதம்பத்திலே நாங்கள் இடையே இருக்கின்றோம். 2028 ஆண்டின் 8 மாதத்தின் 12 நாள் அறிவன் கிழமையிலே.

0: கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்விலே வந்து கண்டுபிடித்து அற்புதமான அழகான இனிமையான உலகளாக இருக்கும் மொழிகளிலே சிறந்த மொழி என்று ஆதி மொழி என்று பெயர் பெற்ற எங்கள் தமிழ் மொழியினை நாங்கள் செய்யும் சிறு தொண்டுக்கு வழியமைத்து கொடுத்த முன்றியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை வரவேற்பதற்கு அன்புடனே அன்பு மகள் ஷியாமலா அவர்கள் ஹைதராபாத்தில் இருந்தாலும் எங்களை மறக்காமல் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் அடுத்து அதற்கு முன்பே வணக்கம் கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வணக்கம் தந்துவிட்டார்கள் கோவை மாநகரம் ஏஆர் நாகப்பன் அவர்களும் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்களும் அடுத்து அவர்களோடு இணைந்து மகாலிங்கம் ரேவதி இவர்களும் வந்து இணைந்து கொண்டார்கள் என்பதை தெரியப்படுத்தி வணக்கம் கூறி எனக்கு பதிவிட்ட வேளையிலே அவர்களுக்கும் நான் வணக்கம் கூறி இடையிலே நான் கூடி பேசிவிட்டு இடையிலே ஒலி வரவில்லையே என்ற குறையை துல்லியமாக கவனித்து மகள் ஷியாமலா எனக்கு அறிவித்தல் தந்து விட்டார் ஒரு மஞ்சள் கடதாசி அனுப்பிவிட்டார் ஒலி வரவில்லையே என்று உடனே திரும்பி பார்த்தேன். நான் ஆரம்பத்தில் வணக்கம் கூறும் பொழுது எனக்கு குரலிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அதை சீர் செய்வதற்காக ஆலியை பதைத்து விட்டு மீண்டும் அந்த ஆலியை உயர்த்தவில்லை ஏனென்றால் அந்த ஆலி எனது இடதுகரத்திலே இருக்கின்றது. இதுதான் சிந்தனை செல்வனின் ஒரு குறைபாடு. இதை இடது கையால் எதை செய்தாலும் அதை நான் உடனடியாக மறந்து அது என் சிந்தைக்கோ மூளைக்கோ உடனே தோன்றாது பின்புதான் தோன்றும். அது ஒரு புறம் இருக்க இன்றைய பொக்கிஷத்தை நாங்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றோம். வளமை போல 20 பதங்கள் வந்திருக்கின்றன. இந்த வழியிலே ஒரு தடவை நீங்களும் நாங்களும் உங்களுடைய எங்களுடைய காலநிலைகளை பார்த்து கொள்வோம். இன்று காலநிலையை பார்த்து கொண்டால் எங்களுக்கு இப்பொழுது சரியாக 22 பாகை என்று காட்டுகின்றது வெப்பநிலை. அது 25 பாகை வரை சென்று மீண்டும் 14 பாகை வரை குறைந்து வரலாம். இப்பொழுது இருக்கும் 22 பாகையை நாங்கள் வெளியே சென்று பார்த்தால் 22 பாகை என்றுதான் காட்டுகின்றது. அங்கே வீதியோரங்களிலே பார்த்தா சிறார்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். மழை வருவதற்கான சான்று இருக்கின்றது. அந்த மழையை வந்து இப்பொழுது மேகங்கள் கூடிக்கொண்டிருக்கின்றன. வானம் வந்து நீலமும் அல்ல கருப்பும் அல்ல அதை விட வேறு ஒரு நிறமாக காட்டுகின்றது. ஒரு சாம்பல் நிறம் என்றும் கூறலாம். அது கருமேகமாகி மழையாக வரும் என்று எண்ணுகின்றேன். இலேசான தூறல்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை ஆரம்பிக்கும் விரைவில் என்று எண்ணிக்கொள்ளுவோம். உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது என்பதையும் உங்கள் மனதிலே என்ன பாடல்கள் தெரிகின்றது என்பதையும் இந்த பொக்கிஷத்தோடு நேயர் விருப்பமாக உங்கள் பாடல்களையும் வந்து பதிவு செய்யுங்கள். நாங்கள் ஒலிபரப்பிக் கொள்ள கேட்டு மகிழலாம். பொக்கிஷத்தில் வளமை போல 20 பதங்களை கொண்டு வந்து 20 பெட்டிகளை வைத்திருக்கின்றேன். நீங்கள் விரும்பிய பெட்டியை திறக்கலாம். அதில் உள்ள பதிலை கண்டுபிடிக்கலாம். வளமையான நியதியோடு இயங்குவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமை போல 647-8746415 என்ற எண்தான். இருப்பினும் அந்த எண்ணை சொல்லி வர வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே ஆயத்தமாக நிகழ்ச்சிக்கு போவோம் என்று கூறும் வண்ணம் நாகப்பன் அவர்கள் அழைத்து விட்டார். இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்கள் பகல் நேர வணக்கத்தை அன்போடு தந்த உங்களுக்கு உங்கள் இரவு நேர வணக்கத்தை நான் மகிழ்வோடு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும்
0: இருக்கு. அப்படியே இருக்கின்றீர்கள். அதோடு நல்லவனாகவும் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, வல்லவனாகவும் இல்ல நல்லவனாகவும் வல்லவனாகவும். இப்பொழுது பாட்டு பதத்தில் பாட்டு இது எங்களுடைய பொக்கிஷத்திலிருந்து பொருள் சொல்பவனாகவும் வந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை வளமை போல சிறப்பாகத்தான் இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். ஏதாவது மாற்றம் இருக்கின்றதா? வெயிலும் இல்லை மழையும் இல்லை அப்படி ஒரு பாடல் வேணுமோ? இல்லை, அது உறவும் இல்லை பகவும் இல்லை என்ற பாடல். சரி, சிறப்பாக இருக்கின்றது. இப்படியான காலையில் எப்பொழுதும் இருக்கும் பொழுது உள்ளமும் ஒரு மகிழ்வாகத்தான் இருக்கும். ஒரு சிரமம் இல்லை. முதல் கண் காலநிலை மிக மிக முக்கியம் மக்களுக்கு, இல்லையா?
1: அந்த காலநிலை ஒரு மாதிரி வறண்ட வானிலையாவே இருக்கு.
0: வறண்ட வானிலை அது எங்களுக்கு தேவை தானே. வறண்ட காலமும் எங்களுக்கு தேவை. இங்கே எல்லோரும் வறண்ட காலம் வந்துவிட்டது என்று குமுறுகிறார்கள். வறண்ட காலம் மறையுமோ என்று வந்து எண்ணுகிறார்கள். மறையும் ஏனென்றால் ஆடி மாதம் முடிவடையும் காலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆடி மாதம் நடுப்பகுதியில
1: இருக்கின்றன.
0: காலங்கள் ஆலயங்கள் எல்லாம் உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய சிவன் ஆலயத்திலும்
1: ஆடி அமாவாசை
0: உகந்த நாள் அங்கு என்று கூறப்படுகின்றது. பிதர்களுக்கு நம் முன்னோர்களுக்கு எங்கள் உறவு
1: திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை திருவாரூர் இந்த
0: பக்கம்தான். கோவையில்
1: கோவையில பேரூர்னு ஒரு இடம் இருக்குது ஐயா, அங்க படித்துறை இருக்கு, அங்க நிறைய செய்வாங்க.
0: ஓ, அங்கே அதற்கண்ட ஆலயம், அதற்கண்ட தீர்த்த கரைகள் எல்லாம் இருக்கும். அதற்கேற்ற ஐதீக முறைப்படியும் அதற்காக அங்கே சென்று செல்வார்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். எங்கள் பிதர்களுக்குரிய சாந்தி பெற வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்ள நம் மூதாதையர்களை நினைத்து ஒரு தடவை உருகி கொள்ளலாம் தான் சிறப்பு. இந்த சிறப்பான நாளே நான் 20 பெட்டிகளை கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கேன். அவை காத்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய திறவுகோளுக்காக. உங்களுக்கு இந்த பெட்டியை நீங்கள் திறந்து பார்த்து அதற்கேற்ற பதிலை கண்டுபிடிக்க போகின்றீர்கள்.
1: 9,
0: சரி, இலக்கம் 9 கொண்டு வந்து நாகப்பனுடைய பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது ஒரு தடவை ஒரு ஊகம், உங்களுடைய ஊகம், இவர்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்.
1: 5
0: என்றபடியால் ஒரு 2 குறைத்து முதல் முதல் வந்தபடியா கொஞ்சம் மலிவாக தருகின்றேன். 3 எழுத்து. முதல் நீர் அல்லவா, முதல் நுகர்வோர் அல்லவா, முதலாவதா வந்து நுகர்கின்றீர்கள், என்ன தமிழ் ஐயா? சரி, இந்த 3 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் எங்களுடைய பண்பாடு விழுமியங்களை கூறுகின்ற ஒன்று. அந்த பண்பாடு விழுமியங்களை நாங்கள் படித்தோ அல்லது புதுமையாக தெரிந்தோ இல்ல, வழி வழியாக வந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள், முறைகள், விதிகள் எல்லாம் கூறப்படுவது ஒரு 3 எழுத்து பதத்திலே. இப்படி நடப்பது இது அது எங்களுடைய வழிமுறைகளில் வந்த ஒன்று என்பதை குறிக்கும் ஒரு பதம். நான் கூறுவது புரிகிறது? வினா ஏதும் வேணும் என்றால் கேளுங்கள்.
1: பொதுவான
0: தரவு தான் இது. விசேஷமான தரவு யோசிக்கின்றீர்களோ? சரி, இப்பொழுது அந்தந்த பருவத்திலே நாங்கள் பயிர் செய்ய வேண்டும் என்று யார் உங்களுக்கு கூறினார்கள்? அது வழி வழி வந்தது இல்லையா? மூத்தோரை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுத்தார்களா? இல்லை, அது ஒரு முறை என்பதை கூறும் அந்த பதம் தான் அது. தேர்தலே வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெறுகிறார் என்பது விதி, சட்டம். அது மட்டுமில்லாமல் அதுதான் எங்களோட பழக்க வழக்கம். அந்த பண்பாடு என்பது அதை கூறுகிறது. பெண்களை ஆண்கள் மரியாதையோடு நடத்த வேண்டும், அவர்களை நாங்கள் தாய்க்குலத்துக்கு தனியிடம் கொடுக்கணும், அவர்களுக்கு தனி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது விதி. விதியா அல்லது அதை எப்படி நாங்கள் கூறுவோம்? 3 எழுத்திலே கூறுவோம். இன்னும் விளக்கம் போடுமா? ஏதாவது வினாவ கேளுங்களேன். அதை இட்டு
1: இங்கிலீஷ்ல சொல்ல சொன்ன ரூல் ஈஸியா சொல்லி,
0: அது சட்டம். அது அல்ல, ரூல் வந்து சட்டம். இது நியமிக்கப்பட்ட ஒரு பழக்க வழக்க பண்பாடு, ஒரு பழக்க வழக்கம் எங்களுடைய இதில் இருக்கின்றது. இத்தனையோ விடயங்கள் அது அப்படி அப்படியே வந்து கொண்டிருக்கின்றது, வழி வழியாக வந்து கொண்டிருக்கின்றது. குணம் வந்து அதை அந்த குணம் எப்படி வருகின்றது? அது குணம், இது ஒரு குணம் அப்பா. இது நீங்க சொன்ன அந்த சட்டம் தான், அது சட்டம் வரையறுக்கப்பட்டு கொண்டு வந்து அது அன்று தொட்டு இன்று வரை அந்த சட்டத்தை கடைபிடிக்கின்றார்கள். அது என்ற வினாவுக்கு இந்த மறுமொழி வரும். மானாவிலே ஆரம்பிக்கும். ஆமாம். குரில் யா சிந்தித்தால் வரும். சரி, பார்ப்போம். முதல் முதல் வந்து நீங்கள் பாடலை அவன் நினைத்துக் கொண்டு வந்தீர்களா?
1: வருவேன் ஐயா,
0: மீண்டும் வருவீர்கள். வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். நன்றியோடு நான் விடை தருகின்றேன். மீண்டும் வந்து சரியாக சொல்வீர்கள் என்று நம்புகிறேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி முதலில் ஒழித்து முதலில் திறந்த பெட்டிக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. திரு எங்களுடைய நாகப்பன் அவர்கள் வருவார், அவர் தருவார் என்று எண்ணிக்கொள்கிறேன். இப்பொழுது அடுத்த பெட்டியை திறப்பதற்காக யார் வரப்போகின்றீர்கள்? 6478746415 என்ற எண்களோடு வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலிக்கு பொக்கிஷத்திலே.

0: இப்பொழுது ரேவதி மல்லியம் இருவரும் அழைத்து வருகிற மல்லியம் ரவி அவர்களுடைய இணைப்பு காற்றலை கிடைத்து விட்டது. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கும் ஐயா.
0: வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: பகல்ல நல்ல வெயில்யா, மாலையில மப்பு மந்திரமா இருக்கு, ஆனா மழை இல்லையா. நேற்றும் அப்படிதான் ஐயா, இன்றும் அப்படிதான். நல்ல வெயிலையா, கொஞ்சம் கூட காற்று கூட அடிக்கலையா. ஆடி மாசத்து உள்ள காற்று
0: இப்பொழுது இப்பொழுதும் அப்படி நிலை இருக்கின்றதா? பகல் தானே வெயில் அடிக்கவில்லை, இப்பொழுதும் அப்படி
1: இருக்கின்றது.
0: இறுக்கமாக இருக்கின்றது. இறுக்கமாக இருக்கின்றது.
1: இறுக்கமாக.
0: ஓ, அப்ப இந்த காலநிலையை நீங்கள் விரும்புகிறீர்களா?
1: இல்லையா, அது எப்படி இறுக்கமா இருந்தா புழுக்கமா இருக்கும், புழுக்கமா இருந்தா வெறுப்பா இருக்கும்.
0: சரி, இந்த வெறுப்பு புழுக்கம் எல்லாம் அந்த நேரத்திலே பொக்கிஷத்திலே ஒரு பெட்டியை திறந்து விட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். எந்த எண் பெட்டியை நீங்கள் விரும்புகிறீர்கள்?
1: ஐந்து.
0: ஐந்துக்கு வந்து விட்டீர்களோ, வாழ்த்துக்கள். இதுக்குரியவர் அழைக்கின்றார், ஆனால் நீங்கள் வந்து திறந்து விட்டீர்கள். சரி, அந்த மந்திரத்தை ஒரு தடவை கூறுங்களேன். முதலில் எங்கள் நாகப்பன் அவர்கள் மந்திரம் கூறாமல் பெட்டியை திறந்தபடியால் தான் நான் நினைக்கிறேன் அவருக்கு காலதாமதம் ஏற்பட்டு விட்டது, சரியா வரவில்லை, வருவார் மீண்டும். நீங்கள் இப்பொழுது மந்திரத்தை கூறுங்கள்.
1: அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்தடு தீசே.
0: பெட்டி அழகாக உறுதியாக இறுக்கமாக மகள்வோடு திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கே இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஐந்து. கெட்டிக்காரன் என்று சொல்ல நினைத்தேன், ஆனால் மூன்று எழுத்திலே இருக்கின்றது. மூன்று வந்தால் என்ன, ஐந்து வந்தால் மகாலிங்கன் டப்பன்னு சொல்லி விடுவார். இந்த மூன்று எழுத்துக்களை கொண்டது ஒரு பொருள், அது ஒரு பொருள் என்று பெரும் பின்னோம் பெரிய பொருள், சாதாரணமானது தான் அது எங்களுக்கு, ஆனால் அது பல வகையிலும் உபயோகப்படும். இந்த பொருள் ஆலயங்களுக்கு சென்று அந்த வேதியர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, இவர் ஒரு வேதங்கள் படித்தவர், குருக்கள், ஐயர் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அது எதுவாக இருக்கும்? மற்றவரிடம் காணப்படாத ஒரு பொருள் அவரிடம் இருக்கும். மூன்று எழுத்தை கொண்டது. வாழ்த்துக்கள். சரியான பலன். மந்திரத்தை சொல்லி திறந்தபடியால் உடனே தெரிந்துவிட்டது. நான் கூறினேன்தானே மகாலிங்கம் சொல்வார், பூநூல் என்பது சரியான பதம். உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் உங்கள் பைகளிலே புகுந்து காட்சி அளிக்கிறது இப்பொழுது. வாரி முதலாவது
1: இன்று வந்து அமாவாசை, ஆடி அமாவாசை, ஐயர்கிட்ட போய் தான் அந்த திதி கொடுத்தோம். அப்ப அவரு பூநூல் போட்டிருக்க.
0: நாங்களும் செய்வோம், அவரும் செய்வோம், எங்களிடம் இல்லாதவன்னு நாங்களும் விபூதி பூசிருக்கோம், உத்திராட்சி மாலை போடுவோம். நான் ஒன்றும் அவரிடம் வித்தியாசமா இருக்கிறது. அதுதான் பூநூல் என்பது. புனிதமான நூல். வாழ்த்துக்கள். அப்படி என்றால் அடுத்து எந்த பெட்டியை நீங்கள் திறந்து பார்க்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: ஏழு.
0: ஏழு. ஏழு பெட்டியை தாருங்கள். மகாலிங்கம் பேரிலே கொண்டு வந்து வைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை கூறுங்கள். எழுத்துக்கள் இருக்கலாம் என்று சரியாக சொல்லிவிட்டீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். சரி, ஐந்து எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் எதுவென்று நாங்கள் நினைத்தால், எங்கள் வாழ்க்கையிலே, தமிழர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நெறிமுறையான நூல்கள், நெறி நூல்கள் எல்லாம் பல உண்டு. அறிவுரை நூல்கள், நன்னூல்கள், நல்லறிவுகள் என்று பல நூல்கள் உண்டு. அதை இயற்றியவர்களுக்குள் ஒரு நூலை ஒரு பெண் புலவர் இயற்றியிருக்கின்றார். நாங்கள் அதிலே வந்து நன்னூல் என்று அதை கூறப்படுகின்றது. அது எந்த நூல்? ஐந்து எழுத்துக்களை கொண்ட அந்த நூல்.
1: பெண் புலவராயா?
0: பெண் புலவர் இயற்றியது. அது தெரியவில்லை, ஒரு பெண் புலவர். சரி, அவ்வையார் என்று வைத்துக் கொள்வோம்.
1: என்னையா வேற ஏதாவது சொல்லுங்க.
0: நீங்கள் தான் கேட்கலாம், நான் கூறிவிட்டேன், நீங்கள் இப்ப ஒரு கேள்வி வந்தீர்கள் தந்தவிட இன்னும் ஒரு வினா கேட்கலாம். நீங்கள்
1: பெண்கள் என்றால் பழைய காலத்து பெண் புலவரா?
0: இப்ப நீங்கள் அவ்வியார் என்று கேட்டீர்கள், இருக்கலாம் என்று கூறினால் அவர் பழைய காலம் தானே? ஆம், பழைய கால புலவர்கள். இப்பொழுது யார் புலவர்கள் இருக்கின்றார்கள்? பழைய கால புலவர், பெண் புலவர்.
1: எனக்கு தெரிஞ்ச அவ்வையார் தவிர
0: அதான் அவருடைய நூல், நூலின் பெயர் உங்களுக்கு தெரிந்தவரை அவர் இருக்கலாம். நூல் என்ன நூல் அவர் எழுதியது? நாங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம், நீங்கள் எல்லாம் படித்திருக்கின்றீர்கள். மேலும் இரண்டு புள்ளிகளை பெறும் உங்களுக்கு ஒரு பாடல் காத்துக்கொண்டு. என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: சொல்லத்தான் நினைக்கிறே, உள்ளத்தால் நினைக்கிறே, அந்த பாடல்.
0: அப்படியா, சொல்லத்தான் நினைக்கிறீர்கள், சொல்லிவிட்டீர்கள். ரெண்டு, இது விஸ்வநாதன் அவருடைய பாடலா யாருடைய பாடல்? பெண் பெண் பாடலா ஆண் பாடலா?
1: ஆண் பாடல் தான் ஐயா.
0: சார், அந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும். அதை விட ரெண்டு புள்ளிகளை, ரெண்டு பெட்டிகளை திறந்து புள்ளிகளை பெற்று உங்களுக்கு ஒரு லீவு, ஒரு ஓய்வு கொடுக்கின்றேன். மீண்டும் வாருங்கள். உங்களுடைய சந்தர்ப்பம் முடிந்து மீண்டும் பாருங்கள்.
1: நன்றியா, நன்றியா.
0: நன்றி மாலிகம் அவர்களே, நீங்க முதலில் கேட்டிருந்தால் திறந்திருக்கலாம் தான். சரி, பார்ப்போம், மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவுடன் செல்கிறேன். அடுத்த உறவாக இப்பொழுது வருகின்ற மாலிகம் உங்களுடைய இணைப்பை துண்டிக்க வேண்டும் ஐயா. துண்டித்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் நாகப்பன் அவர்கள் பதிலை கொண்டு ஓடி வருங்க. பதில் கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். கூறுங்கள் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: நானே அந்த ஒன்பதாவது பெட்டிக்குரிய படம் வந்து நியதி என்று சொல்லக்கூடிய மரபு.
0: மரபு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் பெட்டியை வைத்துவிட்டு ஓடி சென்று மீண்டும் வந்து அந்த பதிலை கூறினபடியால் உங்களுடைய இரண்டு புள்ளிகளும் அப்படியே உங்கள் பெட்டியிலே சேர்கின்றது. வாழ்த்துக்கள். மரபு என்று கூறுவது பல விடயங்கள் மரபிலே இருக்கின்றது. பல விடயங்கள், உயிர்கள் அத்தனையிலும் காணப்படுகின்ற பண்புகள் அத்தனையும் மரபுதான். வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பான கருத்தை தந்திருக்கின்றீர்கள். அது மரபு அணு, அது கண்டுபிடித்து செய்கிறார்கள். வாழ்த்துக்கள். இது மரபு என்று சரியான பதத்தை தந்தபடியால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் அப்படியே தந்துவிட்டேன். என்பதற்கு நான் கொடுக்கவில்லை. அந்த புள்ளியை கொண்டு செல்வதற்கு நான் என்னுடைய மாலிங்கம் இருக்க எத்தனித்தார். ஆனால் அவர் காலந்தாமதித்து விட்டார். முதல்ல வந்து கேட்டிருந்தா கொடுத்திருப்பேன். வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு மேலும் இரண்டு பெட்டிகள் திறக்கும் சந்தர்ப்பம் மேலும் இருக்கின்றது. இப்பொழுது எந்த பெட்டி உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு பண்ணபடியா? எந்த எண் வேண்டும் உங்களுக்கு? பத்து. பத்தாவது எண் பெட்டி. மந்திரத்தை முதலில், மந்திரத்தை நான் கேட்கவில்லை தானே, அதனால் தான் அந்த கொஞ்சம் சறுக்கி விட்டது போல். இப்பொழுது மந்திரத்தை கூறுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு வெற்றி என்னதுதான் என்ற போல் இருக்கின்றது. அது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் ஐயா?
2: ஐந்து.
0: என்ன ஐயா என்று உங்களுக்கு நீங்கள் கேட்டது வரவே இல்லை. இரண்டு புள்ளிகள் தானே வந்திருக்கின்றது.
2: இரண்டு
0: எழுத்துக்கள் தான்
2: இருந்தா பொதுவான பதமாவே வரும்.
0: சரி, இது இரண்டு எழுத்து காட்டப்படுவது. பாடல்களிலே இந்த பதம் வந்திருக்கின்றது. சிறு வயதிலே இது குழந்தைகளின் உறக்கத்துக்காக பயன்படும் ஒன்று. இரண்டு எழுத்து. அவர்களை உறங்க வைப்பதற்கு உபயோகிக்கப்படும் ஒன்று. எங்களினால் உபயோக, நாங்களே அதை உபயோக ஆக்கி கொள்ளுவோம். மற்றவர்களால் ஆக்கி தர தேவையில்லை. பாடல் ஒன்று இருக்கின்றது, ரெண்டு மூன்று பாடல் இருக்கின்றது.
2: சின்ன குழந்தைகளை உறங்க வைப்பதற்கு,
0: சின்ன குழந்தைகளுக்கு உபயோகிக்கப்படுவது, உறக்கத்துக்காக உபயோகிக்கப்படுகிறது, உறங்க வைப்பதற்கு. உங்களுக்கு தெரியும்.
2: மடி
0: அது அன்னையின் மடி அல்லவா, மடியில எப்பொழுதும் தூங்க மாட்டார் தானே குழந்தைகள். என்ன பண்றோம்
2: அப்ப? தோல்
0: இல்லை இல்லை இல்லை, நான் கூறுவதை சரியா புரிந்து கொள்ள, குழந்தைகளை உறங்க
2: வைப்பது
0: உபயோகிக்க பயன்படுவது மடி இருக்கு தோளுக்கு, அது சாதாரணமானது. அதை விட எங்களினால் ஆக்கப்படுவ ஒன்று பெற்றோர்னால் தான் அது அதிகமாக ஆக்கப்படுவது. வேறு இடங்கள்லேயே வாங்கி கொண்டு வந்தெல்லாம் அதுக்குள்ளே போடுவார்கள், அது இல்லை, மக்கள் எங்களினாலே அமைக்கப்படுவது, வீட்டினுள்ளே அமைத்து விடுவார்கள். தொங்க
2: விடுவார்கள்.
0: தூளியிலே ஆட வந்த வானத்து, அந்த பாடல் தூளி என்பது தொட்டில் வந்து செய்யப்படுவது இன்னொரு வருநாள். நான் கூறியிருந்தேன் அடுத்த ஒரு நாள் செய்யப்படுவதோ கடைகளில் வாங்கியோ அல்ல, எங்களினால் பெற்றோர் நாள் ஆக்கப்படுவது வீட்டினுள்ளே. அந்த அம்மாவுடைய புடவையை எடுத்து அங்கிருந்து கட்டி கீழே வைத்து தொங்க விட்டு மடித்து கட்டி விட்டு அதற்குள்ளே அணை போட்டு குழந்தையை உறங்க வைத்து விடுவார்கள். தூளி என்பது சரியான பதம். தூளி என்ற பதத்தை தந்து மேலும் இரண்டு பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள, இப்பொழுது உங்களுக்கு இன்னொரு பெட்டிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது.
2: எட்டு திறந்துட்டாங்களா
0: இல்லையா ஐயா?
2: எட்டு
0: எட்டை எட்டி பார்த்து விட்டீர்கள், மந்திரத்தை தாருங்கள். மேல் போகாம இருந்தீர்கள், உங்களுக்கு ஐந்துக்கு மேல் வந்தா மிகச்சிறப்பு. எட்டாவது எண் பெட்டியை தந்தபடியால் எட்டு எழுத்திலே வந்திருக்கின்றது. எட்டுக்கு எட்டு வந்திருக்கு. இது கூறப்படுவது என்னவென்றால், இவரும் ஒரு பெண் புலவர், அன்று இருந்த பெண் புலவர்களுக்குள் இவரும் ஒருவர், எட்டு எழுத்தை கொண்ட பெயர் அவனுடைய, அவருடைய பெயர் ஔவையார் காலத்தில் வாழ்ந்தவர். ஆனால் ஔவையாரை போன்று பல நூல்கள் தரவில்லை, இவரும் பாடல்களை பாடியிருக்கின்றார். அன்று வாழ்ந்த பெண் புலவர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள், அபயாரோடு இணைந்தவர், அபயாரை போன்று இவரும் பெயர் பெற்ற போல் பெற்ற ஒரு புலவர், எட்டு எழுத்தை கொண்டவர். சென்று விட்டீர்களா? சரி, அடுத்த உறவுடன் பார்ப்போம். அவருடைய ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டு விட்டது, என்னவென்று தெரியும் அல்ல, அவருடைய தொலை தொடர்பு நிரப்பப்பட்டு விட்டது. மீண்டும் அழைப்பார் என்று இங்கே ரேவதி அநேகமாக இரண்டு மூன்று தடவைகள் அழைத்திருந்தீர்கள். ரேவதி மீண்டும் அழைக்க வேண்டும், உங்களுடைய இணைப்பை எதிர்பார்க்கின்றேன். முந்தைய தமிழ் வானொலியில் வந்துவிட்டார் ரேவதி. வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா மகளே? சிறப்பு சிறப்பு. அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு சென்னையிலே? நீங்கள் வானொலியை நிறுத்தவில்லை போல் தெரிகின்றது.
3: அப்படியாப்பா?
0: வேறு சத்தம் வந்து சரி சரி, அவரே குழப்ப வேண்டாம். சரி, கொஞ்சம் ஆமாம், வந்து விட்டீர்கள் இப்பொழுது. சரி சரி, அங்க காலநிலை சிறப்பாக இருக்கின்றது என்று கூறுவீர்களா, அல்லது உங்களுக்கு ஒவ்வாததா இருக்கின்றதா?
3: பரவாயில்லப்பா.
0: பரவாயில்லை. சரி ரேவதி, வந்து விட்டீர்கள், வந்து உங்களை சும்மா விடக்கூடாது. நீங்கள் உங்கள் வியாபாரத்தை நாங்கள் கவனிப்போம். ஒரு தடவை ஒரு பெட்டியை எடுத்து திறந்து பார்ப்போமா? என்ன பெட்டி? ஆமா ஆமா, கூறுங்கள் கூறுங்கள்.
3: காரைக்கால் அம்மையாரப்பா?
0: காரைக்கால் அம்மையார் புலவரா?
3: புலவர்.
0: காரைக்கால் அம்மையார் ஔவையார் காலத்தில் வாழ்ந்தவரா? பிறந்தவில்லை ஓரப்பட்டிக்கு ஓரப்பட்டிக்கு சொல்லுங்கள் உங்களுடைய பட்டிக்கு எத்தனையா ஒண்ணு முதலாவது எங்கே ரேவதி இலக்கத்தில் பட்டியை கொண்டு வாருங்கள் கொண்டு வந்து வைத்து விட்டு என் ரேவதி மகளே உங்கள் மந்திரத்தை கூறுங்கள் வாழ்த்துக்கள் சிறப்பான மந்திரம் உடனே திறந்து விட்டது மகளே எத்தனை எழுத்துக்களை நீங்கள் காண்கின்றீர்கள் அதற்குள்ளே சரியாக குறிப்பிட்டீர்கள் நான்கு எழுத்து தான் கெட்டிக்காரி கெட்டிக்காரி சரி அதற்குள்ளே இருக்கின்ற பதம் எங்கள் உடலிலே உயிரினங்களிலே இருக்கின்ற உறுப்பு இந்த உறுப்பு உள்ளத்திலே நாங்கள் எதை நினைக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உறுப்பு இரண்டாக இருக்கும் இரண்டு உறுப்புகள் அதில் நாங்கள் மனதில் என்ன நினைக்கின்றோமோ நாங்கள் பேசாமல் இருக்கும்போது மௌனமாக இருந்தாலும் அது கூறும் எங்களுக்கு அந்த உறுப்பு எங்களுக்கு கூறிக்கொள்ளும் நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இரண்டு உறுப்பாக இருக்கும்
3: நம்ம பிரதிபலிக்குமாப்பா
0: என்னம்மா
3: பிரதிபலிக்குமா
0: எதை பிரதிபலிக்கும்
3: முதல்ல
0: நினைக்கிறோமோ அதை அடுத்தவர்களும் பிரதிபலித்து நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் நான் இப்போ உங்களோட பேசும்பொழுது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதை காட்டும் உறுப்புகள் நீங்கள் புதிதான கருத்தை இரண்டு உறுப்பு இருக்கு அதில் இரண்டு இருக்கின்றது உறுப்புகள் காலம் எடுக்கின்றது ரேவதி
3: சரியப்பா சரியப்பா
0: தந்து விட்டு அதான் கூறுவேன் அம்மா இதை விட நான் எப்படி தருவது உங்களுக்கு நன்றாக என்னம்மா இரண்டு உறுப்புகள் உண்டு அது வந்து எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற உணர்வுகளை வெளியே காட்டக்கூடிய ஒன்று அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் அதை அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த உறுப்பில் வருகின்ற காட்சியை அதுதானே அம்மா இதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கணுமா உள்ளத்திலே இருப்பது வேற எந்த உறுப்புகள் அசைவு ஒன்றும் இல்லாமல் காட்டக்கூடியதாக இருக்கு ரெண்டு ரெண்டு கண்ணா இருக்கும் இரண்டு கண்கள் கண்கள் தானே அம்மா இதுக்கு இவ்வளவு நேரமா வாழ்த்துக்கள் அநேக பிரயோஜனம் எடுத்து பொருளை கண்டுபிடித்தார் ரேவதி கட்டுக்காரு
3: கண்டுபிடிக்கணும்
0: உள்ளுறுப்புகள் இருக்க இப்படி வெளியில உள்ளவர் பார்க்கறது கொஞ்சம் பகுத்தறிவிப்பார் கொஞ்சம் சிந்திக்கவன் உள்ளிருந்து ஒரு உணர்வை உள்ளிருக்கும் உணர்வை வெளியே இருந்து என்னம்மா பார்க்க அந்த உணர்வை பார்க்க முடியாதேடா கண்கள் தானே வலிக்கிறது கை காட்டும் சைகை மூலம் அதை நான் கூறவில்லை உங்களுக்கு செய்ய

0: என்று கூறவில்லை. நான் சொன்னது இரண்டாவது பெட்டிக்கு போகும் என்று நீங்கள் தான் இறக்கம் எந்த இரண்டாவது எண் பெட்டிக்கு வருகின்றீர்கள். இரண்டாவது எண் பெட்டிக்கு வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி. சரி, எங்கே மந்திரத்தை உடனே கூறுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் ஊகத்திலே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று பார்க்கலாம். அவ்வளவு பெருசா என்னதுக்கு அம்மா பொருள், அதில் பாதி மூன்றுலே தந்தால் எப்படி இருக்கும்? மூன்று. சரி, மூன்று எழுத்துக்களை கொண்டது ரேவதி திறந்த இரண்டாவது எண் பெட்டிக்குள்ளே ஒரு பறவை இருக்கின்றது. இந்த பறவை நாங்கள் சொன்னதை அது திருப்பி சொல்லும். நல்ல பச்சை நிறமானது. அதற்கு மூங்கலத்திலே ஒரு பெயர் உண்டு. அது என்ன?
1: தத்தை.
0: தத்தை தத்தை அந்த பாடலை பாடுங்கள் பார்ப்போம். தத்தை நெஞ்சம் தத்தை கெட்டிக்காரி தத்தி செல்லும். தத்தி தத்தி செல்லும். தத்தை என்பது சரியான பதத்தை தந்து கெட்டிக்காரி என்ற பெயரோடு. இப்ப உங்களுக்கு ஒரு பாடல் தர இருக்குன்னா என்ன பாடலா இருக்கும் மகளே?
1: என்ன
0: காரணம் இந்த பாடல என்று கேட்பதற்கு? மகிழ்வான பாடல் கேட்டு மகிழ்வோம் மகளே. மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது உங்களோட பைகளில் இரண்டு பெட்டிக்குமான புள்ளிகள் சென்றிருக்கின்றன. இப்பொழுது தொட்டு பார்த்தீர்கள் நாகப்பனுடையது. அது ஒரு தடவை முயற்சித்தீர்கள், முடியவில்லை. இப்பொழுது அவர் அழைக்கின்றார், அவருடன் செல்கின்றேன். மீண்டும் பாருங்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வந்துவிட்டார் அன்புடனே எங்களுடைய நாகப்பன் அவர்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம்.
0: அதிலே எட்டு எழுத்துக்கள் என்று கூறினேன். சரியாக பார்க்க போனால் அது ஏழு எழுத்துக்கள் தான் வரும். நீங்கள் சொன்னது புரிந்து வந்ததை தாருங்கள்.
2: எட்டு எழுத்துக்கள் சொன்னீங்களா? அவங்க வந்து சங்ககால புலவராக.
0: கூறுங்கள்.
2: நான் நினைச்சது காக்கை பாடினியார்னு
0: நினைச்சேன். அதான் எட்டு எழுத்து. காக்கை பாடினார் என்றும் கூறுவார்கள், பாடினியார் என்றும் கூறுவார்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான பதில்.
2: பாடினியார் தான் பதம்.
0: சிறப்பான பதத்தை கண்டுபிடித்து காக்கை பாடினியார் என்று ஒரு பதம்.
2: அப்பவே சொல்ல வந்தேன், கட் ஆயிடுச்சு.
0: அப்படி என்ன நடந்தது உங்களோட? நான் அதான் யோசித்தேன், திடீர்னு
2: கனெக்ஷன் இல்ல இல்லன்னு வந்துருச்சு.
0: திடீர்னு நின்று விட்டது. என்ன நடந்தது? நல்லபடி அந்த பெட்டி வந்து ரேவதி ஒரு தடவை தொட்டு தான் பார்த்தார். அவர் ஒரு தடவை கூறிவிட்டார். அவர் காரைக்காலம் உங்களுக்கான பெட்டிக்கு செல்லுங்கள். இதையும் ஒரு நல்ல தந்திரம் இருக்கா? விட்டுட்டு மறுபடி வந்து சொன்னால் மீண்டும் ரெண்டு பெட்டி திறக்கலாம் இல்லவா? ஒரு பாருங்கள் இப்பொழுது இந்த நீங்கள் திறந்து பார்க்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டா சரியா வரும். இப்பொழுது இந்த எண் பெட்டியை நாங்கள் திறப்போம்.
2: இப்ப நம்ம பெட்டி வந்து நாலுக்கு போலாம்.
0: நாலுக்கு
2: ரெண்டு மூணு போயிருந்தா
0: இல்ல மூன்று போகவில்லை. மூன்றும் நாலும் இருக்கு. வாழ்த்துக்கள் மரபை கடைபிடிக்கும் நாகப்பனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது மந்திரத்தை கூறுங்களேன் கேட்போம். வாழ்த்துக்கள். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதுதான்
2: மூன்று.
0: மீண்டும் வலைத்தளம் தாளம் போடுகிறது. இரண்டு எழுத்தை கூட்டி ஐந்து எழுத்திலே தருகின்றேன் நாகப்பன். வலைத்தளம் அவருக்கு சதி செய்து விட்டது. மீண்டும் வருவார் என்ற அந்த இல்லை இருக்கின்றார் காற்றலையிலே. நாகப்பன், நான் பேசுவது கேட்கின்றதா? ஐயோ என்று அவருக்கு வலைத்தளம் சதி செய்கின்றது. எல்லோருக்கும் எதிர்கட்சிகள் தான் சதி செய்வார்கள், இவருக்கு சதி செய்வார்கள்.

0: தன்னுடைய வானொலியின் வலைத்தளமாக இருக்கின்றது. நேற்று வானொலி தளத்தை பற்றி வலைத்தளத்தை குறையாக குறிப்பிட்டார். அதனால் போலும் இருக்கின்றீர்களா? சரியாக உங்க சரி, இதுல காணப்படுகிற பதம் கேட்கிறது, இதிலே காணப்படுகிற பதம் எதுவென்றால் ஐந்து எழுத்துக்களை கொண்டு காணப்படுகின்றது. இது நாங்கள் இறைவனை துதிக்க செல்லும் பொழுது இறைவன் சிவபெருமானுடைய வலது காலின் கீழே ஒரு உருவம் இருக்கின்றது, பார்த்திருப்பீர்கள் சின்ன, அந்த உருவத்தின் பெயர் யார் அது?
1: வலது காலுக்கு கீழே.
0: ஆமாம், அவருடைய வலது காலை அமர்த்தி கொண்டிருப்பார் ஒரு உருவத்தை, அந்த உருவத்தின் பெயர் மிகவும் சுலபம். வலது காலுக்கு கீழே ஒரு உருவத்தை அமர்த்தி கொண்டிருக்கின்றாரே, ஒரு சின்ன உருவத்தை, ஒரு மனித உருவத்தை பார்க்கவில்லையா?
1: அது நான் கவனிக்கவில்லை,
0: இனிமேல் கவனிப்பீர்கள். ஆனா அந்த பெயர் இப்ப வேண்டுமே,
1: யோசனை செய்துதான் வரணும் ஐயா.
0: சரி, நன்றி. உங்களுக்கான பட்டி அப்படியே இருக்கும் பாருங்கள் மீண்டும். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக ஞானசேகரன் கிருஷ்ணன் நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். ஒரு தடவை அழைத்து கிடைக்காவிட்டால் மறு தடவை அழைக்கலாம் தானே பிள்ளைகளே. எங்க இப்பொழுது ரேவதி வந்து விட்டார். ரேவதி வாருங்கள். வணக்கம்
2: அப்பா. வணக்கம் அப்பா. நான் காக்கைப்பாடி நினைச்சு சொல்லல,
0: இது முயலகன். சரியான பெயரை குறிப்பிட்ட நாகப்பன் பட்டி முயலகன் என்றது. முயலகன் என்றால் யாரம்மா தெரியுமா?
2: அசுரன் சொல்லப்பா, கால வச்சு அமைச்சிட்டாரு.
0: அசுரன் அல்ல, மக்களிலே ஆன்மாக்களிலே மூன்று மலம் கூறப்படுது, ஆணவம், கண்மம், மாயை என்று. அதிலே இந்த ஆணவம் என்ற மயம் மமதை கொண்டெல்லாம் எவ்வளவோ விபரீதங்களை செய்யும் பொழுது இந்த மமதையை அவர் அழித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு சான்றாக அந்த சின்னம் காட்டப்படுகிறது, முயலகன் என்று அதுக்கு பெயர். ஆணவத்தை எங்களிடம் இருக்கின்ற மதத்தை அடக்குவதற்காக அவர் தனது வலது காலுக்குள்ளே அமர்த்தி கொண்டுதான் திருநடனம் கூட புரிகின்றார். சரியா? முயலகன் என்ற பெயர். அதிலே முயலகின் அது ஒரு ஆணின் பெயர், அதை மலத்துக்கு ஒரு குறிக்கப்பட்ட பெயர். இந்த பெயர் யாரும் ஒருவருக்கும் சூடுவதில்லை. முயலகன் என்பது எங்களுடைய ஆணவத்தை, எங்களுடைய மதமையை, மதத்தை அடக்குவதாக ஒரு சின்னம் இறைவனிடம் காணப்படுகின்றது. அந்த முயலகன் என்ற பதத்தில் அந்த இறுதி எழுத்து இன்னாவை குரில் என்று ஆக்கிவிட்டால் முயலகம் என்று வரும். அந்த முயலகம் என்றது எங்கள் உடல் நோய்களிலே ஒரு நோய், வாத நோயோடு சம்பந்தப்பட்டது. இந்த உடம்பிலே உள்ள முடக்கு வாதம், அந்த வாதம், இந்த எல்லா வாதத்தையும் ஒரு பெயர், வேதியியல் பெயருண்டு, வைத்திய பெயருண்டு, முயலகம் என்று கூறுகிறது. இது வந்து முயலகன் என்ற இன்னென்ன வருகின்ற முயலகன் என்ற பெயர் இறைவனுடைய வலது பாதத்தின் கீழே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் விழிக்கிட முடியாமல். அது எங்கள் ஆணவம், கர்மம், மாயை, இந்த மூன்றிலும் இந்த ஆணவம் தான் எங்களை போட்டு ஆட்டு. இந்த ஆணவ மலம் கொண்டவர்களை அடக்கி வைப்பதுதான் அது, அதற்காகத்தான் அவர் அதற்குள்ள வச்சுக்கணும். தெரிந்து கொண்டோம் முயலகன் சிறப்பான பதம். உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது, அவருடைய பெட்டி நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்கள் பெட்டிக்கு செல்லுங்கள். ஒன்று ரெண்டு மூன்று
2: சொல்லுங்கள்.
0: நான்கு, அது மந்திரத்தை கேட்கின்றது ரேவதி. திறந்து விட்டதம்மா. சரி, உங்கள் ஞானக்கண்ணை திறந்து பாருங்கள், இத்தனை எழுத்துக்கள் உண்டு என்று.
2: ஒன்பது எழுத்து இருக்கின்றது.
0: சரி, இந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் நெருப்பு என்பதை கூறும் ஒரு பதம், மூன்று எழுத்திலே கூறுவது நெருப்பு என்பதற்கு பல பல குறுங்கள்
2: தனல் சொல்ல அனல் சொல்ல கனல் சொல்ல
0: எனக்கு ஒன்றுதான் தேவை. எதை கூற போகின்றீர்கள்?
2: ஒரு
0: பேர் தானே ஒன்று வித்தியாசமாக இருக்கின்றீர்கள். ஒரு பதம் தானே தேவதை இருக்கு, நீங்கள் ரெண்டு கூடி கொண்டு போகிறீர்கள். எது வேணும் உங்கள் எதை சொல்ல போகிறீர்கள்?
2: தனல்.
0: தனலா? தானாவா? கனல். சரியான பதத்தை தந்தீர்கள். நான் கேட்டபடியால் அப்படி கூறு கனல் என்று கூறுவது. தனல் இருக்கு, அனல் இருக்குது, அதோட கனல் என்பது ஒரு பதம் தான் இங்கே இருக்கிறது. மகளே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேருகின்றன. இன்னும் ஒரு பெட்டிக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆறு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆறு ஆறு எண்ணை கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைத்து விட்டேன். இப்பொழுது மந்திரத்தை கேட்கின்றது மகளே.
2: என்று
0: கூறலாம். ஆனால் இரண்டு எழுத்துக்கு குறைந்து ஐந்து எழுத்துல வந்திருக்குது. அந்த ஐந்து எழுத்தும் இன்று எங்களுக்கு ஆலயங்கள் பற்றி தான் வருகின்றது. இந்த ஆலயங்களிலே அம்மா செய்வார்கள், அடிக்கடி அந்த சுவர் மாற்றுவார்கள், நிறம் மாற்றுவார்கள், கோபுரத்தில் எது உடைவிருந்தால் மாற்றுவார்கள். அந்த அந்த செய்யும் தொழிலை அப்படி செய்வதை எப்படி கூறுவது? புனரமைப்பு செய்வார்கள் அல்லவா? ஐந்து எழுத்திலே வருகின்றது. அது கும்பாபிஷேகம், அபிஷேகம் அல்லவா அம்மா? அது குடமுழுக்கு என்று கூறுவது. அதுவல்ல, அதுவல்ல. கும்பாபிஷேகம் தமிழ் பதம் அல்ல, குடமுழுக்கு என்று கூறுவதை கவனித்துக் கொள்ளுங்க. அது இல்ல, இதம்மா இது வந்து அந்த அதுல உள்ள இடிந்து அது வந்து அபிஷேகத்தை கூறுவது. நான் கூறியது அங்கே ஒரு நீங்க அந்த புனரமைப்பு சொன்னீங்களே, அதைத்தான் சொல்லுவது. கட்டிடங்களை எல்லாம் கட்டுவதை கூறுவது. யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் மகளே. நன்றி மகளே. தேடிக்கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்கள் மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. இன்று உங்களுக்கு காற்றலை உங்களுக்கு சரியாக குழப்படி செய்கின்றதோ, இது அடுத்த ஒரு யாராக இருக்கலாம். இப்பொழுது வந்திருக்கார் மகாலிங்கம், வந்திருக்கார். வணக்கம் மகாலிங்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: யா. தேவதி அம்மா சொன்னது திருப்பணி.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம். வாழ்த்துக்கள். கட்டிக்காரன் திருப்பணி என்று கூறுவது. திருப்பணி வீரர்கள் நடைபெறுவது என்று கூறுவார்கள். ஆலயத்தை மட்டும் கட்டிடங்கள், வேறு வீடுகள், ஆலயங்கள், அலுவலகங்கள், பெரிய பெரிய மண்டபங்கள் எல்லாம் திருப்பணி சொல்ல மாட்டார்கள். அங்கே கட்டிட வேலை புனரமை பண்ணுவார்கள். எங்களுடைய ஆலயங்களில் வாழ்த்து திருப்பணி என்று கூறுவது. சிறப்பான பதத்தை தந்து ஒரு புள்ளியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். இன்னொரு பெட்டியின் பதத்தை கூறியவிடல். இப்பொழுது உத்தியோக உருவம் உங்களுடைய பெட்டிக்கு வாருங்கள். எந்த பெட்டிக்கு வரப்போகின்றீர்கள்?
3: பதினொன்றுக்கு
0: வரப்போகின்றீர்கள். இதிலும் ஒரு சுலபமான பதம். அங்கே மந்திரத்தை தாருங்கள் மகாலிங்கம்.
3: அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்தடு சீசே.
0: வாழ்த்துக்கள். திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
3: மூன்று.
0: மூன்றோடு ஒரு நாலு சேர்த்தால் எத்தனை இருக்கும்? ஏழு எழுத்துக்களை கொண்டது. ஆனால் அது எட்டு எழுத்துக்களையும் தரும். சிலர் பேசும் பொழுது எட்டு எழுத்துக்களையும் அது எங்களுக்கு உச்சரிப்புகளை தரும். அது காரியமில்லை. அது கூறும் கருத்து எங்கள் மகாத்மா காந்தி அவர்களை நாங்கள் நினைக்கும் போது இது ஞாபகத்துக்கு வரும். மகாத்மா காந்தியை நாங்கள் நினைத்தால் இந்த பொருள் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், உடனே வரும். இந்த பொருள், இது ஒரு பொருள்,
3: பொருள் உண்ணாவிரதம்,
0: அது பொருள் ஐயா,
3: பொருள் இல்லையா, பொருளா
0: என்ன கூறுனேன், பொருள் என்று தானே கூறுனேன்.
3: ஆமா, நூல்ராட்டை
0: அல்ல, அல்ல, இரண்டு பதில் கூறிவிட்டீர்கள், பொருந்தவில்லை, மீண்டும் பெற வேண்டும்.
3: இன்னொரு குழு கொடுத்தீங்கன்னா,
0: இரண்டு தடவை நீங்கள் முயற்சித்து விட்டீர்கள், மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக யார் வருவீர்கள், ஒடிவாரங்கள். அடுத்த உறவு நாகப்பன் அவர்கள், இன்றைக்கு வலைத்தளம் அவருக்கு பொருந்தவில்லை போல் தெரிகின்றது, மீண்டும் பெறுகின்றார். வணக்கம், வணக்கம் நாகப்பன், வந்துவிட்டீர்கள், வணக்கம் நாகப்பன், உங்களை இணைத்து விட்டேன், வணக்கம் ஐயா. இல்லை இல்லை, அவர் கூறவில்லை, நீங்கள் உங்களுடைய அந்த முதல் பதம் நீங்கள் இப்பொழுது கூறுங்கள், அதை கூறுங்கள், முயற்சியுங்கள். நாகப்பன், இன்று உங்களுடைய வலைத்தளம் உங்களுக்கு சரியான சதி செய்கின்றது. சென்று விட்டார்கள் இல்ல, இருக்கின்றார்கள், அவங்களுடைய ஒரே டங் டங் டங் கேட்கின்றதை தவிர ஒரு சத்த ஒரு குரல் ஒன்றும் வரவில்லை. ஐயோ, நாகப்பன் இருக்கின்றீர்கள், இருக்கின்றீர்கள் ஐயா, அடுத்தவர்களை பெற முடியாது, நீங்கள் இணைந்து இணைப்பிலே இருக்கின்றீர்கள், அடுத்தவர்களை அழைப்பும் எனக்கு கிடைக்காது. சரி, அடுத்தவரவிடம் செல்வோம், அவருடைய நின்று விட்டது. வணக்கம் சரவணன், சரவணன் வணக்கம், யாம் இருக்க பயமேன்,
4: வணக்கம்,
0: வணக்கம். நீண்ட பிரயத்தனத்தின் பின் இப்பொழுது வருது பொக்கிஷம் அல்லவா, தேடி அடித்து பிடித்து தான் எடுக்க வேண்டும். நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்,
0: நல்லவனாகவும் இருக்கின்றோம், வல்லவனாகவும் இருக்கின்றோம், அப்படிதானே? அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
4: காலநிலை பாத்தீங்கன்னா 34 பாகைதான் இன்னைக்கு, நல்லவனமாக இருந்தது, கொஞ்சம்
0: நேரமட்டமாகவும். ஓ, நாங்கள் நினைத்து பார்க்கல, 22 தானே நாங்கள் இருக்கின்றோம். சரி, அப்ப மழை பொழிந்ததா?
4: இல்ல, மழைக்கே இல்ல, நேற்று இரவு மழை,
0: இரவு மழை பொழிந்திருக்கேன், பொழிந்திருக்கேன், வாய்ப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி,
4: நாங்கிட்ட பேசி முடிச்ச உடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுது.
0: அப்ப நேற்று நான் சொன்னேன் தானே, நான் சொன்னேன் தானே, வாழ்த்துக்கள். சரி, அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இப்பொழுது வியாபாரத்தை கவனிப்போம். பழமை போல உங்களுக்கு என்ன, 16 தானே?
4: ஆமா, இந்த பாலாலயம் சொல்லிட்டாங்களா?
0: எது ஐயா?
4: இந்த ஆலயத்தில்
0: திருப்பணி என்று மகாலிங்கம் கூறிவிட்டார், நீங்கள் அப்படித்தானே கூற வந்தீர்கள்? திருப்பணி, திருப்பணி அவர்கள் எல்லாம் கூறிவிட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பதம் இருக்கின்றது மகாலிங்கத்தினுடையது, மகாத்மா காந்தியை நினைத்தால் இந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும். உங்களுடைய மகாத்மா காந்தி இருக்கிறார்கள், காந்தி தாத்தா, அவரை நாங்கள் கூறும்போது இந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும். அது எது, ஏழு எழுத்துக்களை கொண்டது, எட்டு எழுத்துலையும் கூறலாம், சரியான உச்சரிப்பு என்றால் எட்டிலும் வரலாம், ஆனால் ஏழு எழுத்திலே தான் இது இருக்கின்றது.
4: மூக்கு கண்ணாடி,
0: வாழ்த்துக்கள், சரியான பதம். அவர் சத்தியாகிரகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டார், அவர் பெரிதாக நினைத்து விட்டார். மூக்கு கண்ணாடி சரவணன், ஒரு எப்பொழுதும் கண்ணாடியான காந்தி தாத்தா தான் என்னதுக்கு மூக்கு கண்ணாடி, அது மூக்கு கண்ணாடி என்றும் கூட மூக்கு கண்ணாடி என்றும் கூறலாம். இடத்துல மட்டும் சிறப்பு
4: இருக்கின்ற
0: அவரை பார்த்தவுடன் இது ஞாபகம் தரும், மூக்கு கண்ணாடி. வாழ்த்துக்கள், சிறப்பான பதில் தந்து விட்டீர்கள். சரவணன் வந்தவுடனே உங்களுக்கு அது அவருடைய பெட்டியை திறந்தபடியால் உங்களுக்கு ஒரு புள்ளி, உங்களுக்கு மேலதிகமாக சேர்த்து விட்டுருக்கேன், ஒரு புள்ளி கிடைச்சிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு 16வது எண்பெட்டிக்கு கேட்டீர்கள், 16வது எண்பெட்டிக்கு செல்வோம், மந்திரத்தை கூறுங்கள்.
4: அண்டகாகசம் அபுக்காகவும் திறந்திரு சீசே
0: திறந்து விட்டது. மந்திரம் கூடாமல் படித்த பெட்டிக்கு ஒரு புள்ளி, மந்திரம் சொல்லி திறந்த பெட்டிக்கு ரெண்டு புள்ளிகள். இப்ப திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: நான்கு எழுத்து.
0: ஒரு எழுத்தை கூட்டி நான்கு எழுத்து, ஐந்து எழுத்தாக்குனால எப்படி இருக்கும்? ஐந்து எழுத்துலே இருக்கின்றது, ஐந்து எழுத்துக்கள்ல இருக்கிறது. இதிலும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த, எல்லோருக்கும் தெரிந்தபடி, இந்த வருடத்திலே ஒரு தடவை சிறப்பாக முருகன் ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஒரு விழா, அந்த விழாவுக்கு பெயர், அது ஒரு போர். அதாவது வந்து முருகனுடைய ஒரு அந்த இந்த மமதைகளை அளிக்கின்ற ஒரு திருச்செந்தூரில் மிகவும் சிறப்பாக நடைபெறும், அதற்குரிய பெயர் என்ன?
4: திருச்செந்தூரில் போர் புரிந்து சிவமெல்லாம் கோ,
0: அது என்ன பெயர்?
4: சிவமெல்லாம் தீர்ந்த கண்ணன் திருத்தணி கோயில் கண்ணன் சூரசம்ஹாரம்.
0: அது தமிழ் பெயர் அல்ல, சூரசம்ஹாரம் தமிழ் சொல் அல்ல, ஆனால் அதுதான் நீங்கள் கூறுவது சரியா? அதற்கு சொல்லு, நான் முதலே கூறி இருந்தேன், சூரன் போர் என்று கூறுவார்கள், சூரன் போர். அது சூரசம்ஹாரம் எங்களுடைய தமிழ் சொல் அல்ல, சூரசங்காரம் என்று சொன்னால் ஓரளவு பிரதான சம்ஹாரம், சங்காரம் எங்களுக்கு இல்லை, சம்ஹாரம் என்று நாங்கள் சூரன் போர் என்றது பொதுவான பெயர். வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறப்பாக தந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் சேருகின்றன. மேலும் இப்பொழுது இரண்டாவது பெட்டியை திறக்கலாம். நீங்கள்
4: எட்டி திறந்தாச்சா?
0: அதெல்லாம் எட்டி பிடித்து விட்டார்கள். காக்கை பாடினார் வந்து எங்களுடைய நாகப்பன் திறந்த, நாகப்பனுக்கு இன்றைக்கு ராசி சரியில்லை, அது வந்து விட்டது. இப்பொழுது 12, 13, 14, 15, 17, 18, 19, 20 இருக்கின்றன. எது வேண்டும்?
4: 15 திறந்து விடுவோம்.
0: சரி, 15 திறந்து விடுவோம். திறந்து விடுவதற்கு மந்திரம் தேவை, மந்திரத்தை கூறுங்கள் சரவணா.
4: அண்டகாகசம் அபுக்ககுகும் திறந்திரு சீசே.
0: ஆஹா ஆஹா ஆஹா, திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: இதுலயாவது நான்கு எழுத்து இருக்கா இருக்கிறதா என்று பார்ப்போம்.
0: நான்கு எழுத்துக்களை கொண்டது. இதுவும் ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், இதுவும் ஒரு பொருள். ஆலயத்திலே மூலவர் வெளியே வந்து உலா வரும் பொழுது, சுவாமி ஊர்வலம் வரும் பொழுது அங்கு தீவட்டி பிடிப்பார்கள், வெளிச்சம் எல்லாம் சாம்பிராணி எல்லாம் பிடிப்பார்கள். அங்கே இருவர் இரண்டு பக்கம் ஒரு தடியில உயரமாக நீட்டி பிடிச்சு உயர்ந்திருக்கும், அதுக்கு என்ன பெயர்? அந்த பொருள் என்ன பெயர்? அதே இல்லை, நான் இல்லை இல்லை, உங்களுக்கு மாறி கொடுக்கப்படுது. இந்த பெட்டிக்குள்ள நான்கலத்தில் இருக்கிறது அதுவல்ல. அதை சுவாமிக்கு அர்ச்சனை செய்யும் வேளையிலே, சரியா? அர்ச்சனை செய்யும் வேளையிலே, அபிஷேகங்கள் செய்யும் வேளை, அங்க ஒவ்வொரு மங்களமான பொருட்களினால் அவருக்கு அபிஷேகம் செய்வார்கள், கூடை அது இது எல்லாம் பிடிப்பார்கள், விசுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு காற்று பிடிக்க வேண்டது போல ஒரு ஒன்று வீசுவார்கள், ஒரு வெள்ளை பொருள் இருக்கும் கையில பிடித்து, அது அதாலே ஐயர் அந்த ஐயா அப்படி விசுக்கு விசுக்குவார் விசுக்குவார், அதுக்கு என்ன பேர்?
4: சாமரம்.
0: வாழ்த்துக்கள், சாமரம் வீசுவது, சாமரம். சரியான பதிலை தந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டு
4: இப்படி வழக்கமாக வந்து எங்களுடைய குலதெய்வம் ஆலயத்துக்கு செல்வோம், அந்த ஆலயத்துல வந்து இது செய்வாங்க, இன்றைக்கு செல்லவில்லை. சரி, அப்ப இருந்தா அந்த நினைவுக்கு
0: வந்து விட்ட பாத்தீங்களா, இவ்வளவு தெய்வீகம் உண்டு. சாமரம் என்பது நான் முதலிலே கூறியதும், அது முன்பு ஒரு தடவை தந்து விட்டோம், அது வந்து உயர்த்தி தூக்கி பிடிப்பார்கள், அது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்கும், அது நடுவுக்குள்ளே சிவப்பு கலர் ஒரு ஒரு கலர், அதுக்கு பேர் ஆலவட்டம் என்று சொல்லுவோம், அதுக்கு பேர் ஆலவட்டம்.
4: இந்த ஆலவட்டம், இது வந்து பாடல்ல கூட, ஒரு பாடல்ல கூட
0: ஆலவட்டம் வீசுதடி, அந்த ஒரு பாடல்.
4: அதுக்கு வந்து நமது இந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்பாக சிறப்பான நிகழ்ச்சியா இருக்கிறது இந்த பொக்கிஷம் தான்.
0: ஆமா,
4: எவ்வளவோ தெரிஞ்சிக்க வேண்டிய விடயங்கள் நிறைய.
0: பொக்கிஷம் என்பது அதுதான், பொக்கிஷமாக இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் சொற்கள் எல்லாம் அதை நாங்கள் நோண்டி தோண்டி எடுத்து பார்த்து பகிர்ந்துள்ளோம். அதே ஆலவட்டம் என்று கூறுவார்கள் ஐயா, அதுக்கு பேர் ஆலவட்டம். அங்கே விசிறு காட்டுவார்கள், வீர வேல் காட்டுவார்கள், எல்லாம் தலைமுடியை வீசிக்கொண்டிருக்கும் போது சாமரமும் வீசுவார்கள் ஒரு தடவை. இந்த ஆலவட்டம் சுவாமி வரும்பொழுது முன்னுக்கும் பெரிய உயர்ந்த தடவை எல்லாருக்கும் எல்லாரும் கூட உயரமாக அதை பிடிப்பார்கள். ஆலவட்டம், குடை, சாமரம், இது எல்லாம் எங்களுடைய சைவ பெயர்கள். அப்ப அந்த நீங்கள் முதலில் கூறிய சூரன் போரும் வந்து தமிழ் பதம், சூரனுடைய போர். அது சமகாலம்
4: தெரிஞ்சுக்கலாம்.
0: நன்றி நன்றி. உங்க என்ன பாடலை உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
4: மலர்களிலே ஆராதனை, கரும்பு வில் படத்தில் இருந்து.
0: அடே அப்பா, என்ன காரணம் அந்த பாடலை கேட்க? நல்லது ஒரு பாடல் ஐயா.
4: அது தேடி பிடிச்சாது என்ன கேட்ட, அந்த கரும்பில் படத்துல பாத்தீங்கன்னா மின் கொடி தேயில் மன்மதராஜன் தான் அடிக்கடி ஒளிபரப்பாகும் பாடல். இந்த பாடல் வந்து அதிகமாக ஒளிபரப்பான பாடல் இருந்தாலும் அருமையான பாடலாக இருக்கு.
0: நல்ல பாடல். அந்த சர்வதேச நேரத்திலே சிலர் கேட்பார்கள் இந்த பாடலை, இல்லையா? வாழ்த்துக்கள். அங்கே நீங்கள் தளத்திலே நல்ல பாடல்கள் எழுதுகிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: பொக்கிஷம் நிகழ்ச்சியில அனைத்து நேயர்களும் பங்கு பெறணும். என்ன கேட்ட, ஒரு முறை வந்தாலும் ஒரு முறை வந்துட்டு போவோம். சிலர் வந்து அவங்களுக்கு வர விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பேசட்டுமே, எல்லாமே வந்து கலந்துக்கிட்டுமே. அவங்களுக்கு தெரியுதோ தெரியல, எல்லாரும் வரட்டும். சிலரும் தெரியும், எனக்கு தெரியுதுன்னா நான் திரும்ப திரும்ப வரக்கூடாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க யாரும் வரலன்னா வரலாம். திரும்ப அவசரப்பட்டு அடிச்சு புடிச்சின்னு வர்றதுங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டோம். எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டோம்,
0: எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு. நீங்களும் அவர்களோடு இணைந்து வர வேண்டியதானே, இல்லையா?
4: இல்ல, அது சிலர் வந்து வரும் வழி தடுக்கிறார்கள், அதனால வர முடியல.
0: அப்படியா, பார்ப்போம் பார்ப்போம். இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றார், அவருக்கு இடம் கொடுப்போம். நன்றி சரவணா கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மலர்களிலே ஆராதனை. இப்பொழுது யார் வருகின்றார்கள் பார்ப்போம். இப்பொழுது வருவது அன்புடன் வருகின்றார், அடுத்த உறவு ஞானசேகரன் அவர்கள் அழைக்கின்றார்கள். அவரை இணைத்தவுடனாம் என்று எண்ணுகிறேன். எங்கே ஞானசேகரன் வர வேண்டும் நீங்கள்? இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஷியாமலா இங்கே ஹைதராபாத்ல இருந்து அழைக்கின்ற ரங்கே பார்ப்போம். ஷியாமலா வணக்கம். வணக்கம், அப்படி இருக்கின்ற வணக்கம். மகளே, பயணங்கள் நல்லா இருக்குங்க? பயணங்கள் சிறப்பாக அமைந்ததா? பேர பிள்ளைய பார்த்து விட்டீர்களா? சிரிக்கின்றாரா? துள்ளுகின்றாரா? வாழா. அப்படியா, அப்படிதான் இருக்கும்.
5: ஹலோ வாலி, வெறும் வாலி இல்ல.
0: நீங்களும் சின்ன வயதுல அப்படி செய்திருப்பீர்கள் தானே?
5: இல்லப்பா, எங்க வீட்லயே ரொம்ப வாலே இல்லாத புள்ள நான்
0: ஹைதராபாத்தில் காலநிலை
5: இருக்குப்பா? அங்க அப்பப்ப மழை பெஞ்சது, லைட்டு சின்ன
0: சின்ன தூரலே.
5: வெயில் இல்லப்பா?
0: வெயில் நல்ல செய்தியை தருங்க. ஹைதராபாத் குளுமையான இடம், வாழ்த்துக்கலாம். அப்படியா, சரி, வாழ்த்துக்கள். எவ்வளவு நாள் அங்க? 10 நாள் நிப்பீர்களோ? அப்ப 10 நாளும் உங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒலியை அங்கு கேட்க போகின்றீர்கள். எல்லோரும் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. சரி அம்மா, இப்பொழுது இங்கே 12, 13, 14, 17, 18, 19, 20 பட்டிகள் உள்ளன. இங்கே வாருங்கள், தாருங்கள். எந்த பட்டி? 12. ஆமாம், இருக்கின்றது. சரி, உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைக்கின்றேன். ஷியாமலாவின் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டால் மந்திரத்தை கேட்கின்றது. என்ன பெயர் உங்களுடைய பேத்திக்கு?
5: தமிழ் இனியால்பா.
0: ஓ, அவதானோ? அவதானம் தெரிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் மகளே?
5: 4.
0: நல்ல பிள்ளை, நீங்கள் அதில் பாதி எழுத்து 2 தருகின்றேன். சரியோ? 2 எழுத்து இருக்கின்றது. அந்த 2 எழுத்தும் கூறுவது மகளே, இந்த கிரகங்கள், கோலங்கள் என்றெல்லாம் இருக்கு இல்லவா, சூரியன், சந்திரன் போன்றவர், இவர்களே சில கிரகங்களுக்கு மக்கள் பயப்படுகிறார்கள். அவருக்கு உலகத்திலே இந்தியாவிலே கூட ஒரு இடத்துல ஆலயம் இருக்க நினைக்கிறேன். அவர் யார்?
5: சனி.
0: சனி அதை பிடித்து மிகவும் நல்லவர் அம்மா. இவர்கள் கொடியவர் என்று கூறுகிறார். அவர் எப்பொழுதும் தீமையை தர மாட்டார், எங்களுக்கு நன்மையை தான் தருவார். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இரண்டு புள்ளிகளை அப்படியே துல்லியமாக உங்கள் பெட்டிக்குள்ளே இருந்தன. சனி என்பது சரியான பதம், இரண்டு எழுத்துக்களை கொண்டவர். அடுத்து எந்த பதம் உங்களுக்கு வேண்டும்? 13. இந்த இலக்கத்தை, இந்த எண்ணை இங்கு எல்லோரும் விரும்புவதில்லை தான், இருப்பினும் மகள் விரும்பி இருக்கின்றீர்கள். பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் உங்கள் பெயரில். மந்திரத்தை கூறுங்களேன். அவசரப்பட்டபடியால் உங்களுக்கு ஒரு எழுத்து குறைத்து மூன்று எழுத்திலே தான் தருகின்றேன். சரியா? சாரி, இந்த இது கூறுவது எங்களுக்கு பகல் பழுதை தருகின்றார் பகலவன். அவருக்கும் பல பெயர் உண்டு. அதுபோல் இரவில் வருகின்றது அந்த சந்திரன், அவருக்கும் பல பெயர் உண்டு. அவருக்கு இந்த மூன்று எழுத்திலே ஒரு பெயர் இருக்கின்றது. அது எதுவாக இருக்கும்? அதிகமாக நாங்கள் இன்றைக்கு நல்ல ஒளியா இருக்குது என்றால் இப்படி கூறுவோம். அவரை பார்த்து மூன்று எழுத்துக்களை கொண்டது பாடல்கள் நிறைய உண்டு இந்த மூன்று எழுத்திலே. கட்டிக்காரி, கட்டிக்காரி அச்சுட்டாக குறிப்பிட்டார். வாழ்த்துக்கள் மகளே. நிலவு, நிலவு வந்தது, நிலவு, எத்தனை பாட்டுகள் நிலவில் இருக்கின்றது என்னமா? சரி, சியாமலா என்ன பாடல் கேட்க விருப்பம்?
5: நிலவை பார்த்து வாழும் சொல்றது
0: என்ன? ஆமா ஆமா ஆமா, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நல்ல பாடல். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்ற பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பப்படும். சிறப்பான பதத்தை உடனடியாக சொல்லி மறந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஹைதராபாத்தில் உங்களுக்கு எல்லா நன்மையும் அமையட்டும். ஆரோக்கியமாக உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். பேர குழந்தையோட நன்றாக விளையாடுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். புள்ளிகளை நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது அன்புடனே நாகப்பன் அவர்கள் அழைக்கின்றார்களா? எங்கே நாகப்பன் உங்களோட இணைப்பு வரவில்லையே, எனக்கு வர வேண்டும். அடுத்து வருவது மகாலிங்கம் அவர்களை பொறுத்த இருக்கின்றது. இப்பொழுது வணக்கம் மகாலிங்கம், வந்துவிட்டீர்கள்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்களுடைய பதம் கண்டுபிடிச்சீர்களா? சொல்லிவிட்டார் சரவணன், மூக்கு கண்ணாடி. அவர் சொல்லாது விட்டால் இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. பட்டியிருப்பதற்கு வாழ்த்துக்கள்.
6: காந்தி கண்ணாடினு சொல்லலாம் நினைச்சேன்.
0: காந்தி கண்ணாடி என்று ஒன்று இல்லையா ஐயா? மூக்கு கண்ணாடி தான் இருக்குது. காந்தி கண்ணாடி எங்க சுவரில் வைத்து பார்க்கலாமா? எங்க வைத்து? அது பல கண்ணாடி. இது அவருக்காக, அவரை இந்த நோட்டுகள் எல்லாம் இருக்கு அல்லவா, பார்த்தவுடன் அந்த கண்ணாடிக்கு பேர் காந்தி கண்ணாடி என்று அந்த அந்த அந்த அமைப்பை பார்த்து சிலர் கூறுவார்கள் காந்தி கண்ணாடி என்று. ஆனா அது மூக்கு கண்ணாடி தானே நண்பரே. சரி, இப்பொழுது 14 இருக்கின்றது. அடுத்து 17, 18, 19, 20 இருக்கின்றது.
6: 19
0: இப்ப நீங்க 19 வேணும் என்று கூறுவீர்கள். எங்கே மந்திரம்?
6: அண்டகாகாசம் அபுகாகாசம் திறந்தது சீசே.
0: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இந்த பெட்டிக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
6: 5.
0: சரியாக சொல்லுகிறீர்களா?
6: ஆமாயா.
0: இது 6 எழுத்தா இருக்கு ஐயா.
6: போனஸ்
0: போனஸ். 6 எழுத்துக்களை கொண்ட பதம் எங்கள் தமிழர்கள் இந்துக்கள் மத்தியிலே இருக்கின்ற இதிகாசங்கள் பல உண்டு. அதிலே ஒரு இதிகாசம், இதிகாசம் என்றா புரியுமா?
6: அந்த
0: இதிகாசம், இதிகாசம் என்றது வரலாறுகளை எல்லாம் பொக்கிஷமாக வைத்து எங்களுக்கு காலங்காலமாக நாங்கள் பின்பற்றி வருவது நூல்கள். அது ஒரு அந்த இதிகாசத்திலே ஒன்று. அதுக்கு இலங்கையையும் இந்தியாவையும் இணைத்து கூறப்பட்ட ஒரு இதிகாசம், அதனுடைய பெயர் என்ன?
6: எண்ணி
0: பேருங்கள். கம்பராமாயணத்தின் எழுத்துக்கள் உண்டு. எட்டு எழுத்து இல்லவா? அதுதான் சாமான், அதுதான் கம்பர் எழுதியபடியால் அது கம்பர் ராமாயணம். வால்மீகி எழுதியிருக்கார் முதல் முதல் கம்பர் ஏதோ எல்லாம், கம்பர் ஏதோ எல்லாம் புளியாது நான் கூறிவிட்டேன், ராமாயணம் தான் அது. கம்பர் எழுதியபடியால் அது கம்ப ராமாயணம், அதை வால்மீகி என்பவரும் எழுதியிருக்க, அதிலே உண்மை தத்துவங்கள் தான் இருக்கின்றது. கம்பர் பொய்யெல்லாம் புளியை அடித்து நல்லா பொய்யெல்லாம் புளியை விட்டு விட்டார் கம்பர். கம்பர் சொன்னதெல்லாம் உண்மையாக நடந்ததில்லை, அவர் புனைத்து வைத்தது. அவர் கபர் எழுதியபடியால் அதுக்கு பேர் கம்ப ராமாயணம். ஆனால் அதுக்கு சரியான பதம் ராமாயணம், அது ராவிலே ஆரம்பிக்காது. நான் முன்பும் கூறியிருக்கேன், ரா என்ற எழுத்தில் எந்த சொல்லும் தமிழிலே அமையாது, அதுக்கு முன்னுக்கு ஈ வந்து கொண்டே இருக்கும். இராமாயணம், இராமாயணம் என்று உச்சரிக்க வேண்டும். மாலிங்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ராமாயணம் கம்பர் எழுதியபடியால் அது ஒரு புழுகு பதிகம், கம்பர் எல்லாம் போயும் பொய்யெல்லாம் அவர் தந்த கவித்துறத்தை காட்டுகள் எழுதி அடிச்சிருக்கின்றார். அதை விட வால்மீகியினுடையதான் உண்மையான ராமாயணம். வால்மீகி எழுதியதை இவர் கொப்பி பண்ணி கொண்டு வந்து அதுக்குள்ள கதைகளை மாற்றி அடிச்சு போட்டு புகழ் பெற்றவர். அது அதை வட இந்தியர்கள் அதை போற்றி கொண்டிருக்கின்றார்கள், ராமரை தெய்வம் என்றெல்லாம் வைத்துக் கொண்டு. அது ஒரு புறம் இருக்க ராமாயணம் சரியானது. அடுத்து எந்த பதம் வேண்டும்?
3: அடுத்து வந்து 17 வந்துட்டாயா?
0: 14 வரவில்லை,
3: 17
0: பதினேழை பார்ப்போம். மந்திரத்தை தாருங்கள் மாலிங்கம்.
3: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்துடு சிசி,
0: திறந்து விட்டது சிசி. வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
3: இதுவும் 5 எழுத்து தான்.
0: 5 எழுத்தா? என்ன ஐயா உங்களுக்கு பொருந்ததில்லையே, 4 எழுத்துல இருக்க ஒன்று குறைந்து விட்டது ஐயா.
3: மைனஸ்
0: 4 எழுத்துக்கள் இருக்கின்றது. இந்த இதிகாசங்கள் புராணங்களிலே கூறப்படுகின்ற ஒரு பெண்ணினுடைய பெயர். அவ வந்து ஒரு காலத்திலே அவர் கல்லாக சபிக்கப்பட்டு விட்டார். அவர் யார்?
3: கண்ணகி.
0: கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் என்று கூறலாம். கண்ணகி எங்கே இருக்கின்ற? அவ எங்கே கல்லாக சமைந்தவ? என்ன ஐயா புதிய புதிய நீங்கள் படித்ததே அப்படி இருக்கோ? கண்ணகி கல்லாக சமைந்து விட்டார் என்று?
3: கல்லா போயிட்டதா மலை மேல ஏறி நின்னு
0: அப்படி? அது எனக்கு தெரியவில்லை, அது எந்த புராணத்தில் இருக்கின்றது? நான் என்னிடம் இருக்கிறது அவ அல்ல, வேறு ஒருதி.
3: கொஞ்சம் குழு கொடுங்கய்யா.
0: கொடுத்து விட்டேன். ஒரு பெண் நன்றாக இருந்தவர், பின்பு சாபத்தினால் கல்லாகினார். கண்ணகி சாபத்தினால் போகவில்லையே, இவ சாபத்தினால் கல்லாகினவர் ஐயா.
3: சூர்பனகை.
0: வாழ்த்துக்கள், நன்றி. 2 தடவை கூறிவிட்டீர்கள், 3வது தடவையும் பார்த்தது பொருந்தவில்லை. சூர்பனகை யார் ஐயா? என்ன ஐயா உங்கள் எங்கேயோ எல்லாம் சரித்திரத்தையும் மாத்துகிறீர்கள், மீண்டும் வர வேண்டும். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள். நாகப்பன் அவர்களிடம் செல்வோம். வணக்கம் நாகப்பன். அவருடைய இணைப்பது வேறு கடினமாக இருந்தது, வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
0: அப்பா குரல் கேட்கின்றது, இப்ப கூறுதுங்கள். சரி, இப்ப இல்ல இல்ல, அவர் அவர் சூர்பனையை சொன்னார், கண்ணகியை சொன்னார், இதெல்லாம் பொருந்தவில்லை. ஒரு பொறியார்
7: சாபம் பெற்று, கல்லுல இருந்து சாபம் பெற்று பெண்ணானவங்க வந்து அகலிகை.
0: அகலிகை சரியான பதம். முனிவருடைய மனைவி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு புள்ளி உங்களுக்கு மேலும் கிடைக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற பெட்டிகள் 2-2 தான் இருக்கின்றது. 18-20 எந்த பெட்டி வேண்டும்?
7: 20
0: 20 நாங்கள் செல்வோமாக இருந்தால் மந்திரம் தேவை. வாழ்த்துக்கள் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் நாகப்பன்?
7: 20-2
0: இன்னொரு 3 சேர்த்தால் 5 வருகின்றது.
7: 5
0: மிகவும் சுலபமான விடயம். அந்த 5 எழுத்துக்களை கூறுவது, இது ஒரு எங்களுடைய தமிழிலே இல்ல எந்த மக்களாக இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்கள், அதை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். ஒரு கதையை எழுதுவார்கள், அதை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். முன்பு எல்லாம் உங்கள் திரைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தோம், முடிவுடன் சுபம் என்று போடுவார்கள். அதே போன்று அந்த முடிவதை கூறும் ஒரு பதம், இன்னும் ஒரு பதம், மகிழ்ச்சியான பதம்.
7: முடிவினை கூறுவது.
0: ஆமா ஆமா, ஒரு முடிவை கூறுவது, அதை எப்படி கூறுவது? முடிவு முடிவு நிறைவு பெற்றது நிறைவு பெற்றது என்பதை மகிழ்வாக கூற வேண்டும். நாங்கள் போறதுல முடித்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் இந்த பதத்தை உபயோகிப்போம். நாங்கள் ஒரு உலாவுக்கு செல்வோம், அங்கே நாங்கள் சென்றவுடன் முடிவடைந்து விடும். அடே, நாங்கள் வருவதற்கு முன்பு முடித்து விட்டார்களே என்ற வேளையிலே இந்த பதத்தை உபயோகிப்போம். நாங்கள் பல தடவை உபயோகித்திருக்கின்றோம்.
7: அதுவும் மூணு சொல்ல தான்
0: வருது ஐயா. நாலு நாலு சொல்லு, நாலு சொல்லு, ஐந்து ஐந்து சொல்லு, ஐந்து சொல்லிலே வரும்.
7: முடிந்ததுன்னு வரும்.
0: ஆமா, முடிந்தது இல்லை, மூடி இந்த அது இல்லை, இது மங்களமா, அதாவது வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள்,
7: நீங்களே சொல்லி நீங்களே சொல்லி
0: போட்டு வாங்கிறீங்களா, போட்டு வாங்கிவிட்டீர்கள் என்பது மங்களம், மங்களம் பாடிவிட்டார்கள் என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள், சுபமங்களம், மங்களம் சுபமங்களம். ஆனால் நான் இப்பொழுது மங்களம் பாட முடியாது, நான் இப்பொழுது மங்களம் பாட முடியாது என்று இன்னொரு பதம் இருக்கின்றது.
7: ஒரு கட்டி இருக்கு, அந்த ஒரு கட்டி திறந்து விட்டு,
0: ஆமா திறந்து விடுங்க.
7: பதினெட்டு,
0: பதினெட்டு, சரி. இந்த பதினெட்டும் உங்களுக்கு தெரிந்ததன் இன்று வந்த பதங்களுக்குள்ளே அங்க வந்திருந்தே சாருங்களே நாகப்பன். இது நீங்கள் ஓட்டு வாங்க மாட்டீங்களே, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
7: ஒரு ஐந்து.
0: ஐந்தோட ஒரு நாளை கூட்டினர் இதுதான் இந்திய பொக்கத்தில் அதிக அதிகம் கூடிய பதம் கொண்ட பதம் இதுதான். இந்த பதத்துக்குள்ளே ஒன்பது மந்திரம் கூறிவிட்டீர்களா? சொல்லியாச்சு, ஒன்பது எழுத்துக்களை கொண்டது. அது வந்து ஒரு பொருளை குறிக்கின்றது. இந்த பொருள் சிலப்பதிகாரத்திலே மணிமேகலையின் கையில் கிடைத்த ஒரு பொருள், மணிமேகலைக்கு கிடைத்தது.
7: ஆமா, அதுதான் அச்சய பாத்திரம்.
0: சிறப்பு, சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மங்களம் பாடிவிட்டீர்கள் என்ற பொக்கிசத்துக்கு
7: வாழ்த்துக்கள்
0: ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
7: சிலது சொல்ல முடியும் ஐயா, சிலது யோசனை பண்ற மாதிரியே இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா,
7: அதுல வலைத்தளம் வேற இன்னைக்கு சரி,
0: அதனால் உங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய பதம் ரெண்டு மூன்று பதத்தை சொல்ல முடியாது. என்ன நீங்க
7: சொல்லலாம்
0: நினைச்சேன். ஒரு பதம் திறக்கப்படாமலே நான் வைத்து விட்டேன், அது இப்பொழுதுதான் கவனிக்கின்றேன். பதினான்காவது இலக்கம் இருக்கின்றது, அது யாருக்கு போக போதோ தெரியவில்லை, பார்ப்போம். பதினான்கு திறக்கப்படவில்லை. நன்றி.
7: இரண்டு பெட்டி
0: ஆமாம், நீங்க ரெண்டு தந்து விட்டீர்கள், கட்டி காலம் ஆமா. நாங்கள் நாங்கள் சுத்தம் சுத்தம் சுத்தம் அந்த பதத்துக்கு அடுத்தவருக்கு வழிவிடும் நல்ல நோக்கம் கொண்டவங்க.
7: என்னுடைய பாடல் வந்து, என்னுடைய பாடல்
0: கூறுங்கள்.
7: அந்த இந்த சிவாஜி கணேசன் பாட்டு, செல்ல கிளிகளாம் பள்ளியிலே,
0: இனிமையான
7: பூக்கெல்லாம்
0: எல்லாரையும் தூங்க வைக்க போறீங்கள். வாழ்த்துக்கள். செல்ல கிளிகளாம் பள்ளியலே, வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் இந்த பாடலை உங்களுக்கு
7: எங்க
0: மாமா திரைப்படம். சரி, இப்பொழுது நன்றி. மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, இவர் சொல்லாவிட்டா நீங்க வரலாம். தனிமையில பாருங்கள், ஓடி வாருங்கள். சரவணன் வந்து விட்டார். வணக்கம். வணக்கம் சரவணன். சரவணன், இணைத்து விட்டேன்.
8: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
8: நன்றாக இருக்கிறோம்.
0: நன்றாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது இருக்கின்ற ஒரே ஒரு பெட்டி இருக்கின்றது, கவனிக்காமல் அது இருந்துவிட்டு எல்லோரும் அதை கேட்கவில்லை, நானும் கூறவில்லை. இப்பொழுது நான் கண்டேன் ஒரு பெட்டி இருக்கின்றது. என்னடா நிறைய இருக்கு, எல்லாம் எடுத்து விட்டோமே என்று பார்த்தா ஒன்று 14வது எண் பெட்டி இருக்கின்றது. அதுக்கு நீங்கள் கேட்டீர்களோ கேட்கவில்லை, உங்களுக்கு தான் அந்த பெட்டி. சரியா?
4: சரி
0: சரி. இந்த மந்திரத்தை கூறுங்களேன், பெட்டியை திறப்போம்.
4: அண்டகாகசம் அபுக்காகவும் திறந்திரு சிசி.
0: திறந்து விட்டது, திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்களை கொண்டிருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: 5 எழுத்து.
0: 5 எழுத்தா? ஒன்று கூடி 6 எழுத்துல இருக்கின்றது. சரபா படவா? என்னவென்றால், ஒரு பறவை, இந்த பறவைக்கு தலை மண்டி எலும்போடு சேர்ந்து சொண்டு அந்த அலகு இருக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்கள் அயல் அநேகமாக இருக்கின்றது. இந்த பறவைக்கு ஏனைய பறவைகள் தலை வேறு அலகு வேறாக அமையும், இந்த பறவைக்கு தலையோடு மண்டையோடுடன் சேர்ந்து அமைந்த அலகு உண்டு. வைரம் வாய்ந்தது, வைரம் வாய்ந்த நல்ல தைரியமான அலகு. உங்கள் நல்ல வடிவான பறவை, அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அநேகமாக உங்களுடைய காட்டுக்குள்ளே அயல் மரங்களிலே. மரங்கொத்தி மரங்கொத்தி மரங்கொத்தி என்ற ஒரு பாடல் இருக்கிறது. மரம் கொத்தி, இந்த மரம் கொத்தி பறவைக்கு அந்த அலகு மண்டை எலும்போடு சேர்ந்து இருக்குமாம், அவ்வளவு வைரம். அதனால தான் அது கொத்தும் போது மண்டைக்கு வலிக்காது. சரியான பதம் கெட்டிக்காரன் என்ற பெயரை பெற்று மரங்கொத்தி. பார்த்திருக்கின்றீர்களா, நல்ல அழகான பறவை அந்த பறவை, இல்லையா?
4: இருக்கு. எங்க ஊர் இப்ப அதிகமா காணப்படவில்லை, அதிக முன்னாடி
0: எல்லாம் அதிகமா காணப்படாது. ஆனா சத்தம் கேட்கும், ஐயா பெரிய சத்தம், டொக்கு டொக்கன்னு போட்டு அடிக்கும். அதுக்கு அதுல கொண்டையிலே பார்த்தால் ஒரு பூ ஒன்று விரிந்து விரிந்து சுருங்கும், இல்லையா?
4: ஆமா, அதுல இரண்டு தான் இருக்கு. இருக்கு,
0: எப்படி இருக்கு? மரங்கொத்தில இரண்டு இருக்கா?
4: ஆமா, இரண்டு விதமா இருக்கு. அந்த நீங்க சொல்வது ஒரு விதம், இன்னொரு விதம் வந்தீங்கன்னா அது அது மூக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தலையிலயும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கும்.
0: அமைப்பு இருக்கும், அவ்வளவு. மரங்கொத்தி மக்களுக்கு ஒன்றும் செய்யாது, உடம்பு நல்ல வலிமை உள்ளது. அதுதான் இந்த கிளிகள் போன்றவை உட்காரதுக்கு கொந்தி
4: வீடு கட்டி கொடுக்கும் வேலையாகும்
0: அவருக்கு. அதை ஒரு சிலர் கூறுவார்கள் தச்சுக்குருவி என்று, அந்த தொழிலை செய்வதனால். ஆனால் அதுக்கு மரங்கொத்தி ஒரு பாடலும் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: மீண்டும் இன்னொரு விடி, நான் ஒரு விடயத்தை சொல்றதுதான்
0: வந்தேன்.
4: நிகழ்ச்சியில் ராமாயணம் வந்தது. ராமாயணத்தை கூட அகலிகை வந்தாங்க. அது அப்ப அந்த அந்த ராமாயணத்துல அகலிகை வரும்போது அந்த கம்பர் எழுதுறாரு, அந்த ராமன் கால்பட்டு அகலிகை அந்த விமோசனம் கிடைக்கும் போது அந்த அந்த அர்த்தம் ராமன் கம்பர் எழுதுறாரு, இவ்வண்ணம் இகழ்ந்த வண்ணம் இனியிருந்த உலகிற்கெல்லாம் அவ்வண்ணம் இன்றி மற்றொரு துயர வண்ணம் உருவதுண்டோ, கைவண்ணத்து அரை போரில் மழைவண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் கம்பர் எழுதுறாரு. இதை சொல்வதற்கு நான் வந்தேன்.
0: கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று அவர் புகழ்ந்திருக்கின்றார். கைவண்ணம் சீதாதேவியினுடைய அந்த திருமணம் வேளையிலே அந்த வில் முறித்தது கைவண்ணம், இங்கே அவர் கால்பட்டதும் கற்சிலை பெண்ணாக மாறியது கால்வண்ணம் என்று அவருடைய அற்புதத்தை எழுதி குடியிருக்கிறார் என்னுடைய கம்பர். வாழ்த்துக்கள், சிறப்பு, நல்ல பதிலை தந்தீர்கள். பொக்கிஷம் என்ற நிகழ்வுக்கு பல விடயங்களை தொட்டு சென்றிருக்கின்றோம் என்று வாழ்த்துக்கள் சரவணன். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்விலே சந்திக்கலாம். இப்பொழுது நிகழ்வுக்கு கொண்டு வந்து மங்களம் பாடுவோம். இந்த இது கண்டால் இன்னும் முடியவில்லை. நன்றி நன்றி நன்றி நன்றி
4: நன்றி
0: சரவணன், நல்ல தகவலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள். இங்கே ஒரு உறவு அழைக்கின்றார், அவர் யார் என்று பார்த்துக் கொள்வோம். வணக்கம். இங்கே காணவில்லை, இல்லை அவர் சென்று விட்டார், அழைத்தவர் சென்று விட்டார். மோனியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே பொக்கிஷம் போட்டிக்கு மங்களம் பாடிவிட்டோம். 20 பெட்டிகளும் அழகாக திறக்கப்பட்டு வல்லமை சேர்ந்தவர்கள் வலிமையோடு வந்து இணைந்து எல்லாவற்றுக்கும் பதில் கூறி கட்டிக்காரர்களாக இருக்கின்றனர். நல்ல கணிசமான புள்ளிகளை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய புள்ளிகளை நாங்கள் கூறுவோம். இது மோனியல் தமிழ் வானொலி. நாங்கள் இன்று மோனியல் தமிழ் வானொலியிலே பல விடயங்களை எல்லா இடமும் சுற்றி வந்திருக்கின்றோம் என்றுதான் கூறவனும். ஆன்மீகங்கள், சமயங்கள், சரித்திரங்கள், இதிகாசங்கள், பொருட்கள், பறவைகள், மிருகங்கள், கோலங்கள், கிரகங்கள் என்றெல்லாம் பார்த்து வந்திருக்கின்றோம். எல்லோரும் எல்லாவற்றிலும் இப்பொழுது கெட்டிக்காரராக இருக்கின்றீர்கள். ஆதலால் உங்களை விரும்பிய பாடங்களையும் ஒலிபரப்பி கேட்க நாங்கள் மகள்வோடு இருக்கும் வேளையிலே முதலில் இது முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் பொக்கிஷன் என்பதை தெரிந்து கொள்ளும் இசையை கேட்போம்.

0: சிறப்பான இந்த பாடலோடு ஆரம்பித்த பொக்கிஷத்திலே வந்து இணைந்து கொண்ட நேயர்கள் உறவுகள் எல்லோரும் கலந்து மகிழ்ச்சியோடு சிறப்பித்த வேளையில் பாடல்களை தங்கள் விருப்ப பாடல்களை தந்த வேளையிலே முதலிலே ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் வந்து இணைந்து புள்ளிகளை பெற்று கேட்ட பாடல் சொல்லத்தான் நினைக்கின்றேன் என்ற பாடலை தந்திருக்கின்றார் அல்லவா. எங்கே மகாலிங்கம், உங்கள் பாடலை கேட்போமா?
1: நீயாவும் சொல்ல மாட்டேங்கிறேன்.

சிறப்பான அந்த பாடல் மகாலிங்கம் அவர்களுக்காக ஒலித்து வைத்த வேளையில் இன்றைய நிகழ்ச்சியிலே நாகப்பன், மகாலிங்கம், ரேவதி, சரவணன், சியாமலா இவர்கள் இணைந்து சிறப்பித்த வேளையில் அடுத்து வரும் பாடல் ரேவதி உங்களுக்காக நீங்கள் கேட்ட கல்யாண வளையோசை என்ற பாடல், அந்த பாடலை கேட்போமா? ஒரு நிமிஷம்.

0: சாந்தா உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னா
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தின்ற இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா பாடு.

மனோகரா என்ற பழைய திரைப்படத்து பாடலொன்று கேட்போமா? ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் அற்புதமான கருத்துக்களை தாங்கி வரும் பாடலாக சிங்கார பைங்களியே பேசு என்று வரியெடுத்து பாடும் இந்த பாடலை அன்புடனே தருகின்றார்கள். நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் என்று நான் அழைக்கும் சரவணன். அந்த பாடலை உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதி கொடுக்க பிரபல பின்னணி இசை அமைப்பாளர் எஸ் என் சுப்பையா நாயுடு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் விரும்பி கேட்கின்றோம் என்று அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். கேட்கின்றது பாடல், ஒலிப்பதை நாங்களும் இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

அன்பு உறவுகளே, மேலும் ஒரு பாடல், அதுவும் ஒரு காவிய பாடல், மிகவும் சிறந்த சிறப்பு திரைப்படமான பாசம் மலர் என்ற திரைப்படத்தில் பாடிய பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் என்ற பாடலை பரவசத்தோடு கேட்கின்றோம் தாருங்கள் என்று மகள் ரேவதி, நீங்கள் கேகே நகர் சென்னையிலிருந்து உங்கள் பேரன் ரித்விக் அவரை இணைத்து இந்த பழைய பாடலை விரும்பி கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

வணக்கம். தேவையான விடுமுறை விருப்ப கீதங்கள் காற்றலையில் கலந்து எங்கள் காதோறும் இனித்துச் செல்லும் வேளையிலே அடுத்து வலிக்க இருக்கும் பாடல் தென்றல் காற்று ஒன்றாய் போவோமா என்று கேட்கும் வரிகொண்ட பாடல் அதர்மம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வண்டிக்கு சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் சிதம்பரத்திலே ஒலிக்கும் பாடலோடு நாங்கள் இணைவோமே.

கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து மலையோரம் வீசும் காற்று என்று ரதீஷ் அவர்கள் ஒரு பாடலை பாடு நிலாவை திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார். கொடுப்போமே அந்த பாடலை.

ஒரு பாடலை தந்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அலங்கரித்து விடைபெறச் செய்கின்றார். நீண்ட கால உறவு குவைத் மண்ணில் இருந்து வளைகுடா மண் அன்பு ஜோர்ஜ், நீண்ட கால உறவு மூன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவர் காதோரம் கொஞ்சி கொஞ்சி பேசும் என்ற வரியோடு எங்கள் அண்ணன் திரைப்படுத்து பாடல் ஜோர்ஜ், இதோ உங்கள் பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மோண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா காலியகம் NTRFM ரேடியோ கனடா. சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் அன்போடு வணக்கம் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். முதலில் கார்பன் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். வானியே வானியே என்று வரி எடுத்து முழுவதையும் பாடும் அந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல் மழலையின் மொழியில் என்ற பிள்ளைக்காக திரைப்படுத்த பாடல். இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹற்றில் இருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

உங்களோடு இணைந்து அடுத்த பாடலையும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். விஜயராணி தந்த பாடலாக இவர் ஏழுமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து கேட்கின்றார். நான் பலத்த ஓவியமே என்று பாடுகின்றது எல்லாம் அவளே என்ற திரைப்படத்து பாடலாக.

கனடாவிலிருந்து மொன்றியல் தனுஷன் சுடிதார் அணிந்து வந்து என்று கூறும் ஒரு வரி கொண்ட பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

சர்வதேச விடுமுறை விருப்பத்திலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார். கனடாவில் இருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி. விழியில் உறவாடி என்ற வரி கொண்ட பாடல் பௌர்ணமி என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவித்தது அனுப்பியபடி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நம்ம கதையில இருக்கிறடி சிங்கார மதுரையும் மகளையம்மா, கதை தினம் தினம் நடக்குதடி. ஆ சிங்கார மதுரையும் மகளையம்மா, கதை தினம் தினம் நடக்குதடி. அடி தப்பாமல் நான் உன்னை சீரையெடுப்பேன், ஒன்னு ரெண்டாக இருக்கட்டும். என் கண்ணு, என் மூக்கு, என் பல்லு, என் ராஜா இருக்க

தொடரும் பாடல்களை தந்து கேட்டு மக்களை விரும்புபவர் ரமணி, ஆஸ்திரேலியா நாடு, சிட்னி மாநகரம். சகியே சகியே என்று வரியடுத்து என் சகியே என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வளர்ந்து போல என்றும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் சின்ன சின்ன என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடலை சின்ன சின்ன பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பும்படி வேண்ட வகையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இவர்களோடுதான் அன்போடு வந்து இணைகின்றார் கேதீஸ் அவர்கள். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட கால உறவு. வட்ட வட்டப்பட்டு என்று ஆரம்பிக்கும் என் வானில் நிலா திரைப்படத்தை அவர் பாடலாக கேட்டு மகள விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து விடுமுறை நாட்களில் ஒலிபரப்பாகும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

மேலும் ஒலிக்கின்றது ஒரு பாடல். ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் நீங்கள் தந்த பாடல். மேற்கே விதைத்த சூரியனே என்ற எழுச்சியான ஒரு பாடல் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடலும் ஒன்று உண்டு என்றது எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அவர் என் சுவாச காற்று என்ற திரைப்படத்திலிருந்து இன்று பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஓய்வில் இருக்கும் இளமணி திருநாட்டில் இருந்து தீண்டாய் நீ தீண்டாய் என்று வரி எடுத்து இனிமையாக பாடு என்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் இருந்து தோகை இளமையில் என்ற முதல் வரியை கொண்டு ஆரம்பித்து முழுவதையும் பாட வைக்கின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேன ஆசானவர்கள் கனடாவில் இருந்து.

அந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் மலரும் விடுமுறை விருப்ப பாடல்கள். இனிமையான இந்த பாடல்கள் தித்திக்கும் தேனாக இனித்தது என்று கூறி மீண்டும் சந்திக்கும் வரை காற்றல் இன்று விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து கதம்பத்திலே இணைந்து கொள்வதற்காக இரவும் பகலுமாகிய உங்கள் இரவிலும் எங்கள் பகலிலும் இணைந்திருக்கும் இந்த வேளையில் எங்களுக்கு 11:36 என்று கூறுகின்றேன். இப்பொழுது 11:36 உங்களுக்கு 9:06 இரவு வேளை. அதேபோன்று ஒவ்வொரு நாடுகளும் பருவ காலத்துக்கேற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. சூரியன் அங்கிருந்து ஒளியை தந்தாலும் அவர் ஒளியை தேடி சுற்றி கொண்டிருக்கும் இந்த பூமியிலே பூகோள அமைப்பின்படி எங்களுக்கு நேரங்கள் மாறிக்கொண்டு காலங்களை மாற்றி காட்டிக்கொண்டு கால நிலைகளையும் மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த பருவகால வேளையிலே நாங்கள் இன்று 25 பாகை வெப்பநிலையிலே இருக்கின்றோம். 25 பாகையிலே இருக்கும் எங்களுக்கு படிப்படியாக உயர்ந்து 29 பாகையை தொட்டுவிட்டு மீண்டும் 11 பாகை வரை குறைந்து வர வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். ஒன்று கூடலாம் குறையலாம், அதில் காரியமில்லை. பகல் வேளையும் எங்களுக்கு நிமிடக்கணக்குகளாக சொல்லி வந்து இப்பொழுது குறைந்த பகலுக்கு வந்து கொண்டிருக்கோம். குறைந்தது என்றாலும் 14 மணித்தியாலத்துக்கு மேல் எங்களுக்கு பகல் உண்டு என்பதை கூறிக்கொண்டு தேய்விரை காலம் சுமூகமாக இருக்கின்றோம். இன்று மழை நாள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை இணைந்து சிறப்பிக்க இருக்கின்றோம். கதம்பத்திலே எதுவாக இருக்கும் என்று எண்ணினால் எதுவாக இருக்கும் அதற்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பு உறவுகள் வரவேற்பை தந்து இன்று நிகழ்ச்சியையும் கூறியிருக்கின்றார்கள். தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே தினமும் ஒலிக்க இருக்கும் இந்த வேளையில் இந்த நேரத்தில் ஒலிக்க இருக்கும் கதம்பத்திலே நாளொரு வண்ணம் காட்சிகள் நிகழ்ச்சிகள் மாறிக்கொண்டு செல்லும். அந்த வகையில் இன்று நாங்கள் நிகழ்த்த இருக்கின்றோம் முன்றியல் தமிழ் வானொலியிலே. செவ்வாய்க்கிழமை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும் தானே, அது இந்த நிகழ்வாக இருக்கும் என்று இசை கூற பெற வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். அது இதுதானே அந்த இசை? கேட்போம் வாருங்கள்.

சிறப்பான இந்த நிகழ்ச்சி சொல்லாயோ வாய் திறந்து என்று கூறும் வேளையிலே சொல்லோடு பாடல் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அதை உன்னிப்பாக கவனித்து இன்றைய இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி வருவதென்று தெரிந்து கொண்டு அன்புடனே இங்கே எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள் தனிமையிலே இனிமை காண தயாராக இருக்கும் அவர் வருக வருக நிகழ்ச்சிக்கு வாருங்கள் சொல்லோடு சொல்லோடல் நிகழ்ச்சிக்கு என்று எழுதி அனுப்பியிருக்கும் வேளையிலே ஜெகபர் சாதிக் அவர்களும் நான் இருக்கின்றேன் என்பதை தெரியப்படுத்தும் விதமாக முன்கூட்டியே எனக்கு சைகை தந்திருக்கின்றார். அடுத்து வர இருப்பவர்களும் வருவீர்கள் இணைந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வுக்குள் நுழைவோம்.

0: சொல்வோம், எங்கள் வாயை திறந்து எதை சொல்வோம், சொல்லோடு தான் நாங்கள் இணைந்து சொல்லிக்கொள்வோம். எங்களுடைய உள்ளத்தின் எழுச்சிகளை, உணர்ச்சிகளை, பாவங்களை, அத்தனை எண்ணங்கள் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையும் வெளிப்படுத்துவோம். அடுத்தவர்கள் சொல்லும் சொல்லிலிருந்து நாங்கள் அவர்களுடைய பாவங்களை உணர்ந்து கொள்வோம். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு மொழி உதவுகின்றது. எல்லா மொழிகளிலும் சொற்கள் உண்டு. அது ஆங்கில சொற்களாக இருக்கலாம், வேற்று மொழி சொற்களாக இருக்கலாம், எங்களை அன்னை தந்த தேனிலும் இனிய தேன்மொழி சொற்களாக இருக்கலாம். அந்த சொற்கள் இல்லை என்றால் எங்களுக்கு ஆதிகால மனிதர்கள் உயிரினங்கள் எப்படி சைகை புரிந்தார்களோ அந்த சைகை மொழியைத்தான் அவங்கள உபயோகித்துக் கொண்டிருக்க வேண்டி வரும். சரி, இப்பொழுது வந்திருக்கின்றார் ஒரு உறவு, அவரை முதலில் இணைத்து விடுவோமா? சொல்லோடு என்ன சொல்லப் போகின்றார் என்று, வணக்கம் வணக்கம் வணக்கம், முதல் நேயராக இணைந்து விட்டீர்கள் மகளே கஸ்தூரி, வணக்கம்.
1: அழகான காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: அழகான மகிழ்வான காலை வணக்கத்தை தந்த உங்களுக்கு மாலை வணக்கத்தை தருகின்றேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்கள் நல்ல மகிழ்ச்சியா, சூப்பரா இருக்கிறோம்.
0: சூப்பராயும் இருக்கின்றீர்கள், மகிழ்ச்சியாயும் இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் ஆரப் எப்படி இருக்கின்றார்?
1: ரொம்ப கலப்படைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ரெண்டாவது காலையில கோயிலுக்கு போனாங்க, ஆடி செவ்வாய் மூன்றாவது செவ்வாய் கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போய் கடைத்தெரு வந்து சுத்தி கொண்டு வந்ததுல அவர் களைச்சு போறாரு.
0: களைச்சு போறார். அவர் ஆரம்ப பாடசாலை ஒன்றுக்கும் போவது இல்லையா?
1: இல்ல, எங்களுக்கு இப்ப விடுமுறை இல்லையா இல்லையா, ஒரு ஆண்டு இருந்து ஆண்டு விடுமுறை.
0: அழகாக பாடி காட்டினார். எங்களுக்கும் இங்கே வந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி எப்பொழுதும் வருடத்திலே தொழிலாளர் நாள் விடுமுறை வரும். இங்கு அங்கும் தொழிலாளர் நாள் இரண்டாம் தேதியா? இல்ல,
1: தொழிலாளர்
0: இங்க அமெரிக்க நாடுகள்ல இரண்டாம் தேதி, அதை தொடர்ந்து அடுத்த நாள் பாடசாலை ஆரம்பிக்கும். சிறப்பு சிறப்பு. இன்று காலையிலிருந்து
1: ஆசிரியர் பயிற்சி நாள் என்று சொல்லி இரண்டாம் தேதி செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆசிரியர் பயிற்சி நாள்,
0: டீச்சர்
1: மூன்றாம் தேதி காலையில பாடசாலை ஆரம்பம்.
0: பாடசாலைக்கும் உங்கள் வீட்டுக்கும் நீண்ட தூரமா அல்லது?
1: ஒரு 8 நிமிஷம் நடந்து போனா பாடசாலை.
0: அப்ப தினமும் நடந்துதான் போவாரா அல்லது வாகனத்தில் போவாரா?
1: நடந்துதான்.
0: நீங்கள் கொண்டு சென்று
1: நடந்து போற தூரத்திலேயே எனக்கு மலையிலிருந்து
0: இருக்கின்றது. அழகாக இங்கு அன்பான அழகான மங்களகரமான காலை வணக்கம் ஐயா என்று வணக்கம் கூறியிருக்கின்றீர்கள். நாங்களும் வணக்கத்தை தருகின்றோம். அதைத் தொடர்ந்து ஞானசேகரன் நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து அவரும் வணக்கம் அப்பா என்று அறிவித்திருக்கின்றார், வணக்கம் மகனே என்று நானும் கூறிக்கொண்டு இணைந்து இணையில் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றேன். எங்களுடைய காலநிலை உங்களுக்கு இவ்வளவு மாலை நேரம் தானே? 4:44 எங்களுக்கு 11:44 முற்பகல். உங்களுக்கு
1: 28 வானம் மூடிக்கொண்டு வருது, மழை வர்றதுக்கு ஆயிட்டா.
0: எங்களுக்கு 24 காட்டுகின்றது. இன்று 28-29 செல்லும் என்று போட்டிருக்கின்றார்கள். மழை நேற்றைய தினம் இருந்தது. இன்று ஈரப்பதம் இருக்கின்றது, ஆனால் வெளிச்சமாக, நல்ல வெளிச்சமாக சூரியனுடைய ஒளி கிடைத்துக் கொண்டிருக்கிறது.
1: மத்தியானம் இப்ப ஒரு 3:30 வரைக்குமே வெளிச்சம் நல்லா இருந்தது, நல்ல வெக்கியாவும் அந்த சூடாவும் இருந்தது. ஆனா இப்ப சடனா மாறி போச்சு.
0: அடிக்கடி மாறுவது உண்டுதானே மகள்? அதனால தான்
1: காலநிலையும் மாறும், மனிதர்களும் மாறுவாங்க.
0: வென்றிடுவேன் பாடல் கேட்டீர்களா? வென்றிடுவேன் பாடல் கேட்டீர்களா? நிகழ்ச்சி எடுத்து வர இருக்கின்றோம் மகளே. சொல்லோடு பாடல் இதுவரை நேரமும் நாங்கள் என்ன செய்தோம், பேசினோம். உங்கள் கருத்துக்களை எனக்கும் என் கருத்துக்களை உங்களுக்கு இந்த தந்து அளவலாபும் வழியிலே சொற்கள் தான் நாங்கள் விளையாடியது இல்லையா. அந்த சொற்கள் இல்லை என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவரை ஒருவர் அறிய உதவுவது சொற்கள், மொழி. அந்த மொழி வந்து சொற்களை தாங்கி இருக்கின்றது. சொற்களால் ஆக்கப்பட்டு அந்த மொழி மொழியப்படும் வேளையிலே உள்ள கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. அந்த வகையில் இன்று நாங்கள் ஒரு ஏதா நாங்கள் ஒரு நாளையிலே கிட்டத்தட்ட 16,000 மேற்பட்ட சொற்களை நாங்கள் பாவிக்கிறோம் என்று உபயோகிக்கின்றோம் என்று ஆய்வுகளிலே கண்டிருக்கின்றார்கள். அதிலும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கூறப்பட்டிருக்கின்றது. அது உண்மையும் தானே
1: என்ன?
0: அப்ப உங்களுடைய பகல் பொழுதுகள் எப்படி செல்கின்றது உங்களுக்கு? மகனை பாடசாலைக்கு அனுப்பிவிடு. பணிபுரிகின்றீர்களா?
1: இல்ல, நான் ஆங்கிலம் கூடுதலா கத்துக்க வேணும், அப்ப அதுக்கு போவேன்.
0: ஓ, நீ பாடசாலைக்கு
1: ஆங்கிலம் படிக்கிறதுக்கு? ஆங்கிலம் படிக்கிறதுக்கு போவேன்.
0: ஓ, ஆங்கிலம்.
1: ஆங்கில நாடந்தானங்க எங்க போனாலும் அந்த ஆங்கிலத்திலேயே உயர் தகுதி அந்த தகுதி என்று 1000 சொல்லுவாங்க. அதனால அதாவது சொல்ல என்ன சொல்லுங்க ஐயா, சின்ன வயசுல அப்பா அம்மா படி படி படி என்ன படிக்கல,
0: பாடிக்கொண்டே இருந்திருக்கீர்கள்.
1: ஏனண்டா அப்படிங்க பொழுது போட்டா அப்பா கூட கோயிலுக்கு பூசை பண்ணினதும் மந்திரம் சொன்னதும் பின்னாடி சேவாரம் பாடினதான் கண்ட சொர்க்கம்.
0: ஓ, அதனால தானே. அதை போல பேரின்பம் எதுவும் இல்லை தானே. உங்களுக்கு எது முடிந்ததோ, உங்களுக்கு எது புரிந்ததோ, எது உங்களுக்கு விருப்பமோ இல்லையம்மா. ஒருவருக்கு பிடித்தமானதும் பொருத்தமானதும் அதை புரிந்து கொள்ள முடிந்து அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சு அதை அதுலயே தேர்வு அடைவது ஒரு திருப்தி தானே அம்மா. அடுத்து
1: ஆலயத்துக்கு போனப்போ காலையில
0: என்ன ஆலயம் அம்மா, அங்க என்ன மூலவர்?
1: கோவன்றி சித்தி விநாயகர்.
0: சித்தி விநாயகர் கூறுங்கள்.
1: அதாவது ஐரோப்பா நாட்டிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் ஆலயம். நான் இருக்கிற ஊர்ல உள்ள ஆலயம் தான் மிக பெரிய விநாயகர்,
0: கோவன்றி விநாயகர்.
1: சித்தி விநாயகர். அப்போ இன்னைக்கு ஆடிச்சவா 3rd செவ்வாய் சிறப்பு பூசை மதியம். அதுக்கு பஞ்சபுராணம் பாடி திருப்புகள் வந்து முத்தை திருப்பதித்திர படிச்சான் நான் இன்னைக்கு.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள்.
1: அது படிச்சு கலையாத கல்வி அபிராமி அந்தாதி
0: விருப்பம் உங்களால் முடியும், உங்களுக்கு கிடைத்த வரம் அதை நீங்கள் கடைபிடித்து நடைமுறையில் அதை நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு சந்தர்ப்பமும் இருக்கின்றது. அதை நீங்கள் செய்கின்றது தெய்வீகம் அம்மா, எல்லாருக்கும் முடியாது இந்த தோணுது.
1: அடுத்து அது என்ன சொல்லுங்க ஐயா, அந்த முத்தேத்தரது எனக்கு ரொம்ப நான் படித்த காலங்களில் எனக்கு சொல்லி தந்ததுன்னா முத்தேத்தரு பதித்திர திருப்புகளை யார் அந்த சொற்பிசராம பாடுறாங்களோ தமிழ் ஒழுங்கா வரும்.
0: அதைத்தான் இங்கே நான் கூறிக்கொள்ள எங்கள் எங்களுக்கும் அந்த திருப்புகளை படியுங்கள் என்று எங்கள் நிகழ்ச்சியில் ஒரு ஒரு அங்கமாக மகள் ரேவதியை கொண்டு வந்ததுல புகுத்தியிருக்கேன். அவர் திருப்புகள் பன்னிசை வகுப்புக்கு செல்பவர். அவர் வந்து கூறுவார் அந்த இந்த திருப்புகள் இன்றெல்லாம் ரேப் பண்ணெல்லாம் கைதட்டி சொல்லி மேட வழியை பாடுகிறார்கள் அல்லவா. இது அன்று எங்கள் அருணகிரி நாதராலே அந்த ரேப் அருளி செய்யப்பட்டு விட்டது. ரேப்பின் அடிப்படை முத்தைத்திற பத்தி திருநகைதான். அந்த தமிழை எப்படி அறுத்து உறுத்து வல்லின சொற்களை வைத்து அருளை அதுக்களை புகுத்தும் பண்ணும் ஆன்மீகத்தோடு கொண்டு வந்ததை பாடிக்காட்டி உலகளாக பரவச் செய்தது அந்த முத்தைத்திற பத்தி திருநகை அத்தித்து அந்த அதை சொல்லிக்கொண்டு வந்தாலே தமிழ் தன்னை அறியாமல் நான் ரெண்டு பேரும் நான் இவர் எங்கள் உறவுகளுக்கு கூறுவேன். அது உண்மை, சிறப்பு. அதை
1: நீங்கள்
0: பாருங்கள், நாங்கள் இவ்வளவு பேசும்போதே இத்தனை சொற்களை நாங்கள் பயன்படுத்தி விட்டோம் இல்லையா? சரி,
1: இவ்வளவு
0: நேரம் நாங்கள் பேசியதிலிருந்து எந்த பதம் உங்களை மகள வைத்தது அல்லது உங்களுக்கு விருப்பமாக இருந்தது? இது உங்களை அபிராமி என்ற பெயர் சொல் உங்களை கவர்ந்திருக்கின்றது. சரி, அப்ப அபிராமி என்ற பதம் பெறக்கூடியதா? எதுவும் பாடல் இருக்கின்றதா?
1: ஓ, இருக்கே.
0: என்ன பாடல்? குணாதிரைப்படத்தில் அபிராமி
1: அபிராமி அபிராமி
0: பாருங்கள்.
1: டக்குனு ஞாபகம் இல்ல எனக்கு, கீர்த்தனை தான் டக்குனு ஞாபகம் வருது.
0: அபிராமி என்று
1: வரது இல்ல அபிராமி ஸ்டார்டிங்கே அப்படித்தான் பெற. அபிராமி நேரில் வந்தால் என்னை காணவே அழகான சொந்தம் தந்தாள் அபிமானை தொடுக்க பார்வதியின் நீடம் ஓடி வந்தாள். அப்படி ஒரு பாட்டு கீர்த்தனை உண்டு.
0: கீர்த்தனை இருக்குது பாடல்கள் ஏதாவது இடைவெளியிலையும் பெறலாம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படும் இடையிலையும் பெறலாம். நாங்கள் விரும்பிய பதத்தில் கூட இத்தனை கருத்துக்களை தரக்கூடிய இத்தனை சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஞாபக கூட்டக்கூடிய விடயங்கள் கூட இருக்கின்றது. உங்களுடைய நண்பிகள் தோழிகள் யாராவது அபிராமி என்ற பெயரில் இருக்கின்றார்களா?
1: என்னுடன்
0: படித்தவர்கள் நாங்கள் ஆண்கள் பாடசாலையில் தனியவும் அதன் பின்பு கலவன் பாடசாலையில் படித்திருக்கேன். கல்லூரிகளில் கலவனாக இருந்து வந்திருக்கின்றோம். ஆசிரியராக வந்த பின்பு கலந்திருக்கின்றோம். அபிராமி என்ற பெயரில் பலர் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள். அந்த அபிராமி என்ற பெயரை கொண்டவர்கள் அவர்களுக்கு தனித்துவம் இருக்கின்றது. பண்பாடு, பழக்க வழக்கங்கள், ஆன்மீகம்.
1: ஆதிபராசக்தி படத்துல பாட்டு இருக்கல்ல
0: அபிராமி, அந்த பாட சிறப்பான அதை நேற்றைய தினம் உங்களிடம் ரேவதி கேட்டா நீங்கள் கேட்டீங்க இல்ல யாரோ கேட்டிருந்தார்கள். ரேவதி தான் சிறப்பான பாடல். அப்படி என்றால் இன்று உங்களுக்கு இந்த அபிராமி என்ற விருப்பத்துக்குரிய பதம் அந்த பதம் பெறக்கூடிய அந்த பாடலை கேட்பதென்றால் விருப்பமா உங்களுக்கு?
1: கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டா அது எல்லாருக்கும் ஆயுள விரும்பக்கூடிய திருக்கடையூர் அபிராமி அம்பாளுடைய பேர் இல்லையா, எனக்கு அதனால அவ அந்த இது ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, அப்ப அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வு நேராக வந்து இணைந்த உங்களுக்கு விருப்பமாக கொடுக்க முடியும். மேலும் இந்த சொல்லோடு பாடல் என்று நாங்கள் கூறும் பொழுது இந்த சொல் என்ற ஒன்று இல்லாமல் இந்த மனித உயிரினம் உறவாடுவதோ நடமாடுவதோ பயணிப்பதோ கடினம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கின்றீர்கள்?
1: இல்ல அது உண்மை. ஏதாவது ஒரு அதாவது சொல்லுன்னா பேசுறத சரியா பேசணும், அந்த கணக்கா பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லும் நம்ம பேசுற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை கொண்டது. அதனால அந்த சொல் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பொருள் இருக்கு.
0: ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பதத்துக்கும் பல பொருளும் இருக்கின்றது இல்லையா?
1: கண்டிப்பா பல பொருளும் இருக்கு கண்டிப்பா.
0: சரி, இந்த
1: நன்றி
0: உயிரினங்கள் சொல் என்ற ஒன்று இல்லை என்றால் அவர் பேசும் சக்தி இழந்தவராகத்தான் போவார். அவரால் எதையும் மொழியை சொல்ல முடியாது. அதனால்தான் அந்த வாய் பேச முடியாதவர்கள் ஊனமுற்றோர்களுக்குள்ள அப்படி இருக்கின்றார். கண் தெரியாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவருடைய எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் உள்ள கிடக்கை வெளியே அவரால் சொல்லால் எடுத்து அம்பிய முடியாது. அதனால் மற்ற ஏனைய இன உயிரினங்களுக்கும் சொல் என்று வராது. சத்தத்தால் தான் அவர்கள் உணர வைக்கின்றார்கள், அசைவுகளால் தான் உணர வைக்கின்றார்கள். இந்த மனித உயிர்களுக்குத்தான், மனித பிறவிக்குத்தான் இந்த சொல் என்பது கிடைத்திருக்கின்றது. அதனால் நாங்கள் அதிலும் பேச வாய் பேசக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள், வாய் பேசாதவர்களும் சிலர் இருக்கின்றார்கள். அந்த சொல் என்பது ஒரு அமிர்தம் தான் எங்களுக்கு இல்லையா, கிடைக்க. அதை மேம்படுத்தி சொல்லால் வளம் பெற்று சொல்லை உயிராக வைத்து வாழ்க்கையாக வைத்துக் கொண்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இன்று நீங்கள் பாடுவதென்றால் கூட சொல் இல்லாமல் பாட முடியாது. அதனால் சொல் என்ற பதம் மிகவும் முக்கியம். அதனால் தான் சொல்லோடு பாடல் என்ற ஒரு நிகழ்வை கொண்டு வந்து நாங்கள் வந்து தமிழை பற்றி நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படி செய்கிறோம் என்று கேட்டு பரிமாறி பேசி மகிழ்ந்து விட்டு பலவிதமான பொருட்களை எடுத்தாளும் விதம் இருக்கின்றது சொல்லில். அந்த சொல்லை எடுத்தாளும் விதத்திலே தான் மனித பண்பை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அவன் அறிஞனா, கலைஞனா, ஞானியா, யோகியா, அவன் நல்லவனா கெட்டவனா என்றெல்லாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது சொல்லினால் தேன். அவர்கள் உபயோகிக்கும் சொல் சொல்லுதல் யாருக்கும் எளிது, ஆனால் அதன்கண் வாழ்வதுதான் கடினம், நடப்பதுதான் கடினம் என்று கூறுவார்கள். அந்த சொல்லை நாங்கள் சொல்லும் பொழுது, அந்த சொல்லுக்கு என்ற எவ்வளவு பெறுமதி இருக்கோ அந்த பெறுமதியை நாங்கள் வெளியே தரும் பொழுது, அந்த சொல்லினால் நாங்கள் பெறுமதி பெறுகின்றோம் என்ற ஒரு சின்ன கருத்து எனக்கு தெரிகின்றது. சிறப்பாக கலந்து நீங்கள் முதல் நேயராக வந்து இணைந்து சிறப்பாக பொருள் தந்திருக்கின்றீர்கள், பேசியிருக்கின்றோம், நிறைய பாடி காட்டியிருக்கின்றீர்கள். நீங்கள் வந்தால் எங்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது எல்லோருக்கும் இருக்கும்.
1: உயர்ந்து உள்ள அந்த திரைப்படத்துல ஒரு பாடல் இருக்கு, வந்தாள் மகாலட்சுமின்னு ஒரு பாடல் இருக்கு. அதுல பக்தனின் வீட்டோடு தங்கி விட்டாள், பண்டிகை நாள் பார்த்து

0: என்றொரு உருவம் எடுத்து உலவி நடந்து வந்தாள் மகாலட்சுமியே.
1: சிறப்பு சிறப்பு அபிராமி சிவகாமி என்றெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன. அப்ப இந்த பதம் என்பது ஒளித்திருக்கவில்லை, அது வெளிப்படையாகத்தான் இருக்கின்றது. அதை நாங்கள் பேசும்போது பழகும்போது கண்டுபிடிக்க நாங்களாகவே கண்டுபிடிக்க தவிர தானாகவே அந்த எங்களிடம் வந்து சேர்ந்துவிடும் இல்லையாம்மா. அதனால் இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை மிகவும் மகிழ்வோடு நான் தொகுத்து வழங்க விரும்பி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வந்து என்னோட ஈடு கொடுத்து அழகாக இந்த சொற்களை எடுத்து தந்து சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வுக்கு சொல்லென்றால் என்ன, சொல்லிலே எல்லாமெல்லாம் செய்யலாம். வல்லிலே இருக்கின்றது வன் சொல் இன் சொல் வன் சொல் என்றெல்லாம்

0: சிறப்பித்தும் பல விடயங்களை பேசி பல சொற்களை அறிந்து ஒரு நல்ல ஒரு பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக நான் இந்த பாடலை ஒளிபரப்புவேன். மீண்டும் சந்திப்போம். நாளை உங்களுடைய பொக்கிஷம் எண்ணுகிறேன். நாளை தானே? நாளை புதன்கிழமை பொக்கிஷம். வாழ்த்துக்களம்மா, சிறப்போடு இருங்கள். வாழ்த்துக்கள். ஆடி செவ்வாயினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வாழ்த்துக்கள்.
1: கண்டிப்பா. நன்றி. நன்றி ஐயா.
0: நன்றி மகளே. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை இணைத்து விட்டு நீங்கள் இணைய வேண்டும். என்ன நடந்தது உங்களை காற்றலைக்கு? இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னட கலைகளத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: ஆதார அட்டையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: அரசடிக்கு போம் சரவணன்.
0: ஆமாம், சரியாக இருக்கின்றது. முதலில் அழைத்தீர்கள், நான் நினைத்தேன் அந்த நினைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. எப்படி இருக்கின்றீர்கள்?
1: சுகமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: ஓ, நலமாக இருப்பது என்று கூறுவதற்கு சுகமாகவும் இருக்கின்ற வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் சுத்தமானவர், நல்லவர் என்று எங்களுக்கு தெரியும். அப்படி இருப்பீர்கள். காற்றலையே என்னத்தான் கவலையா இருக்கு. எப்படி வெப்பம் அப்படி இருக்கின்றது?
1: இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து மேகமூட்டமாக இருந்து சூரிய ஒளியை இல்லாம தான் இருந்தது. இன்னைக்கு
0: அரசடி குப்பம் அனைத்தும் இருள் சூழ்ந்திருக்கின்றதா? மந்தமாக பகலும் இரவாகும், இரவும் பகலாகும் இல்லையா? இரவு வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான் இல்லையா? பாருங்க, நாங்கள் வந்தது வரக்கூடிய இத்தனை சொற்களை உபயோகித்து விட்டோம் சொல்லோட பாடல். சரி, இன்று என்ன தகவலை தரப்போகின்றீர்கள் எங்களுக்கு? எத்தனை சொற்கள் வந்து சொற்களாலே என்ன தகவலை தர? சொற்கள் இருந்தால் தானே தகவலை தர முடியும். தகவல் இருந்தால் தானே சொற்கள் வெளியே வரும். கொண்டு பாருங்கள்.
1: தகவல் என்றாலே ஒரு திருக்குறள் பற்றிய தகவல் சொல்லலாமா?
0: அடேங்கப்பா, கொண்டு பாருங்கள் ஐயா, அதுதானே பெரும் செல்வம். கொண்டு பாருங்கள், கொண்டு பாருங்கள்.
1: இந்த சுதந்திரம் அடைந்த சமயத்தில் மகாத்மா காந்தியிடம் சென்று கேட்கிறார்கள், நீங்கள் இந்த அமைதியான முறையில் அமைதியான முறையில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று என்பது போல நீங்கள் அமைதியான முறையிலே இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து விட்டீர்கள். இந்த அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை கையில் எடுத்ததுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு உந்துதல் இருக்குமே, அது என்னன்னு மகாத்மா காந்தி அடிகள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் மகாத்மா காந்தி அடிகள் அவர் சொல்கிறாங்க, ரஷ்ய நாட்டை சேர்ந்த லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய போரும் அமைதியும் என்ற புத்தகத்தை படித்த பிறகுதான் எனக்கு இந்த அமைதியான முறையிலே நம்ம சுதந்திரம் பெற வேண்டும் என்ற எனக்கு எண்ணம் வந்தது அப்படின்னு மகாத்மா காந்தி அடிகளை சொல்றாரு. சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் ஒரு முறை கல்கத்தா வராங்க. அங்கிருந்து ரஷ்யாவில இருந்து வரும்போது, கல்கத்தாவுக்கு வரும்போது காந்தியடிகளை அவர் பார்ப்பதற்காக கல்கத்தா செல்கிறார். சென்றவுடன் அங்க செய்தியாளர்கள் எல்லாம் கேக்குறாங்க. செய்தியாளர்கள்லாம் அவரு அந்த லியோ டால்ஸ்டாய் அவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்னா பார்த்தீங்க, இவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அமைதியான முறையில சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எழுதிய புத்தகத்தை படித்து விட்டு ஒரு அமைதியான முறையில் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு, உங்களுடைய புத்தகம் தான் இவருக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்தது, நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு என்ன உந்துதலாக இருந்ததுன்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க.

0: அப்ப கேட்ட உடனே அவரு லியோ டால்ஸ்டாய் சொல்றாரு, உங்கள் அவர் சொல்றாரு, உங்கள் இந்தியாவிலே தமிழகத்திலே பிறந்த தெய்வ புலவராம் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை மொழிபெயர்த்து நான் படிக்கையிலே அங்கே ஒரு திருக்குறள் எனக்கு வந்து உந்துதலாக இருந்ததுன்னு ஒரு குறளை குறிப்பிடுறாரு. அந்த திருக்குறள் தான் பாத்தீங்கன்னா நினைவு வரவில்லை, திடீர்னு
1: அமைதியாகி விட்டீர்களோ.
0: ஆமா, அது
1: பொறுமைய பத்தியதா?
0: என்னன்றி கொண்டாருக்கும் உண்டா ஓய்வில்லை, சீனின்றி கொன்ற மகர், அந்த குரல்ல
1: அது அமைதி வரையே இல்லையே.
0: இல்ல இல்ல, இது இல்ல, வேற குரல். அந்த அந்த திருக்குறள் தான் எனக்கு வந்து உந்துதலாக இருந்து சொன்னார். அந்த அது எப்படின்னு
1: சொல்லிவிடுவாங்க,
0: நமக்கு தீங்கு என்னார் செய்தார் ஒருத்தர், அவர் நானும் நன்மையும் செய்துவிடல், அந்த திருக்குறள் தான் எனக்கு
1: அவருக்கு பிடிச்சது. இன்னொன்று இருக்கு, அகழ்வாரை தாங்கும் நிகழ்வோல், அகழ்வாரை அகழ்வாரை தாழ்
0: தாங்கும் நிலம் போல தம் இழவாரி,
1: அது அங்கேயும் பொறுமைக்கு காக்கப்படுகின்றது இல்லையா, பொறுமை.
0: ஆமா, அந்த திருக்குறள் தான் எனக்கு உந்துதலாக இருந்ததுன்னு சொன்னாராம் அவரு.
1: அமைதி, பொறுமை, சாத்வீகம், இதெல்லாம் அங்கேதான் வருகிற சொற்கள். அப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் உலக திருமறை என்று கூறுவதில் சந்தேகமில்லை. அது மறையாக ஒரு வேதமாக நாங்கள் கடைபிடிக்கக்கூடியது, வாழ்க்கை பயணத்துக்குரிய வேதம் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது வாழ்க்கை. ஆனால் அங்கே மதத்தையோ அல்லது மொழியை பற்றியோ அவர் கூறவில்லை எதுவும். ஆனால் பொது முறையாக தந்திருக்கின்றார். எத்தனை 63 64 மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற பெருமைக்குரியது. அது தமிழ்நாட்டில் இருந்ததென்றால் அது மேலும் பெருமை எங்களுக்கு. இப்போ நாங்கள் இத்தனை விடயங்களை பேசிவிட்டோம். அதற்கு காந்தி தாத்தா எதுன்னு சொன்னாரா அவர் இதை சொன்னவுடன்?
0: சொன்னவுடன் அப்ப காந்தி தாத்தா, காந்தி அவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சுதான் இப்படி ஒரு திருக்குறளை வைத்தான் ஒரு புத்தகம் எழுதியுள்ளாருங்கிற விவரமே அவருக்கு அப்பதான் தெரிஞ்சுதான், காந்தியடிகளுக்கு அவங்களுக்கு தெரிய வந்ததுதான்.
1: சரி, இப்ப நாங்கள் பேசிய பிள்ளையிலே இந்த சுதந்திரத்தை பெற்றது மேலை நாட்டில் அந்நிய மொழிக்காரர் எங்களை மதிக்க வைத்தது, அவரை திருத்தி வைத்தது, அவரை ஒரு பேரறிஞர் ஆக்கிவிட்டது, ஆய்வாளர் ஆக்கியதுக்கு இந்த திருக்குறள் என்பது ஒரு உந்துதலாக இருந்தது. அதிலே அவருக்கு பிடித்த அந்த அமைதி என்பதை, அமைதி என்றது சலனம் இல்லாமல் என்று பல கருத்துக்களோடு பல சொற்களை சொல்லலாம் என்று நாங்கள் அமைதி என்ற சொல்லை கண்டோம் என்று எண்ணிக்கொள்வோம். என்னால் அமைதி என்றதை வைத்து தான் இது ஒரு நேரம் எங்களால் உரையாடக்கூடியதாக இருந்தது. சரி, அமைதி என்ற சொல் வரக்கூடிய பாடல் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கோ, அல்லது ஏதோ ஒரு பாடலை நீங்கள் கேட்க வேண்டும் என்று வந்தீர்கள், என்ன பாடல் கேட்க வேண்டும் என்று வந்தீர்கள்?
0: இல்ல இல்ல, நான் எதுவும் கேட்கணும் வரல. ஏன்னு கேட்டாங்க, ஏதோ பேசும்போது ஒரு நீங்கள் ஏதாவது வாழ சொல்லுவீங்க, அந்த பாடல் அதுலதான் பாடல் கொடுக்க
1: நினைச்சுக்கிட்டேன். அமைதியை காண்டேன். உங்களுக்கு என்ன பதம் இது உங்களை பற்றி கொண்டது? இவ்வளவு நேரம் நாங்கள் பேசிய வார்த்தைகளுக்குள்ள எந்த வார்த்தை, எந்த பதம் உங்களை தொடுகிறது, உங்களுக்கு உங்களை நினைவில் இருக்கிறது அல்லது கவர்ந்தது என்று கூறலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வேறு பதம் எதுவும் இருக்கிறது? நாங்கள் இவ்வளவு நேரம் பேசியதை வைத்து,
0: இவ்வளவு நேரம் பேசிய பாத்தீங்கன்னா, இந்த நம்ம இந்த செய்தியை சொல்லும் இந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு பாடல், இந்த அறிவிக்கு விருந்தாகும்
1: திருக்குறள்,
0: அந்த பாடல்
1: திருக்குறள் பற்றி உங்களுக்கு வந்துவிட்டது. அறிவாளி என்ற திரைப்படத்திலே திருக்குறள் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே என்று அந்த கலைஞர் அந்த நடிகர் வானொலியில் பாடுவது போன்ற ஒரு காட்சி இல்லையா?
0: ஆமா, நீங்கள் சொல்லும் வார்த்தை அமைதிங்கிற வார்த்தையில ஒரு பாடல் வேணும் சொன்னீங்க.
1: அறிவுக்கு விருந்தா நல்ல பாடல் அந்த பாடல், உங்களுக்கு அது உடனே தட்டி இருக்கிறது. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள், நான் முதல் கூறினேன் உலகம் மறையண்டு அறிவுக்கு விருந்தாகும் அந்த திருக்குறள் அருமருந்தாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை பயணத்திலே. மூன்று பாடல் எழுதினவர் வாழ்க்கையில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு இடையூறு வருது, அல்லது ஒரு தேவை வருது, ஒரு ஆலோசனை வேண்டுமென்றால், ஒரு அறிவுரை வேண்டுமென்றால், அல்லது மன அமைதி வேண்டுமென்றால், திருக்குறள் புத்தகத்தை எடுத்துவிட்டால் 103 அதிகாரத்திலும் ஒரு பாடல் இருந்தே ஆகும். அதை தொட்டு நாங்கள் இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். உபமான உபமேயங்கள் மட்டுமல்ல, உதாரணங்கள் மட்டுமல்ல, அறிவுரைகள் நிறைய இருக்கும் அதுக்கு. அது ஒரு பொதுமறையான நூல்.
0: தமிழகத்தில் பிறந்த திருவள்ளுவர், மயிலாப்பூரில் பிறந்த திருவள்ளுவர்னு வரலாறு சொல்கிறது. இந்த தமிழகத்திலே பிறந்தாலும் எந்த ஒரு திருக்குறளில் அவர் தமிழ் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை.
1: அவர் ஊர் பெயர் ஒன்றுமே இல்லை, சமயத்தை பற்றி அவர் எண்ணவில்லை, அவர் இன்ன சமயம் என்று கூறவில்லை. அப்படி அதான் பொதுமறை. அடுத்து அவர் வந்து இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், திருக்குறள் என்றதை எழுதியவர் அதுக்கு பொழிப்புரை எழுதவில்லை. வேறு வேறு கவிஞர்கள் காப்பியங்களில் அமைக்கும் பொழுது தெளிவுரைகளை தருவார்கள், இதிலே தெளிவுரை தரவில்லை. ஏனென்றால் நீங்களே தெளிந்து கொள்ளுங்கள் என்று இத்தகைக்கு அந்த அந்த திருக்குறளை ஆய்வு செய்து செய்து செய்து எத்தனையோ மொழிகளில் வெளிவந்து எத்தனையோ பேர் உரை எழுதி இருந்தும், பெரிய பெரிய அறிஞர்கள் உரை எழுதி இருந்தாலும், இப்ப இறுதியில இப்பொழுது கூட AI என்று ஒன்று வந்து விட்டது. அதில் கூட திருக்குறளை கண்டுபிடித்து அதனுடைய ஆழ நீளம் என்னவென்று அறிய முயல்கின்றார்கள் இல்லையா? ஆய்வுக்குரியது, அறிவுக்குரியது, அழியாத ஒரு தெய்வ குறள், அந்த தெய்வ புகழ் கொண்டது, அது தெய்வீகமானது. வாழ்த்துக்கள்.
0: நெய்வேலியிலே கவிஞர் மேத்தாவானன், எழுத்தாளர் மேத்தாவானன் என்பவர், அவரு அந்த உரை எழுதியிருக்காரு. அந்த திருக்குறள் எத்தனை அடி இருக்கோ அத்தனை அடி உள்ள ஒரு உரை, ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காரு. புத்தகம் கூட எனக்கு
1: அதுல வந்து 7 சொற்களை கொண்டு சுருக்கமாக 1.5 வரியிலே ஆக்கி விடுவார். ஆனால் அதை அதுக்குள்ள பொருள் அடக்கி உலகத்தை அடக்கி வைத்திருக்கிறார். அதனால் ஒருவர் கூறியிருக்கின்றார், கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குறள். குறள் என்பது சின்னன். அப்ப ஒரு கடுகுக்குள்ளே 7 கடலை உள்ளுக்குள்ள வச்சு மூடி விட்ட மாதிரி இருக்கதாம் அந்த குறள்னு கூறுவார், உதாரணம் கூறுவார்கள். அதற்கு இன்னொருவர் மேலும் ஒரு படி உயர்ந்து, அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி என்று எழுதிவிட்டிருக்கார். அணு அணுகொண்ட எல்லாத்தையும் விட சிறந்தது, சிறியது. அதுக்குள்ள 7 கடலையும் புகுத்துறேன்டா, இந்த உலகத்துக்குள்ளே எங்கள வாழ்க்கை பயணத்துக்குள்ளே அத்தனையும் சுருக்கி அது 7 சொற்களுக்குள்ளே அடக்கிவிட்டார். புரிகிறதா ஐயா? அதுக்குள்ளே வரும் ஒரு ஒரு 7 சொற்களை கொண்ட அந்த குறள், அதனால தான் அந்த குறள் அது மேன்மதங்கியது திருக்குறள். அதுக்குள்ளே எத்தனை கருத்துக்கள் இருக்கின்றது. ஓ, சிறப்பு, சிறப்பான விடயத்தை இன்றைய சொற்களிலே வந்து பல சொற்களை பேசி மகிழ்ந்து கலந்துரையாடி நல்லதொரு பாடலையும் கேட்டிருக்கீங்கள். கேட்டு மகிழ்வோம் சரவணா.
0: சரி,
1: நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது வருகின்றார் அன்புடனே எங்களுடைய நாச்சியார் கோயில் தேவா அவர்கள் அழைத்தார். அழைப்பு நின்றுவிட்டது. சரவணா, நீங்கள் சென்று விட்டீர்களா? ஆம், சென்று விட்டார். அடுத்த ஒரு மல்லியம் அவர்களும் முயல்கின்றார் வருவதற்கு, வர வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். இது முன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேரம் தமிழ் பணி. நேரம் சரியாக நண்பகலை தொட்டு விட்டோம் நாங்கள். எங்கே யார் வரப்போகின்றீர்கள், தோன்றுகின்றீர்கள்? வந்து விட்டார் எங்களுடைய ஆர் தேவா அவர்கள். வணக்கம், வணக்கம். ஓம் நம சிவாயம்.
2: நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா பேசுறேன்.
1: ஓம் நமச்சிவாய என்று நாச்சியார் கோயில் இருந்து அன்பு தேவா வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமுடன், வளமுடன், மகிழ்வுடன், மகிழ்ச்சியுடன், உங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தோட
1: எல்லோருடைய
2: நன்றாகவே,
1: எல்லோருடைய அன்பினோடும் இருக்கின்றீர்கள், நல்லாகவே இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். சரி, அம்மா எப்படி இருக்கின்றார்? நீண்ட நாள் நான் அம்மாவை பேட்டி கேள்வி, எப்படி இருக்கின்றார்?
2: ஆமா ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்கேன்.
1: அம்மாவுக்கு இப்பொழுது பேர்த்தியாரின் விடயத்தை என்னோட பெருமகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? மங்களகாரியம் பெறப்போகின்றதல்லவோ, அதனால அவருக்கு பெருமகிழ்ச்சியா. இதெல்லாம் பாக்கியம், அவர்கள் செய்து தவம் ஐயா. இதெல்லாம் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது இல்லையா? சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கிறது? இப்பொழுது எப்படி இருக்கின்றது? நன்றாக அடித்துக் கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியாக எழுதியிருந்தார்கள், பேசியிருந்தார்கள். ஒரு சிலர் வந்து வறட்சியாக இருக்கின்றது, கிடைக்கவே இல்லை என்று வருந்தி இருந்தார்கள். சரி, இந்த மழை, நீங்கள் இப்பொழுது மழை பெய்து குளிர்ச்சியாக இருக்கின்றது என்று கூறுகிறீர்கள். இது தொடர்ச்சியாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த குளிர்ச்சியும் இந்த மழை வீழ்ச்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் எப்படி இருக்கும்?
2: தொலைஞ்சு மனிதர்களும் வாழ முடியாது.
3: வேணாம்னு சொல்லி விடும்,
2: இயற்கை வாழும், வெறுத்து விடும், மரம் செடி கொடி இதெல்லாம் வாழும், மனிதர்களால் வாழ முடியாது.
3: வந்தால் அதிகம் என்று கூறுகிறார்கள், வரவில்லை என்றால் ஐயோ வரவில்லை தாகம் என்று கூறுகிறார்கள். என்ன சொல்லுவது ஐயா, இந்த மழை என்னதான் செய்யும்? ஆனால் அது நான்
2: காலநிலை பருவநிலை மாறினாதான் நாம நல்லா இருக்கலாம். ஒரே நிலைமையா இருந்துச்சுன்னா தினமும் பிரியாணி தின்னு யாரும் உயிரோட வாழ முடியும்,
3: வாழ முடியாது. இடையில ரொட்டி உரட்டி சாப்பிடத்தான் பண்ணுது, இதை விட கஞ்சி குடிக்கத்தான் பண்ணுவேன், கம்மங்கூழ்
2: காலநிலை,
3: அதுதான் காலநிலை. ஆழ்த்துக்கு நல்லது.
2: உடம்பு சரியில்லைன்னா கஞ்சி தான் குடிச்சாகணும்.
3: ஆமா, கஞ்சியை போன்ற ஒரு
2: பிரியாணி தின்னா செரிக்குமா?
3: அது செரிக்க மாட்டேது. கஞ்சியை போன்ற ஒரு ஒரு ஆரோக்கியமான உணவு ஒரு இல்லையா? கஞ்சி அதிலும்
2: உடம்பு சரியில்லைனா கஞ்சி வச்சுதான்.
3: அதிலும் பழைய கஞ்சி, பழைய கஞ்சி மேலும் சிறப்பா இருக்கும். அது நல்ல சத்து உள்ளது பழைய கஞ்சி.
2: ஆமா, அதே மாதிரிதான் இயற்கையும். இயற்கை மாறி மாறி வர்றதுதான் நல்லது. இது ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா என்னன்னா ஒண்ணுமே புரியாது.
3: இயற்கை ஒரே
2: வைத்தியம் அப்படிதான் அலைவான்.
3: ஒரே மாதிரியான இயற்கையை எப்படி ஐயா ரசிப்ப, காலண்டே எப்படி ஐயா சகித்துக் கொள்ள, ரசிப்பதில் சகித்துக் கொள்வது. பாருங்கள் எத்தனை வார்த்தைகள் வந்து குவிகின்றது, சகித்துக் கொள்வது. அந்த சகிப்புத்தன்மை எல்லா இடத்துக்கும் பொருத்தமாக இருக்கு. சகிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு மனிதனுக்கு இல்லையா? இப்பொழுது முதல் எங்களுடைய உபரிதரம் வந்து பேசியது, இந்த சகிப்பை நான் பார்த்தேன், சகிப்புத்தன்மை வேண்டும். சரி,
2: உண்மை
3: உண்மை. இப்ப நாங்கள்
2: அன்னைக்கு ரேவதி அவர்கள் ரொம்ப 12 மணி நேற்று வரமுல்ல, 12 மணி வரை ஓடுது. என்ன
3: அது? அவருக்கு சகிப்புத்தன்மை இருந்தபடியால்தான், சகிப்புத்தன்மை இருந்தபடியாத்தான் சகிப்போடு வந்து சந்தோஷமாக சென்றார் வதிரிகள். சகிப்பு இல்லை என்றால் சலிப்பு தான் வரும் இல்லையா? அவ சகிப்பு நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்து நீடித்துக் கொண்டே போய்விட்டது. அதுக்கேற்ற மாதிரி எங்கள் முந்தையாளர் வானொலியும் எங்களுக்கு இடம் கொடுத்தது, நீங்கள் உறவாடுங்கள் என்று சொல்லி. அது மட்டும் இல்ல,
2: ஒரு உண்மை புரியாம போயிட்டு
3: அவ நகைச்சுவைக்க
2: லைன் கிடைக்கல சொன்னாங்க.
3: அதனால்தான் உங்களோட மீரா அம்மா வந்தால் நேரம் தெரியாமல் இருந்து உங்களை எல்லோரையும் நினைத்து வைத்து உல்லாசமாக சல்லாபமாக பொழுதுபோக்கி கொண்டிருப்பார். கும்மாடம் போட்டு நாங்கள் தான் இங்கே ராஜாக்கள் ராணிகள் என்று எல்லாம் தூக்கமும் தூக்கமும் கொள்வார்கள். அதுலேருந்து அடுத்த லைன்ல தூங்கி கொண்டு குரட்டை அடிப்பார்கள் என்ன அப்படியெல்லாம் கேட்பார்கள். அதை கேட்டு ரசித்து சிரிப்பார்கள் ஒரு அப்படி சிறப்பு சிறப்பு நல்லது. தேவா, நாங்கள் இப்பொழுது பேசிய விடயத்திலே உங்களுக்கு எந்த பதம் உங்களை பிடித்த சொல்லாக? இப்ப நாங்கள் பல சொற்களை உருவாடி கொண்டு வந்து விட்டோம், என்ன சொல் உங்களை கவர்ந்தது?
2: எனக்கு வந்து அந்த சக்கரை கட்டி சக்கரை கட்டின்னு ஒரு படம்.
3: இல்ல, இப்பொழுது நாங்கள் சக்கரையை பற்றி பேசவில்லையே. கஞ்சி பேசி இருக்கின்றோம், சகிப்பு பேசி இருக்கின்றோம், மழை பேசி இருக்கின்றோம், குளிர் பேசியிருக்கும், கூதல்
2: பேரும்.
3: எனக்கு பிடித்தது என்னை கவர்ந்த ஒரு பதம் கஞ்சி. அப்ப கஞ்சி என்று வரக்கூடிய பதம் பெறக்கூடிய பாடல் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2: வருதியா? வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா.
3: பாருங்களேன், கூட கலையோட வேதனையாலதான் இருப்பவர்கள் கஞ்சி கலையத்தை கண்டவுடன் வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா
2: கஞ்சி வருதப்பா
3: வரதப்பா வரதப்பா கஞ்சி வருகிறது தேவா. வரதப்பா கஞ்சி வரதப்பா பாடு. அதே போல அந்த கஞ்சி கலையத்தை இறக்கி விடு, சோறு கொண்டு போற புள்ள கஞ்சி கலையத்தை இறக்கி விடு, அப்படி ஏற்பாடு. இன்னொரு பாடல் நெப்போலியனும் குஷ்புவும் ஆடுகிற பாடல்கள் ஒன்று கஞ்சி, அதுல வருகிறது. அப்படி கஞ்சிக்கான பல பல பாடல்கள் வருகிறது. எங்கள் வார்த்தைகள் எல்லாம் எங்கள் 247 சொற்கள் அடங்கிய எங்கள மொழியிலே எத்தனை 1000 வார்த்தைகள் இருக்கின்றது, எத்தனை கோடி வார்த்தைகள் இருக்கின்றது, எங்களால் கணக்கிட முடியாது. ஒரு ஒரு எழுத்தை கொண்டதும் ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. நீ என்பது ஒரு சொல், பூ என்பது ஒரு சொல்.
2: இலங்கையிலிருந்து பேசினாங்கல்ல சிவன் பாட்டு பண்ணாங்கல்ல, அந்த சிவன் பாட்டை யாராலையும் பாட முடியாது. அவ்வளவு தமிழ் அதுக்குள்ள அடங்கி இருக்கு,
1: அடங்கி இருக்கு.
2: அதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எப்படி உங்களுக்கு இது இதாச்சு அப்படின்ட்டு. ரொம்ப படம் படி வச்சிருக்காங்க.
1: அது உள்வாங்க
2: தமிழ்
1: உள்வாங்க கொள்ளுகின்ற. நீங்கள் கஸ்தூரியை கூறுகின்றீர்களா? ஆமா, அவர்கள் உள்வாங்கிற விதமும் அது அவர்களை ஆட்கொண்டுள்ளது. அந்த இசை, அந்த இசை ஞானம், தமிழினுடைய ஆர்வம், அது அது அவருக்கு உள்ளே உள்வாங்கப்பட்டது. அது ஆளுமை அவர்களுக்கு நன்றாக இருக்கின்றது. நாங்களும் அப்படி வரோம், செந்தமிழும் நா பழக்கம் என்று கூறிவிட்டார்கள். சொல்ல சொல்ல வந்த ஒரு பாடல்கள், சொல்ல சொல்ல வந்த இந்த தமிழ் பாட்டு. வாழ்த்துக்கள் தேவா. வரதப்பா, கஞ்சி வரதப்பா. கஞ்சியை எதிர்பார்ப்போம். நன்றி. கஞ்சியை எதிர்பார்ப்போம்.
2: பொறுமையா கால் வாங்கணும்.
1: சகிப்புத்தன்மை, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. சொல்லோடு பாடல், சொல்லோடு பாடலில் வந்து இணைந்து அன்பு உறவுகள் தங்கள் சொற்களால் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு செல்லும் பொழுது அதற்குள்ளே ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதிலிருந்து ஒரு பாடலை பற்றி நாங்கள் கேட்டு மகிழலாம். ஏனென்றால் எந்த சொல் வந்தாலும் எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலும் இசை தமிழுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. எங்கள் இசை தமிழுக்குள்ளே அத்தனையும் இருக்கின்றது. அதனால் அந்த சொற்கள் இசையோடு வரும்பொழுது அது மனதை தொட்டு கொண்டு செல்லும். இப்போ பொறுமை, சகிப்பு, சாந்தம், அகிம்சை என்றெல்லாம் கூறுகிறோம், அமைதி. அது சொல்லால் கூறிவிட்டு இருக்க முடியாது, வராது. அந்த சொல்லை கொண்ட பாடல்களை கேட்கும் பொழுதும் எங்களுக்கு அந்த அமைதி, சாந்தி எல்லாம் கிடைக்கும். அதற்காகத்தான் கதைகளை உருவாக்கி அதற்கு களங்களை அமைத்து நடிகர்களை வைத்து அதை காட்சியாக்கி அதை ஒரு உருவமாக்கி அதை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவமாக, வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக திரைப்படத்துறை ஊடகம் தந்திருக்கின்றது எங்களுக்கு. அன்று என்று கூற முடியவில்லை, என்றும் பிழையாக என்று கூறவில்லை நான். இல்லை, அப்படிப்பட்ட கலைஞர்கள் தட்டுப்பாடாக வந்தது. அங்கே கவிதைகளை எழுதுகிற பாடல்களை எழுதுகிறார்கள், தமிழுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. அங்கே பாடல்களை அமைத்து விட்டார்கள், அதை சுடவரிசைகளோடு பாடுவதற்கு பாடகர்கள் சங்கீத ஞானம் குறைந்தவர்களால் அங்கே டப்பாங்குத்து மாதிரி ஒத்தை அடியிலே டப்பா டப்பா என்று போகின்றார்கள். எங்கள் மரபு கலை வாத்தியங்கள் தந்த இசை, தந்த மொழி இசையால் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா என்ற ஒரு சிறந்த வயலின் வித்துவான் இருக்கின்றார். அவர் இசையமைப்பால் அவர் பேசுவார். அதில் மிருதங்கத்தை தரக்கூடிய வித்துவான்கள்லாம் மிருதங்கத்தால் எங்களுக்கு விவரத்தை கூறுவார்கள், எங்களோடு பேசுவது போன்று இருக்கும். வாத்திய கலைஞர்கள் வாத்தியத்தால் எங்களோடு பேசுவார்கள் இசையால். ஆனால் இன்று அப்படி வரவில்லை என்ற ஒரு கவலை தான் வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எங்கே அடுத்த உறவு எட்டி எட்டி பார்க்குறது யாராக இருக்கலாம், அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் தான். வணக்கம், வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம்,
4: நலமாக இருக்கீங்களா?
1: நலமாக, மகிழ்வாக, சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள்
4: நலமாக மகிழ்ச்சியாக இருக்கீங்க?
1: உண்மையாகவா?
4: ஆமாய்யா.
1: சத்தியமாகவா?
4: உங்க இணைப்பு கிடைச்சது இல்ல எனக்கு, அதுதான் பெரிய மகிழ்ச்சியா.
1: எந்த இணைப்பு எப்பொழுதும் கிடைக்கும், உங்களுடைய பலத்தளம் தான் சற்று பலவீனமாக இருக்கும். புரிகிறதா? இணைப்புகள் நேரம் சில வேளையில நீங்கள் என்ன அற்புதமாக அழகாக பேசுகிறீர்கள், பாடுகிறீர்கள். சில சமயத்தில் அதுதானே அதுக்கு அலை என்று கூறுகின்ற, அது அலைகின்றது வானலையிலே அலைந்து வருவதனால் தான் அலை என்று கூறுகிறோம். அது சில வேளை உங்களுக்கு ஒரு அலைக்கழிப்பாக இருக்கும் இல்லையா? சரி, உங்களை மலையில அடிச்சு வந்து கொட்டோ கொட்டணும் மலை என்று அங்கே அழகாக படம் வரைந்து படத்தை போட்டு இருக்கிறீர்கள், பார்த்து மகிழ்ந்த. இப்பொழுதும் இருக்கின்றதா அப்படி?
4: இன்று இல்லையா, நல்ல பகல்ல வந்து வெயில் இருந்ததுயா, மாலையில சற்று கொஞ்சம் குளிரோட காற்று இருக்கு, ஆனா மப்பா இருக்கு.
1: மப்பாக இருக்கிறதா? சரி, அந்த உங்கள் பகுதியில மல்லியத்துல மழை பொழிந்தால் அந்த நீர் தேங்கி நிக்குமா அல்லது வழிந்து ஓடிவிடுமா?
4: வழிந்து
1: ஓடிவிடும்.
4: அதுவும் எங்க தெருவுல சுத்தமா நிக்காதியா, மற்ற தெருக்கள்ல வந்து சில இடத்துல தண்ணி இருக்கும்யா. எங்க தெருவுல வந்து எப்போதுமே வெள்ளம் வந்தது இல்லையா, பக்கத்து தெருவுல பக்கத்து ஊர்ல வெள்ளம் வந்திருக்கு. ஆறே வந்து உடைந்து உள்ளார வந்து பூந்திருக்கு. ஆனா எங்களுக்கு வந்து வெள்ளம் இல்லை.
3: இப்பொழுது நாங்கள் பேசும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், சுத்தமா இருக்காது என்று சொன்னால் ரெண்டு கருத்து இருக்கு, அசுத்தமா இருக்குமா அல்லது சுத்தமான முற்றாக மழை வளைந்து ஓடி விடுவோம். பாருங்கள் அந்த சுத்தம் சுத்தமாக என்ற பதத்துக்கு எப்படி கருத்துக்கள் வருகிறது என்று. சுத்தமானு நீங்கள் கூறியது ஒன்றும் இல்லாமல் வடிந்து ஓடிவிடும் என்பதை, சுத்தமா இருக்காது என்றால் அப்ப அசுத்தமாக இருக்குமோ என்று எண்ணம் வேண்டி வரும். எனக்கு இன்னும் மகாலிங்கம் என்ற ஒரு ஞாபகம் இப்பொழுதும் இருக்கின்றது. நீங்கள் சிறு வயதிலே பாலகனாக பாடசாலை செல்லும் பொழுது அந்த செக்கு எண்ணெய் படிக்கும் இடத்தில் இருந்து அதிலே உட்கார்ந்து செக்கிறது உண்பது, அது பெரிய வேடிக்கையாக மகிழ்ச்சியாக நகைச்சுவையாக இருப்பதை நினைக்கும் பொழுது எப்படியான குடும்பத்தரமான பையனா இருந்திருப்பீர்கள்.
4: எல்லோட வெள்ளமும் சேர்ந்து எண்ணெயும் கலந்த ஒரு இது, அடாடாடா, அது தேவாமிர்தம்னு சொல்லுவாங்க.
3: அதுக்கு ஒரு தமிழ் பதம் இருக்கு தெரியுமா, அதுக்கு ஒரு தமிழ் பதம் இருக்கு ஐயா, அதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது தமிழிலே, பெண்ணாக்கு என்று கூறுவார்கள். பெண்ணாக்கு, அதுக்கு பேர் பெண்ணாக்கு.
4: பின்னாக்குங்கிறது கூட
3: பின்னாக்கு, அதாவது ரெண்டு சுழிய இல்ல மூன்று சுழிய கொண்ட இன் பெண் நாக்கு என்று வரும். அதுக்கு பேர் பின்னாக்கு. ஒரு பாடல் ஜானகி அம்மா என்ற பாடல் இருக்கு, ஞாபகம் இருக்குன்னுதா
4: தெரியலையா
3: என்னையா, போடா போடா பின்னாக்கு
4: போடா போடா பின்னாக்கு,
3: அதுதான் அதுதான். இன்று நீங்கள் தந்த பதத்தில் நாங்கள் பின்னாக்கு என்ற கருத்தை கொண்டு வந்து போடா போடா பின்னாக்கு என்ற பாடலை கேட்போமா? நீங்கள் கொண்டு வாருங்க, என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் நீங்கள்?
4: நான் நினைத்தது என்னன்னா, நீங்க யாரு நான் யாரு இதெல்லாம் ஏன் வந்து நம்ம இப்படி இருக்கோம்ங்கிறதெல்லாம் காரணம் என்னையா?
3: அது எனக்கு புரியவில்லை, நீங்கள் கூறுங்களேன். அன்பு
4: எதனால நம்ம எல்லாம் வந்து இந்த உரையாடல் போக்குவரத்து
3: அன்பினால் இணைந்திருக்கணும், அன்பினால் இணைந்திருக்கணும்.
4: அந்த அன்பு வச்சு எந்த உலகத்தையும் வெல்லலாங்கிறது எனக்கு ஒரு அபிப்பிராயம். அன்பு அன்புங்கிற சொல்ல வந்து பாடல் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு
3: வாழ்த்துக்கள். சிறப்பு, நீங்களாகவே சொற்களை கொண்டு வந்து புகுத்தி அதை எங்களுக்கு தெரிய வைத்து அதை கேட்டு அதுக்கு ஒரு பாடலை திறப்பவர்கள் வித்துவான் தான் கெட்டிக்காரர். என்ன பாடலை கேட்க போகிறீர்கள் அதை வைத்து, அன்பு என்பதை வைத்து? அது என் பாடல் இருக்கின்றதோ
4: இருக்கின்ற அன்பு என்றாலே அம்மா தாய்போல் வந்து இடமா அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் வருங்க.
3: படங்கள் முதல் வரியை கேட்போம்.
4: எனக்கு வரல, இருந்தாலும் சொல்றேன்.
3: ஜெயலலிதா அம்மா பாடல,
4: இந்த தாயே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா நடிச்ச படங்க. அன்பென்றாலே அம்மா
3: திரைப்படமா, சீதாவுடன் நடிக்கிறார், சீதாவுடன் நடிக்கிறாரு அந்த பாடல் தானே? அன்பென்றால் அது அம்மா அந்த பாடலா? இல்ல அவர் பாடியது காலையில் கண் விழித்ததுன்னு சொல்லுவது அம்மா, அப்படி எப்படி அந்த பாடல்? என்ன பாடல் நீங்கள் கேட்க வேண்டிய பாடல்?
4: தாய்போல் வருமா அன்பு அப்படின்னு சொல்லி வரும், அன்புங்கிறது பின்னாடி வரும். ஆனா அந்த காலைக்கு நீங்க சொல்ற மாதிரி காலையில் எழுந்த அம்மா முகத்துல முழிக்கிறது வந்து அவ்வளவு அன்புங்கிற மாதிரி வரும், அன்புங்கிறத கருத்து வச்சுதான் அது வரும். ஆனா அதுலயே வந்து நிறைய தாய் பத்தி எல்லாம் வரும். இந்த பாடல் வந்து ஒரு இனிமையான ராகத்துல வந்திருக்கு. அந்த இந்த ராகம் என்னன்னு தெரியல, கஸ்தூரியம்மாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
3: இல்ல இல்ல, கஸ்தூரிக்கு தான் தெரியும், அதுல அவர் தான் மீட் பண்ண. பாடலின் முதல் வரியை கூறுங்களேன்.
4: அதான்யா நீங்க சொன்னதுதான்யா ரைட்டு, காலையில் கண் விழி,
3: காலையில் கண் விழி, காலையில் எழுந்ததும் கண் விழித்தால் அம்மாவா?
4: ஆமா
3: சார், அந்த பாடல் உங்களுக்கு காலையில் எழுந்தது. இப்போ எழுதுவார்கள் எழுதுவார்கள் மற்றவர்கள் எழுதுவார்கள் உங்களுடைய அந்த கருத்து என்ன பாடல்னு. உடனே மகள் சியாமலா துடிச்சு கொண்டு ஓடி வந்துடுவார், இல்லைன்னா எங்களுடைய ரேவதி எழுதுவார், உடனே எழுதுவார் அவர்.
4: ஆமையா, நான் தடுமாறும் போதெல்லாம் அவங்க ரெண்டு பேருமே தான் அந்த இது கரெக்டா சொல்ல.
3: அவர் தாய் குலம் அல்லவா? தாய் குலம்.
4: ஆமா
3: சரி, இப்ப இன்று பகல் வேலை எப்படி சென்றது உங்களுக்கு? பேச வேண்டும். சொற்களை
4: இன்று ஆடி மூன்றாவது
3: செவ்வாய் கஸ்தூரி அம்மா வந்து சொன்னா, கஸ்தூரி மகள் மிக வந்து கூறுகின்றார். கூறுங்கள்.
4: மிக மிக ஒரு புண்ணிய நாளாகும் அது. இதுல வந்து அந்த பத்மபாதி அம்மன் சொல்ற அந்த காளியம்மனுக்கு நான் அந்த வாரம் வாரம் செல்றது இந்த
3: பார்த்தீர்களா? உங்களுக்கு இணைப்பு நின்றுவிட்டது போல் தெரிகின்றது. எங்களிலே பிழை இல்லை, நாங்கள் இணைந்து உங்களை ஆவலோடு உங்கள் கருத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தான் வலைத்தளம் சதி செய்கிறது மகாலிங்கம். உங்களுக்கு ஏன் அப்படி இணைக்கின்றேன், மீண்டும் பார்ப்போம். வந்துவிட்டார், என்ன நடந்தது
4: ஐயா?
3: எங்களிடம் தடை இல்லை, உங்களிடம் தான் தடை. இந்த இடையூறுகள்
4: என்னென்னா,
3: உங்களுக்கு அழைப்புகள் அடிக்கடி வருகின்றது போல் இருக்கின்றது.
4: மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அந்த ஆடி செவ்வாய்ங்கிறது மிக வந்து மாரியம்மனுக்கு வந்து உகந்த நாளையா, அதுலயும் வந்து காளியம்மனுக்கு வந்து உகந்த நாள். எங்க தெருவுல இருக்கிறதும் காளியம்மன் தெரு கோயில் தான், எங்க தெரு பேரே காளியம்மன் கோயில் தான். அதனால என்னமோ தெரியல, பாசம் அந்த அம்பகத்தூர் காளியம்மன் சொல்லிட்டு அந்த காளி கோயில் இருக்கு, அங்க போய் அந்த பால் அபிஷேகம் பார்க்கணுங்கிற மட்டுமே அந்த ஒரு ஆசையினால இன்னைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதையா. மிக அருமையா அந்த தரிசனம் கிடைச்சது. அதே மாதிரி நானும் வந்து சில பேர் வந்து பால்லாம் கொடுத்தாங்க, அதை நான் கொண்டு போய் உற்சாகத்தோட கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் இருக்கும் அந்த கியூவில் சுற்றி சுற்றியே அவங்க வரணும், கொண்டு போய் கொடுக்க முடியாது. நான் உள்ளார பூந்து என்னை வந்து யாருமே சொல்லலை, இருந்தாலும் அதை நான் உள்ளார போய் அந்த பாலுங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கேனில் டப்பாவில் வாளியில் இதெல்லாம் வச்சிருந்தது ஒரு 10-20 பேருக்கிட்ட வாங்கி நான் கொண்டு போய் கொடுத்து.
3: சிறப்பான சேவை,
4: மிக சந்தோஷம் ஐயா. அந்த நான் எப்படி போய் பார்க்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி எனக்கு கிடைச்சது.
3: அன்னைக்கு நினைத்தது நிறைவேறும். நல்லதோர் நாள், நல்லதோர் தினம், நல்ல சேவை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த பாடலை நீங்களும் நானும் தடுமாறி கொண்டிருந்த வேளையில் நாங்கள் நினைத்தபடி கஸ்தூரி மகள் அங்கிருந்து அனுப்பி வைத்தார். அது காலையில் தினமும் கண்பளித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா என்று வருகின்றது அந்த பாடல். அதுதானே. நன்றி காயத்ரி அவர்களே, நன்றி நன்றி. காயத்ரி அந்த பாடலை உடனே எழுதி அனுப்பிவிட்டார். கஸ்தூரி சாயந்தன் நீங்கள் அனுப்பிவிட்டீர்கள் அந்த பாடலை. அமைதிப்புறாவை என்ற பாடலும் அழகாக இருக்கொண்டு சரவணனோட பேசும்பொழுது எழுதியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது எங்களுடைய தஞ்சாவூர் தர்மபுரி சாந்தியும் இணைந்திருக்கின்றேன், ஜியாமலா இணைந்திருக்கின்றோம் என்றெல்லாம் எழுதியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி பிள்ளைகளே, பாருங்கள் அடிக்கடி பேசுவோம். இப்பொழுது சொல்லோட பாடல் நிகழ்வில் நான் அன்பாக வந்து இணைந்து பல கருத்துக்களை தந்த மகாலிங்கத்தின் நன்றி. உங்களுடைய காலையில் தினமும் கண்பிடித்தால் அம்மா என்ற அந்த பாடல் காற்றலையில் வரும் பொழுது கேட்டு மகிழ்வோம். நன்றி மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி
3: நன்றி
4: நன்றி.
3: அடுத்த உறவு காத்துக்கொண்டிருக்கிற காற்றலையில் உங்களுடைய நண்பர், எங்களுடைய தோழர் நான் அழைத்துக் கொள்வேன். தானாக வந்த சந்தனம் என்று அன்பு நாகப்பன் அவர்கள் கோவை மாநகரில் இருந்து. வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
3: எங்கள் பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு அன்புடன் இரவு நேர வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் உங்களிடம். நீங்கள் நலம் தானா?
5: நலமும் மகிழ்வும் வளமும்
3: சிறப்பு. அனைவரும் நலமா?
5: அனைவரும் நல்ல நலம் ஐயா.
3: ஏனென்றால் நல்ல நலம், அட நலம் பெறும் நல்ல நலம், சிறப்பு சிறப்பு. இப்ப உங்களை மட்டும் கேட்டு விட்டால் மற்றவர்கள் கேட்ப, நாங்கள் மனிதர்கள் இல்லையா, எங்களை கேட்கவில்லையே என்று எப்படி மழை அப்படி அங்க உங்களுக்கு இப்ப இன்று மழை எதுவும் பொழிந்ததா? அவங்க கேரளாவில் மழை பொழிகின்றது, அந்த சாரல் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சான்று இருக்கிறது அங்கே. சிறப்பு சிறப்பாக இருக்கு.
5: நியூஸ்ல பாக்குற கேரளால ஏக இடத்துல வெள்ளங்கய்யா,
3: அளவுக்கு
5: அதிகமான வெள்ளம்.
3: ஓ அளவுக்கு அதிகமான வெள்ளம்.
5: பாதி மாவட்டங்களே காலி. ஆமா, அந்த அளவுக்கு.
3: எங்க எங்களுடைய ஈழத்துறை நாட்டிலும் மலையக பகுதியிலே மலை மண் சரிவுகள் மழை பொழிந்ததால் மண் சரிவுகள் ஏற்பட்டு இழப்புகள்
5: ஏற்பட்டு
3: அதிலே ஒரு ஒரு வீட்டிலிருந்து ஆறு பேரே காணவில்லை என்றதுன்னா ஆறு பேரும் மரணம் அடைந்து விட்டார், மண்ணுக்குள்ளே மாண்டு விட்டார். அப்படின்னா மண் சரிவுகள் மலை மலைப்பகுதி மலைப்பகுதியிலே வீடுகள் அமைத்திருப்பார்கள். அந்த மேலே வீட்டுக்கு மேற்பகுதியாக உயர்ந்திருக்கும் மண் மலைக்கு ஈரத்துக்கு அது சொகுசாகி உடைந்து வீட்டுக்கு மேலே விழுந்து மூடிவிடும்.
5: அவ்வளவு வயிற்றுல இருந்து உழுகும் போது என்ன ஆகுதுன்னா கரைஞ்சு கரைஞ்சு மண்ணு கூட கரைஞ்சிக்க முடியும், கரைஞ்சு வீடோட
3: அப்படியே நிலை
5: நிறைய பகுதி அப்படி.
3: உங்களுக்கு அப்படி மலைப்பகுதி உள்ளதா உங்களோட ஊர்ல?
5: எங்க ஊர் கோயம்புத்தூர் வந்து சமவெளி.
3: அதுதானே சமவெளி ஐயா, வாழ்த்துக்கள். சமமான மனிதன் சிறப்பாக. இப்பொழுது அங்கே ஆலய உற்சவங்கள் அப்படி நடைபெறுகிறது உங்களோட ஊர்ல?
5: எங்க ஊர்ல மொத்தம் ரெண்டு கோயில் தான், பெரிய கோயில் இருக்கு,
3: அம்பாள்
5: கோயில் ஒண்ணு, தண்டு மடம்.
3: ஓ, அங்கே இப்பொழுது ஆடி செவ்வாய் சிறப்பாக நடைபெறும் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். உங்கள் பகுதியிலும் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும். நாங்கள் போகாது விட்டாலும்
5: திருச்சி தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் நிறைய கோயில் இருக்கையா, நிறைய இருக்கு.
3: நாங்கள் போகாது விட்டாலும் மூவர்கள் சென்று அங்கு வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது அந்த அருள் எங்களையும் பாலிக்கும், எங்களையும் சாரும். இதுதான் ஆன்மீகம். சிறப்பு சிறப்பு வாழ்த்து. ஏனென்றால் நாங்கள் போகாது விட்டாலும் போனவர்களை பார்த்து நாங்கள் மதிக்கின்றோம், பெருமைப்படுகின்றோம். அவரை கண்டபடி எங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு இறை நம்பிக்கை, ஒரு ஒரு பெயர் உச்சரிப்புகள் வரத்தான் செய்யும் இல்லையா? பணி எல்லாம் அப்படி செய்யும்.
5: இன்றைய தினம் ஐயா கோவைக்கு ஒரு ஆன்மீக சம்பந்தமா நம்ம சியாமலா சகோதரி கூட வந்திருக்கிறாங்க. என்னால பாக்க போக முடியல,
3: தவற
5: விட்டு சொல்றாங்க. நான் வேலையில தவற
3: விட்டு. அவர் சென்று விட்டாரா, திரும்பி விட்டாரா, அல்லது நிக்கின்றாரா?
5: திரும்பி போயிட்டாங்க, திரும்பி பஸ்ல போயிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க.
3: கலைச்சு பிடிச்சிருக்கணுமே ஐயா. மகள் எவ்வளவு
5: உங்களோட
3: எங்களுக்கு எனக்கும்
5: என்னன்னு தெரியல, வந்த பிறகு இருக்கேன்னாங்க. ஆனா அதுக்குள்ள என்னால போய் பார்க்க முடியல.
3: சரி, இன்னொரு சந்தம் பூமி உருண்டை தானே, மீண்டும் ஒரு தடவை
5: அடுத்த நிகழ்ச்சி வரும்போது முன்னக்கூடியே சொல்லி
3: சொல்லுவா. ஏதோ திடீர் காரியமாக புறப்பட்டு விட்டார். எனக்கும் பேசும்பொழுது என்ன வீடு மழை பெய்ததப்பா, நன்றாக இருந்ததப்பா என்று கூறிவிட்டு பார்த்தால் பெரிய சத்தம் என்னென்னா வாகனத்திலே அவர் செல்லுகின்ற பேருந்தோ வாகனத்திலே பாடல்கள் பலமாக மக்கள் கூட்டம் பேசுவது கேட்கின்ற அந்த இடையூறுகளையும் அவர் கூறுவதை எனக்கு கேட்கவில்லை. எழுதிவிடும் மகளே பாடல் என்றோடனே அவர் வாக்கு தந்து வாக்களித்து விட்டு பாடலை எழுதியிருந்தார் அந்த பாடலை. சிறப்பு சிறப்பு.
5: இங்கிருந்து திரும்பி கிளம்பி ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க.
3: நேற்றைய தினமும் நான் எங்களுடைய கணக்கிலே சொல்றேன், உங்களுக்கு அது நேற்று இரவோ பகலோ அதை நீங்கள் கணித்துக் கொள்ள வேண்டிய எங்களுடைய இந்த இந்த நேரம் அங்கே அவ பயணத்தில் இருந்தார். வந்து உடனே ஏதோ அவசரமா வந்து செல்கின்றார் போல் அங்கே எல்லோரும் எழுதி இருந்தார். மழை மழை மழை அங்கே நாச்சியார் கோயில் பக்கம் எல்லாம் மழை என்றெல்லாம் எழுதி
5: இருந்தார்கள்.
3: ஒரே ஒரு இடத்தில் ஒரே ஒரு ஊரில் மழை பெய்யவில்லை. தர்மபுரி தகடூரிலே சாந்தி துன்பப்பட்டு கொண்டார், வெப்பம் தாங்க முடியவில்லை, அப்படி இருக்கிறது. இன்னும் மழை வரவில்லை
5: என்று வெப்பம் இருக்குது ஐயா, இப்பெல்லாம் வெப்பம் இருக்காதே.
3: வெப்பம் இல்ல, ஒரு சில இடங்கள்ல வெப்பம் இருக்கு. எங்களுக்கு இன்றுதான் வெப்பம், எங்களுடைய தொழில்நுட்பவியலாளர் நியமனம் தந்திருக்கார், ஒரு மணிக்கு பின்பு வருவேன் என்று சொல்லி அவரை வந்து பார்த்து ஒப்பந்தங்கள் எழுதி அது ஆயிரக்கணக்கான டாலர் முடியும், அது செய்து முடிவதற்கு அதை புதிதாக ஆக்கி கொள்வது பெறுவார். ஆனால் வெப்பம் தணிந்து எங்களுக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கு. மழை பொழியவில்லை, தூறல்கள் மழை சாரல்கள் வருகிறதாலே கொஞ்சம் குளிர்மையாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் 24/29 வரை செல்ல இருக்கின்றது.
5: திருச்சி தஞ்சை பகுதியிலெல்லாம் மயிலாடுதுறை இந்த பகுதிகளெல்லாம் இருந்தோம்னா நிறைய கோயில் இருக்கு, கோயில் கோயிலா சுத்தலாம். ஆசைதான் போய் பாக்குறதுக்கு. ஆனா எங்க பகுதியில கோயிலே இல்ல அதிகப்படியா.
3: அப்படியா? இவ்வளவு ஒரு
5: வேலைதான், வேலைதான் கோயிலா தெரியும்.
3: ஓ, செய்யும் தொழிலே தெய்வம்.
5: ஆமா,
3: வேலை வேலை வேலை வேலை வேலை வேலை வேலை வேலை. சரி, சரி, இன்று நாங்கள் பேசிய இவ்வளவு பேசிய விடயத்திலே எந்த வார்த்தை உங்களை கவனத்துக்கு ஈர்த்தது? கோயிலை பற்றி பேசணும், மழையை பற்றி பேசணும், காலநிலையை பற்றி பேசணும், சமயத்தை பற்றி ஆர்வத்தை பிடிச்சு விட்டீர்களா? வேலை, தொழில், உத்தியோகம், வேலை, வேலை, வேலையை பற்றி என்ன பாடல் தரப்போன்றீர்கள்? அவை சண்முகியா பிடிச்சு விட்டேன் பார்த்தீர்களா? வேலை, வேலை, வேலை, வேலை,
5: சுத்தி படத்துக்கு பேர்
3: வைப்பாங்க. பகல் வேலை இப்பொழுது உங்களுக்கு பணி ஆரம்பித்து விட்டபடியால் கடினம் தான் வந்து இணைவது, காலம் கிடைப்பது, சந்தர்ப்பம் கிடைப்பது கடினம்.
5: பகல் நேரத்தில் எப்படியா நிகழ்ச்சி இருக்குதா எங்களோட பகல் நேரத்துல?
3: உங்கள் பகல் நேரம் தானே மதிய நேரத்தில் நேரொலி இருக்காது. உங்களுக்கு பகல் எங்களுக்கு இரவு இல்ல ஐயா,
5: அதுதான் கேக்குறேன். அந்த நேரத்துல கிடையாது,
3: அந்த நேரத்துல நேரொலி வராது.
5: 9 மணி நிகழ்ச்சி தான் இருக்கு. நான் நினைச்சிட்டேன் எதா இருந்தாலும் சரி முதல்ல வந்து அடிச்சு புடிச்சு இடத்த புடிச்சிடணும்.
3: இன்று அப்படித்தான் கஸ்தூரி முந்தி வந்து விட்டார். ஆமா, கஸ்தூரி, கஸ்தூரி காயத்ரி கஸ்தூரி என்று வருகின்றது. என்ன காரணம் தெரியும்? கஸ்தூரி, கஸ்தூரி தானவ, கஸ்தூரி என்ன உங்களுடைய பகல் வேலை என்றால் எங்களுக்கு இரவு வேலையா இருக்கும் அல்லவா? என்றார் உங்களுக்கு மாலை நேரமும் உங்களுக்கு இல்ல, மாலை நேரம் உங்களுக்கு இரவு நேரமா போய்விடும். எங்களுக்கு
5: இருக்கும் அந்த அந்த வேலையில கொஞ்சம் வர்றதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சிரமம். இன்னொரு 3 மாதம் அளவுக்கு.
3: சரி, உங்களுக்கு உங்களுக்கு 7 மணி
5: ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு பாட்டு பாடணும்னு நினைச்சு வந்தா 5:30 தான் வர்றேன்.
3: ஓ, நீங்க 5:30 வந்தா 11 மணி மட்டும் இருக்கும் தானே ஐயா நிகழ்ச்சி உங்களுடைய? 5:30
5: அப்படி வந்துதான் கடைசியில ஒரு பாட்டு பாடினேன்.
3: அது நான் வச்சிருவேன் உங்களுடைய பதிலே கண்டவுடன் அப்படி இழுத்து பிடித்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு இடம் தரத்தானே வேண்டும். கடந்த வாரம் பாத்தீங்களா நிகழ்ச்சி நீடித்தாலும் சோபித்தது அந்த நிகழ்ச்சி ஆறுதலாக. உங்களுக்கு இப்போ ஒரு சிலருக்கு காலையில் மாலை 6 மணி 7 மணிக்கெல்லாம் மகள் எல்லாம் அதில் அட்டவணைகளையும் கூட்டி கழித்து பெருக்கி பிறரோடு பேசித்தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு இந்த நேரத்தை கொண்டு வந்தோம். உங்களுக்கு மாலை 6 மணின்னா ஒரு சிலருக்கு பணி முடிந்து வருகிற நேரம், பிள்ளைகள் பாடசாலைகள் வந்து வீட்டு கடமைகள் செய்து கொண்டிருக்கிற நேரம் என்றெல்லாம் இடையூறாக இருக்கும். ஆறுதலாக இருக்கக்கூடிய 9 மணி உங்களுக்கு கணக்காக இருக்கும் என்றால் இந்த நேரத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் நேரொலிக்கு. மற்றபடி நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், சும்மா கேட்டுக்கொண்டு வந்தது நேரொலிக்கு வருவதுதான் சுவாரஸ்யம்.
5: பேசியில் கேட்கலாம். இதுல என்னன்னா எங்களுக்குலாம் வேலை இருந்தா 9:30 வரைக்கும் இருக்குது, இல்லைன்னா 4 பூரா ஃப்ரீயாவே இருக்கிற வீட்டில்.
3: அது உங்களுடைய முன்பும் கூறியிருக்க உங்களுடைய வேலை அட்டவணை வந்து சொல்ல முடியாது, சொல்ல முடியாத ஒன்று அதுதான். சில சமயம் ஊரில் ஒருபுறத்துக்கு ஓடி கேரளா பக்கமும் போய் விடுவீர்கள். அப்போ ஆனால் இப்ப கைபேசி இருக்கிறபடியால் அங்கிருந்தும் நான் கடமையை ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது அப்படி நேரில் வருவது. ஞாயிற்றுக்கிழமையிலே 10:30 to 11 மணிக்கு தான் பூர்த்தி ஆகும். ஆனால் அது முடிந்தால் நீடித்திருந்தால் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடங்குள்ள ஆனால் கடந்த வாரம் நாங்கள் 1 மணி நேரம் வச்சிருந்தோம். நன்றாக இருந்தது நிகழ்ச்சியும் அப்படி சென்றது. பார்ப்போம் அதை பற்றி இருக்கான்.
5: எல்லாருமே 2 பாட்டு பாடி 11 வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க.
3: ஏன்னா ஆரம்ப காலத்து 1-2 நிகழ்ச்சி 2 மணித்தியாலம் போனது, ஒருவர் இருவரோடு இல்லையா? அதனால் தான் அதை கொண்டு வந்தோம். ஒரு பாடலை கொடுத்து கொண்டு வந்தோம், ஒரு பாடலை பாடிவிட்டு போய்விடுவார் கேட்டுவிட்டு மீண்டும் வராதபடியே நான் தான் பாடலை போட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை ஓடிக்கொண்டு போய் உங்களுக்கு தெரியும். எப்பொழுதும் அப்படி வருவதும் இல்லை, இப்படி வருவதும் இல்லை தானே. அடுத்தது எத்தனையோ பேர் வரவில்லை, இன்னும் வருபவர்கள் வரவில்லை. பாட வேண்டிய அன்றெல்லாம் கிருஷ்ணா வரவில்லை, அவருக்கு பணி, அவர் பயணம். இப்படி வரக்கூடிய சியாமலாவும் அன்று வர முடியாத நிலை. எல்லோரும் தொடர்ந்து எல்லோரும் எல்லா நேரத்திலும் பெறுவார்கள் என்று இல்லை தானே நாகப்பன்? அதனாலே உங்களுக்கு நன்றாக தெரியும். பொக்கிஷம் போன்ற நிகழ்வு கூட இருவருடன் நான் நிகழ்த்தி இருக்கின்றேன். இருவரோடு இப்பொழுது பாட்டுக்கு பாடல் பாருங்க, 9 பேர் 8 பேர் வருகின்றார்கள் உங்களை தவிர. நீங்கள் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் தானே. நீங்கள் வருவது சந்தன் ராஜ், நீங்கள் அடுத்தது எங்களது ராஜ்குமார், இவர்கள் எல்லாம் பாட்டுக்கு
5: பாட்டு
3: அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் உங்கள் கடமைகளை புரியுங்கள், கடமைதான் முதலில், அதன் பின்பு நேரம் இருந்தால் ஆனால் நீங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், அது செய்கின்றீர்கள். அந்த வந்து கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம். இப்படி நாங்கள் பேசிக் கொண்டிருந்த வேளையிலே உங்களை கவர்ந்தது எந்த வேலை என்ற பதத்துக்கு வேலை வேலை வேலை வேலை என்ற பாடலை, அது உங்களுக்கும் பிடிக்கும் அந்த பாடல், சிறப்பு அந்த பாடலை தருகின்றேன். நாகப்பன் வாழ்த்துக்கள் ஐயா, நலமாக மகிழ்வாக இருங்கள். மீண்டும் நாங்கள் நாளை பொக்கிஷத்தில் சந்திப்போம். நன்றி. பொக்கிஷம் கூட 9 மணின்னா உங்களுக்கு வசதியாகத்தான். சில வேளை எனக்கு நியமனங்கள் அந்த நேரத்துக்குள்ளே இருப்பதானால் நான் முன்பு 1 மணி அரை மணி நேரம் முன்பு வருகிறேன் என்று முன்னறிவித்தல்
5: தந்துவிடுவேன்.
3: உடனே வந்து விடுகிறீர்கள். ஆமாம், நேரம் கிடைப்பதை பொறுத்து செய்வோம். நன்றி ஐயா. நன்றி நாகப்பன். நன்றி நன்றி. அடுத்தது என்னுடைய குளப்படி சிங்கம் காற்றலையில் இருக்கின்றார், அவரை இணைக்கத்தாரே வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம் குளப்படி சிங்கம் ஃபாரூக், எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம் மகனே, அன்பு வணக்கம் தந்த உங்களுக்கு நாங்களும் எல்லோரும் அன்பு வணக்கம் தந்து நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்கள்?
6: மகிழ்ச்சி மகிழ்ச்சி
3: மகிழ்ச்சி. அங்கே உங்களுடைய பகுதியில காலநிலை எப்படி இருக்கு மகனே? பாக்கியராஜன் போக தூரல் நின்று போச்சு. சரி, உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம்?
6: ராமநாதபுரம் மாவட்டம்.
3: ஓ, நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கின்றீர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திலே இப்ப தூரல் நின்று போச்சு. சரி, பகல் வேளை என்ன உங்களுடைய பகல் பொழுது எப்படி சென்றது என்று சொல்லோடு பாடல் நாங்கள் சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே இருப்போம். அங்கு பேசுகிற பேச்சிலே ஒரு பதத்தை கண்டுபிடிக்கலாம், அல்லது நீங்கள் நினைத்து வைத்து இருக்கும் பாடலை ஒட்டிய பேச்சுக்களை எடுக்கலாம் நீங்கள். சரியா? எங்களுக்கு அன்பு மாலிங்கம் வந்தாரே மனதுக்குள்ளே அவர் அன்பு என்ற பதத்தை வைத்துக்கொண்டு, அம்மா என்ற பதத்தை வைத்துக்கொண்டு அதையொட்டி பேசிவிட்டு பாடலை கேட்டு விட்டு போகிறேன். நீங்களும் அப்படி வரலாம், பாருங்கள் பேசுங்க. பகல் வேலை
6: என் நண்பனோட உல்லாசமாக சுற்றி திரிந்தேன்.
3: ஓ, எங்கெல்லாம் போனீர்கள்? ஆலயம் அல்லது கடை வீதி அல்லது கடற்கரை அல்லது மலைப்பகுதி, எங்கு சென்றீர்கள்?
6: நாங்க வந்து இந்த வண்டி டூ வீலர் எடுத்திருந்தாப்ல, அதுல இது அதோடைய இன்சூரன்ஸ் புக்
3: வாங்கிருக்கேன். சுத்தி தெரிஞ்சீர்கள், சுத்தி அடித்து விட்டு வந்திருக்கீர்கள். சுத்தி அடித்து விட்டு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அந்த சுத்தி என்பதை பார்த்தீர்களா? சுற்றி வருவதை சுத்தி என்று பேச்சு வழக்கிலே வந்து விட்டது இல்லையா? சுற்றுதல், சுற்றுலா, சுற்றி பார்த்தல், சுற்றி திரிதல். அந்த சுற்றி திரிதலுக்கு பல விதமான கருத்து, சும்மா வேலை வட்டி இல்லாமல் தண்டை சோறு சாப்பிட்டு சுற்றி திரிகிறது இருக்கு, சுற்றி திரிகிறது தேவையில்லாமல் அரட்டை அடித்துக்கொண்டு வாலிப பருவத்திலே பூர்வ வாரங்களோட வம்பு பண்ணி கொண்டு சுற்றி திரிகிறது இருக்கின்றது. சும்மா தேவையில்லாமல் பணங்களை கொண்டு சென்று செலவழித்து சுற்றி திரிவது, இப்படியெல்லாம் பல இருக்கிறது. ஓ, அறிவுக்காக பல விடயங்களை பார்த்தறிய வேண்டும் என்று சுற்றி திரிந்து பார்ப்பது, இப்படியெல்லாம் சுற்றி என்றதுக்கு பல கருத்துக்கள் இருக்குது. சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். அப்போ சுற்றி வரும்பொழுது உங்களை கவர்ந்தது என்ன, எந்த விடயம் கவர்ந்திருந்தது உங்களை?
6: பழைய நினைவுகள்லாம் பேசி தெரிஞ்சிடப்போ.
3: ஓ, அப்ப பழைய அப்ப பாலிய நண்பரோட சென்றிருக்கின்றீர்கள். தற்காலிக நண்பர், இப்பொழுது வந்த நண்பர்ல பாலிய நண்பரோட என்ன சின்ன வயது நண்பராக இருந்தது, அது ஒரு வசதி தான். அப்பொழுது மறந்த ஞாபகங்களை நினைவூட்டுவது, அப்படி அந்த நினைவு அலைகளில், அப்படி வந்த நினைவு அலைகளில் என்ன நினைவு அலைகள் உங்களை தட்டியது?
6: அந்த ரெண்டு திருக்குறள் ஞாபகம் வந்ததுப்பா.
3: அடேங்கப்பா, என்ன திருக்குறள் ஐயா?
6: அது உடுக்கன்
3: உடுக்கை உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கண் இடுக்கண் களைவதே நட்பு என்ற திருக்குறள் உங்களுக்கு உதவி செய்தல், மற்றவரை காப்பாற்றுதல், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும், சிறப்பு. அது என்ன என்ன சந்தர்ப்பத்திலே அந்த ஞாபகம் உங்களுக்கு வந்தது, என்ன காரணத்துக்காக?
6: நட்பு இதுவரை நீடிச்சிருக்கலப்பா, அதே நினைச்சேன். மகிழ்ச்சியா.
3: ஓ, நட்பு என்றால் உடுக்கை இழந்தவன் கை போல் இருக்க உடனே கை வந்து எங்களுடைய மானத்தை மறைப்பதற்கு உடுப்பு வைத்திருக்க கட்டியிருப்போம். அந்த ஆடை, அது ஆண் ஆடை பெண் ஆடை என்று இல்லை, எந்த ஆடை என்று இல்லை, ஆடை கட்டுவது மானத்தை மறைப்பதற்காக, அது உயிருக்கும் மேலானது. அந்த நேரத்தில் அது ஆடை மீது

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டு 8வது மாதம் 17வது நாள் திங்கட்கிழமை முற்பகல் 11:32 நாங்கள் இருக்கும் இந்த நல்ல வேளையிலே ஈழமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இப்பொழுது 9:02 இரவு நேரம் என்று கூறுகின்றது. முற்பகலும் இரவும் சேர்ந்திருக்கும் இனிமையான இந்த வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். எல்லோரும் இணைந்திருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்று எங்கள் நிகழ்வை இனிதே நிறைவேற்ற வல்லமை தர வேண்டும் என்று எண்ணும் இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறிய வல்ல தமிழும் பெற்று வாழ்த்த இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் எல்லோராலும் தொழப்படும் ஆண்டவன் அவரை நாமும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுடைய தாழ் பணிந்து அன்னை தந்தை ஆசானுடன் ஆண்டவனையும் தாழ் பணிந்து வணங்கி உலகளாக இருக்கின்ற என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தந்து உங்களை வரவேற்கின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பத்தில். இன்றைய கதம்பத்தில் நாங்கள் இணைந்து உல்லாசமாய் பலம் பெறுவதற்கான நிகழ்ச்சி நேற்றைய தினம் நான் நிகழ்ச்சி முடிவிலே கூறியிருந்தேன் என்று என்ன நிகழ்வென்று, அந்த நிகழ்வு இந்த நிகழ்வுதானே.

0: செல்லோ செல்லோ.
1: ஆம், சந்தோஷமான ஒரு சவாரி பாட்டு சவாரி. நேற்றைய தினம் நான் கூறும் பொழுதே ஷியாமலா என்று எத்தனையாவது பாட்டு சவாரி என்பதை குறிப்பிட்டிருந்தார். அதன்போல் உண்மைதான், பாட்டு சவாரி 158 சந்திக்கின்றோம். கடந்த 157 பாட்டு சவாரியை கண்ட எங்களுக்கு 158 பாட்டு சவாரி பெரிதாக இருக்காது, மகிழ்வாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், சிரமம் எதுவும் இருக்காது என்று எண்ணும் இந்த நல்ல வேளையிலே இந்த நிகழ்ச்சியை வரவேற்று அன்போடு சோமஸ்கந்தன் ஜெகபர்சாதிக்கு இவர்கள் வருக வருக என்று அறிவித்து அன்பு மகள் ஷியாமலாவுடன் எங்களை வரவேற்கும் வேளையிலே நாங்களும் அவர்களுக்கு நன்றி கூறி வரவேற்று கொண்டு ஏனைய உறவினர்கள் வாக்களிப்பதற்கு ஆயத்தமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று என்ன பாடல் வரப்போகின்றது? பழமையாக 5 பாடல் தானே வருகின்றது. அது அவர்களுக்கு தெரியும். இந்த 5 பாடலும் எதை முதல் பதமாக தாங்கி வரப்போகின்றது என்பதை கேட்டு அதற்கு அந்த போட்டியிலே நான் கண்டுபிடித்து விட்டேன், நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று யார் கண்டுபிடிக்கப் போகின்றார்கள் என்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அதிலே இன்று இந்த 5 பாடல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து எங்களோடு பாடி மகிழ்ந்து இந்த பாடும் பாடல்களுக்கு எந்த பாடல் சிறந்ததாக இருக்கும் என்று உங்கள் தீர்ப்பை வழங்க இருக்கின்றீர்கள். பழைய புதிய பாடல்கள் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த பாடல்கள் தான் இங்கே வருகின்றன. அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் நலமாகவும் நீங்களும் நலமாக இன்றைய பாட்டு சவாரியை உல்லாசமாக நிகழ்த்துவதற்காக இந்த 5 பாடலையும் கொண்டு வந்திருந்த வேளையிலே முதலாவது பதம் இது என்ன பதத்திலே இன்று ஆரம்பிக்கப் போகின்றது என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கும் வேளையிலே 4 பதங்களை 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அந்த பதம் எதுவென்று கண்டுபிடிக்கப் போகின்றீர்கள். அதற்கான தரவை தருகின்றேன். முதலாவதாக ஒரு நிமிடத்துக்குள்ளே கண்டுபிடித்து இங்கே பதிவிடுபவர்களுக்கு ஒரு பாடல் வெற்றி பாடல் கிடைக்கும் என்று கூறியிருந்தேன். அன்பு பாடல் அது உடனடியாக இன்று இந்த நிகழ்ச்சி முடிவிலே ஒலிபரப்பப்படும். சரி, அந்த பதம் 4 எழுத்துக்கள் என்று குறிப்பிட்டேன். அது என்ன பதமாக இருக்கலாம், அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, எதுவாக இருக்கும் என்று எண்ணும் வேளையில் இது ஒரு மரம், ஒரு மரத்தின் பெயரை குறிக்கின்றது. இந்த மரம் நன்றாக உயர்ந்து வளரக்கூடிய மரம், எல்லா விதமான உபயோகத்துக்கும் இந்த மரம் பயன்படுகிறது. இந்த பயன் ஆசிய நாடுகளிலே அதிகம் காணப்படுகின்றது. இந்த மரம் வளர்கின்றது அங்கே, நன்றாக உயர்ந்து வளரக்கூடிய மரம், 4 எழுத்துக்களை கொண்ட மரம். ஆசிய நாடுகளில் ஒரு சில நாடுகளில் இதுவே பிரதானமான எல்லா உபயோகத்துக்கும் பயன்படுத்துகிறார்கள், பிரதானமான மரமாக இது அங்கே நிறைந்து காணப்படும். இந்த மரத்திலிருந்து உணவு கூட எடுக்கின்றார்கள், உணவுக்கு கூட அதிலே பலன் உண்டு, பயன் உண்டு என்று கூறுகிறார்கள். 4 எழுத்துக்களை கொண்ட மரம். இங்கே கிருஷ்ணன் எழுதியிருக்கின்றார் ஒரு பதில், பார்ப்போம் மற்றவர்கள் என்ன பதில் தரப்போகின்றார்கள் என்று. சரியா பிழையா என்று நான் ஆரம்பிக்கவில்லை, உங்களுக்கு நேரம் கொடுக்கவில்லை. அதற்கிடையில் முந்திரி கொட்ட மாதிரி முந்திவிட்டார். வாழ்த்துக்கள் அவருக்கு. சரி, இப்பொழுது 6478746415 என்ற இலக்கத்தில் அவருடன் அழித்தும் விட்டார் உடனே. சரி, இப்பொழுது உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட போகின்றது. இந்த மரம் உங்களுக்கு தரவுகள் தந்துவிட்டேன், அதற்கு சரியான பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். உங்கள் நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றது. எங்கே பார்ப்போம்.

ஒரு நிமிடத்தை கண்டுவிட்டோம். ஒருவர் மட்டும் ஒரு தடவை எழுதிவிட்டு அதை அழித்துவிட்டு மீண்டும் ஒரு தடவை எழுதியிருக்கின்றார். அவர் எழுதியது ஒரு பதில், ஏனியவர்கள் பதில் தர தாமதித்து விட்டார்கள் எனவோ தெரியவில்லை, கண்டுபிடிக்கவில்லையோ தெரியாது, அல்லது என்னுடைய தரவுகள் பிழையோ தெரியாது. இங்கே கிருஷ்ணன் மாமரம் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர், அது பொருந்தவில்லை. சரியான பதில் உங்களுக்கு மூங்கில் என்பது சரியான பதம். அந்த மூங்கில் என்ற பதத்தில் தான் இன்று ஐந்து பாடல்களும் வரை இருக்கின்றன. ஆச்சரியமாக இருக்கின்றதா? நான் கூறிய தகவலில் தரவுகள் சரியாகத்தான் பொருந்தியிருக்கிறது. அந்த மரத்துக்கு வாழ்த்துக்கள். பாடல்களை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஒன்றின்பின் ஒன்றாக நன்றாக உள்வாங்கி உங்கள் மனதிலே தீர்மானித்து எந்த பாடல் என்று தீர்ப்பளியுங்கள். வந்து உங்கள் வாக்குக்காக காத்திருக்கும் வேளையில் முதலாவது பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். மூங்கில் என்ற பதம் தாங்கி வர இருக்கின்ற பாடல்களுள் முதலாவது வரிசையில் நிற்கின்றது. பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து இசை வாணி, வாணி ஜெயராம் அம்மா அவர்களின் குரலே சங்கர் கணேஷ் இவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடலாக கேட்போமே.

முதலாவது வரிசையில் ஓடி வந்து பாடியதை கேட்டு மகிழ்ந்தோம். பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் அம்மா அவர்களின் குரலே, சங்கர் கணேஷ் ஐயா இவர்களுடைய இசையிலே கேட்டோம். இரண்டாவது வரிசையில் எந்த பாடல் இருக்கின்றது? அந்த பாடலுக்கு ஹருணி ஜெயராஜ் அவர்கள் இசையமைத்து கொடுத்து தன்னுடன் ஹரிஹரன் ஐயாவையும் இணைத்து பாடிய பாடலான சமுராய் என்ற திரைப்படத்திலிருந்து மூங்கில் இலை காடுகளே என்று பாடிய முதலாவது பாடலுக்கு அடுத்து இரண்டாவது பாடலாக இப்படி பாடுகின்றது, மூங்கில் காடுகளே என்று பாடுகின்றது.

இனிமையான இரண்டாவது பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். மூங்கில் இலை காடுகளே என்று பாடிவிட்டு மீண்டும் மூங்கில் காடுகளே என்று பாடியதை கேட்டோம். அப்படி என்றால் மூன்றாவது பாடல் மூங்கில் என்று எப்படி ஆரம்பிக்கப் போகின்றது என்று எண்ணும் வேளையிலே திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையிலே டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலிலே ஒரு பாடல் அழகு நிலா என்ற திரைப்படத்திலிருந்து மூங்கில் என்ற பதம் தாங்கி மூன்றாவது வரிசையில் நின்று இப்படி பாடுகின்றது.

மூங்கில் என்ற பதம் தாங்கி வந்த மூன்றாவது பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். அழகு நிலா என்ற திரைப்படத்தில் டாக்டர் சீராழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். இதற்கு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கொடுத்திருந்தார் என்று தெரிய வருகின்றது. மூன்று பாடல்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக உள்வாங்கிக் கொண்டிருக்கும், அமைதியாக கேட்டுக்கொண்டு தீர்மானித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் காதிலே நான்காவது பாடலும் ஒலிக்கத்தானே வேண்டும். அதற்காக கடல் என்ற திரைப்படத்தில் அபே ஜெயதக்கர் அவர்கள் பாடியதாக ஏ ஆர் ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்த பாடலை கேட்போமா? அந்த பாடலும் மூங்கில் என்ற பதம் தாங்கி இப்படி பாடுகின்றது.

ஆர் ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே ஜோதக்கர் அபே இருவரும் பாடிய கடல் திரைப்படத்து பாடல் மூங்கில் தோட்டம் என்று ஆரம்பித்து பாடிய வேளையிலே நான்கு பாடல்களை கேட்டுவிட்டோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றதே இன்றைய பாட்டு சவாரிக்கு என்று நீங்கள் எண்ணும் வேளையிலே ஐந்தாவது பாடலாக ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்து பாடல் தருகின்றது. டி ராஜேந்திர ஐயாவுடைய இசையிலே மறைந்த எங்கள் இசை மாமணி டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே அந்த பாடலையும் ஐந்தாவது பாடலாக கேட்போம். மூங்கில் என்ற பதம் தாங்கி வருகின்றது.

நன்றி உறவுகளே, அழகான பாடல்களை அமைதியாக கேட்டோம். இறுதி பாடலாக மூங்கிலே பாட்டிசைக்கும் என்று ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே டி ராஜேந்தருடைய இசையிலே கேட்டு மகிழ்ந்தோம். இந்த ஐந்து பாடல்களும் மூங்கில் என்ற பதம் தாங்கி வந்தது. மூங்கில் இலை காடுகளே, மூங்கில் காடுகளே, மூங்கில் மர காட்டினிலே, மூங்கில் தோட்டம், மூங்கிலே பாட்டிசைக்கும் என்ற பாடல்கள் ஒலித்தன. இணைய பாடல்களும் போட்டிக்கு வந்த இடத்தில் இவர் ஐந்தும் தான் தெளிவாகி இன்று போட்டியில் நிற்கின்றன. இந்த போட்டியில் வந்த ஐந்து பாடல்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக கேட்டு மகிழ்ந்த நீங்கள் இப்பொழுது 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வந்து உங்கள் வாக்கினை தரலாம். வாக்குச்சாவடி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளை நீங்கள் விரும்புகிற பாடலையும் வந்து கேட்டு செல்லலாம். அந்த வேளையில் இன்று இந்த மூங்கில் என்ற பதத்தை கண்டுபிடிப்பதற்கு யாரும் வரவில்லை, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே. இருப்பினும் ஒருவர் இணைந்து ஒரு பதிலை கொடுத்திருந்தார். அவருடைய முயற்சிக்கு என்னுடைய நன்றிகள். ஆதலால் அந்த சொன்னால் கிடைக்க வேண்டிய அந்த பாடல், இவர் அந்த முயற்சி செய்ததற்காக இந்த பாடல் இன்று வழங்கப்படும். அவர் கற்றலையில் வந்து தனக்கு விருப்பமான பாடலை கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது ஒலி வாங்கி உங்கள் கரத்தில் ஒலிபெருக்கியோடு இருக்கின்றது. எங்கே அலையுங்கள்? 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு உலகின் எந்த பாகத்திலிருந்தும் எந்த வேளையும் அழைத்துக் கொள்ளலாம். குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருப்பதால் வாக்குச்சாவடி அடைப்பார்கள். அதற்கு முன்னரே ஓடி வந்து உங்கள் வாக்கினை பதியுங்கள் அன்பு உறவுகளே. அதற்கிடையிலே எங்களுடைய இன்றைய பாடல்கள் அத்தனையும் இங்கே எங்கள் அன்பு உறவுகள் தளத்தினிலே பதியப்படுகின்றன. அந்த பாடல்களை நீங்கள் ஒன்றன் ஒன்றாக வரிகளை கண்டுபிடித்து கொள்ளலாம், பாடல்களை நினைவுக்கு கொண்டு வரலாம் என்ற எண்ணத்தோடு இதோ அந்த பாடல்களை நான் உங்களுக்காக அனுப்பி வைக்கின்றேன். அடுத்து ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் கேட்கும் வேளையிலே உங்கள் பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளும் வகையில் எங்களோடு இணைந்து உங்கள் பாடல்களையும் கேட்டு வாக்கினையும் அளித்து செல்லுங்கள் அன்பு உறவுகளே. வேறு தகவல் வேண்டுமென்றால் அழைக்கலாம், வாருங்கள் காற்றலை. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், ஒலிப்பது பாட்டு சவாரி 158.

0: எளிமையான ஐந்து பாடல்களும் பல்லவியோடு சரணங்கள் பாடிய வேளையிலே வருகின்றார் வளைகுடா மண்ணிலிருந்து. வாக்களிப்பது எங்கள் கடமை உரிமை என்பதை தெரிந்து கொண்ட அன்பு ஜோர்ஜ். வணக்கம் மன்னர் ஜோர்ஜ் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. பேரரசர் அவர்களே, வணக்கம்.
0: பேரரசர் என்பதும் மன்னர் என்பதும் அவ்வளோ அன்பான வார்த்தைகள் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். மகனே, அங்கே குவைத் நாட்டிலே இப்பொழுது உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது ஜோர்ஜ்? இணைப்பில் இருக்கின்றீரா? ஆமாம், இணைப்பிலே இருக்கின்றீர்கள்.
1: வெப்பமாக தான் இருக்கு ஐயா, இன்னும் கம்மியாகல ஐயா.
0: இன்னும் கம்மியாக வெப்பம் அதிகமாக இருக்குது. இந்த வேளையிலே உங்களை பார்த்தால் பனி அதிகமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து கொண்டு போகின்றேன். பாருங்கள், செல்வோம் வாக்குச்சாவடிக்கு.

0: ஜோர்ஜ் இணைந்திருந்தார், அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லை, மீண்டும் அழைக்கின்றார், இணைப்போம். வணக்கம் ஜோர்ஜ்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: ஜோர்ஜ் வணக்கம்,
1: கேக்குறீங்களா ஐயா?
0: ஜோர்ஜ் வணக்கம்,
1: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: இணைப்பு கிடைக்கவில்லை ஐயா, அப்படி இருங்கள், நான் அழைக்கின்றேன் உங்களுக்கு, மீண்டும் அழைக்கலாம். நீங்கள் உங்களுடைய இணைப்பு என்னிடம் இல்லை, என்ன காரணமோ தெரியவில்லை, நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும்.

0: சமநிலைகள் அதிகம் காற்றலைக்கு வராத காரணத்தினால் அவர்கள் என்ன ஈடுபாட்டுடன் இருக்கின்றார்களோ, அடுத்தது அவர்களது வலைத்தளம் சீராக இல்லையோ, மழைகள் எல்லாம் பெய்கின்றதா, மழைகள் மழை எத்தனை நாடுகளில் எத்தனை மாநிலங்களில் எத்தனை ஊர்களில் பெய்கின்றதோ, வலைத்தளம் சிறப்பாக இல்லை. எங்கள் ஜோர்ஜ் அவருடைய வலைத்தளம் கூட அழைத்தார், இரண்டு தடவை பேசினார், அதன் பின்பு அவரால் என்னோடு இணைய முடியாமல் சென்று விட்டார் போல் தெரிகின்றது. மீண்டும் வர வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். வந்துவிட்டார் எங்களுடைய அடுத்த உறவாக. வணக்கம், வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன்
1: அரசு தீபம் சரவணன்.
0: வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: எங்களுடைய இணைப்பு சரியாகத்தானே இருக்கின்றது? மீண்டும் ஜோர்ஜ் வருகின்றார். வணக்கம் ஜோர்ஜ்.
2: ஹலோ
0: ஜோர்ஜ், வணக்கம்
2: ஐயா. கேக்குதுங்களா ஐயா?
0: நீங்கள் பேசுவதை கேட்கவில்லை ஐயா.
2: ஐயா, இது நீங்க பேசுறது எனக்கு கேக்குது.
0: என்ன நடந்தது பாப்பம்? அடுத்த ஒரு பாப்பம். வணக்கம் சரவணன். வணக்கம்,
1: வணக்கம்.
0: தொலைபேசி எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது. என்ன நடந்தது?
1: தெளிவா கேக்குது.
0: அழைப்பு ஒன்றும் கிடைக்கவில்லை. உங்களுடைய எழுத்துக்கள் ஒன்றும் புரியவில்லை. யாரும் என்ன நடந்தது தெரியவில்லையே. திடீரென்று வலைத்தளங்கள் எல்லாம் முடங்கிவிட்டதோ
1: என்னன்னு தெரியவில்லை.
0: சரவணன், உங்களை அழைத்து 22 நாளி ஆகின்றது.
1: நாங்க பேசுவது கேட்கவில்லையா?
0: வணக்கம் சரவணன்.
1: வணக்கம்
0: சரவணன்.
1: நீங்கள் பேசுவது
0: ஒருவருடைய இழைப்பும் எனக்கு சரியாக வரவில்லை. நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா? கேட்காது விட்டால் எனக்கு எழுதுங்கள்.
1: நீங்கள் பேசுவது எங்களுக்கு தெளிவாக கேட்கிறது.
0: அடையாளம் தாருங்களேன், ஒருவருடைய அழைப்பும் எனக்கு வரவில்லையே. உங்களை இணைத்து நீண்ட நேரம் ஆகிவிட்டது அரசியலுக்கு. இப்போ உங்களை நான் உங்களை இணைப்பு வரவில்லை என்னுடைய தொலைபேசி கண்டு எண்ணுகிறேன். அழைப்பு வருகின்றது, இணைப்பு. இப்பொழுது ஜோர்ஜ் பேசினாரே. என்னுடைய பாடல்கள் தான் வந்த அனுபவம் அரசியலுக்கு பதிவு. இணைப்பில் ஏதோ தடை ஏற்பட்டு விட்டது.

0: மீண்டும் அழையுங்கள், உங்களோட அழைப்பை பார்ப்போம். ஓ, ஜோஜ் அவர்கள் அழைப்பு. சாந்தி அவர்கள், வணக்கம். சாந்தி,
1: வணக்கம். கேட்கிறதா ஐயா?
0: ஆமாம், நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கின்றது. நான் இங்கே இருவர் வந்து அழைத்தார்கள், அவருடைய இழைப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை.
1: ஆமாங்க ஐயா, இல்ல அவர்கள் பேசியது வானொலியில் கேட்குது ஐயா.
0: ஆனால் எனக்கு கேட்கவில்லையே, பார்ப்பு இருங்கள். அப்படியே இப்பொழுது கேட்கின்றதா நான் பேசுவது?
1: கேட்குது ஐயா.
0: சரி, நல்லது. அவர் மீண்டும் வருவார்கள், ஏதோ ஒரு தடை இருக்கின்றது, பார்ப்போம். நீங்கள் பேசுவது கேட்டு, ஜோத் வந்தவுடன் பேசியது கேட்டது, அதன் பின்பு அவரை நான் காற்றலைக்கு உள்ளே எடுத்துக்கொண்டு சென்றேன்.
1: அவர் பேசுவது வானொலியில் கேட்குதுங்க ஐயா. அவரு நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க, நான் அவர் பேசுனது வானொலியில ஒளி.
0: அப்ப அவர் வாக்கு தந்து விட்டாரோ? ஐயோ,
1: தரல.
0: மழை பெய்கின்றதா? அழகி ராசா எப்படி
1: இருக்கின்றார்கள்?
0: இறுதி நேரத்திலாவது பெய்யும், இறுதி நேரத்திலாவது மழை வெறும் பொய்க்காது ஒரு தவையும் இல்லையா? பாடல்களை கேட்டீர்களா? ஒரு தடவை நாங்கள் வாக்குச்சாவடி போவோமா?
1: போவோம் ஐயா.
0: சரி, பாருங்கள், வாக்குச்சாவடி போவோம்.

0: காற்றறைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது காற்றறையிலிருந்து உங்களுக்கு முதலில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கூறுங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு விருப்பமானது விடுதலை படத்துல இருந்து பாடுங்க.
0: என்ன பாடல்?
1: நடந்தா கல்லான காடு முதல்ல வரையிருப்பாரு
0: காட்டு
1: கடைசி.
0: மல்லிகா. காட்டு மல்லிகை என்று ஆரம்பிக்குமா?
1: காடு தான் வரவே. எழுதுகிறேன் ஐயா, அது முதல் வரி மாறிவிட்டது, மறந்து விட்டது.
0: இங்க அரசு சரவணனும் எழுதியிருக்க, நான் பேசுவது தங்களுக்கு கேட்டதாகவும் தாங்கள் பேசுவது எனக்கு வரவில்லை என்றும்
1: கேக்குதுங்க ஐயா, வானொலியில ஒலிக்குது ஒலிக்குது.
0: இப்பொழுது கேட்கின்றது, அவர்கள் வருவார்கள் என்று எண்ணுகிறேன். நன்றி சாந்தி அவர்கள். உங்களுக்காக விடுதலை திரைப்படுத்த பாடல் என்ன வரி என்ற ஒரு தடவை இங்கே குறிப்பிட்டு விடுங்கள், நான் தருகிறேன். நீங்கள் பதிவு செய்த பாடல் முதலாவதாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகிறேன். நன்றி மகளே. முல்லை முல்லை மலர் மேலே பாடல் மீண்டும் கேட்டு மகிழ்ந்தேன். நீங்கள் கேட்டீர்களா? சரி, மறுபடியும் நீங்கள் கேட்கலாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி மகளே. வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள். முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே இப்பொழுது கஸ்தூரி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம். வணக்கம் மகளே கஸ்தூரி. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சாப்பாடு செய்ய வேணும், நான் அதுக்குள்ள உங்கள்ட்ட ஒரு கா பேசி போட்டு டக்கு பாட கேட்டுட்டு போவோமேன்ற ஓடி அந்த
0: செய்யற சாப்பாடே எங்களுக்கு அனுப்புங்க. என்ன சாப்பாடு செய்ய போகின்றீர்கள்?
2: இன்றைக்கு இடியாப்பா.
0: அடே, சரியா சிக்கலா இருக்குமேம்மா சாப்பிடும் பொழுது.
2: இடியாப்பத்துக்கு உருளைக்கிழங்கு மசாலா கறியும் வெங்காயம் தக்காளி கறிமிளகா எல்லாம் போட்டு ஒரு கெட்டியா காரக்குழம்பு வச்சுமா தயிரை ஓடி சாப்பிட சொன்னது கேட்கும்.
0: சொன்னது கேட்கும். ஆனா சர்க்கரை நண்பர் வந்து கூடி விடுவார். என்னை பொறுத்தவரை மாப்பொருள் அதிகமா இருக்கு.
2: இஞ்சி பச்சை மிளகா
0: அப்படியா? சரி, பார்ப்போம். நன்றி உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் பாடல்களை ஒரு தடவை வாக்களிக்க வாக்கு சாவடிக்கு செல்வோம். பாருங்கள் என்னோடு.

0: மறந்து விட்டோம் காற்றலைக்கு நல்ல பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். உங்களிடம் நாங்கள் கேட்கலாம் தானே, ஐந்து பாடல்களும் எப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: அதெல்லாம் அதாவது என்ன சொல்றது, சர்க்கரை சாப்பிடுறதா இல்ல சாக்லேட் சாப்பிடுறதா இந்த மாதிரி இருக்கு,
0: அல்லது சர்க்கரையும் சாக்லேட்டையும் சேர்த்து சாப்பிடுறதா அப்படின்னு இருக்கும்.
1: ரெண்டு ஒன்னு சாப்பிட முடியாது. அதாவது பழைய பாட்டு வந்து தேன் வாயில தேன் குடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். புது பாட்டு வந்து கையில சீனியா வச்சு தொட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்புறம் இனக்கால பாடல் வந்து சர்க்கரைய வச்ச கொண்டு பிளேடி குடிக்கிற மாதிரி இருக்கும்,
0: பார்த்து பார்த்து குடிக்கிற மாதிரி. அவ்வளவு
1: அடி சக்கர சீனி இல்லாத காலத்துல அடி சக்கரைய கையில பதங்குட்டாங்க அவ்வளவு அடிபடுவோம்.
0: வாழ்த்துக்கள், நல்ல கற்பனை, நல்ல கற்பனை அல்ல நிஜமான கருத்துக்களை நினைவுக்கு கொண்டு வருகிறீர்கள். என்ன பாடல் என்று உங்களுக்கு விருப்பமாக கேட்க விரும்புகிறீர்கள், என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு இன்றைக்கு உண்மை எனக்கு நான் என்ன பாடலன்னு யோசிக்க இல்லையானா, எனக்கு இந்த என்ன பாசமலையே அந்த பாட்டு இருக்கு இல்லையா, பாட்டு ஒன்று கேட்டேன்.
0: சரி, பாட்டு ஒன்று கேட்டு
1: அந்த பாடலே இன்றைக்கு கேட்ப வேண்டு பாக்குறேன்.
0: பாட்டு பாடல்கள்
1: ஒவ்வொரு பாடலும் இந்த சவாரிக்கு வந்த பாடல் ஒன்றையும் கேக்குறப்பவே ஆஹா ஆஹான்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா போன வாரம் வட போன வரி இந்த மாதிரி வட போகாம இருந்தா அதுவே சந்தோஷம்.
0: பார்ப்போம் பார்ப்போம், நீங்கள் கேட்ட பாடல் வெற்றி பெறுகிறதா என்று நான் வாழ்த்துக்கிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று முடிவிலே தானே மகள் தெரியும். வாழ்த்துக்கள், இணைந்தமைக்கு நன்றி. இடியாப்பத்தை உடனடியாக செய்யுங்கள், எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், நாங்களும் சாப்பிடுவோம்.
1: நன்றி
0: மகளே,
1: நன்றி ஐயா,
0: நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி. வானொலி நன்றாக கேட்கின்றது என்றும் ஜோஜ் ஐயா அவர்கள் எவ்வளவு இடர்களின் மத்தியிலும் ஓடி வந்தார் வாக்களிப்பதற்கு, என்னுடைய புலியோ என்னவோ அவருடைய அவர் பேசியது உங்களுக்கு எல்லாம் கேட்டிருக்கின்றது, எனக்கு கேட்கவில்லை. நான் மீண்டும் மீண்டும் அழைத்து பார்த்து நான் குரல் கொடுத்தேன், தடுமாறிவிட்டேன். இப்பொழுது காற்றலை சரியாக வேலை செய்கிறது. சாந்தியும் கஸ்தூரியும் வந்து சிறப்பாக சொல்லியிருக்கார். இங்கே சரவணன் அவர்களும் நான் பேசியது கேட்க நன்றாக கேட்கின்றது என்றும் அவர்கள் பேசிய வாயில் எனக்கு சரியாக கேட்கவில்லை. நன்றி, அந்த வாயில் கதவு ஊட்டப்பட்டு விட்டது தெரியவில்லை. இப்பொழுது ஒளிபரப்பில் உரையாடல் தெளிவாக சொல்கிறது என்று அரசரை குப்பம் எழுதியிருக்கார். மீண்டும் அவர் வருவார் வாக்களிக்க எண்ணிக்கொண்டு தொடர்வோம் காற்றலையை.

0: வணக்கம் வணக்கம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே.
1: வணக்கம். தெளிவாக கேட்கிறதா?
0: தெளிவாக கேட்கின்றது. ஏதோ சதி நடந்தது போல் நடந்து விட்டது. முதல்ல மன்னிக்க வேண்டும். நான் தான் அந்த அழுத்த நான் அழுத்தியவர்களை மாறி அழுத்தி விட்டனோ தெரியவில்லை. அதனால் பொறுமை கடலிலும் பெரிது. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஆ, நலமாக இருக்கின்றோம்.
0: அங்கே
1: இருக்கின்ற
0: கொடுங்க
1: மகிழ்வாகவும் இருக்கின்றோம்,
0: நல்லவனாகவும் இருக்கின்றோம், வல்லவனாகவும் இருக்கின்றோம். இப்பொழுது வந்து சொல்பவனாக இருக்கின்றீர்கள். செல்வோம் நாங்கள் தொடர்ந்து. அங்கே காற்றலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு? அங்கே உங்களுடைய காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, வானலை சிறப்பாக இருக்கின்றது, வான்வெளி எப்படி இருக்கின்றது உங்களுக்கு இப்பொழுது? துல்லியமாக தெரிகின்றதா வானலை, நட்சத்திரங்கள், இரவு
1: நட்சத்திரங்கள்லாம் எதுவும் தெரியவில்லை. கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கு. கொஞ்சம் கார் காத்து கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. மழைக்கு வாய்ப்பு இருக்கிற சூழல்ல இருக்கு. மழை வருமா என்னன்னு தெரியல.
0: எல்லோரும் மனதிலே இறைவா மழை வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றார்கள் போல்கின்றது. அதோடு எல்லோருடைய மனமும் சோர்வாக இருக்கின்றபடியே மேகமும் சோர்வாக மூடமாக காட்டுகின்றது. என்றால் நீங்கள் மழை இல்லை என்ற கவலையோடு இருக்கின்றீர்கள் அல்லவா? கோடை மழை, கோடை மழை என்று வரும் என்று நாங்கள் அனுபவத்தின் மூலமும் கணிப்பது கடினம். ஆனால் அந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் தான், ஆனால் கோடை மழை லேசாக கிடைப்பதில்லை சில பகுதிகளுக்கு, சில பூகோள நிலையின்படி. புரிகிறதா? ஆனால் பெய்யும். ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு பெருமழை பெய்யும். கோடை மழை பெய்யும். கோடை மழை பெய்யாதோ குடும்பாவி சாகாளோ என்று ஒரு சோகப்பாடல் ஒப்பாரி என்று ஒன்று இருக்கின்றது. அதிகமாக இந்த மாத இறுதி பகுதி வரைக்கும் மக்கள் பார்த்துவிட்டு கொடும் பாவி என்ற ஒரு பாவையை பொம்மையை செய்து அதை கொண்டிழுத்து பாடி பாடி கொண்டு சென்று சந்தியிலே தீ மூட்டுவார்கள். இந்த ஊருக்குள் கொடும் பாவிகள் இருக்கின்றார்களா? அதனால் தான் மழை.
1: சிறிய வயதாக இருக்கும்போது இந்த சம்பவம்
0: நடந்திருக்கின்றது. அதன் பின்பு மழை பொழியும் ஐயா. நாளை மழை பொழி வந்த கொடும்பாவி என்று யாரோ எங்களுள் இருக்கின்றார்கள். அவர்கள் அழிய மாட்டார்களா? எங்களுக்கு கோடை மழை பொழியாதா என்று வானத்தை நோக்கி அந்த பொம்மையை எரிக்கும் பொழுது அது வானலாவது நெருப்பு படர்ந்து எரிந்து பறந்து முடிய மழை பொழியும். அதுக்குள்ளே விஞ்ஞான நுணுக்கங்கள் இருக்கின்றது. ஆனால் இது நம் முன்னோர்கள் விஞ்ஞானம் தெரிந்து செய்யவில்லை. அஞ்ஞானத்தில் செய்தாலும் அது நிறைவேறு இருக்கின்றது. நீங்களும் பார்த்திருக்கின்றீர்கள், நானும் பார்த்திருக்கின்றேன். இப்பொழுது உள்ளவருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இப்பொழுது தீக்குளத்துக்கு இடமில்லை, எல்லா இடம் மின்கம்பம் தானே. சரியா? சரி, ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வந்து பேசுவோமா?
1: அரை மணி நேரத்துக்கு முன்பு எனக்கு மதியானமே இந்த ரீசார்ஜ் முடிஞ்சிட்டது. இன்னைக்கு ரெடியாலாம் கேட்க முடியாதுங்கிற சூழல்ல நான் பேசாம படுத்துட்டு இருக்கும்போது பழவர்காட்டுல நண்பர் ஒருத்தர் கால் பண்ணாரு. கால் பண்ணி என்னன்னா ரேடியால வானொலி கேட்டுட்டு இருக்கீங்களான்னு சொன்னாரு. இல்ல இல்ல, இந்த ரீசார்ஜ் மதியம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு தான் காலையில தான் ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்ன உடனே அவர் அங்கிருந்து ரீசார்ஜ் பண்ணிட்டாரு.
0: பார்த்தீர்களா? இப்பொழுது இதுதான், இதைத்தான் சொர்க்கம் என்று கூறுவது. நினைத்தவுடன் நினைத்ததை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைப்பதில்லை. நினைப்பது நிறைவேறும் என்றெல்லாம் கற்பனையிலே இருந்தோம், என்று நினைப்பது நிறைவேறுகிறது பார்த்தீர்களா? அதனால் தான் இதுதான், இந்த பூமி தான் எங்களுக்கு சொர்க்கம். குழாயத்திரினால் தண்ணீர் வருகின்றது. இங்கே எல்லாம் ஒரு பக்கம் திரும்பினால் சுடுநீர் வெந்நீர் வருகிறது, ஒரு பக்கம் திரும்பினால் தண்ணீர் வருகின்றது. நிறுத்த வேண்டும் என்றால் நிறுத்தலாம், வேண்டியது உடனே கிடைக்கின்றது. உலகத்து உள்ளங்கையிலே வைத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி பார்க்கலாம். இதெல்லாம் சுவர்க்கம், சுவர்க்கத்தை அமைந்தோம். சரி, ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம். சரவணன் செல்வோமா?

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் முன்னேறியா தருகின்றேன். பார்ப்போம் ஒவ்வொரு போட்டி
1: அனைவரும் பாடல் தான் தேர்வு செய்வார்கள் என நினைக்கிறேன். நல்ல அருமையான பாடல்.
0: என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும், விருப்பமான பாடல்?
1: மரங்களை பற்றி அந்த நிகழ்ச்சியில மரங்களை
0: கொண்டு
1: வந்தாலும் இந்த மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவான்னு சொல்லிட்டு ஒரு பாடல்.
0: வேற பூக்கள் மஞ்சம் போட முடியாதா?
1: இப்ப நீங்க நிகழ்ச்சியை கொடுக்கும்போது மாமரம் சொல்லிட்டு வரது ஒரு ஒரு பதிவு கொடுத்த யாரு அந்த பதிவு கொடுத்த உடனே எனக்கு அந்த பாடல் தான் நினைவுக்கு வந்தது. அவர் தான் அந்த நினைவூட்டியவர் அந்த பாடல.
0: மாமரத்து பூ எடுத்து என்ற பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடலை ஒலிபரப்புகிறேன். நன்றி உங்களுக்கு. இந்த பாடல் ஐந்தம் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது?
1: நல்ல பாடல்கள் தான்,
0: நல்ல பாடல். அடுத்து ஆரம்பத்திலே நான் முதல் தந்திருந்தேன் தரவுகளை, நீங்கள் ஏன் குறிப்பிடவில்லை மூங்கில் என்று? பிடிக்க முடியாமல் போய்விட்டதா? குறிப்பாக ஒன்று
1: சொன்னீங்க, இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நிகழ்ச்சிக்கு வர முடிஞ்சது.
0: அதுதான் காரணம், இல்லையென்றால் நீங்கள் எழுதியிருப்பீர்கள். ஆசிய நாடுகளிலே சில பகுதிகளிலே இந்த மரம் தான் எல்லா தேவைக்கும் உபயோக. வீடு கட்டுவார்கள், கடலிலே கப்பல் கட்டி ஓடுவதற்கு கூட எல்லாவற்றுக்கும் மூங்கில் தான் பாவிப்பார்கள். அது இந்த வியட்நாம், கம்போடியா, சைனா போன்ற நாடுகளில் மிக மிக மிக இங்கும் எங்களுக்கு அந்த மூங்கிலே வருகின்ற பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அலங்கார பொருட்கள், அழகு சாதன அழகு பொருட்கள், அதை விட வீட்டிலே உபயோகிக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் மூங்கிலில் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பல்லு குத்து குச்சி கூட மூங்கிலே செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அது அதுலேயே இருந்து ஒரு அரிசி எடுக்கிறார்களாம். அந்த மூங்கில் மர காட்டுக்குள்ளே மூங்கில் அடியிலும் அரிசி ஒன்று வரும், அதுதான் உணவுக்கும் தயாரிக்கிறார் என்று கூறியிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள் சரவணன். உங்கள் பாடல் மாமரத்து பூவெடுத்து என்ற பாடலை நீங்கள் விரும்பி கேட்கின்றீர்கள்.
1: தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை என்று சொல்ல ஒரு முருகன் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம் இருக்கு.
0: கழுகுமலை,
1: கழுகுமலை, ஆமாம். அந்த அந்த ஆலயத்தில் பார்த்துற நான் ஒரு அங்கே வந்து அந்த மூங்கில் மரத்தை உள்ளே வச்சுருக்காங்க, மூங்கில் மரம். அது நான் அது மாதிரி எங்கேயும் பார்க்கல, அவ்வளோ பெரிய மரங்கள், பெரிய பெரிய பெரிய அளவில் அந்த மூங்கில் மரம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல.
0: உயர்ந்து வளரும்
1: பார்த்தோம்,
0: ஒரு காலத்தில்
1: உயரமாக இல்லை, நான் உயரத்தை சொல்லலை, இந்த பருமன் பருமன்
0: அளவு மொத்தம் அதனுடைய பருமன்
1: அவ்வளவு பெருசா பார்த்தா நாங்க.
0: ஆனால் அது பெரிதாக இருக்கும், அது உள்ளுக்கு குழாயாக இருக்கும், அது வெளிப்பக்கம்
1: நாட்டிலிருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல.
0: அது நான் நினைக்கிறேன் ஆசிய நாடுகளுக்கு, வியட்நாம் அப்படியான நாடுகளே இருக்கலாம். அதிலே வந்து எங்களுடைய ஆரம்ப காலத்தில் அதிலே தான் இந்த புட்டு அவிப்பார்கள், குழாய் புட்டு தெரியுமா, குழல் புட்டு என்று கூறுவது, புட்டு குழல், அதுக்கு பாய்ப்பார்கள். அது நீர் நீர் பாய்ச்சலுக்கு வாய்க்கால் கால்வாய்களுக்கு வைத்து விடுவார், நீர் ஓட்டத்துக்கு பைப்புகள் நிறைய நிறைய செய்வார்கள். அதிலே அற்புதமான ஒரு மரம்.
1: இன்னொரு செய்தியும் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒருவர் இந்த நம்ம வீடு கட்டுவதற்கு காங்கிரீட் போடுவது இந்த கம்பி பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த மூங்கிலை பயன்படுத்தி அவர் வீடு கட்டிருக்காரு.
0: தீயை உற்பத்தி
1: வந்து துருப்பிடித்து விடும், ஆனா மூங்கில் துருப்பிடிக்காதுன்னு சொல்ற
0: ஒரு காலத்திலே நாங்கள் படித்திருக்கின்றோம். மூங்கில்கள் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் காடுகளுக்குள்ளே அந்த மேல் இலைகள் காய்ந்திருக்கு, மூங்கிலோடு மூங்கில் உராயும் பொழுது தீ உண்டாகும்.

0: அதில் பறவை கூடுகள் எல்லாம் எரிந்து போகும் என்றெல்லாம் படித்திருக்கணும் இலக்கியங்கள். அதைவிட ஒரு காலத்தில் மரண தண்டனை விதிக்கும் பொழுது ஒரு குற்றவாளிக்கு இப்பொழுது தூக்கிலே இடுவது போன்று, துவக்காலே சுட்டு கொல்லுவது போன்று, நஞ்சு கொடுத்து கொல்லுவது போன்று, மின் கருவியை பொறுத்து தூக்கு தண்டனை நிறைவேற்றுவது போன்று, கழுமரத்தில் ஏற்றுவது போன்று, மூங்கில் மரத்திலே நன்றாக உயர்ந்து வளர்த்து வைத்திருப்பார்கள் கொலைக்களத்தில். அந்த இரண்டு மூங்கிலையும் சேர்த்து ஒன்றாக பட்டு கட்டிவிட்டு மேல் தரப்பை அந்த குற்றவாளியை தலைகளாக கொண்டு ரெண்டு மரத்திலும் ரெண்டு கால்களையும் கட்டிவிட்டு கீழே இருந்து அந்த மூங்கலை அவற்று விட்டோட மூங்கல் ரெண்டாக பிச்சிந்து போகும்போது அந்த மனிதன் இரண்டாக கிழிந்து விடுவாராம். அப்படி மரண தண்டனை இது உபயோகப்பட்டிருக்கின்றது என்று இலக்கியங்கள்ல இல்லை, நாங்கள் வரலாறுகளிலே படிச்சிருக்கின்றோம். நல்லது, மூங்கலை பற்றி நாங்கள் ஒரு தடவை பேசுவோம். பின்பு இப்பொழுது அடுத்த உறவு வந்துவிட்டார், அவரை நான் அழைக்க வேண்டும். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள், அந்த பாடலை மொழிபரப்பி கேட்டு மகிழ்வோம். சிரவணன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

0: கோச் மீண்டும் அழைப்பார், இப்பொழுது அழைத்தார். மீண்டும் அவருடைய முதல் அவருடைய அழைப்பிலே தவறு என்னிடத்தில் தான் இருந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. உங்களுடைய பதில்களிலிருந்து பொறுமையோடு மீண்டும் வந்து இணைந்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது ஜோஜை எதிர்பார்க்கின்றேன். அடுத்த உறவும் ஒருவர் அழைத்திருக்கின்றார், அவர் மீண்டும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் மகனே ஞானசேகரன். வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் உங்களுடைய இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா ஞானம்?
1: நன்றி அப்பா. நலமாக உள்ளேன் அப்பா. நீங்கள் நலமாக உள்ளீர்களா?
0: நலமாக இருக்கிறேன் மகனே. இங்கே எங்களுக்கு காலநிலைகள் இப்பொழுது வெப்பங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றது. இனி வெகு விரைவில் நாங்கள் குளிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். நேற்றைய தினம் நான் என்னுடைய பழைய குளிர்கால உடுப்புகளை ஒரு தடவை தொட்டு பார்த்து எடுத்து வழியே வைத்திருக்கின்றேன். புதிய தயாரிப்புகள் வந்தெல்லாம் காட்டுகிறார்கள். அங்காடி வழியை சென்றால் புதிய புதிய நவீனமான வகையிலே அமைத்த உடைகளெல்லாம் காட்டுகிறார்கள். எங்களிடம் இருக்கின்றது போதிய அளவு இருக்கின்றது தானே. அதைவிட நேற்றைய தினம் மாலை நேரம் நான் என்னுடைய மருந்தகத்துக்கு சென்றேன். அந்த அப்பொழுது நான் ஆரம்பகால குளிருக்குரிய சட்டையை அணிந்து கொண்ட போது நான் அப்படி அணிந்து கொண்டு போகிறேனே என்று எனக்கு வெட்கமாக இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் குளிர கொண்டால் அங்கு ஏனையோரும் அணிந்திருந்தார்கள். மாலை நேரமானவுடன் இங்கே குளிர் ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது பகலும் குறைந்து கொண்டது. இன்றையெல்லாம் 14 மணித்தியாலும் 1 நிமிடம் வரை தான் பகல் இருக்கும் என்று அறிக்கை கூறுகின்றது. ஆனால் மாலை வந்து ஆரம்பிக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே சூரிய பகவான் துயிலுக்கு போகின்றார். காலநிலை அப்படி வந்து விட்டது. சரி, இப்பொழுது அங்கே மழை எதுவும் பொழிந்ததா?
1: இல்லப்பா, வெப்பம் அதப்பா அதிகமாக இருக்கிறது. இங்க மற்ற மாவட்டங்களில் சென்னையில் மழை சொல்லியிருக்காங்கப்பா. இடைவெளி விட்டு இருந்தாங்க, மறுபடியும் ஆரம்பிக்குது. இன்னையிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு
0: சொன்னாங்க.
1: எங்கள் பகுதிக்கு நாளை மறுநாள் தான் சொல்லியிருக்காங்க.
0: ஓ, சிறப்பான செய்திகள் எல்லாம் தந்திருக்கின்றீர்கள், நன்றிகள் உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை போவோமா?
1: அப்போ போவோம்ப்பா.

0: வந்துவிட்டோம் மகனே காட்டலைக்கு நல்லதோர் பாடலை தெரிவு செய்தீர்கள். நீங்கள் தெரிவித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்கள் விருப்பமான பாடலை கேளுங்கள். என்ன பாடல் வேண்டும் ஞானசேகரனுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
1: காற்றுராணி படத்துலப்பா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பணி நீர்.
0: ஓ நல்ல பாடல். என்ன மூங்கில்
1: இலை மேலே தூங்கும் பணி நீர்?
0: நல்ல பாடல், நல்ல பாடல், அந்த பாடல்.
1: ஆமாப்பா,
0: தூங்கும் பணி. வாழ்த்துக்கள் உங்களுக்காக. அந்த பாடல் ஒலிபரப்புகிறேன். உங்களுடைய பாடல்கள் நேர் நேரத்தில் எழுகின்ற பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்றொரு நாள் அந்த பாடல் நான் எழுதி வைத்தியசாலைக்கு செல்லும். அந்த
1: இன்னைக்கு திங்கக்கிழமைனால கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு, கூடுதலாக கூட்டமா இருந்ததுனால எனக்கு கேட்க முடியல, வானொலி கேட்க முடியல, கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு.
0: மறு ஒலிபரப்பிலே வரும், கேட்கலாம்.
1: ஓ சரிப்பா, சரிப்பா.
0: அந்த அன்பாக பண்பாக அழகாக அப்பாவுக்கு ஒரு விழிப்புணர்வை தந்ததுக்கு மகன் தந்தை காற்றின் கடமை என்று நல்லா இருந்தது. வாழ்த்து அப்படித்தான் இருக்க வேண்டும்.
1: சரி,
0: ஏனென்றால் யாரும் வேண்டும் என்று வினயத்துக்கு எதையும் செய்ய மாட்டாங்க.
1: இல்ல, அது செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை வைத்தியசாலைக்கு செல்லுங்கன்னு சொல்லிட்டீங்களா, எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. அதனால சங்கடம் ஏற்பட்டிருக்கு அப்பாவுக்கு.
0: அன்று அந்த நிகழ்ச்சி தர முடியது இல்லையா? மகள் கூறினா முடியாது விட்டா விடுங்க அப்பா. இல்லை இல்லை, நான் வராது விட்டால் நிகழ்ச்சி கொடுக்குறேன். முதல் நாளே அதை நீங்கள் தந்தவுடன் எல்லாம் தயாரித்து பதிவு செய்யற வேலையில தவறி விட்டது அந்த பாடல். நாம
1: ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, அதெல்லாம் இல்லப்பா.
0: நன்றி மகனே, நன்றி ஐயா.
1: மீண்டும்
0: எல்லோருக்கும் அந்த பண்பான இதயம் வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.

0: வந்து விட்டார் எங்களுடைய அன்பு மன்னர் ஜோர்ஜ் அவர்கள். வணக்கம் மன்னர் ஜோர்ஜ் அவர்களே.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பேரரசர் பிடிப்பதற்கு பயங்கர கடினமாக உள்ளது.
0: இல்லை இல்லை, பேரரசர் இன்று தடுமாறி விட்டார். அந்த ஆளியை மாறி அமர்த்தி விட்டேன் போல் இருக்கிறது, அதனால தான் எல்லாம் குழம்பி விட்டேன். பொறுமைக்கு நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் காற்றழைக்கும் போவோம் பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். சிரமத்துக்கு உங்கள் பொறுமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்காக என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் ஜோர்ஜ்? என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
1: உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களை சிறப்பான,
0: நான் அதை நினைத்துக் கொண்டுதான் யாராவது கேட்பார்கள் என்று அதை நீங்கள் கேட்டு விட்டீர்கள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில், இந்த மூங்கில் இதுதான் சிறப்பான ஒரு அம்சம். எல்லாம் கொடுத்தது இசையையும் கொடுத்திருக்கிறது இல்லையா மூங்கில்? வாழ்த்துக்கள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில், இனிமையான பாடல் உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். காலநிலை சரியில்லாத உடல் கவனமாக பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நன்றி அன்பு மகனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்பு ஊன்றீர்கள் என்று எண்ணும் வேளையில் யாரோ ஒருவர் அழைப்புக்கு ஆயத்தமாக இருக்கின்றனர், அழைப்பு துல்லியமாக வெளியே பெற வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. போட்டி பலமாக இருக்கின்றது, பார்ப்போம் எந்த பாடல் என்று வெற்றி பெறப் போகின்றது. ஆனால் என்னவென்றால், இது வந்து எல்லோருக்கும் ஒரே பாடல் தான் பிடிக்கும் என்று அல்ல. ஒவ்வொருடைய நான் முன்பே குறிப்பிட்டு எத்தனையோ தரவுகளை தந்திருந்தேன். எப்படி நீங்கள் பாடல்களை தெரிவு செய்யப் போகிறீர்கள் என்றால், உங்கள் மனதுக்கு பிடித்த, இப்பொழுது உங்கள் இந்த பாடலை கேட்கும் வேளை உங்கள் மனோநிலை எப்படி இருக்கின்றதோ அதனுடைய பிரதி தாக்கம் தான் வாக்காக வருகின்றது. நீங்கள் வழக்கமாக நாங்கள் தேர்தலுக்கு வாக்களிக்கும் வேளையில் 5 வருடமாக ஒருவரை பற்றி எல்லோரை பற்றியும் அறைந்து அறைந்து அறைந்து கடைசியிலே இறுதியாக எங்கள் மனச்சாட்சி சொல்வதன்படி தான் செய்வீர்கள், மனதுக்கு பிடித்ததன்படி. ஒரு சிலருக்கு நல்லவரை பிடிக்கும், ஒரு சிலருக்கு வல்லவரை பிடிக்கும், ஒரு சிலருக்கு தீயவரை பிடிக்கும், அது நாங்கள் காண முடியும். அதேபோல் இந்த பாடல்களையும் எல்லா பாடலும் சிறந்த பாடல். எங்களோட மனம் அதே நேரத்தில் என்ன கற்பனை, என்ன கனவு, என்ன நினைவோடு இருக்கின்றதோ, நாங்கள் எதை எதிர்பார்க்கின்றோமோ, அந்த கருத்துக்களை எந்த பாடல் தருகின்றதோ அந்த பாடலைத்தான் நீங்கள் விரும்புவீர்கள். அதனால் 5 பாடல்களுக்கும் வந்து 5 பாடலும் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல்கள் பிடிக்கும். அந்த வகையில் இந்த பாடல் அநேகமானவர்களை பிடித்திருப்பது என்பதை அறிந்து கொள்வதுதான் இந்த தேர்தல் என்று கூறிக்கொண்டு தொடர்போம் நிகழ்ச்சியை. வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நேரம் சரியாக எங்களுக்கு நண்பகல் 12:57. இன்னும் 3 நிமிடங்களில் 1 மணியை கண்டு முற்பகலில் கால் வைத்து விடுவோம். நீங்களும் அதே போன்று இப்பொழுது முன் இரவு 10:28 இருக்கின்றீர்கள். பார்ப்போம் நிகழ்ச்சி எப்படி செல்கின்றது, எத்தனை பேர் வருகின்றீர்கள், வாக்குகளை தருகின்றீர்கள் என்று.

இனிமையான பாடல்கள் தொடர்ந்து மூங்கில் என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அதை கேட்டு உற்று நோக்கி உள் வாங்கி எங்கள் உள் மனதுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை வந்து நீங்கள் வெளிப்படையாக இல்லாமல் உங்கள் இரகசியமாகவே அந்த வாக்கினை தருவது. வாக்கு என்பது இரகசியமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வகையில் எங்கள் முன்னில் தமிழ் வானொலியும் இந்த வாக்கெடுப்பு நிகழ்வை 158வது வாரமாக இன்று தருகின்றது. அதிலே ஐந்து பாடல்கள் பாட்டு சவாரியை செய்கின்றன. அந்த சவாரியிலே எந்த பாடல் முன்னுக்கு வரப்போகின்றது என்பதை எண்ணுவதற்காக உங்களுடைய கரத்தில் இருக்கின்றது. நீங்கள் வந்து மனதுக்கு பிடித்த பாடலுக்கு நீங்கள் வாக்களித்து செல்லும் வேளை அதை இறுதியிலே நாங்கள் கூட்டி பார்க்கும் பொழுது எந்த பாடலுக்கு அதிகமான வாக்கு வருகின்றதோ அந்த பாடல் வெற்றி பாடலாக இந்த வாரம் தெரிவு செய்யப்படுகின்றது என்று அந்த கலைஞர் குழுக்களுக்கு நாங்கள் அறிவிப்பது வழக்கம். பதிவிலேயும் இங்கே இருக்கும் இந்த ஆவணங்களை நீங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்வது போன்று மறு ஒலிபரப்பிலே உங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அன்பு உறவுலி, இது முன்னியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே பாட்டு சவாரி 158 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 158க்கு வந்து வாக்களித்து கொண்டு இருக்கும் வேளையிலே இப்பொழுது அவர்கள் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. வெளிச்சம் தருவதற்கு அதற்கு முன்பு இறுதியாக ஓடி வந்து வாக்களிப்பவர் வாக்களிங்கும். வாக்களிக்க வருவதற்கு சிலருக்கு தடை இருக்கின்றது எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் பணி சுமையில் இருப்பார்கள், வீட்டு பொறுப்பில் இருப்பார்கள். ஒரு சிலர் வந்து தொடர் நாடகங்கள், தொடர் நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் விட முடியாமல் இருப்பார். ஏன்னா நேற்று பார்த்தது இந்த தொடர் என்று செல்லும்போது அதை பார்த்துத்தானே ஆக வேண்டும், அதற்கு இருப்பீர்கள். ஒரு சிலர் நான் இங்கே எங்களுக்கு பல வானொலிகளோடு தொடர்புகள் இருக்கின்றன. அந்த அவர்களோடு எல்லாம் அவங்களுக்கு தொடர்புகள் நேரடியிலே அங்கே உள்ள அறிவிப்பாளர் கலைஞர்களுடன் தொடர்பு இருக்கின்றது. ஒரு சிலர் வேறு வானொலிகளில் நிகழ்ச்சிகளை கேட்பதும் வேறு வானொலிகளுக்கு பாடல்களை பாடுவதற்கும் ஓடித்திரிவதையும் நான் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அது அவர்களுடைய விருப்பம், நல்லது, அப்படித்தான் இருக்கணும். எங்கும் சென்று எல்லா இன்பமும் பெற வேண்டும். அந்த வகையிலே இந்த வாக்குச்சாவடி நீங்கள் வந்து வாக்களிக்க வேண்டியதும் வாக்கு என்பது ஒரு முக்கியமான உடைய. அதிலும் இந்த வாக்கு வேறு அல்ல, பாடல்களில் இந்த பாடலை விரும்புகிறார்கள் என்று ஒருவருடைய உள்ள கிடக்கைகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகள் எங்களுக்கு இங்கே வேறு எங்களோட தளங்களிலே பதில்களை தருவார்கள். அது யாரும் யாவும் இங்கே தெரியப்படுத்த மாட்டாது, நாங்கள் கூட்டி கழிக்க மாட்டோம். இந்த வழியிலே அன்பு மகளே சாந்தி, உங்களுக்கு நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள், அது திரைப்படத்தை கூறினீர்கள், பாடலை ஒரு தடவை எழுதிவிட்டால் உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம் இன்றைய நிகழ்ச்சியை.

அடுத்து ஒரு வேண்டுகோள், மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரம் என்ற தளத்தில் முன்பு நிறைவாக உறவினர்கள் நீங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருந்தீர்கள். நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். உலகளாக இருக்கும் உறவுகளும் உங்கள் விருப்ப பாடல்களை அவர்களும் கேட்டு மகிழக்கூடிய வகையில் தந்தார். ஒரு சிலர் தங்கள் மனதுக்கு விருப்பமான பாடலை தந்திருந்தீர்கள். ஒரு சிலர் எல்லோரும் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தந்தீர்கள். இன்னொரு அன்பரோடு பேசியபோது அவர் சொன்னால், இந்த பாடல் எனக்கு பிடித்திருக்கு, இந்த பாடல் பெருமை பெற வேண்டும், இந்த பாடலை கேட்டால் எல்லோரும் அதை விரும்புவார்கள் என்றெல்லாம் கருத்து எழுதி கொள்வார்கள். அவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை அந்த தளத்திலே நான் உங்கள் நேரம் கூறியிருந்தேன். அதை அந்த நேரத்தில் நீங்கள் பாடல்களை எழுதி அனுப்ப வேண்டும். சில நேரங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட தடைகளினால் பாடல்களை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் இரண்டு நாள் தாமதித்தாலும் மீண்டும் அதை தரும் பொழுது நீங்கள் தந்த பாடல்கள் பதவியிலே வைத்திருந்து நீங்கள் கேட்காத நாட்களில் கூட அந்த பாடல்களை ஒலிபரப்பி நிறைவேற்றியிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது பாடலில் வந்து பாடலை எழுதுபவர்கள் குறைவாக காணப்படுவதனால் சில சமயம் குழுவினர்களால் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பாடல் வரவில்லை என்றால் நிறுத்தி விடுவார்கள். அதனால் அந்த நிகழ்ச்சியை நிறுத்துவதற்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். பாடல்களை ஒரு நாள் எழுதுகிறீர்கள், ஒரு நாள் எழுதவில்லை, காரணம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு அதை உடனே கேட்க முடியாது விட்டாலும் அது மறு ஒலிபரப்பில் கேட்கலாம் தானே. மறு ஒலிபரப்பில் வேறு நேரங்களிலும் தருகின்றோம். அதனால் அதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று என் உறவுகளை கேட்டுக்கொள்கிறேன். விரும்பின பாடல்களை ஒரு தடவை எழுதிவிட்டால் நாங்கள் அதை தெரிவு செய்து இத்தனை பிழைகளையெல்லாம் விட்டு எழுதினாலே நாங்கள் அதை பொறுத்து அதுக்கேற்ற ஆவண செய்வோம் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம் என்று என் நிகழ்வினை இப்பொழுது முதலாவது ஒளி கிடைத்து விட்டது. அன்பு உறவுகளே மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இரண்டு ஒளி இருக்கின்றது. அதற்கிடையில் வர இருப்பவர் ஓடி வாருங்கள்.

0: வந்துவிட்டால் மகள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா, எப்படி மகளே இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன்ப்பா, இப்பதான்ப்பா வெளியில போயிட்டு வந்தேன்.
0: அப்படியே, நான் இதே ஹைதராபாத்துக்கு போன பின்பு வலைத்தளம் நன்றாக பழுதாகி விட்டதோ ஒன்று. எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இல்லப்பா, மழை பெய்து கொஞ்சம் இருக்குது, ஆனா பையன் வந்திருக்கான், ஜெயவீர பாண்டிய வந்திருக்கான், அவன் கூட வெளியில போயிருந்தேன்.
0: இப்பதான்
1: பாட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்க போதே சாப்பிடறத விட்டுட்டு என்னமா பாட்டு
0: கேக்குறேன்னா. அப்படியா, இது இன்று பாட்டு சவாரி, நீங்கள் தானே கூறினீர்கள் இன்று பாட்டு சவாரி 158 அப்பா என்று.
1: நானே
0: இப்போ பாட்டு சவாரி 158 மூங்கில் என்ற பதம் தாங்கி ஒலிக்கின்றது பாடல். ஐந்தும் கேட்டீர்களா? இல்லை
1: இல்லப்பா,
0: முழுசாக நான் கூறுகின்றேன், நான் கூறுகின்றேன். உங்களோட பாடல்கள் எல்லாம் தெரியும், லிஸ்ட்ல பார்த்துருக்கீங்களா? சாரி, நான் எனக்கு தெரிந்து விட்டது உங்களுக்கு வலைத்தளமும் ஏதோ தடை இருக்கிறது என்றால் இல்லை என்றால் பாடல் ஐந்தும் ஒலித்து முடிந்தவுடன் மகள் பாடல்களை எழுதி விடுவாள் தானே என்று. ஆனால் நான் ஆயத்தமாகத்தான் இருந்தேன், அது உடனடியாக சிறிது நேரம்
1: கேட்க முடியல. இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி தான்
0: வந்தேன். உடல் நலம்
1: அப்படி, பசங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்கு,
0: பிள்ளைகளை கண்டவுடன் பெருமிதம் கொண்டிருப்பீர்கள். அந்த வால் என்ன செய்து, வால் அப்படியா, அதுதான் குழந்தைகள். நாங்கள் இப்பொழுது வாக்குச்சாவடி செல்வம், பாருங்கள் போவோம்.

0: கட்டளைக்கு வந்துவிட்டோம் மகளே. நங்கை மகளை பிள்ளைகளை பிற குழந்தைகளை கண்ட நிலையிலே உங்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அதிகம் சிரமப்படுத்தக்கூடாது, உடலுக்கு கொடுக்கக்கூடாது. இருப்பினும் காலதாமதமாக வந்தாலும் போட்டிக்கு ஓடி வந்து விட்டீர்கள். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே
1: முடிஞ்சிடக்கூடாது. ஒரு மணி அடிச்சிட்டுன்னு சொன்னீங்க.
0: ரெண்டாவது என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் மகளே உங்களுக்கு?
1: அப்ப படம் பேரு எனக்கு டக்குனு ஞாபகம் வரல, நான் வேணா
0: எழுதுறேன்.
1: உழைப்பதில்லா உழைப்பை பெறுவதில்லா, அந்த பாட்டு
0: சிறப்பான ஒரு பாடல். எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா குதிரை வண்டிலே பாடி வருவார் பாடல். உழைப்பு
1: அண்ணன் கூட உட்காந்துருப்பாரு. அவங்க அண்ணன் கூட உட்காந்துருப்பாரு.
0: ஆமா ஆமா ஆமா, அண்ணன் சக்கரபாணி.
1: சக்கரபாணி தான் உட்காந்துருப்பாரு.
0: பத்மினி பாப்பாரு உள்ளே இருந்து இல்லையா? முடிவதற்கிடையிலே ஓடி வந்து இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடல்கள் போட்டியிலே நிற்கின்றன 5 பாடல்கள். இதோ இரண்டாவது ஒளியும் கிடைத்து விட்டது. சியாமலா வந்துவிட்டபடியே இரண்டாவது ஒளியும் கிடைத்து விட்டது. இன்னொரு ஒளிக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. மூங்கில் இலை காடுகளே, மூங்கில் காடுகளே, மூங்கில் மர காட்டினிலே, மூங்கில் தோட்டம், மூங்கில் மூங்கலிலே பாட்டு இசைக்கும் என்ற பாடல்கள் போட்டியிலே இருந்து பாடிக்கொண்டிருக்கின்றன. எங்கள் காதோரம் வந்து இனித்து செல்லும் இந்த வேளையிலே நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலுக்கு வாக்கினை தந்து தெரிவு செய்ய வாக்களித்து கொண்டு போகிறீர்கள். இரகசியமான வகையிலே அந்த வகையிலே இதுவரை 5-6 உறவினர்கள் வந்துவிட்டீர்கள். இன்னும் ஒரு ஒளி கிடைக்க இருக்கின்றது. அத்தோடு நிகழ்ச்சி எங்களுக்கு பாட்டு சவாரியை வாக்கினை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். மூன்றியல் தமிழ் வானொலி தொடர்கின்றது பாடல்கள். ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நிறம் தளத்திலே ஒழுங்காக தொடர்ந்து பாடல்களை எழுதி கொண்டு வர குறிப்பிட்ட உறவுகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து எழுதுங்கள். ஏனையோரும் உங்களால் முடிந்தவரையே பாடல்களை எழுதுங்கள். உங்களுக்கு எழுத முடியாத நேரத்திலே நீங்கள் அந்த பாடலை கேட்கவும் முடியாத நேரத்தில் மறு ஒலிபரப்பிலும் நீங்கள் கேட்கலாம். ஒரு தடவையில் இரு தடவையில் பல தடவைகள் ஒலிபரப்பாகின்றன. உங்கள் விருப்பத்தை நீங்கள் தெரிவு செய்து பாடல்கள் தரும் பொழுது நீங்கள் மட்டுமல்ல உலகளாக இருப்பவர்கள் கேட்டு அதற்கு உங்களை பற்றியே குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இந்த பாடலை கேட்டிருந்தார் அது என்று அதுக்கெல்லாம் விமர்சனங்கள் தருகின்றார்கள். ஒரு நாளைக்கு அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் நான் படிக்கின்றேன். அடுத்த நல்ல செய்தி, சர்வதேச நேயர் நிறத்தில் மூவர்கள் அந்த இங்கே கனடாவில் விடுமுறை காலம் 2 மாத விடுமுறை காலத்துக்காக இளம் சென்றிருக்கின்றார்கள். நாட்டிலிருந்து மீண்டும் விரைவில் வருவோம் என்று ஒரு எழுத்து ஒரு பதிவு தந்திருக்கின்றால் தாங்கள் நலமாக இருக்கின்றோம். அங்குள்ள காட்சிகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் எழுதி என்னோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இளவரசி வசந்தி காஞ்சனா இவர்கள் தொடர்வார்கள். சர்வதேச நேர பாடல்கள் மீண்டும் அவர்கள் தொடர்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம் பாடல்களை.

அந்த பாடல் உழைப்பதில்லா உழைப்பை பெறுவதில்லா இன்பம் என்ற அந்த பாடலை நாடோடி மன்னன் திரைப்படத்தில் என்று மகள் ஷியமலா தந்திருக்கின்றார். சாந்தி, உங்களுடைய பாடல் எதுவென்று இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை மகளே, ஞாபகப்படுத்திவிட்டேன்.

மூன்றாவது ஒளி கிடைத்துவிட்டது, மகிழ்வாக இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர நீங்கள் அளித்த வாக்குகளை பெறும் நேரம் வந்துவிட்டது. அந்த வகையில் அவர்கள் வாக்குச்சாவடியை அழைத்து எங்களை ஒளி தந்து அணைத்து நூற்று விட்டார்கள். அந்த பாடல் அவர் அழைத்து அவர் மூடிய வகையிலே வாக்குச்சாவடி மூடப்பட்டு நிகழ்ச்சி போட்டி வாக்கெடுப்பு நிறுத்தப்படுகின்றது. மகளே சாந்தி, உங்களுடைய பாடல் கிடைத்தது, உங்களுடைய பாடல் ஒலிபரப்பாகும். நாங்கள் இன்று குறைவான உறவுகள் 6 உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள், அவர்களுடைய பாடல்களை தரலாம் என்று எண்ணுகின்றேன். முதலில் வந்து இணைத்தவர் எங்கள் அன்பு ஜோஜ், அவருடைய இணைப்பு என்னால் தடைப்பட்டது, அதனால் அவர் விரும்பி கேட்ட பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ற பாடலை முதலில் ஒலிக்க வைக்கலாம் என்று எண்ணி ஒலிக்க செய்கின்றேன். அன்பு ஜோஜ், உங்களுக்கான புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே.

அற்புதமான இந்த பக்தி பாடலை ஜிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் இசை அரசரின் குரலே பாட வைத்து அந்த பாடல் மூங்கில் மரம் கொடுத்த அந்த மூங்கிலின் குழல்கள் அல்லவா, அதிலே வந்த துளைகள் அல்லவா, அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஜோர்ஜ், நீங்கள் கேட்ட பாடலாக உலகளாவ கேட்டு அதற்கு இங்கே நல்ல கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து வரும் பாடல் இரண்டாவது நேராக வந்து இணைந்த அன்பு மகளே சாந்தி, உடனே பாடல் தராது விட்டாலும் ஓடி சென்று உங்கள் பாடலை எழுதி தந்துவிட்டீர்கள். அது விடுதலை ஒன்று என்ற திரைப்படத்து பாடல் இருந்து ஒலிக்கின்றது. உன்னோடு வழி நடந்தால் என்ற பாடல் கேட்போமா?

0: இங்கதான் நான் அம்மாவை கடைசியா பார்த்தேன். இப்ப வரைக்கும் அதை நினப்பு வரப்பெல்லாம் இங்கதான் வந்து உட்காருவேன். இன்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இங்க வரப்ப எனக்காக இங்க காத்திருக்கும்னு ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் இது யாருக்கிட்டயும் சொல்லணும்னு தோணல, ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு.
1: அவங்களுக்கு ஒண்ணா இருக்காது, கண்டிப்பா ஒரு நாள் வந்துருவாங்க.

உன்னோடு நடந்தால் கல்லான காடும் பூத்துடுமே என்ற ஒரு வரி கொண்ட பாடலை விடுதலை பகுதி ஒன்று, விடுதலை ஒன்று என்ற திரைப்படத்தில் தந்தீர்கள் சாந்தி. உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு பாட்டுக்கு பாட்டு சவாரிக்கு வருவதற்கு சிக்கலான உணவை செய்து கொண்டு சிக்கலை தீர்ப்பதற்கு அதற்குரிய உபகரைகளையும் சேர்த்து மோரோடு சாப்பிட்டு பிணைந்து கொண்டிருக்கும் வேளையிலே அன்பு மகளே கஸ்தூரி, இதோ சிக்கல் இல்லாமல் நீங்கள் கேட்ட பாடல் தருகின்றேன், கேட்டு மகிழ்வோம்.

பாசமலர் திரைப்படத்திற்காக கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு மெல்லிசை மன்னர்களாக இருந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசை கொடுத்து நாங்கள் கேட்டு மகிழும் வேளையிலே அன்பு மகளே காயத்ரி நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த பாடலை கொடுக்க செல்கின்றேன். அன்பு சரவணா யாமிருக்க பயமே, நீங்கள் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து மூங்கில் மரத்தை பற்றி சில கருத்துக்களை எல்லாம் கருத்து நாங்கள் கதைத்து பேசி அதை பற்றிய சில வரலாறுகளையும் தெரிந்து கொண்டு மேலும் கூற இருக்கின்றது தான். இருப்பினும் முடிந்தளவு சுருக்கமாக நாங்கள் அதை பேசிக்கொண்டும் அந்த வகையில் உங்களுக்கு மூங்கில் மரம் என்றவுடன் மாமரத்தின் எண்ணம் வந்துவிட்டது. மாமரத்து பூவெடுத்து என்று ஊமை விழிகள் திரைப்படத்தில் திரு ஆபாவணன் ஆசிரியர் அவராலே கோர்க்கப்பட்ட அந்த பாடலுக்கு மனோஜ் கியான் இசையமைத்து கொடுக்கின்றார். எங்கே அந்த பாடலை கேட்போமா? மாமரத்து பூவெடுத்து.

சிறப்பான இந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருந்தார்கள் எஸ் என் சுரேந்தர் ஐயா அவர்களோடு பி எஸ் சசிரேகா அம்மா இருவரும். சிறப்பான அந்த பாடல் வரிகளோடு இந்த பாடலை கேட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் என்னடா பாடலை மட்டும் தந்து கொண்டிருக்கின்றார், இன்றைய தேர்தல் முடிவுகள் தரவில்லையே என்று எண்ணுகின்றீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டு இன்று தேர்தலே வந்து ஐந்து பாடல்கள் மூங்கில் இலை காடுகளே, மூங்கில் காடுகளே, மூங்கில் மரக்காட்டினிலே, மூங்கில் தோட்டம், மூங்கிலே பாட்டிசைக்கும் என்ற ஐந்து பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்து சென்ற வேளையிலே ஐந்து ஆறு உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். இந்த ஐந்து பாடல்களுக்கும் ஆறு உறவினர்கள் வாக்களித்த வேளையிலே இதிலே இரண்டாவது வரிசையில் வந்த மூங்கில் காடுகளே என்ற பாடல்களும் மூங்கலிலே பாட்டு இசைக்கும் என்ற ஐந்தாவது வரியில் என்ற இரண்டு பாடல்களும் கட்டுப்பணத்தை இழந்து தேர்தலிலிருந்து விடுபடுகின்றார்கள். ஏனைய மூன்று பாடல்களும் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றன, இடத்தை பிடித்திருக்கின்றன. அதிலே மூன்றாவது இடத்தை ஒரு பாடல் பிடித்திருக்கின்றது. அந்த பாடல் மூங்கில் தோட்டம் என்ற பாடல். இரண்டாவது இடத்தை இருவருடைய மனத்தை கவர்ந்து இரண்டாவது இடத்தை பிடிக்கின்றது மூங்கில் மர காட்டினிலே என்ற பாடல். முதலாவது இடத்தை மூன்று பேருடைய இதயத்தை கவர்ந்து இடம் பிடித்திருக்கும் பாடலாக மூன்றாவது மூன்று புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் மூங்கிலிலை காடுகளே என்ற அந்த சிறப்பான பாடல். முதலாவது இடத்தையும் மூங்கில் மர காட்டினிலே என்ற அந்த பாடல் இரண்டாவது இடத்தையும் மூங்கில் தோட்டம் என்ற மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றன. முதலாவது பாடல் முதலாவது இடத்தை பெற்ற மூங்கில் இலை காடுகளே திரை அந்த பாடலுக்கு ஜோர்ஜ், சாந்தி, ஷியாமலா மூவரும் வாக்களித்திருக்கின்றீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சிறப்படைய வைத்த நிகழ்ச்சியை சிறப்படைய வைத்து வாக்குகளை தந்து உங்கள் உங்கள் மனக்கடையிலே எதற்கு பிடிக்கும் என்று தந்திருக்கீர்கள் இந்த பாடல்கள் தெளிவாக இருக்கின்றன. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்வோம் பாடல்களை. அடுத்து வரும் பாடல் மூங்கில் என்ற மரத்திலே தான் நாங்கள் இருந்தோம், அந்த மூங்கில் இலையில் வைத்து ஒரு பாடலை கேட்கின்றார் பி எஸ் திவாகர் அவருடைய இசையிலே இந்த பாடல் ஒலிக்கப்படுகின்றது. இசை அரசி பி சுசீலாமா அவர்களின் குரலுக்காக கண்ணதாசன் ஐயா அவர்கள் காவிய கவிஞர் இசை வரி கோர்த்திருக்க காட்டு ராணி என்ற திரைப்படத்தில் ஒலிக்க இருக்கின்றது அந்த பாடல். அன்பு ஞானசேகரன், நீங்கள் தந்த பாடல் இதோ அந்த பாடல்.

உங்கள் நிலை மேலே என்ற பாடலை ஞானசேகரன் நீங்கள் கேட்டபடி அந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்ற எண்ணம் போட்டி முடிவையும் தெரிவித்துக் கொண்டிருந்தேன். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் நாடோடி மன்னன் திரைப்படுத்த பாடலாக அன்பு மகளை ஷியாமலா நீங்கள் தந்தீர்கள். அந்த பாடலை வங்க குரலோன் எங்களுடைய சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் டாக்டர் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள், எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இசை அமைத்திருக்கின்றார்கள் என்றும், இந்த பாடலை கவி லக்ஷ்மண் தாஸ் என்பவர் எழுதியிருக்கும் வேளையில் நான்

பேரை எல்லாம் கல்வி பயில செய்து, கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து, காண்பதில் தான் இன்பம் என் தோழா, காண்பதில் தான் இன்பம் என் தோழா. இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும், இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்

பாடல் சிறந்தபடியால் அவர் மன்னன், சிறப்பில்லை என்றால் அவர் நாடோடியாக இருப்பார் தானே. பொன்மனச் செல்வனின் தயாரிப்பு இயக்கத்தில் வந்த இந்த அற்புதமான ஒரு படம் நாடோடி மன்னன். இந்த பாடலை இறுதி பாடலாக தந்து உழைப்பதிலே உழைப்பது இல்லா உழைப்பை உழைப்பதனாலே இது இன்பம் தாய்நாடு சுதந்திரம் என்பதை மனதில் வைத்து கொண்டு பாடிய இனிமையான பாடல் இன்றைய இறுதி பாடலாக வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. இந்த பாடல்களை தந்து இன்று முழுமையாக கேட்டு முடிப்பதற்கு சில நிமிட நேரங்களை கூட்டிக் கொடுத்து மன்றியால் தமிழ் வானொலிக்கு முதல் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்வதற்கு வந்து இணைந்து வாக்களித்து சென்று சிறந்த பாடலை தெரிவித்திருந்த வாக்காளர்களாக ஜோர்ஜ், சாந்தி, கஸ்தூரி, சரவணன், ஞானசேகரன், ஷியாமலா இவர்களுக்கு முழுமையான நன்றியை கூறிக்கொண்டு உலகளாக இருந்து எனக்கு பாடல்களும் பாடல்களை கேட்டு அவர்களுக்கு இந்த வாக்கினை மறைந்து பல கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்த உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, உங்களுக்கும் என் வணக்கத்தை நன்றியை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். பூரணமாகின்றது இன்றைய 158வது பாட்டு சவாரி. இந்த பாட்டு சவாரியிலே இன்று சிறந்த பாடலாக மூங்கல் இலை காடுகளே என்ற பாடல் முதலாவதாகவும், இரண்டாவது இடத்தை மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் பாடலும், மூன்றாவது இடத்தை மூங்கிலே மூங்கில் தோட்டம் என்ற கடல் திரைப்படுத்த பாடலும் தெரிவித்தது அனுப்பிய அனுப்பவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, ஏனைய பாடல்களுக்கும் வர வேண்டும் என்று வர முடியாமல் இருந்து தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நானும் இணைந்து அவருடைய வருத்தத்துக்கு உதவியாக இருக்கின்றேன். அவர்களுக்கு ஆறுதலை கூறுகின்றேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் வரலாம் தானே என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி முடிந்ததும் இங்கே எல்லோரும் அனைத்து பாடல்களும் நல்ல பாடல்கள் என்று சரவணன் அவர்களும் வாழ்த்து எங்கள் தளத்தில் இருந்து எழுதியிருக்கின்றார். அதே போன்றுதான் ஏனைய உறவுகளும் எழுதியிருக்கின்றார். உலகளாக இருக்கும் உறவுகள் உங்கள் எல்லோருக்கும் உற்சாகத்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு என்னை இந்த நிகழ்வை நான் ஓய்வு இல்லாமல் சோர்வு இல்லாமல் நடாத்துவதற்கு உறுதுணையாக இருந்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு எங்கள் வானொலி பாடல்களையும் நிகழ்ச்சிகளை ஹைதராபாத் வரை எடுத்து சென்ற அன்பு மகளுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை சிறப்பான பாடலை தந்து சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு

வருகின்றேன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 17வது நாள் கதம்பத்திலே பாட்டு சவாரி 158 நிறைவுக்கு வருகின்றது. இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அன்னையுடன் தந்தையும் ஆசானும் அவர்கள் தாழ் பணிந்து என் எல்லாம் வல்ல இறைவா இருகரம் குப்பி ஓம் நமசிவா என்று உன்னையும் பணிந்து நன்றியும் வணக்கமும் கூறி அன்பு கருணை சாந்தம் அறம் மனிதநேயம் ஜீவகாரணியம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று எல்லோரும் இணைந்து உறுதி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 158. வணக்கம் நன்றியும் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றியும் கூறுவதோடு அல்லாமல் நாம் வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அது ஒரு வசதி தான். அப்பொழுது மறந்த ஞாபகங்களை நினைவூட்டுவது, அப்படி அந்த நினைவு அலைகளில், அப்படி வந்த நினைவு அலைகளில் என்ன நினைவு அலைகள் உங்களை தட்டியது?
1: அந்த ரெண்டு திருக்குறள் ஞாபகம் வந்ததுப்பா.
0: அட்டேங்கப்பா, என்ன திருக்குறள் ஐயா?
1: அதாவது உடுக்கன்
0: உடுக்கை உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கண் இடுக்கண் களைவதே நட்பு என்ற திருக்குறள் உங்களுக்கு உதவி செய்தல், மற்றவரை காப்பாற்றுதல், மற்றவர்களுக்கு உதவி செய்ய சிறப்பு. அது என்ன என்ன சந்தர்ப்பத்திலே அந்த ஞாபகம் உங்களுக்கு வந்தது, என்ன காரணத்துக்காக?
1: நட்பு இதுவரை நீடிச்சிருக்கலப்பா, அதே நினைச்சேன்.
0: மகிழ்ச்சியா. ஓ, நட்பு என்றால் உடுக்கை இழந்தவன் கைபோல் இருக்க வேண்டும். கை வந்து எங்களுடைய மானத்தை மறைப்பதற்கு உடுப்பு வைத்திருக்க கட்டியிருப்போம். அந்த ஆடை, அது ஆண் ஆடை பெண்ணாடை என்று இல்லை, எந்த ஆடை என்று இல்லை, ஆடை கட்டுவது மானத்தை மறைப்பதற்காக, அது உயிருக்கும் மேலானது. அந்த நேரத்தில் அது ஆடை மெதுவாக நழுவிவிட்டால் அது கீழே விழப்போகின்றது என்று மானத்தை மறைப்பதற்காக எங்களோட கை எப்படி ஓடி சென்று உடனடியாக எங்களோட கட்டளை இல்லாமல் சொல்லாமலே ஓடி சென்று இழுத்து தூக்கி பிடிச்சி சொல்வது, அதே போல நண்பன் இருக்க வேண்டுமாம் உதவிக்கு.
1: அந்த நட்பு கிடைச்சது மகிழ்ச்சி.
0: அப்படியா, அப்படியா, நண்பன் இருக்குங்க. சரி, அப்ப அந்த நட்பை அடிப்படையாக வைத்து இப்படி எல்லாம் திருக்குறளை கூறும் உங்களுக்கு என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: அதே பாடல் நம்ம காதல் தேசத்திலிருந்து, முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா.
0: அவர் நீங்க முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி அந்த பாடல் தானே? எந்த கட்டத்திலே இந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் வருவதற்கு ஏதாவது சந்தர்ப்பம் ஏற்பட்டதா?
1: என்று என்னுடைய நண்பன் என்னோட இருந்துட்டு என்று வேலை நிமித்தமாக வெளியூருக்கு சென்று விட்டான்.
0: பாடலாக ஆரம்ப காலத்தில் வந்த பாடல்கள் உண்டு. இந்த பாடல் சந்தன்ராஜ் அவர்கள் விரும்பி கேட்பார்கள். அந்த பாடல் நெல்லிக்கனி என்ற திரைப்படம் என்று இருக்கின்றேன். நீ ஒரு கோவில் நான் ஒரு அங்கு தெய்வம் என்ற ஒரு பாடல், நீ ஒரு கோவில் அந்த பாடல் என்று எண்ணுகிறேன். ஆனால் நட்பை பற்றி பல பாடல்கள் இருக்கின்ற, அதிலே இது முஸ்தபா முஸ்தபா மிகவும் ஒரு ஜாலியான பாட்டு தான், சிறப்பான பாடல். இப்பொழுது அவர் இந்த மேலை நாடு அரப நாடுக்கு செல்கின்றாரா இல்லை அமெரிக்க நாட்டுக்கு செல்கின்றார், எங்கே செல்கின்றார்?
1: என்னையா நம்ம நண்பர் நாகப்பன் ஊருக்கு தான் போறாரு.
0: ஓ, அப்ப கோவை மாநகரத்துக்கு செல்கிறார். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கோவை மாவட்டம் அங்கே செல். அவரை இவருக்கு தெரியுமா தெரியாது? உங்களுக்கு தான் தெறியுமா? உறவுகள் நீங்கள் ஒருவரையொரு சந்திப்பதை நீங்கள், நாங்கள் அதை எடுத்து மகிழ்கின்றோம். சகோதரர்களாக, நண்பர்களாக, தோழர்களாகின்றீர்கள் ஒவ்வொருவரும். அதிலே முதல்வர் வந்து எங்களுடைய நாகப்பன், அடுத்துக்காக எங்களுடைய கிருஷ்ணன், மகாலிங்கம் போன்ற தேடுவார். போற இடத்துல ஒரு நண்பர் இருந்துருவார்கள், எங்கள் வானொலி நண்பர். அதை சந்தித்து விட்டு வந்து எங்களுடைய சரவணன் போன்றோர் எல்லாம் சந்தித்து விட்டு வந்து பேசுவார்கள். நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அப்ப முஸ்தபா முஸ்தபா உங்களுக்கு விருப்பமான பாடலாக என்று நீங்கள் பேசியதில் நட்பு என்றதை நாங்கள் நட்பு பற்றி பேசுவோம். சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பதங்களை பேசுவீர்கள், எத்தனை சொற்களை உபயோகிக்கின்றீர்கள், ஞாபகம் இருக்கா? எண்ணிக்கணக்கு இல்லையே. ஆமா, என்னவென்றா நான் கேட்ட கேள்வி, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஆய்வுகளிலே கூறப்படுகின்றது 16,000 சொற்களை உபயோகிக்கின்றார்களாம் கிட்டத்தட்ட. அதிலும் பெண்கள் அதைவிட மேலாக பேசுகின்றார்களாம். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இப்போ நாங்கள் இருவருமே எத்தனையோ 100 பதங்களே கண்டுபிட்டோம், பேசிவிட்டோம். எத்தனை? 100, 100 மேற்பட்டதே பேச. அதனால் இந்த சொற்கள் என்பதை, மொழிகள் எல்லாவற்றுக்கும் சொற்கள் இருக்கிறது. இந்த சொற்கள் தான் உள்ள கடக்கையை வெளியே கொண்டு வருவதும் உள்ளே வாங்குவதும். கூறுங்கள், வேற என்ன கூற போகின்றீர்கள்?
1: ஒரே ஒரு திருக்குறளுக்கு மட்டும் விளக்கம் கொடுங்கப்பா.
0: என்ன ஐயா?
1: நன்றி மறப்பது நன்றன்று அன்றே மறப்பது
0: வழக்கம்
1: வேணும்ப்பா.
0: நன்றி
1: மறப்பது
0: நன்றன்
1: மறப்பது நன்று அன்றே மறப்பது நன்று.
0: அது நன்றி ஒருவர் எங்களுக்கு ஒரு உதவி செய்தால் அந்த நன்றியை உயிருள்ளவரை மறக்க கூடாது. அதே நேரம் அந்த அடுத்த வரை அன்றே மறப்பது நன்றென்று கூறுகிறீர்கள் அல்லவா, அது என்னவென்றால் சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு சொல்லி காட்டக்கூடாது. அந்த மற்றவர்கள் இல்லை நாங்கள் கொடுத்து விட்டு, அடுத்தது இன்னொருவர் எங்களுக்கு துன்புறும் வண்ணம் ஏதாவது நடந்தால் அதையும் நாங்கள் மறந்து விட வேண்டும். ஆமா சொல்லி காட்டக்கூடாது. அந்த குரல் சரியான திருத்தத்தில் வரவில்லை. சரியா என்னன்று அது எப்படி வர, என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வு உண்டாம், ஒய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று வரும். எந்த விதமான நன்றிகளை சொல்கிற உபகாரங்களை நாங்கள் மறந்தாலும் எங்களுக்காக மற்றவர்கள் செய்கின்ற நன்றி செய்கின்ற உதவியை மறப்பது நல்லதல்ல. ஒய்வே இல்லை விடுவே இல்லை. சரியா என்று பேர் இருந்தது. பூர்த்தி ஆகியிருக்கிறதா அல்லது இன்னும் விளக்கம் வேணுமோ? அந்த இரண்டா முதலில் நீங்கள் நன்றி மறப்பது நன்றென்று, அதை அன்றே மறப்பது நன்று என்று கூறப்பட்டிருக்கிறது அல்லவா. ஒருவர் எங்களுக்கு செய்கின்ற தீமைகளை அது தீமை என்று தெரியும், ஆனால் அதை நாங்கள் மனதிலே வைத்து அவர்களுக்கு எதுவும் செய்து அதை அன்றே மறந்து விட வேண்டும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் வேண்டாத ஒன்றை எங்களுக்கு செய்துவிட்டார், அவர் வேண்டும் என்று செய்தாரோ விஷமமாக செய்தாரோ வினயமாக செய்தாரோ அது அவருடையது, அது அவருக்குத்தான் அது கேடு விளையும். நாங்கள் அதை தூக்கி வைத்து எங்கள் மனதை உறுத்தி துன்பப்படுவதோடு திருப்பி அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இல்லாமல் எண்ணுவது கூடாது. ஆனால் நன்றி மறப்பது நன்றன்று, ஒருவர் எங்களுக்கு செய்கின்ற உதவியை நாங்கள் மறப்பது நன்றன்று. அதனால்தான் எங்களை பெற்ற தாயை நாங்கள் இறுதி வரைக்கும் நன்றியோடு இருக்கின்றோம் இல்லா, தாய் தந்தையர்க்கு எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரை நாங்கள் இறுதி வரைக்கும் நன்றியோடு இருக்கின்றோம் இல்லவா. அது மட்டுமல்லாமல் ஒரு நண்பன் எங்களுக்கு ஒரு உதவியை செய்தார், அல்ல இன்னொரு முகம் தெரியாத ஒருவர் எங்களுக்கு ஒரு உதவியை செய்து விட்டார். உதாரணமாக நீங்கள் ஓடி செல்லும் பொழுது ஒரு விபத்து ஏற்படுது, ஒரு வண்டி கவிழ்ந்து விழுகிறது, அதிலே உங்களுக்கு காயம் ஏற்படுகிறது, யாரும் இல்லாத இடத்துல ஒரு ரோடி வந்து முன்பின் தெரியாத ரோடி வந்து உங்களை தூக்கி உதவி செய்கின்றார். அதையெல்லாம் மறக்கக்கூடாது தானே, அதை பற்றி யாரோ விவரோ. நன்றி மறப்பது நன்றன்று நல்லதல்ல. அந்த அன்றே மறப்பதுன்றதுக்கு வேறு ஒரு இதிலே தான் வரும், இதில் தொடர்ந்து வர மாட்டாது. ஆனாலும் அன்றே மறப்பதென்றால் தீமைகளை கொடியதுகளை அன்றே மறந்துவிட வேண்டும். அடுத்தது இன்னும் ஒன்று அதுக்கு கருத்தெடுக்கலாம். நாங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியை உபகாரத்தை செய்துவிட்டால் அது அன்றே அதை விட்டுவிட வேண்டாம், அதை நினைக்கக்கூடாது. தொடர்ந்து உங்களுக்கு அப்படி செய்தேன் இது செய்தேன் நான் அவருக்கு இது செய்தேன் அது செய்தேன் என்று சொல்லக்கூடாது. அதனால் தான் இன்னொன்று வருவது வலது கை கொடுப்பதை இடது கையே அறியக்கூடாது என்றும் இருக்கின்றது. ஃபாரூக் ஃபாரூக் இருக்கின்றீர்களா? நான் மட்டும் எனக்குள்ளே பேசுகிறேனா? பதிலை காணவில்லை. நன்றி. இப்போ முஸ்தப்பா முஸ்தப்பா என்ற பாடலை தந்தவருக்கான அந்த பாடலுக்கு ஆயத்தமாகவும் அடுத்து வருகிறாள் என் அன்பு மகள் ரேவதி வருகின்றார். வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகளே. மும்பையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். பாடல் தொடரும் வேளை வருகின்றது. நிகழ்ச்சியிலே வந்து இப்பொழுது ரேவதி இணைய வருகின்றார். மீண்டும் இணைத்து பார்ப்போம். இணைந்து விட்டார். வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. கே நகர் சென்னை மாநகர். நான் நலமாக மகிழ்வாக சிறப்பாக என் உறவுகளோடு உறவாடி கொண்டு இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் மிகவும் நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: சிறப்பாக. உடல் நலம் எப்படி இருக்கின்றது மகளே? வைத்தியரோட ஆலோசனை
2: கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு.
0: ஓ, ஏன் வெப்பத்தில் சென்றீர்களா அல்லது இந்த சாரல்கள் ஏதாவது பட்டதா? என்ன கை வைத்தியம் செய்தீர்களா? வேற மாத்திரை மருந்துகள் எடுத்தீர்கள்? இதுக்கு முக்கியமாக வைட்டமின் சி, உயிர் சத்து சி உள்ள உணவுகள் பானங்கள் அருந்த வேண்டும். மஞ்சள் நிறம் உள்ள பழங்கள், தோடம்பழம் உங்களுடைய சாத்துக்குடி சிறப்பாக இருக்கும். பப்பாளி அது பழமாமா, அப்படி பல வகைகள் மஞ்சள் நிறம், அது விட்டமின் சி உள்ளது எடுத்துக்கொள்ளுங்கள். அது அது அது அது அது அது அதி மதுரமும் அருமருந்தம்மா நெல்லி. தினமும் ஒரு நெல்லிக்காய், நெல்லி தினமும் ஒரு நெல்லி உண்டு வந்தீர்கள்னா அது சர்வ ஜீவனா ஜீவ சர்வ சஞ்சீவியம்மா. சஞ்சீவி என்றது நிரந்தரமா. என்னம்மா
2: சொல் வார்த்தையும் முற்றிய நெல்லிக்கனியும் ஆரம்பத்தில் துவர்ப்பும் பிறகு இனிப்பும்.
0: அப்படி அப்ப நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு ஆரம்பத்தில் கசக்குமாமா. அப்படியா, மூத்தோர் வார்த்தை அமிர்தம் என்று நான் அறிந்திருக்கின்றேன். அமிர்தம் என்பது சாகா மருந்து, அது அமிர்தம் உண்டவர்கள் சாகாவரம் பெற்றவர்கள். அதைத்தானே போய் திருப்பார்கடலை கடைந்தெடுக்க தின்றதுக்கு அதுக்குள்ளே இந்த விஷம் பெருகி வந்தது இல்லையா? சரி, அமிர்தம் அமிர்தம் சிறப்பு தான். மூத்தோர் வார்த்தையும் முது நெல்லி பழமும் நெல்லிக்கணி முற்றிய நெல்லிக்கணி அப்படியா அப்படியா எனக்கு அப்படியா முதல்ல சுவைக்கிறது நெல்லிக்கறி முதல்ல சுவைக்கும். சுவைத்து முடிந்தா போல ஒரு சொட்டு தண்ணீர் குடித்தால் இனிக்கும். அதாவது மூத்தோர் சொல்லும் அப்படித்தான், முதலில் புரியாது சிந்தித்து பார்த்தால் புரியும். சரியா, நெல்லிக்கனியும் முதல் கடிக்கும் பொழுது கயற்பு துவர்ப்பு அறுசுவையும் அதன் உள்ளே இருக்கின்றது. அதை இறுதியாக நாங்கள் மிண்டு முழுங்கி அது உடலுக்குள்ளே போவதற்கு தண்ணீர் கொஞ்சம் குடிக்கும்போது அந்த நா வந்து இனிப்பு சுவையை தரும். அறுசுவையும் அதிலே இருக்கின்றது நெல்லியிலே. இங்கே எங்களுக்கு நெல்லி அதை அங்கிருந்து ஆய்ந்து அதை பை அதை பையிலே போட்டு பதப்படுத்தி அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக சில வேதிப்பொருட்களை போட்டு அனுப்பி இங்கு வந்து பண்டக சாலையில் இருந்து திரும்பி வியாபார நிலையத்துக்கு வந்து எங்கள் கருத்துக்கு கிடைக்க நாள் செல்லும். அதற்கிடையில் அதில் உள்ள சத்துக்கள் அழிந்துவிடும். சக்கையை தான் சாப்பிட வேண்டும். மேல நாடுகளே அப்படி இருக்கு. பாக்டீரியல்கள் தாக்காமல் அதை குளிர்ச்சி அடைய வேண்டும். வெளியிலே இருக்கின்ற பாக்டீரியாக்கள், பாக்டீரியா என்ற அந்த நுண் கிருமிகள், நல்ல கிருமியும் உண்டு, எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமியும் உண்டு. இப்பொழுது உங்களுக்கு ஜலதோஷம் வந்தது வெளியிலிருந்து உங்களுக்கு கிடைத்த பாக்டீரியாவால் தான். இட்ஸ் வைரஸ் அல்ல, பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு நுழைய முடாமல் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது குளிர்சாதன பெட்டி. அது குளிர்நிலையிலே அதுக்குள்ளே இருக்கும் பொழுது அதுக்குள்ளே புதிதாக ஒரு பாக்டீரியாக்கள் உற்பத்தியாக மாட்டாது. அதனால் தான் கூறப்படும். அதில் இருக்கின்ற சத்துக்கள் இழந்து போவது அது இயற்கையம்மா. ஒரு பழத்தை அல்லது ஒரு ஒரு ஒரு கத்தரிக்காயை அல்லது இன்னொரு பொருளை நாங்கள் அந்த உயிரோடு இருக்கும் பொழுது பறித்து வைத்து விட்டால் 25% உயிர் சத்து உடனே போய்விடும். அதன் பின்பு தேக்கி வைக்கும் வேளையிலே மீதி எல்லாம் போய் போய் போய் அது பார்க்க எங்களுக்கு அது உயிர் உள்ளது போல் தான் தெரியும். குளிர்ச்சி தண்ணியை தெளித்து தெளித்து தெளித்து தெளித்து உயிர் கொடுத்து வைத்திருப்பார்கள். சத்துக்கள் இறங்கி விடும். அதை பின்பு கொண்டு வந்து நாங்கள் சமைக்கும் பொழுது பாதி போய்விடும். தீயிலே வெப்பத்திலே
2: மிகுதியத்தான்
0: அதை உயிரோடு, அதாவது ஃப்ரெஷ் அண்ட் சொல்வார் ரோ வாக சாப்பிட்ற மாங்காய் மாம்பழம் அவையெல்லாம் இயற்கையாக பழுத்ததை நாங்கள் சாப்பிடுகிறோம். அது எங்களுக்கு மாம்பழத்திலே இருக்கு அப்படியானது. அது நாசிப்பழம் அதெல்லாம் உடனே பறித்து சாப்பிடுவது. வைத்து சாப்பிடும்போது பாருங்கள் அது பழுதடைந்து விடும். வெளியே வைத்து விட ஏன்னா பாக்டீரியாவின் தாக்கம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாக்டீரியா தாக்கம் இருக்காது. அதுக்காகத்தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்கி வந்து சமையலுக்கு உடனே சமைப்பதற்கும் உங்களுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வைத்து விட்டு மீண்டும் எடுத்து சமைக்கும் போதும் சுவையில் வித்தியாசம் இருக்குமாம்மா. நிச்சயமா. அப்போ இன்று அங்கே காலநிலை என்ன மாதிரி இருக்கு? உங்களுக்கு மழை தூறுகின்றதா அல்லது காற்று அடிக்கின்றதா?
2: வெயில் தான்.
0: சரியான வெயில் அடிக்கும் பொழுது வெப்பத்தினால் உஷ்ணத்தினாலும் ஜலதோஷம் ஏற்படலாம். அதிக உஷ்ணத்தினாலும் அந்த கிருமி அந்த கிருமிகள் வரலாம். அதற்காகத்தான் நாங்கள் நிழல் ஊட்டி கொள்வது. என்ன வெப்பத்தில் வாழக்கூடிய கிருமிகளும் இருக்கின்றது. அதிக மழை பொழிந்தாலும் அந்த அந்த கிருமிகள் அடங்கிவிடும். குளிர் என்ற ஒன்று இருக்கின்றது, அது எங்கள் நாசிக்கு போகும்பொழுது ஒவ்வாமை ஏற்பட்டுவிடும். தீய சுவாசங்கள் இருக்கின்றது. மனம் நறுமணம் விட வேறு மனம் மனம் நாங்கள் சாதாரண மனம் நாற்றம் என்று கூறுவோம். நாற்றம் என்றால் மனம். அது துர்நாற்றமாக இருந்தாலும் அது எங்களுடைய சுவாசத்துக்கு ஒவ்வாதது. அந்த துர்நாற்றத்துடன் காற்றோடு துர்நாற்ற காற்றோடு சேர்ந்து கிருமிகள் வந்து நுழையும். கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இதுக்கு நீங்கள் கை வைத்தியம் செய்த நல்லா நல்ல காற்று வீசும் வேளையிலே நீங்கள் உங்கள் சாளரம் ஜன்னலை திறந்து அதில் நின்று கொண்டு வெளியே இல்லாமல் போதில் உங்கள் ரெண்டு வலது கை இடது கை விரல்கள் சுட்டு விரலை தூக்கி ஒரு சுட்டு விரலால் இடது வலது மூக்கை அழுத்தி கொண்டு இடது மூக்கால் உள்ளே ஒரு தடவை அந்த காற்றை உள்வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஒரு ரெண்டு மூன்று செகண்ட் நாடி வைத்திருந்துட்டு மீண்டும் இடது விரலால் இடது மூக்கை பொத்தி கொண்டு இடது மூக்கால் உள்ளெடுத்த சுவாசத்தை வலது மூக்கு நாசியினால் விடுங்கள். அது உள்ளே சென்று சுத்தப்படுத்தி கொண்டு வர முடியும். மூன்று நான்கு தடவை செய்தீர்கள் என்றால் அதன் பின்பு சுகமாக இருக்கும் ஆரம்ப காலத்திலே.
2: சரியாமா?
0: அதற்கு பேர் அது உங்களுக்கு தெரியும். சாதாரணமாகவும் செய்யலாம். இது தடிமல் வந்துவிட்டது, ஜலதோஷம் வந்துவிட்டது, மூக்கடைக்குது, நாசடைக்குது என்று செய்யும் நேரத்தை விட சாதாரணமாகவும் செய்யலாம். அடுத்து அதிகாலை வேளையிலே நாங்கள் ஸ்நானம் செய்ய சென்ற இடத்திலே நான்கு ஐந்து தடவைகள் மூச்சு அடக்கி கொண்டு மூக்கை சீர வேண்டும் என்று வெளியேற்ற வேண்டும். என்ற இரவு நேரத்தில் மின்விசிறிகள் சுத்தும் வேறு காற்றுகளோடு எங்களோட நோய்க்கிருமிகள் அங்கே தங்கி நிற்கும். அவற்றை வெளியேற்றிவிட வேண்டும். அதற்காகத்தான் காலையில் அது செய்தால் வந்து விடும். அம்மா கவனமாக இருங்கள். அப்படி இல்லை என்றாலும் வைட்டமின் சி மாத்திரை வாங்கி போடுங்கள். வைட்டமின் சி நல்லது. இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் பல விடயங்கள். உங்களை கவர்ந்த விடயம் எதுவாக இருக்கலாம்? எந்த பதம் உங்களை
2: கவர்ந்திருக்கு? அதுல ஒரு பாடல் இருக்கு, அது வந்து படம் சீசாப்பா. படம் சீசா?
0: படம் சீசாவா? அதுல என்ன பாடல்?
2: பாடல் வந்து பாடல் வந்து நாடி துடிக்கீது துடிக்கீது என்னை நாடி துடிக்கீது துடிக்கீது அப்படியே
0: நாடி துடிக்கீது துடிக்கீது என்னை நாடி துடிக்கீது. அட அப்பா அப்படி அந்த பொருள்.
2: ஆமாப்பா அதுல அப்ப அருமையான பாடல் எல்லாமே நாடி நாடி நாடின்னு தேன் வரா மாதிரி.
0: நாடி எத்தனை நாடு பார்ப்போம். பாடல் வரும்பொழுது எத்தனை நாடி வருதுன்னு பாருங்க. நாடிக்கு உடனே ரெண்டு கருத்துக்கிறது. நாடி என்பது எங்களுடைய நாடி, இரத்த நாடி துடிக்குது துடிக்குது. இன்னொன்று எங்களை தேடி வருது, எங்களை தேடி வருவது நாடி விரும்பி கொண்டு வர்றது வருது நாடி வருது. அடே அப்பா நாடி நாடி சிறப்பாக இருக்கின்றது.
2: கண்ணதாசன் அவர்களோட பாடல் அப்பா
0: கேட்போம் மகளே. சிறப்பாக அடைந்தீர்கள். நேற்றைய தினம் நீங்கள் வாக்களிக்க தவறிவிட்டீர்கள். என்ன நடந்தது? நான் நீங்கள் வரவில்லைன்னா நான் நினைப்பது
2: என்னன்னா
0: இல்லையாம்மா வரவில்லை என்ற என்ன உறவுகள் வரவில்லை என்றால் நான் நினைப்பது ஒன்றே ஒன்றுதான். முதல் நலம் நலமுடன் இருக்கின்றாரா, நலக்குறைவு ஆகிவிட்டாரா, இதைத்தான் முதல் இணைப்பேன். வானொலிக்கு எப்பொழுதும் வருவீர்கள், கேட்கின்றீர்கள், எழுதுகிறீர்கள், எல்லாம் பார்க்கின்றீர்கள். அங்கே இந்த முறை தளத்திலேயும் பாடல் எழுதி இருக்கின்றீர்கள். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் மகளே. கவனம் உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளும். அப்பா சொன்ன பிள்ளைகள் கேட்க வேண்டும், பிள்ளைகள் சொல்வதையும் அப்பா அதை கேட்டதுக்கு அதுக்கு ஏதோ சொல்ல வேண்டும் தானே,
2: வாழ்த்துக்கள். அப்பா சொல்றது
0: நல்ல பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் எனக்கு கிடைத்து. இப்ப அடுத்த பிள்ளை தனிமையிலே இருந்து வாடுபவர் வரப்போகின்றார் அம்மா, நம்மட திருபுவனம், திருபுவனம் தனிமையில
2: இருக்கின்ற
0: அவரிடம் போவோம். அவ வந்து பேர குழந்தைகள் வீட்டுக்கு சென்று விட்டார், சென்று அங்க ஒண்ணு தள்ளி விட்டுன்னு
2: வந்துட்டார்.
0: அவர் இப்ப அவர் பாடலை கேட்டு தனிமையிலே அவர் இனிய தனிமையை சிறப்பு மகளே இணைந்தோம், அவர் தான் பெறுகின்றார், அவரையும் இணைத்து விடுவோம். நன்றி, மீண்டும் சந்தோம், நாளை பொக்கிசம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
2: நன்றி, வணக்கம்,
0: நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, ஐயா வணக்கம், உங்களை நினைத்து விட்டு என் தனிமையில இருக்கின்ற தனி மகாராஜன் எங்கே அழைப்பு தந்து விட்டேன், எங்கே போய்விட்டீர்கள்? சரி, மீண்டும் அழைப்பார், அழைக்கின்ற அழைக்கின்றார். வணக்கம் கிருஷ்ணா, கிருஷ்ணா வணக்கம், என்ன நடந்த கிருஷ்ணன், கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன், என்ன நடந்தது? மூன்றாவது அலை, மூன்றாவது அலை. வணக்கம் கிருஷ்ணா.
3: வணக்கம்,
0: வணக்கம்
3: ஐயா, நலமா இருக்கீங்க?
0: என்ன நாங்கள் நலமா இருக்கோம், தனிமை என்றோன்னு ஏதோ எல்லாம் பண்ணுறீங்க போல் இருக்கு, இங்க அழைக்க அழைக்க கிடைக்கிறது இல்லை உங்களுடைய அழைப்பு, என்ன நடந்தது?
3: என்ன
0: சாப்பிட்டீங்க, வீட்டு சாப்பாடா கடை சாப்பாடா நீங்கள் தயாரித்தீர்களா? என்னையா
3: இன்று வந்து இரவு சாப்பாடு வந்து ஹோட்டல்
0: தான் பார்த்தீர்களா? என் இனிய தனிமையே, தனிமை காண முடியும், நீங்கள் இங்கு அவ அங்கு, ஆனால் நீங்கள் அங்கும் அவ இங்குமாக இதயம் இருக்கும் என்று எண்ணுகிறேன் இல்லையா? அவ அங்கிருந்து என்ன சாப்பிட்டாரோ, தூங்கினாரா, அது வச்சாரா, இது எடுத்தாரா, இங்கேன்னு அவர் நினைப்பா, நீங்கள் இங்கேருந்து அந்த இவ இருந்தா அது கிடைக்கும் அது கிடைக்கும் அங்கே எப்படின்னு நீங்க நினைப்பீங்க, தடுமாறிக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை, ஏன்ன அவ அங்கே நலமாக இருப்பா, நீங்களும் இஞ்சிய நலமாக கவனமாக இருப்பீர்கள் தெரியும். அறந்து விட்டீர்கள் உணவு, உணவு அறந்து விட்டீர்களா? அப்ப இப்ப ஒரு கை, ஒரு கை ஓசையாகத்தான் இருக்கிறது வீட்டில். சரி, நிகழ்ச்சியில கேளு, ஆலயத்துக்கு செல்லவில்லையா என்று? அருகில இருக்கிற ஆலயத்துக்கு, ஆலயம் தொழுவது சாலமன் அன்று காலையும் மாலையும் கடவுளை வணங்கு என்று அறிந்திருக்கின்றோம். அதில் இந்த வேளையிலே நீங்கள் சென்று ஆலயத்தில் பிரத்யேகமாக எல்லோரையும் இணைத்து வணங்குவீர்கள் என்று எனக்கு தெரியும். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. பணி எப்படி ஆரம்பித்து விட்டதா, பணி இருக்கின்றதா, அல்லது இன்னும் ஆரம்பிக்கவில்லையா?
3: பணி நடைபெற்றிருக்கு.
0: ஓ, பணி ஆரம்பித்து விட்டது. ஓ, தனிமையில், தனிமையிலே ஒரு ராகம். சரி சரி சரி, தனிமை, தனிமை உங்களை வாட்டுகிறதா? ஏனென்றால் பொழுது போவதற்கு தானே கடமை இருக்கின்றது இல்லை, அதிலே உங்கள் நேரத்தை கவனிக்கின்றது. சில கர்மங்களை நீங்கள் வீட்டிலே அதை இதை பார்த்து, அதை அங்கே எடுத்து, இதை இங்கே எடுத்து, அனுசியா வைத்த பொருளை எடுத்து ஒரு இடத்துல வைத்து மாற்றி அடிச்சு, இப்படி எல்லாம் எப்படி எல்லாம் வரும், என்ன தடுமாற்றங்கள், எதை பார்த்தாலும் அந்த ஞாபகங்கள் வரும். அப்ப மகளோட
3: பேச,
0: அப்படியா பேசுனீங்களா? பேசாமல் விடுவாங்களா? பேசாமல் விட்டு அவங்கள எடுத்து பேசுவாங்க தானே. சரி, என்ன பாடலை கேட்கலாம் எண்ணீர்கள், என்ன விடயத்தை பற்றி பேசலாம் என்று எண்ணுகிறீர்கள்? சொல்லோடு பாடல்
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
0: அப்படியா, இப்ப தனிமை என்ற ஒரு பாடலை கேட்டால் எப்படி இருக்கும்? தனிமை என்று, தனிமை என்பதை குறிக்கக்கூடிய பாடல் உங்களுக்கு நிறைய தெரியும், அப்ப ஒரு பாடலை தரங்களே. நேரமும் சென்று கொண்டிருக்கின்றது, காரியமில்லை, நான் தருகின்றேன் அந்த பாடலை. தனிமையிலே இனிமை காண முடியுமா? இல்லை பேசுங்கள், போல பேசுங்கள், சில விட உயர பாடலும் வரும். இந்த என் இனிய தனிமையே என்ற ஒரு பாடல் இருக்கு, கட்டிருக்கலாம்.
3: புதிய பாடல் ஐயா?
0: புதிய பாடல். அதில் வந்து நாங்கள் இதுவரையிலே தனிமை என்றால் இனிமை இல்லை என்று தான் பார்த்தோம். ஆனால் இந்த பாடல் தனக்கு தனிமை தான் விருப்பம் என்று பாடுகிற கருத்தோடு வருகின்றது. இந்த பாடலே நீங்கள் தந்த பாடலின் வரிகளை பார்த்தால் தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று கேட்கின்றது. ஆனால் தனிமை இல்லை என்று தானே, அங்கே தனிமை என்ற ஒன்று இல்லை என்றது அந்த பாடலே கருத்துக்கள் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கடல் இருந்தால் அது கடல் தனியே இல்லை, அங்கே கரை இருக்கும். அந்த வரிகளை கூறுங்கள், அதில் வருகின்றது தானே. அப்போ தனிமை என்பது கொடுமை இல்லை என்று எண்ணலாம். தனிமையிலே இருந்தவர்கள் ஞானிகள் யோகிகளாக எல்லாம் வந்திருக்கிறார்கள், சித்தர்களாக வந்திருக்கிறார்கள். தனிமை தானே அவர்களுக்கு உதவி செய்தது. நீங்கள் தனிமையை விரும்புகிறீர்களா கிருஷ்ணா?
3: விருப்பம் உண்டு.
0: தேவையான நேரத்தில் உங்களுக்கென்ற தனிமையை நீங்கள், உங்களுக்கென்ற ஒரு தனிமையை நாங்கள் ஏற்படுத்துவாமல் வாழும் பொழுதும் மற்றவர்களோடு பேசும் பொழுதும் ஒரு தனிமை, அமைதியாக இருப்பது ஒரு தனிமை. எங்கள் கடமையை நாங்கள் அமைதியாக இருந்து செய்து கொண்டு, அமைதி என்று கூறுகிறீர்கள், அமைதி என்று தொட்டீர்கள் ஒரு வார்த்தை. அமைதியாக நாங்கள் அதை சென்று கொண்டு செய்து கொண்டு போகும் பொழுது அது தனிமையான நினைவோடு தான் போக போகின்றது இல்லையோ?
3: ஆமாம், தனி அமைதி இருக்கத்தான்,
0: அமைதி தேவை இல்லையா ஐயா? உணர்கிறீர்கள், தனிமை என்பது ஒரு முக்கியமானது மனித வாழ்விலே. தனிமை என்பது முக்கியமானது. எத்தனை ஆய்வாளர்கள் தனிமையிலிருந்து தான் சாதித்திருக்கின்றார்கள். அன்பால இணைந்தவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அந்த அன்பை சுமந்து சுமந்து சுமந்து அந்த தனிமையை விலகி ஓடி வந்து சேர்ந்து விடுவார்கள், இணைத்து விடும். அந்த தனிமை இன்னொருவரை இணைக்கும் வரைக்கும் தனிமை இணைத்து விட தனிமை பறந்து விடும். ஆனால் தனிமை வேண்டும் வேண்டாம் என்று எண்ணிக்கொள்ளலாம் இல்லையோ?
3: ஆமாம்.
0: சரிப்பா, இந்த தன் இப்போ நாங்கள் பேசியதை விட்டு வேறு ஏதும் வார்த்தையில் உங்களுக்கு பாடல்கள் இருந்தாலும் கேட்கலாம்.
3: அன்பை சுமந்து சுமந்து,
0: அட்ட அந்த பாடம் வந்து அன்பை விட்டு செல் பாட்டீர்கள். அன்பை சுமந்து சுமந்து அந்த பாடலாம் இங்க பாடுங்க கேட்போம்.
3: அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் இருந்து
0: என்னை வளர்த்த மாமா என்று பேர் அந்த பாடல் இல்லையா, கார்த்திக் அண்ட் சிவகுமார். நல்ல பாடல் அந்த பாடல், அன்பை சுமந்து சுமந்து. கிருஷ்ணா, நீங்கள் தனிமை இப்பொழுது உங்களை நாங்கள் விட மாட்டோம், எப்படியும் பேச வேணும், பலபடியும் பேச வேணும், தனிமையா சென்று விடுவீர்கள். பயணம் எப்படி இருந்தது?
3: நன்றாக இருந்தது.
0: சிறப்பாக இருந்தது. பயணத்தில் இருந்து கொண்டும் பேருந்தில் இருந்து எங்களோட இணைந்து கொள்வீர்கள், அது பெரும் சிறப்பு.
3: பாடல் கேட்கலாம்னு ஆசைப்பட்டிருந்தேன்.
0: என்ன பாடல்?
3: மறுநாள் தான் ஒளிபரப்பாகும் சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
0: அது நீங்கள் பேருந்தில் போகும் பொழுது உங்களால் கேட்க முடியும். இப்பொழுது பாடலத்திலிருந்து நேரம் இப்பொழுதே உங்களுக்கு 11 மணியை தொட போகணும், அதன் பின்பு இரவு நேரம் வந்துவிடும். 3-4 பாடலண்டா உடனே கொடுக்கலாம். நீண்ட பாடல்கள் கன பாடல்கள் வந்தால் அது தருவதற்கு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் எடுக்கும். அன்றுபோல் உங்களுக்கு இரவு நீண்ட நேரம் ஆகிவிடும், சிலர் கேட்க மாட்டார்கள். அடுத்த உறவுகளின் நிகழ்ச்சியும் வந்து இங்கே எங்களுக்கு எங்களுடைய அட்டவணையை பிழைத்து விடும். அதனால் தான் 2-3 பாடல், 4-5 ஆக குறைந்த ஒரு 4-5 நிகழ்ச்சியை முடித்து அந்த இதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் கூட பிடிச்சி தந்துவிடுவேன். இது இன்று வந்து இப்பொழுது 8 பாடல்கள் வந்துவிடுகிறது. 8 பாடலுக்கும் அப்படியே 40 நிமிடம் எடுக்கும். அப்போ 11:40 முடிக்க வேண்டியது உங்களுடைய 11 மணிக்கு. நாங்கள் 11:40 வரைக்கும் முடிக்கும் பொழுது தூக்கத்துக்கு செல்பவர்கள், நாளை பணிக்கு செல்பவர்கள் முன்னே தூங்க வேண்டும். குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் அது இடையூறுகள் இருக்கின்றன.
3: அது போன்ற நேரங்களில் நான் வந்து எப்படி பாடல் தேர்வு செய்வேன் என்றால், பகல் நேரம்னா அது கொஞ்சம் புதிய பாடல், இரவு நேரத்தில் கேட்குறதுனா பழைய பாடல் விரும்பி கேட்பேன். அது நல்லா இனிமையாக இருக்கும் இரவு நேரத்தில்.
0: அப்படியா? அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி வந்து மறு உரிமை பரப்புகள் இருக்கிறபடியால் ஒரு தடவை தவறவிட்டால் நேரம் இல்லாமல் இருந்தால் மறு தடவை வரும்பொழுது கேட்டுக்கொள்ளலாம்.
3: அது உண்மை தானே?
0: அது இருக்குது தானே கிருஷ்ணா?
3: கேட்டிருக்கேன்.
0: இப்பொழுது நான் இப்ப நேரம் எங்களுக்கு 1:14, உங்களுக்கு வந்து 10:44. இன்னும் 16 நிமிடத்தில் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்த நிகழ்வுக்கு கொடுத்து தொடர்ந்து போய்கொண்டிருக்க நிகழ்வுகள். ஆதலால் 8 பாடல்களை தருவதற்கு கொஞ்சம் இப்போ 4-5 பாடல்கள் ஒரு 5 நிமிடம் 4 நிமிடம் கூட எடுத்துக்கொள்ளலாம். மன்னிப்புகள் உண்டு, சலுகைகள் உண்டு, தருகிறார்கள் சந்தர்ப்பம் உண்டு, நாங்கள் நீட்டிக்கொள்ள முடியவில்லை இல்லையா? ஆனால் நீங்கள் தனிமையில இருக்கின்றீர்கள், உங்களுக்காக இந்த பாடல் இரண்டும் வந்து தனிமையா இருந்து கேட்கக்கூடிய பாடல் தானே. அப்ப அந்த பாடலை இப்ப ஒளிபரப்புனா நல்லதென்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ? எங்கள் வார்த்தைகள் எப்படியெல்லாம் செல்லாவிக்கலாம் ஐயா, அப்படியும் பேசலாம் இப்படியும் பேசலாம். வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை, எப்படி நினைக்கிறீர்களோ என்று ஒரு வார்த்தையை போட்டால் யாராவது என்ன சொல்வார், சரியப்பா கேட்டு போவோம். எனக்கு அப்படி செய்ய முடியாது. இருப்பினும் எல்லோருடைய
3: நினைப்பதெல்லாம்
0: வேறு வார்த்தைகள் பேச மாட்டோம். நீங்கள் வந்தாச்சு, பாடலை கேட்டாச்சு, எழுதியாச்சு, அந்த பாடலை ஒளிபரப்பியாச்சு, முடிஞ்சதளவு. இது நாங்கள் தொகுத்து வழங்கி உங்களோட பேசி வந்து சொல்லோடு பாடல் சொற்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்து விட்டு அதன் பின்பு உங்களுக்கு விருப்பமான பாடலை தருகிறோம். இந்த பாடலை தருகின்றோம். ஏனைய நிகழ்ச்சியும் அப்படித்தான், நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து வருபவர்களுக்கு ஒரு பாடலை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அது எந்த பாடல் என்று கேட்டு கூடுதலான நண்பர்கள் கேட்டிருந்தால் அதுக்கு ஒரு நேரத்தை எடுத்து அதை ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு வருவேன். இப்போ நேயர் விருப்பம் என்று கொடுக்கு. குறைந்த பொக்கிசம் போன்ற நிகழ்ச்சி முன்பு 3-4 பேர் தான் வருவார்கள். பொக்கிசம் முடிந்தவுடன் பாடலையும் உடனே அப்பொழுதே கொடுத்து விடுவேன். அந்த பொக்கிசம் வந்து அப்படி தான் நீண்ட ஆட்கள் கூடுதலான உறவுகள் வந்தால் கொஞ்சம் நேரம் பற்றாக்குறை இருக்கும் ஐயா, சரியா?
3: நன்றி.
0: இருப்பினும் எல்லோருடைய விருப்பத்துக்கு எல்லோரும் அதை இப்ப ஒருவருக்கு தந்தால் எல்லோருக்கும் அதை நான் செய்ய வேண்டும். அதனால்
3: தான்
0: அப்ப பொறுமையோடு இருக்க. இதிலே என்று நாங்கள் பேசிய பொறுமை, இந்த மகாத்மா காந்தியின் வெளியில வந்து பொறுமை, அமைதி, சாந்தம் எல்லாம் இருக்கிறபடியால் சகிப்புத்தன்மை வேண்டும். நீங்கள் கேட்ட பாடல் நிச்சயம் பெறும். இப்பொழுது உங்கள் பகல் வேலையிலே நீங்கள் பணிபுரியும் பொழுது கேட்டு கேட்டு அந்த பணியை செய்யலாம் இல்லையா? இப்போ நான் நீங்கள் கேட்ட சுட சுட பாடலை தந்து விட்டால் நீங்களும் சென்று தூங்கி விட்டு பேருந்து உங்களுக்கு இங்கே பாடல் இல்லாமல் போய். நல்லது. அங்கே எப்படி பிள்ளைகள், கிருஷ்ணகிரி எப்படி இருந்தது காலநிலை? அங்கே நீங்கள் குத்தாள அறிவு என்று சொல்லி மகள் கூறிவிட்டாள் அனுஷியா, குத்தாள அறிவு இருக்கிறதப்பா வியர்வை.
3: மின்விசிறி இல்லாமல் இருக்க முடியல,
0: நாங்கள் அதுவும் இல்லை இதுவும் இல்லை. இப்பொழுது 4 நான் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 5 நாள் 6வது நாளும் அப்படி இந்த வெப்பத்துக்கு தான் வாழுகிறோம். அந்த கருவிகள் இல்லாமல் இன்று இந்த நிகழ்ச்சி முடிய எனக்கு தொழில்நுட்பம் அந்த தொழிற்சாலை அவங்க இயந்திரம் வந்து சரிபார்த்து சுமைப்படுத்துபவர்கள் வருவார்கள். அவர்களை உள்ளெடுத்து நான் கொண்டு சென்று என்னுடைய அந்த இடத்தை காட்டி அதை சீர் செய்து தால் சரி வந்தால் குளிர் கிடைக்கும், இல்லை என்றால் அப்புறம் வெப்பமும் கிடைக்காமல் என்னென்ன செய்ய போகிறோமோ தெரியாது. ஒரு பெரிய பாரிய ஒரு விடயமாக மாறிவிட்டது அந்த வெப்பக்கருவி. எங்களுக்கு வெப்பக்கருவி வேலை நிறுத்தம் செய்து விட்டது, குளிரூட்டியை தர மறந்து விட்டது. அதற்கு சில உதிரி பாகங்கள் மாற்ற வேண்டும் என்றால் மாற்றப் போனால் முழுவதையும் மாற்ற வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றது என்று இப்பொழுது பேச்சுவார்த்தையிலே இருக்கின்றோம். இனி அந்த தொழில்நுட்பவியலாளர் வந்து தொட்டு பார்த்து கலட்டி பார்த்து திரும்பி பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு நேரம் எடுக்கும், எப்படியான அதை மாற்ற வேண்டும், எவ்வளவு பணம் முடியும், அதை பார்க்க வேண்டும். அது உடனடியாக செலுத்த வேண்டும், மாதம் மாதம் செலுத்த வேண்டும். அது பெருந்தொகையாக வருகின்றது போல் தெரிகின்றது. அப்போ நாங்கள் இங்கே ஓய்வூதியத்தில் வாழ்பவன் நான், பணி இப்பொழுது இல்லைத்தானே, ஓய்வூதியம் பென்ஷன். அப்போ அவற்றுக்கெல்லாம் அதுக்குள்ளே அடங்கக்கூடியதாகத்தான் பார்க்க வேண்டும். மின்விசிறியை கொண்டு வந்தால் ஒன்று இருக்கின்றது, மின்னிலை வேலை செய்யுது. அந்த காற்று குளிர்காற்றை தரமாட்டாது தானே, சும்மா ஊதிக்கொண்டிருக்கும். அதனால் நோயும் பெறும், ஜலதோஷம் பெறும். நீண்ட நேரம் அதன் உள்ள இதுங்களும் மற்றது. மகளுக்கு வந்து அந்த மின்விசிறியால் வருகின்ற காற்று ஒவ்வாமை இருக்கின்றது அளவுக்கு. அதையும் பார்க்க
3: இந்த மின்விசிறி
0: ஓலமட்டையால விசுகிற கை விசிறிக்கே நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சு விட்டு அந்த அது விசும் போகிற குளிர் வந்து எங்களுக்கு படுகின்றது. இந்த மின் விசிறி வெப்ப காற்றை தான் உள்ளே சுற்றி கொண்டிருக்கிறது. குளிர் ஊட்டி இருந்தால், ஏர் கண்டிஷனர் இருந்தால் அதை குளிர பண்ணி கொண்டிருப்பார். அந்த பகுதி எனக்கு பணிபுரியவில்லை. குளிர்காலம் வரும்பொழுது அந்த பகுதி தான் எங்களுக்கு வெப்பத்தை தருவது. ஹீட்டரும் அதன் உள்ளாலே தான், அந்த விசிறிகளாலே தான் வர வேண்டும். அந்த பகுதி பழுதடைந்து விட்டது. ஏனென்றால் கிட்டத்தட்ட இது வந்து 20 வருட வீடாகுமா, 20 வருடம் ஆகிவிட்டது. இந்த வீடு கட்டி வீடு கட்டும் பொழுது அந்த இதை பொருத்தி விடுவார்கள். அது உதிரிப்பாகம் கொஞ்சம் ஓய்வடைவது, ஓய்வெடுப்பது வழக்கம் தானே. அவர் பென்ஷன் கேட்டு விட்டார். அப்போ அவரை மீண்டும் மாற்ற வேண்டும் என்றால் பொருளை உதிரி பாகத்தை விட அதை பொருத்துவதற்கு கூலி அதிகம் இங்கே. சரியா? இப்பொழுது அந்த ஒரு உதிரி பாகம் $250 என்றால் அதை கொண்டு வந்து பொருத்துவதற்கு $500 வருகின்றது. புரிகிறதா ஐயா? சரி, அப்படி பறிச்சு விட்டால் அதுக்கு உத்தரவாதம் வேணுமே. அதற்கு உத்தரவாதம் தரும் பொழுது இது புதிதாக இருக்கும், இதோட இருக்கின்ற அடுத்த கருவிகளும் அடிக்கடி இப்பொழுதாக பார்க்கும். அப்போ அவர்கள் இன்னொரு ஆலோசனை கூறுகிறார், அதை முட்டாக மாற்றி விட்டால். முட்டாக மாற்றுவதென்றால் கிட்டத்தட்ட $5,000 வேண்டும். அது பார்க்க குளிருக்கும் வெப்பத்துக்கே இருக்கலாம் பொறுத்து. $500 என்றால் யோசித்து பாருங்க, சாதாரணமானது அல்ல. ஆனாலும் எங்களுக்கு அது வேண்டியது, செய்ய வேண்டியது செய்யத்தானே வேண்டும். ஆனால் இப்படி ஆலோசனைகள் முதலங்களோட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அந்த அங்கிருந்து தொழில்நுட்பவியலாளர்கள் வர இருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிட நேரத்திலே வந்து அதை திறந்து பார்த்து பரீட்சித்து பார்ப்பார்கள், எது பிழை, எது மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது. இப்பொழுது எல்லாத்தையும் நிறுத்தி வைத்திருந்து நாங்கள் சாளரங்களை திறந்து விட்டு வெளிக்காற்றை உள்ளே எடுக்க பார்க்குறோம். இப்போ வெளியே வெப்பம் 26 வகைக்கு வந்துவிட்டால் அந்த வெப்பம் உள்ளே வர பார்க்கிறது. அதை அதில் பார்க்க பூட்டி விட்டு திரைச்சீலைகளை மறைத்து விட்டு இந்த சாதாரண கூரை மின் விசிறி, சீலிங் ஃபேன், கூரை முன் விசிறி மின் விசிறி, அதை மெதுவாக உடப்பட்டிருக்கின்றேன். கலையாத்துக்குள்ளே அதுக்கும் இல்லை, கலையாத்துக்குள்ளே அந்த விசிறி பாவிக்க முடியாது. இதுக்கு குளிரூட்டி தான் தேவை, இல்லை என்றால் கணனிகள் மீண்டும் பேர்ந்து குளறுபடி ஆகிவிடும். கவனமாக இருங்க.
3: நானும் அனுஷா வந்து கேரளாவுக்கு போயிருந்தோம்.
0: அப்பா எப்படி இருந்திருக்கும் அந்த இதுக்கு?
3: சபரிமலை பயணம்.
0: அப்ப வெப்பம் எப்படி இருந்தது?
3: அப்ப போகும்போது சுருளி அருவி, தேனி மாவட்டத்துல சுருளி அருவி ஒண்ணு இருக்கு ஐயா, குளிக்க நல்லா ஜாலியா இருக்குன்னு நினைச்சு ஆசைப்பட்டு போனோம். நாங்க போன நேரம் மூடப்பட்டு இருந்தது.
0: இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வேற ஏதாவது பாடல் ஞாபகத்துக்கு வருகிறதா?
3: கோடி அருவி கொட்டுதே உன்னாலே,
0: அந்த பாடல் வந்து விட்டதா? சரி, அந்த பாடலே இந்த அப்ப அந்த ஒருத்தன் பாடலே கேட்போம் என்ன. சும்மா அன்பை சுமந்து சுமந்து தனிமையில இனிமேல் காண முடியுமா, கோடி அருவி கொட்டுதே உண்மையிலே என்ற பாடல். அந்த பாடல் இது அண்மையிலே வந்த பாடலா இல்லை பழைய பாடலா? அநேகமா இந்த பாடல் எங்களுடைய சந்தன் ராஜ் கேப்பார் அடிக்கடி கோடி அருவி கொட்டுதே. கோடி அருவியா கோடை அருவியா? அப்படியா, கோடி என்பதுக்கு அர்த்தம் எண்ணிக்கை இருக்கின்றது. கோடி எங்கள் வீட்டு கோடி, கட்டிடத்தின் கோடி என்றெல்லாம் பெறுகின்றது. எப்படி ஒரு பொருள், ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்கின்றது, பல பொருள் இருக்குது. சரி, உங்களுக்கு கோடி அருவி கொட்டுது என்னையா?
3: அதே போல தேனியில சுருளி அருவி குளிக்க முடியல.
0: என்ன காரணம்?
3: குற்றாலத்துக்கு
0: குளிர்மையா கூட
3: தண்ணி இல்லை,
0: ஓ தண்ணீர் இல்ல,
3: அங்கேயும் வெயில் தானே.
0: ஓ வறட்சி.
3: திருக்குறளம் வந்து அங்கேயும் அருவியில குளிக்க முடியல.
0: ஆமா ஆமா, உலக செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உலகம் பூராவும் வெப்பம் அதிகரித்து நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது என்று. அருவிகளில் கூட தண்ணீர் இல்லாத அளவுக்கு வறட்சி ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே
3: ஒரே சரியா
0: என்னையா
3: குளிக்க முடியாத அளவுக்கு வருது.
0: ஆமா ஆமாம், தண்ணீர் தட்டுப்பாடு பெறப்போகின்றது, நீர் நீர்த்தேக்கம் எல்லாம் வற்றி கொண்டு போகின்றது என்றெல்லாம் பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ இதெல்லாம் கூறுகிறார்கள். இன்னும் 2 வருடத்தில் முற்றாக தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு பசுமை எல்லாம் இழந்து உணவுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்படும் என்று ஒரு செய்தி பரவுகின்றது. இந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை.
3: எங்க காலம் ஓடிதான்,
0: சரி
3: காலத்துலதான்,
0: வருங்காலத்தில் தானே எங்களோட காலம் ஓடி போனா எங்களுக்கு இல்லை தானே, நாங்கள் தப்பி நாங்கள் தப்பி விட்டோம் தானே என்ன கூடாது. எது வருங்கால சந்ததிகளும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஏதாவது எங்களால் முடிந்த வேண்டும் மரக்கன்றுகளை நாட்ட வேண்டும், அப்படி எதுவும் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். எப்படி இது எவ்வளவுக்கு சாத்தியமாக வருகின்றதோ தெரியவில்லை. நல்லது,
3: ஒன்றும்
0: பண்ண முடியாது, எங்கள் கருத்தில் எதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் அதை செய்யாமல் இருந்தால் அப்படி என்றே நாங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். நன்மை செய்ய பிறந்த நீ அதை செய்ய முடியாது விட்டால் தீமையாவது செய்யாது இரு என்றுதான் அறிவுரை கூறுகின்றது. தனிமையில் இருக்கும் உங்களோடு சில நீண்ட நேரம் உரையாடினோம், மீண்டும் சந்திக்கலாம் நாளை பொக்கிஷத்தில் என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். அப்படி சொல்லக்கூடாது, முடிந்தால் கண்டிப்பாக என்று கூற வேண்டாம். நீங்கள் வருவீர்கள், சந்தர்ப்பம் இருக்கின்றது, முடிந்தால் வர வேண்டியதுதான். இறைவன் அதுவரைக்கும் எங்களுக்கு
3: கடுமையான போட்டி சென்ற வாரம்
0: எதுக்கு
3: பெற முடியவில்லை.
0: ஓ அது உங்களுக்கு
3: நாகப்பன்னு?
0: ஆமாம் அப்படித்தான் இருக்கணும். அப்பதான் போட்டி என்பது அப்படித்தானே, தனி ஒருத்தர் ஓடுவது போட்டி இல்லை, பல பேரோட ஓடி சேர்வதுதான் போட்டி.
3: ஆமாம்,
0: நல்லது. நன்றி கிருஷ்ணா, தனிமையை போக்குங்கள், மகிழ்வாக இருங்கள், சிறப்பாக இருங்கள். எத்தனை நாளைக்கு உங்கள் தனிமை? 10 நாள்,
3: 5 நாள்,
0: 5 நாள் தானே, பாதி இப்போ 1 நாள் போய்விட்டது, தூங்க போய்விடுவீர்கள். தூங்கி எழுந்தால் 1 நாள் கடந்துவிடும், இன்னும் 4 நாள். வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு, மகிழ்வோடு பாதுகாப்பாக இருங்கள், சந்திப்போம்.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலை கேட்கும் சொல்லோடு பாடல் நிகழ்வு கதம்பத்திலே ஒலித்தவர்களிலே முதல் நேயராக கஸ்தூரி வந்திருந்தார். அவரை தொடர்ந்து அன்பு சரவணன், து ஆர் தேவா, மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், தானாக வந்த சந்தனம் நாகப்பன், அவரை தொடர்ந்து குளப்படை சிங்கம் அன்பு ஃபாரூக், அன்பு மகள் ரேவதி மற்றும் அன்புக்குரியவர் கிருஷ்ணன், மானங்காத்த கிருஷ்ணன் என்று பெயர் பெற்றவர். இவர்கள் வந்து இணைந்து பல சொற்களை நாங்கள் எங்களை அறியாமல் பேசிக்கொண்டிருப்போம். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு பதத்தை நாங்கள் எடுத்தால் அதில் பல பாடல்கள் இருக்கின்றதை அறிகிறோம். அதிலே ஒரு பாடலை கேட்போம் என்று எண்ணி உங்களுக்கு அதை பதிவு செய்துவிட்டு அந்த பாடலை உடனடியாக தருவதற்கு முடியாத காரணத்தை இப்பொழுது கிருஷ்ணாவோடு பேசும்பொழுது புரிய வைத்தேன். ஆனால் நீங்கள் தூங்கி எழுந்து எங்களுடைய பாடல் ஒன்று அங்கே இருக்கின்றது, அது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போலே நேர் நேரத்துக்கு முன்பு அதோடு இணைந்து இந்த பாடல் வரும் உங்களுக்கு. சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அந்த பாடலை தருவேன் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். நேரம் 1:28 எங்களுக்கு காட்டுகின்றது. இன்னும் 2 அடுத்த நிகழ்வு நுழைந்து விடும் அல்லவா? அதனால் தொடர்ந்து இந்த கதம்பம் இழுத்து கொண்டு போகின்றது, நேரத்தை முழுங்குகின்றது என்ற குறைபாடுகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் சரியான நேரத்துக்கு முடிப்பாது விட்டால் 1 முந்தி பிந்தி முடிப்பதில் மன்னிப்புகள் உண்டு என்று கூறிக்கொண்டு இன்று 2026 8 4 நாளுக்கு வந்துவிட்டோம். நேற்று தான் மாதம் பிறந்தேன்னு பார்த்தா 4 வந்து விட்டோம். செவ்வாய்க்கிழமை 3rd புனித நாளில் எல்லோரும் விரதங்கள் அனுபவித்து ஆலய தரிசனங்களை செய்து ஆன்மீகத்தில் வாழ்வு சிறக்க வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கும் போலே எல்லோருக்கும் வாழ்வு சிறக்க வேண்டுமென்று நானும் கூறிக்கொண்டு அம்பாளை வேண்டிக் கொண்டு உங்களுடைய பாடல்கள் அத்தனையும் தருவேன் என்று சொல்லி என்னுடைய நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். முடிவுக்கு கொண்டு வரும் வேளையில் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த அன்பு தமிழ் தாய்க்கும் இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாயிருக்கும் நாங்கள் ஓம் நமசிவாயோ என்று மந்திரத்தை கூறும் எல்லாம் வல்ல ஈசனுக்கும் என் அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் வல்லவாம்பாள் சமேதராக இருக்கும் கைலாயநாதர் அவருடைய திருவிழா காட்சிகளை நான் நேரில் சென்று பார்க்க முடியாது, இருந்தாலும் தொலைக்காட்சிகளிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர் கருணையோடு மீண்டும் நன்றி கூறி அவர்கள் தாழ் பணிந்து கொண்டு என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து நானும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே இறைவனிடம் மீண்டும் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து நாங்கள் வாழ்வோம், நல்லன நடக்க வேண்டும், வல்லமை தர வேண்டும் இறைவாக என்று இறைஞ்சி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். சொல்லோடு பாடல் நிறைவு பெறுகிறது. விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக, அன்புடன், மகிழ்வோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் உறவுகளே, மூன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மூன்றியால் தமிழ் வானொலியில் இப்பொழுது நேரம் சரியாக 11:35. 2026 ஆண்டு 8வது மாதம் 6வது நாள் வியாழக்கிழமை, இளமணி திருநாடு, இந்தியா போன்ற நாடுகள், தென்னகம் போன்ற நாடுகளிலே நேரம் இப்பொழுது இரவு நேரமாக 9:05 என்று காட்டுகின்றது. இப்பொழுது 6 நிமிடத்தை தொட்டுவிட்டது. உலகமெல்லாம் காணப்படும் தட்பவெட்ப நிலையின் படி நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இரவும் பகலுமாக இருக்கும் இனிமையான இந்த வேளையில் நான் இணைந்த வேளை நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல பதிலை பெறுவதற்கு அந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த எல்லாம் வல்ல அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மேலாக இவற்றையெல்லாம் எனக்களித்து வாழ வைத்த தெய்வம் இறைவன் என்று நாங்கள் கூறப்படுவது ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி இவர்களின் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி கொள்வதோடு என் அன்பு உறவுகளே, உலகளாக இருக்கும் முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 6வது நாள் வியாழக்கிழமை வரும் கதம்பத்திலே, இன்றைய கதம்பத்திலே நாங்கள் எதை காண இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும்.

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக,
1: உனக்காக நான் என்ற தலைப்பிலே நிகழும் இந்த நிகழ்வுக்கு இடையொலியாக இசை ஒலியாக இந்த ஒலியை நாங்கள் ஒலிப்பது உண்டு. உனக்காக நான் என்ற பாடலை கேட்கின்றோம். உனக்காக எல்லாம் உனக்காக என்று கூறும் வகையிலே நேற்றைய தினம் பொக்கிஷத்தில் வந்த வேளையில் அந்த உனக்காக நான் என்பதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தேன். அன்பு உறவுகளே, எங்கள் நீண்ட கால உறவு, எங்கள் அபிமானத்துக்குரியவர் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தில் நாங்களெல்லாம் நேரே சென்று கரம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் தளத்தின் வழியே எல்லோரும் நேரொலியில் வந்த நாகப்பன், மகாலிங்கம், விஜயராகவன், சரவணன், ரேவதி, கிருஷ்ணன் ஆகியோர் நேரொலியிலும் அவருக்கு கரம் கொடுத்து துன்பத்திலிருந்து மீள முடியாத விட்டாலும் ஒரு உதவியாக அவருக்கு மனத்துணிவு ஏற்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே தளத்திலே பார்த்தேன் ஷியாமலா, சாந்தி, எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார், அது மட்டுமில்லாமல் எங்களுடைய மூத்த உறவு கணபதி அவர்கள், அது மட்டுமில்லாமல் எங்களுடைய ஞானசேகரன், ராமன், தேவா மற்றும் சிலுவை சந்தன்ராஜ், ஜோர்ஜ், ராஜ்குமார், மஞ்சுளா, சிவரஞ்சினி, பிரபு, கண்ணன், ஈழமணி திருநாட்டிலிருந்து அருள் போன்றோர் தங்களுடைய அன்பு வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் எழுதி அவருக்கு ஆறுதலை அளித்து கொண்டிருந்தார்கள். இதுதான் உனக்காக நான். இவ்வளவு தூரம் அதேபோல நாங்களும் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள், நண்பர்கள், கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள் என்ற எல்லோரையும் இணைத்து அவருக்கு நாங்கள் இருக்கின்றோம், கவலைப்படாதீர்கள் என்று கூறினோம், வருந்தாதீர்கள் என்று கூறினோம். அதிலே ஒரு இடத்திலே சாந்தி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இவ்வளவு நீங்கள் அடுத்தவர்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டியவர்கள், தைரியமாக இருங்கள், அப்படியெல்லாம் தைரியம் ஊட்டுகின்றார்கள். இந்த மனத்தைரியம் கடையில் வாங்க முடியாது, நாங்களாக உற்பத்தியாக்க முடியாது. உறவினர்கள், நண்பர்களின் கரங்கோர்த்தி இந்த வார்த்தைகளை கூறும்பொழுதுதான் அவருக்கு ஆறுதலாக இருக்கும். இவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு அவர் எங்களுக்கு நன்றி பகிர்ந்து எழுதியிருந்தார். அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், ஓரளவு அவருக்கு மனம் தேறுதல் அடைந்திருக்கும்.

வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறி வைத்திருக்கின்றார்கள். இது நாலு பேருக்கு மேலாக எத்தனை ஆயிரம் பேர், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்கள், அயலவர்கள், அந்த பள்ளிவாசலை சேர்ந்தவர்கள், மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று ஏகோபித்த மக்கள், அவருக்கு இதுதான் வாழ்க்கையில் தேவையானது. நாங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்று எண்ணுவதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதை மனதில் கொண்டுதான் வாழ்க்கையில் ஏற்படும் அவர் நெல்சன் மண்டலே அவர்கள் உலகத் தலைவர்களுள் ஒருவர் எத்தனை துன்பங்களை அனுபவித்தார் ஒரு இடத்திலே அவருடைய புத்தகத்திலே கூறியிருக்கின்றார். லைஃப் இஸ் சேலஞ்சஸ், ஃபேஸ் இட் என்று தான் கூறுகின்றார். வாழ்க்கை என்பது போராட்டமானது, அதை நீ முகம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார். உண்மைதான், பெரும் துன்பங்கள் அத்தனையையும் நாங்கள் தாங்கத்தான் வேண்டும். இந்த கர்ம வினை என்பது நாங்கள் சுமந்து வந்த சுமையை இறக்கி வைப்பது தான் துன்பம். அனுபவிக்கும் இன்பமல்ல அறம், அனுபவிக்கும் இன்பமல்ல கர்ம வினை. கர்மா என்பது துன்பத்தை அனுபவிக்கும் வேளையிலே நாங்கள் சுமந்து வந்த அந்த பழி சுமைகளையெல்லாம், பாவங்களையெல்லாம் இறக்கி வைத்து கொண்டிருக்கின்றோம். இறைவனங்களை குறைத்து வைப்பதற்காக இப்படியானதை தருகின்றார் என்று எண்ணிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடன் மீண்டும் முதல் கண் வணங்கி அவர்களிடம் ஜெகபிரசாதிக்கு அவர்களுக்கு ஆறுதல் கூற எண்ணும் இந்த வேளையிலே அவர் தன்னுடைய கடமையிலே தவறாமல் இந்த நேரத்திலும் உனக்காக நான் நிகழ்வு வரப்போகின்றது என்று நான் ஒலி கொடுத்த உடனேயே இங்கே படம் வரைந்து எழுதி அனுப்பியிருக்கின்றார். வெள்ளவரையும் பாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அந்த வேளையிலே இன்று என்னை துயில் அனுப்பி வைத்த நண்பர் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர் கூட வானொலி சிந்தனையோடு இருக்கின்றார் என்பதை நான் உணரக்கூடியதாக இருந்து அவருடைய காலை அழைப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வருவதற்கு முன்பே நான் ஒரு சின்னம் ஒரு மலர் போட்டவுடன் மகள் ஷியாமலா ஆயத்தமாக இருப்பதை எண்ணிக்கொண்டு அவரும் அதற்குடனே பதில் தந்திருந்தார். இப்பொழுது அன்பு ஜெகபிரசாதிக்கு அவர்கள் எங்கள் எல்லோருக்குமாக தங்களின் ஆறுதலான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி ஐயா என்று எழுதியிருக்கின்றார். நன்றி வார்த்தைகளால் கூறுவதற்கு மட்டுமல்ல, நாங்கள் நன்றியை எதிர்பார்த்ததில்லை. இது ஆன்மீகம், மனித நேயம், அறம் என்று நான் கூறினேன் அல்லவா. உடுக்கை இணந்தவன் கைபோல் ஆங்கன் இடுக்கன் களைவதே நட்பு. இது நட்புக்கும் மேலான உறவு. நீங்கள்தான் நாங்கள், எங்களோடு தான் இருக்கின்றீர்கள். இங்கே ஒவ்வொருத்தரும் என்னோடு பேசும் பொழுதும் உங்களுக்காக என்னோடு எடுத்து பேசுகிறார்கள் ஒவ்வொருத்தர். ஏனால் உங்களோடு நேரடி தொடர்புகளுக்கு இந்த வேளை சந்தர்ப்பம் சரியில்லை, எடுக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு. அதனால் என் தந்தையார் எனக்கு எப்பொழுதும் கூறுவார், மலையே வருவது தலையே சுமது. இவ்வளவு சுமைகள் பாரங்கள் வந்தாலும் இந்த தலைதானே சுமக்க வேண்டும். அதுபோல்தான் இப்பொழுது மனம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் கூறிக்கொண்டு, நீங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் இதை பேசி உங்களை துன்பப்படுத்த விரும்பவில்லை, அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் நீங்கள் விரைவாக என்று எண்ணி எல்லாம் வல்ல இறைவனிடம் உங்களுக்கு மன தைரியத்தையும் உண்மையையும், உண்மை நிறை வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் அறிய வைக்க வேண்டும். நீங்கள் தளம்பக்கூடாது என்று மேலும் தைரியம் கொடுக்கின்றோம். அன்பு சகோதரி நான் உறவுகளே, என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிமடுத்திருந்ததை எண்ணி கலங்குகின்றேன். இப்பொழுதுதான் உறவுகள் வர இருக்கின்றீர்கள். உனக்காக நான் நிகழ்வே நாங்கள் நிகழ்ந்து கொண்டு நிகழ இருக்கின்றது. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். உனக்காக நான் நிகழ்விலே நீங்கள் விரும்பிய பாடல்களை கொண்டு வாருங்கள். அது எதற்காக என்பதையும் நினைத்து கொண்டு வந்தீர்கள். அது யாருக்காகவும் இருக்கலாம், எதற்காகவும் இருக்கலாம். எங்கே நாங்கள் அதை ஒரு நேர் நேரமாகத்தான் கருதி கொண்டு அதை உனக்காக நான் என்று எண்ணி அதற்குரிய அமையக்கூடிய கருத்தமையக்கூடிய பாடல்களை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு முதலாவது நேயராக வருவரை அழைப்போம். இங்கே விஜயராகவன் அவர்களும் இருக்கின்றேன், காஸ்தூரி தான்களும் இருக்கின்றோம். வணக்கம் கூறி எழுதியிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். எங்கே அழையுங்கள். 6 4 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு வாருங்கள், இணைவோம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அரசடிகம் சரவணன்.
0: நாம் இருக்க பயமேன் வணக்கம் சரவணன். நெய்வேலி அரசடி குப்பத்திலிருந்து இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றது முருகையர் தமிழ் வானொலி. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நல்ல வெயில் இருக்கின்றது. குறுங்கள்
1: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம். இப்போ சிறு சிறு சிறு தூறல்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு பார்த்தீங்கன்னா கரகாட்டம் அம்பாள் வீதி உலா நடைபெறும் வேளையில் மழை.
0: நான் கேட்டேன், நீங்கள் பேசும் பொழுது அங்கிருந்து தான் பேசினீர்கள், அதை கேட்டேன். அதிகாலை எங்களுடைய அதிகாலையிலே சிறப்பாக இருந்தது. அந்த நேரம் மழை தூறல் புலவில்லையா?
1: இல்லை இல்லை, இப்பதான்
0: முடிவடைந்து முடிவடைந்து விட்டதா?
1: இல்லை இல்லை, இனிமே தான் விடிய விடிய சாமி அந்த அம்பாள் ஊர்வலம்
0: அதற்கு உங்களை எல்லாம் பொப்பத்தில் போகாமல் கொஞ்சம் மழை தூறல் தந்து கொஞ்சம் குளிர பண்ணி இருக்கின்றார்.
1: கொஞ்சம் மழை பெய்து கொஞ்சம் நிறுத்திட்டுதான் நல்லா இருக்கும்.
0: ஆமாம், நிறுத்த நிறுத்தப்படுங்க. அது மாறி அல்லவா, மாறி அல்லவா, மாரியினுடைய திருவிழா அல்லவா? அந்த நேரத்தில் மாறி தன்னுடைய கருணையை பொழிய வேண்டும். அதுதான் அந்த மழை. எங்களுக்கும் இன்று காலை மழை தூற்றல். நான் அதிகாலை வந்து இன்றைய காலை அங்காடிக்கு செல்ல வேண்டும் என்று மகள் கூறியதால் விரைவாக சென்று வருவோம் என்று ஓடி சென்று நான் அங்காடிக்குள் உள்ளிடும் போது நல்ல வெப்பமாக இருந்தது. அங்காடிக்குள் வெளியே வரும்பொழுது மழை பொழிந்து விட்டு விட்டிருந்தது. அப்படி வருவதும் போவதும் இனி எங்களுடைய காலநிலை தாமதித்து கொண்டு தான் போகணும். இப்பொழுது நாங்கள் 25 பாகை செல்சியஸில் இருக்கிறோம். நீங்கள் 28 வரை செல்லலாம், அதன் பின்பு 19 வரும். உங்களுக்கு இப்பொழுது எத்தனை பாகையில் இருக்கின்ற? கிட்டத்தட்ட 31-32 இருக்கின்றீர்களா?
1: 30-க்கும் குறைவாக தான் இருக்கும்.
0: மழை பெய்யப்படியால் இல்லை, சில சமயம் ஐயா 31 வெப்பம் இருக்கும், மழையும் வந்து குறைத்து கொண்டு போகும். சிறப்பு சிறப்பு என்று எங்களுக்கு 14 மணி நேரம் தோடு இணைந்து சில வினாடிகள் பகல் வழியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இப்பொழுது தேய்பிறை காலம். வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் அந்த காளாஞ்சி என்பதை பற்றி நீங்கள் உங்கள் அருகில் இருந்த நண்பர்களோடு உரையாடினீர்களா?
1: அதை கேட்கும் அவருக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படின்னு கேட்டால் அவங்க தென் மாவட்டங்கள், தென் மாவட்டம் சாயல்குடி ராமநாதபுரம் மாவட்டம் அவங்க அந்த ஊருக்காரங்க. அவங்க ஊர்ல அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அந்த ஊர்ல எங்க பகுதியில் தெரியாது. தெரியாது அவங்களுக்கு தெரியும். அது காலாஞ்சின்னு சொன்னா தெரியும்னு
0: சொன்னாங்க. அப்ப நான் சரியா தான் சொல்லி இருக்கோம். உங்களோட புது பொக்கிஷன் சரியாகத்தான் நடைபெறுகின்றது இல்லையா? சரி, இப்பொழுது எங்க ஆலயத்தில் இருக்கின்றீர்களா, வீட்டில் இருக்கின்றீர்களா?
1: வீட்டுலதான் இருக்கா. மழை சிறு தூறல் கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டு திருவிழா இது. 32 ஆண்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. என்னால அங்க அந்த திருவிழாவுக்கு நானும் ஊர்ல இருந்தாலும் அந்த கோயில் ஆலயத்துக்கு செல்ல முடியாது
0: என்னால.
1: ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த திருவிழாவுக்கு அந்த துணி அந்த ஆடைகள்
0: ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இந்த ஆண்டு எனக்கு அதிகமா வேலை இல்ல. சரி, அதனால நான்
0: அதுவும் ஆலய தொண்டுதான். சிறப்பு சிறப்பு சிறப்பு. மக்கள் கூட்டம் திரண்டு இருக்கின்றதவா?
1: மக்கள் கூட்டம் தான் இருந்தது.
0: வெளியிடங்களிலும் இருந்தும் வருவார்களா பக்தர்கள்?
1: இல்லை, உள்ளூர் மக்கள். அப்புறம் உறவினர் வருவாங்க. அப்புறம் இங்கிருந்து எங்க ஊர்ல இருந்து வெளியூருக்கு ஒரு பெண் வந்து திருமணம் முடித்து செல்றாங்கன்னா அவங்களாம் வருவாங்க.
0: அங்க என்னென்ன ஊர்வலங்கள், என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும்? காபடிகள் அப்படி கரகாட்டங்கள் போன்ற நடைபெறுமா அல்லது பொங்கல்?
1: இல்ல, இன்று இரவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாலை 3 மணி அளவில் நாங்க உங்களிடம் பேசும்போதெல்லாம் அந்த சாகை வார்த்தல்னு சொல்லிட்டு அந்த அம்மனுக்கு கூழ் சாகை வார்த்தல் நடந்தது.
0: அப்பதான்
1: முடிஞ்சது. இப்ப இரவு வந்து கரகாட்டம். அப்புறம் நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னிசை கச்சேரி. நாளை மறுதினம் பாத்தீங்கன்னா அந்த தாலாட்டுன்னு சொல்லிட்டு அந்த அம்மனுடைய
0: அம்மனை தாலாட்டுவது. தாலாட்டு வைபவம் முடிந்த பின்பு பெரும் மழை ஒன்று வரும் அநேகமாக. அன்னையை குளிர வைத்து அன்னையின் மனம் குளிர்ந்து அவன் கருணை பெருகி அவனுடைய கடாட்சமாக மழையை பொழியும் அங்கே. நல்லது சரவணா என்று அம்மனோடு இருந்து அருள் பெற்று அம்மனுடைய அருளை எங்களுக்கும் பாதிக்க செய்கிறேன், நினைக்க வைக்கின்றீர்கள், வாழ்த்துக் கொள்ளுங்களுக்கு. அப்போ இந்த பகலில் இன்று இந்த விழாக்களையும் என்னோடு பேசியதையும் பற்றி இந்த பாடலை கேட்கலாம் என்று எண்ணியிருந்தீர்கள்.
1: இந்த நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் சம்பந்தமாக நிறைய பேசின்றோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிபராசக்தி படத்தில் அந்த ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்ச
0: வாடியம்மா தாடி ஆளாக்கு ஆளாக்கு ஆளாக்கு ஆளாக்கு என்ற பதம் வரும் அதிலே. சுருளிராஜன் சேர்ந்து நடிப்பார். ஆத்தாளி மாரியம்மா சோறு ஆக்கி ஒரு ஆளாக்கு சோறு ஆடி உண்டு போக சொல்லி அழைப்பது போன்ற ஒரு தாலாட்டு பாடல் அது. அது தாலாட்டோடு சேர்ந்ததில் பாராட்டாக வேண்டுதல் என்னும் கூற முடியாது நல்லது ஒரு பாடல் அந்த தெம்மாங்கிசியோடு கலந்த பாடல். ஆளாக்கு என்று அதில் கூறப்போ அது புரிகிறதா என்ன ஒன்று ஆளாக்கு என்று மனிதனாக்கி விடு என்று நாளைக்கு ஆளாகி எப்படி இடம் வரும் இல்லை இல்லை ஆளாக்கு என்பது ஒரு ஏவல் சொல்லாக தமிழுக்குள்ளே வரும் ஆளாக்கு. ஆனா அது வந்து எல்லா வித்தியாசமாக இருக்கும் இந்த ஆளாக்கும் அந்த ஆளாக்கு சிறப்பு கண்டுபிடிக்கிறீங்க ஒரு கட்டிக்காரன். அப்ப எங்களை எல்லோருக்குமாக மாரியம்மனை எண்ணி ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள் நீங்கள் அப்படித்தானே?
1: ஆமாம். வந்து இந்த செய்தி இந்த உலகளாவிய மக்களிடம் எங்கள் ஊரில் நடக்கும் இந்த திருவிழா உலகளாவிய மக்களிடம் கொண்டு சென்று சேர்ந்திருக்கிறது. இந்த விடயம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள மக்களுக்கு தெரியாது. அது இந்த எங்கள் ஊரில் திருவிழா உலகளாவிய தமிழர்களிடம் சென்றிருக்கிறது.
0: ஆமாம், அதற்கு நீங்கள் உங்கள் ஊரில் எங்களுடைய வானொலியை கேளுங்கள் என்று கேட்க வைக்க வேண்டும். மற்றவர்களையும் இதில் இணைய வைத்து விட்டால் தெரியும் அவர்களுக்கு, எல்லோரும் உலக நாடுகளிலேருந்து கேட்டுக்கிட்டார்.
1: ஆமாம், எனக்கு இன்றைக்கு ஒரு எண்ணம் தோன்றியது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு எல்லாம் அந்த எங்கள் ஊர் இளைஞர்லாம் நிறைய டிஜிட்டல் பதாகை நிறைய வச்சுருந்தாங்க.
0: உங்களை
1: போன்றவர்களின் புகைப்படத்தை வைத்து ஒரு பதாகை வைக்கணும்னு இன்னைக்கு ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது.
0: அது வந்து எங்களை விளம்பரப்படுத்துவதென்ற அல்ல, முன்னியல் தமிழ் வானொலியை நீங்கள் விளம்பரப்படுத்துவதை விட உங்களோட அந்த தளம் நான் அனுப்பி வைத்திருக்கேன், அந்த தளத்தை நீங்கள் மற்றவர்கள் பங்கிட்டு கொண்டால் அவர்கள் கேட்கும்போது ஏனையோர் வந்து அரசடி குப்பத்தை கேட்கின்றார்கள், அரசடி குப்பம் என்ற ஒன்று இருக்கின்றது, வானொலியில் ஒளிபரப்பப்படுகின்றது என்று அவர்கள் செவியால் கேட்டு வாழ்த்துவார்கள், மகிழ்வார்கள். அதுதான் ஒரு நாள் அந்த படத்தை வைத்து பதாகை வைத்து அதை விட அவர்கள் கிடைக்கிற நேரத்தில் ஒரு தடவை மூன்றியல் தமிழ் வானொலியை தட்டி பார்க்கும் பொழுது அரசடி குப்பத்தின் பெயர் பெறும் யாம் இருக்க பயமேன் சரவணன் என்று அங்குள்ள நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்களோட பேசிய மறுபடியோ அவர்கள் கேட்கும் பொழுது அடைய எங்களுடைய நாட்டை பற்றி கூறுகிறார்கள் என்று எண்ணுவார்கள் இல்லையா? உங்களுக்கு விரும்பியவர்கள் இந்த இப்பொழுதான கைபேசி எல்லா இடம் தளம் இருக்கின்றது, அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட இருக்கிறது
1: வானொலி கேட்பது என்பது நாங்கள் அது சிலருக்கு வானொலி எல்லாம் கேட்க மாட்டாங்க
0: இல்லை, அது நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கேட்க வேண்டும் அல்லது வந்து பங்கு பெற்ற வேண்டும் என்றால் அவர்கள் கிடைக்கிற நேரத்தில் கேட்டால் அவர்களை மனங்குளிரும். புரிகிறதா? நல்ல நல்ல எண்ணம் உங்களுடைய எண்ணம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது அடுத்த விழா பரம்பரையும் அல்லாமல் பேசும்போது இப்படி மொன்றியல் தமிழ் வானொலியை கேட்டு பாருங்கள், நீங்கள் கேட்டால் உங்களுக்கு புரியும். உங்களோட நாடு எல்லா இடம் நீங்கள் சொல்வதை அவர்கள் நம்புவதாக இருக்கும், உங்கள் சொல்லுக்கு ஒரு நம்பிக்கை.
1: ஒரு சில சில நாட்களில் அந்த பகல் வேளையிலே நீங்கள் அந்த சர்வதேச நேரு விருப்பம் அந்த பாடலை ஒளிபரப்பும் போது நாங்கள் எங்கள் வீதி அமைதியா இருக்கும்போது நான் ஒரு அதிக சத்தத்துடன் அந்த வானொலி நம்ம எம்டிஆர் போயிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு தெரியாது,
0: அது எல்லோரும் கேட்பார்கள் இல்லையா? சர்வதேசமாக கேட்கும் வேளையிலே உங்களுடைய பெயரை நான் உச்சரிக்கும் வேளையிலே அரசரி குப்பம் அங்கே துணிக்கும் இல்லையா? அப்ப அவர்கள் நினைப்பார்கள். சிறப்பு ஆத்தாடி மாரியம்மா வந்து எங்களுக்கு ஒரு ஆளாக்கு அரிசி வைத்திருக்குன்னு அதில் கூழ் அறிந்து செல்லடி அம்மா என்று அன்போடு அழைக்கின்ற ஒரு குடும்பம். அதுபோல் இந்த அவா வந்து அதில் உட்கருத்து என்னவென்றால், ஏழை பணக்காரன் உயர்வு தாழ்வு என்று இல்லாமல் அன்னை மாரியம்மா எங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிப்பார் அவரை வேண்டினால் என்ற கருத்து. நல்லது சரவணன், வாழ்த்துக்கள் உங்களுடைய. உங்கள் எண்ணம் ஈடுபடட்டும், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி ஐயா.

0: அரசடி குப்பம் நெய்வேலி எங்களுடைய யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள் வந்து அழகாக பேசியிருந்தார். தங்களுடைய அருகாமையில் இல்லத்துக்கு அருகாமையில் தங்கள் ஊரிலே நடைபெறுகின்ற ஒரு விழா, மாரியம்மன் விழா, உலகளாவத் தெரிய வைப்பதற்கு இந்த வானொலி மூலம் தெரிந்திருக்கின்றதே என்று அவர் மகிழ்ச்சி அடைவதோடு, அதை தங்களுடைய ஊரை பற்றி உலகளாம் தெரிய வேண்டும், அது ஒரு சின்ன குக்கிராமமாக இருக்கணும், அது உலகளாவத் தெரிய வேண்டும் என்று ஊடகங்களிலே வந்து அவர் இணைந்து கொண்டு ஊடகத்தில் ஒன்றார் எங்கள் வானொலி ஊடகத்தில் வந்து அவர் பெருமை கூறி சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்தது தான். அது சிறைக்க வேண்டுமென்றால் நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றார். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் நீங்கள் நலம் என்று கூறுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய தொலைபேசி நலம் இல்லை. என்ன நடந்தது? இப்பொழுது கேட்குது, இப்பொழுது என்ற பதம் கேட்டது எனக்கு. இங்க மேலும் பேசுங்கள் பார்ப்போம். இப்பொழுது கேட்குறீங்க, வீட்டில இருக்கிறீர்களா வெளியே இருக்கின்றீர்களா? வீட்டுக்கு
1: வீட்டுக்குள்ள இருக்கேன், வீட்டுக்குள்ள இருக்கு.
0: அதனால் சில சமயம் ஒலி குறைவாக. மழை பொழிகிறதா?
1: மழை வந்து சாயந்தரம் பனித்துளி போல
0: சில்லத்துளி,
1: ஒரு சிறு துளிகள் விழுந்து விட்டு உடனே சென்று விட்டதையா, நீடிக்க கூட இல்லை, ஐந்து நிமிடங்கள் தான் நீடிச்சது.
0: இங்கே அதிக இன்று காலையிலே நான் அங்காடிக்கு சென்ற பொழுது, அங்காடிக்கு உள்ளே செல்லும் போது ஒன்றும் தெரியவில்லை, வெளியே வந்தபோது வெப்பம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா நிலமெல்லாம் நனைந்திருக்கு. அந்த சிறிது நேரத்துக்குள்ளே தூரல்கள் விழுந்து அந்த வெப்பம் அங்கேயெல்லாம் தாரும் சிமெண்ட்டும் போட்டு எல்லாம் தரையில் மண் இருக்கா, அதையெல்லாம் அந்த இடத்துல விழுந்தவுடன் வெப்பம் அப்படியே மேலே எழுந்து வருவது போன்று, கண்ணுக்குள்ளே வருவது போன்று இருந்தது அந்த வெப்பம். அந்த மலைத்துளி வந்து வெப்பத்தை அதிகரித்து விட்டது. திரும்ப இன்னொரு மழை பொழிந்தால்தான் அது அடங்கும், ஆனால் அதற்கிடையிலே வெயில் வந்து. அது அது சில சமயம் மண்ணிலே வரும் பொழுது அந்த மண் எங்களுக்கு மனத்தை ஒரு விதமான மனம் வரும் இல்லையா?
1: ஆமாயா.
0: ஆனா அந்த மண் மணக்கும் என்றால் எல்லாரும் கூறுவார்கள், முதியோர்கள் மீண்டும் பெருமழை பொழிய போகின்றது என்று கூறுவார்கள். இப்பொழுது மழை நின்று விட்டது. ஆனா இந்த தூற்றல் என்ன செய்யும் என்றால் சில சமயம் எங்களுக்கு உள்ள கிருமிகளை மேலெழும்ப செய்து இன்னும் மேலும் சுவாசத்தோடு சம்பந்தம் பண்ணமான ஜலதோஷம் போன்றவற்றை கொண்டு வந்துவிடும். உடல்கள் காய்ச்சல் போன்றதெல்லாம் வரும், கவனமாக இருக்க வேண்டும். சரி, கூறுங்கள். எங்கு சென்றீர்கள்? உனக்காக நான் நிகழ்வு என்ன பேச போகிறீர்கள்?
1: இன்று வந்து குருவாரம் ஐயா, வியாழனுக்கு தட்சிணாமூர்த்திக்கு இன்று சிறப்பு அபிஷேகம், அதுக்கு போயிட்டு இப்பதான் வரேன், அதனாலதான் கொஞ்சம் கால் லேட்
0: ஆயிடுச்சு. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய நேரம் தானே, எந்த நேரமும் வரலாம், தானே ஆரம்பத்திலும் வரலாம், இறுதியிலும் வரலாம்.
1: அது போன்று இன்று கார்த்திகை ஆடி கிருத்திகை வந்து 6:30 தொடக்கம் ஐயா. நாளைக்கு விமர்சனமா நிறைய இடத்துல வைத்தீசங்கோவில்னு சொல்லுவாங்க, வைத்தீசங்கோவில் அதாவது நோய் தீர்த்த சிவன் பெருமான் கோயில் இங்க இருக்கியா,
0: வைத்தீஸ்வரர்
1: செட்டிநாடு ஜனக வைத்தீஸ்வரன்.
0: வைத்தீஸ்வரர்,
1: ஆமா, வைத்திய ஈஸ்வரன்,
0: அதான் கூறுங்கள், வைத்தீஸ்வரர் கூறுங்கள்.
1: ஆமாயா, செட்டி நாட்டுல இருந்து இங்க வந்து வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் ஆடி கிருத்திகளுக்கு வந்து.
0: வைத்தீஸ்வரர் என்பது சிவன், அப்புறம் முருகனுக்கும் அங்க அருகில முருகன் ஆலயம் இருக்கோ?
1: ஆமா, அருகில இருக்கியா, முத்துக்குமரன்ட்டு மிக மிக அந்த சிவனை விட அங்க வந்து முருகனுக்கு வந்து அதுவும் கார்த்திகளுக்கு வந்து தனியா செய்வாங்க.
0: நாளை பக்தி அபிஷேகம், பக்தி வேளையிலே அதை பற்றி நீங்கள் வந்து நடந்ததை நேரை பார்த்து வந்து விமர்சனம் தரலாம், எதிர்பார்ப்பு.
1: அதை விடையா முருகனுக்குன்னு கதிர்காமத்துல எப்படி ஆலயம் இருக்கோ, அதே மாரி எங்க பகுதியில கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்துல முருகனுக்குன்னு தனி சன்னதியா, சிவனே பின்னவராதான் இருப்பாரு, முருகன் தான் முன்னவரா இருப்பாரு. திருவிடைக்கழிங்கிற ஊரியா,
0: திருவிடைக்கழி, சிறப்பு சிறப்பு. அது எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த மாவட்டத்தில் இருக்கின்றது?
1: அது வந்து எங்க மாவட்டம் தான், மயிலாடுதுறை மாவட்டம் தான்.
0: மயிலாடுதுறை மாவட்டமா?
1: ஆமாயா, மயிலாடுதுறை மாவட்டம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வு வந்து இந்த விடயத்தை தந்து எங்களோடு கலந்து கொண்ட நீங்கள் என்ன பாடலை கேட்கப் போவீர்கள், எதற்காக கேட்கப் போகிறீர்கள்?
1: இருக்கியா நண்பர், எனக்கு நண்பர் தினம் தான் இந்த போன வாரம் வந்துட்டு போச்சியா, இன்னைக்கே நான் வந்து விரும்பி கேட்க வேண்டிய இது சமயத்துல வேற நிகழ்ச்சியெல்லாம் வந்ததுனால கேட்க முடியல. ரவி, ரவி இன்று கூட இப்போ கூட சற்று உரையாடிட்டு தான்யா போனாரு.
0: ஏன்னா
1: இருக்கு புதுசு சிறப்பா இருக்கியா, அது அது சம்பந்தமா தான் வந்து 11ஆம் தேதி வடலூர் பூசம் வருதுயா, மாச பூசம் வருது. அதுக்கு வந்து நாங்க செவ்வாய்க்கிழமை வருது, திங்கட்கிழமையே நாங்க வந்து ஒரு பக்கத்துல ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல போய் புதிதாக சாப்பாடு, அதாவது அண்ணா அண்ணா விநியோகம் பண்றதுக்கும் அதுக்கு வந்து அகவல் படிச்சுட்டு அன்னதானம் செய்யணும், அன்னதானம் செய்யணும், நீங்க வந்துதான் இருந்து செய்யணும்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்கய்யா. சரி, என் கூட ரவிங்கிறவரும் இருக்காருயா, அவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: சேர்ந்து
1: எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் வந்தாலும் நீங்க வாங்கன்னு. அவரு வியாபார விஷயமா திங்கட்கிழமை வர முடியாதுனாரு, அப்புறம் எனக்கா வேண்டி நான் சொன்ன பிறகு நம்ம போய் அங்க ஒரு தோற்று வச்சா அந்த ஊரு வளரும், அந்த ஊரு வளர்றதுக்கு அந்த அங்க ஒரு நம்மளுடைய வள்ளல் வந்து கோயில் வந்து வளரும், அதுக்கு நம்ம போய் தான் முத முத தொடங்கி வைக்கணும்னு நம்மள அதுவும் நம்மள கூப்பிடுறாங்க. அதனால நம்ம போய் செய்யணும்யான்னு சொல்லி இது பண்ணோன்னே அவரும் வந்து வியாபாரத்துக்கே நாளைக்கே அவரு போய் பர்ச்சேஸ்க்கு போறாரு, அதாவது திருச்சி போய் கொள்முதல் பண்றதுக்கு பண்ணிட்டு நாளைக்கே வந்துடுறேன், சனிக்கிழமை வந்துடுறேன். நம்ம வந்து திங்கட்கிழமை போய் அங்க துவைக்கி வச்சு நம்ம செய்யலாம், அன்னதானத்தை செய்வோம், அகவலும் படிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரியா. அதனால
0: அவரு பாடல் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கூறுவோம். என்ன பாடலை தருவீர்கள்?
1: உயர்ந்த மனிதன் படத்துல இருந்து
0: அந்த நாள் ஞாபகமா,
1: அந்த நாள் ஞாபகம் வந்ததே அப்படின்னு பாட்டு
0: இருக்கு,
1: ரவிக்காண்டி கேட்கலாம் அப்படிங்கிற.
0: சரி, வாழ்த்துக்கள். அந்த நாள் ஞாபகம் அந்த உயர்ந்த மனிதன் திரைப்படத்து பாடலை தருக, நல்ல தகவல்களை பரிமாறிச்சு தந்தீர்கள். உங்களுடைய சைவ தொண்டு, ஆன்மீக தொண்டு வள்ளலார் வழியிலே சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றாக பேசுங்கள். நன்றி மகாலிங்கம், நேரம் சரியாக 12:04 காட்டுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே உங்களுக்கும் 9:34 முன் இரவு என்று காட்டும் நல்ல வேளையிலே உனக்காக நான் நிகழ்வுக்காக ஓடி வருகின்றார் நாச்சியார் கோவிலிருந்து அன்பு தேவா. வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. ஓம் நமச்சிவாயா.
0: ஓம் நமச்சிவாய. தேவா வந்தால் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய கேட்டால் தேவா வரும் என்று தெரியும். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் குதூகலமாகவும் உங்கள் உரையாடலை கேட்டதுக்கு நிம்மதியா இருக்கேன் ஐயா.
0: குதூகலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள்.
2: ஒரு ரெண்டு மணி நேரம் எந்த துன்பமும் இல்லாம ஓடும்.
0: குதூகலம் என்பது கிடைப்பது அரிது. இந்த வாழ்க்கையிலே குதூகலம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நாங்கள் அதை தொலைத்து விடுகின்றோம் எங்களுடைய கருமங்களினாலே, எண்ணங்களினாலே, செயல்களினாலே. அதற்கு காரணம் ஆசை என்றுதான் கூற வேண்டும். இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், அவரை போல நாங்களும் இருக்க வேண்டும். ஏன், நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை கூட இருக்கின்றது தானே எங்களுக்கு. அது முடியுமா?
2: முடியாது.
0: எல்லாம் அவன் செயல். அதனால் நீங்கள் ஓம் நம சிவாய என்று கூறி வந்தீர்கள்.
2: ரொம்ப நாள் இருக்கவன் ஐயா, இருக்கிற காலத்தை நல்ல விதமா பயன்படுத்தினாலே மனித பிறவிக்கு நல்லது.
0: அதனால தான் காலையில கூறணும். எத்தனை காலம்
2: போய் கால் நடக்கும், போய் கால நடக்க முடியாமல் லிட்டின் போக முடியாமல் இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. நல்ல விதமா போய்
0: எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம்,
2: எப்படி வாழ்ந்தோம்
0: இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
2: இப்போது இப்ப இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா மழை வர மாதிரி இருக்கியா? இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு, மழை வராது.
0: அப்ப மழை இல்ல, இடி இடிக்கின்றது. மழை பொழிவதற்கு சான்று வானத்தில் தோன்றுகின்றதா? கருமேகங்கள்
2: தோன்றுது. காணும்
0: அப்படி என்றால் சில சமயம் அப்படி வரும். சிறப்பு, சிறப்பு. கூறுங்கள், ஆலயங்கள் தொண்டுகள் அப்படி செல்கின்றன.
2: ஆடி மாசம்னாலே ஒரே திருவிழா தான் எங்க நடக்கும்.
0: உங்கள் வீதியில்
2: ஆடி மாசம்னா அம்மன் அம்மனுக்கு திருவிழா நடக்கும்
0: அங்க. உங்களுடைய ஆலய உங்களுடைய ஊரிலே கூழ் ஊத்தும் நிகழ்ச்சி நடைபெறுவதா? பந்தல்கள் எல்லாம் வீதியோரம் போட்டு கூழ் கொடுப்பார்களா? ஆடி கூழ் ஆடி மாதம் திரு
2: ஒரு நாலு கோயில் இருக்கியா, நாலு பக்கம் நாலு வீதியிலையும் மட வீதினு பேரு. நாலு வீதியிலையும் நாலு காளியம்மன், நாலு காளியம்மன்லயும் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயும் கூழு
0: நடக்கும். கூழ் நல்ல இனிப்பாக இருக்கும்.
2: பத்து நாளைக்கு மட அப்படியும் நடக்கும்.
0: இனிப்பாக இருக்குமா அந்த கூழ்?
2: ஆஹா, இனிப்புலாம் இருக்காது, உப்பு போட்டுதான் இருக்கும்.
0: அப்படியா, இனிப்பு இருக்காது. ஏன்னா இனிப்பு இருந்தால் நோய் வந்துவிடும். வாழ்த்துக்கள், சிறப்புகள் தேவா. இன்றைய தினம் உனக்காக நான் நிகழ்வு, நீங்கள் என்ன பாடலை தெரிவு செய்து வைத்திருக்கீர்கள், யாருக்காக வைத்திருக்கீர்கள், எதற்காக?
2: எனக்கு வந்து எதுக்குமே புரோஜனப்படாததுதான் நம்ம இது மனித வாழ்க்கை. எல்லா வாழ்க்கையிலும் போய் எல்லாம் இழந்த முற்படி ஒருத்தன் உணர்ந்து பார்க்கலாம். இப்போதைக்கு உள்ள நிலைமையில இந்த கிளுகிளுப்பான பாட்டு ஒரு ஒண்ணு போடு போடுங்க, ஆடி மாசம் காத்தடிக்க வாடிப்புள்ள சேர்த்தனி, அந்த
0: பாட்டு உங்களுக்கு எல்லாரும் இருக்கணும். ஆடி மாசம் காத்து மிகவும் மிகுதியான காத்து. ஆடி மாசம்
2: முக்கவாசி அம்மன் கோயில்ல திருவிழா நடக்கும். அம்மன் கோயில் எல்லாம் கிராமத்துல எல்லாம் அம்மன் கோயில் எல்லாம் எல்லா இதுலயும் நடக்கும். நம்ம வந்து பெருமா கோயில் தான் சென்று
0: சிறப்பு சிறப்பு.
2: ஆனா நாலு மாட வீதியும் சாமி எல்லாம் வரும்
0: நாலு பக்கத்தை. அது கூறியிருக்கிறீர்கள் முன்பு. உங்களுடைய மகளினுடைய திருமங்கல்யம் போட்டும் விழாவுக்கு எல்லா ஆயத்தங்களும் விறுவிறுப்பாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா?
2: எல்லாம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கியா?
0: அண்மைய நெருங்கி கொண்டிருக்கிறது நாள் இல்லையா?
2: நெருக்கின்றே. ஆமா, ஆவணி மூணு இங்கிலீஷ் ஆவணி மூணாம் நாள் திருமணம்.
0: சிறப்புடன்
2: மெட்ராஸ்ல திருமணம்.
0: ஓ, அங்க
2: நாட்டியார் கோயில் வரவேற்பு.
0: எல்லா வரவேற்பு. ஓ, சிறப்பாக அமையட்டும். இந்த ஆடி மாசம் முடிந்து அவனி வந்தவிட அந்த புனிதமான மாதம் மங்கள காரியங்கள் நிறைவேறும் வேளையிலே சிறப்பாக நடைபெறவேணும் அன்பு பேர்த்திக்கு என்று கூறி மீண்டும் சந்திப்போமா? நன்றி தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்றியல் தமிழ் வானொலி காலை அதிகாலை இப்பொழுது என்னோட விஜயராகவன் அவர்கள் செய்தியை தந்திருக்க நீங்கள் படித்திருப்பீர்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் அங்காரகன் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள திருவிடைக்களி முருகன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருமணங்கள் நிறைய நடக்கும். ஆமாங்க, உண்மைங்க, அவ்வளவுதாங்க என்று செய்தி தந்திருக்கின்றார். படிக்கும் போதே மகிழ்வாக இருக்கின்றது. விஜயராகவன், நன்றி ஐயா. நான் அதை படித்து விட்டேன். திருவிடைக்களி முருகன் கோவில் என்று பெயரும் சூட்டியதை பற்றித்தான் எங்கள் மகாலிங்கம் வந்து பேசி வணங்கி இருந்தார். வணக்கம் ஷியாமலா, உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொள்கிறேன். எங்கள் 12:09 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 9:39 என்று காட்டும் இந்த வேளையில் அடுத்து வரும் நேயர் யாராக இருக்கலாம் என்று தெரிவோமா?

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி மாவட்டம் மேல ஓடுதுறை இசைப்பு விஜயராகவன் அவர்களே வருக வருக என்று வரவேற்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நான் அம்மா எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய காலநிலை மழை பொழிந்ததா என்பதை கேட்டு அறிய விரும்புகிறேன். என்று கொட்டோ கொட்டுன்னு கொட்டியது அல்லவா ஒரு தடவை?
1: மழை வருவது போல் இருக்கிறது.
0: பொத்துக்கு இட்டு ஊத்துதடி வானவன்ற பாடல்கள் தந்தீர்கள் கேட்டு மகிழ்ந்தோம். சரி, இன்று கூறுங்கள் உங்கள் தகவல்களை தாருங்கள். எப்படி நிலை அப்படின்னு என்னுடைய நிலைகள் எப்படி இருக்கின்றது? உங்களுடைய காலநிலைகள் சமூக பணிகள்
1: காலை முதல் மாலை வரை வெயில் இல்லை, வெயிலே இல்லை இன்று முழுவதும்.
0: ஓ, வெயில் மந்தமாக இருந்தது. நல்லது. அப்ப உங்களுடைய சமூக தொண்டு எப்படி செய்யும்? உங்களுடைய அரசியல் அரசாங்க தொண்டு நிறுவ வைத்தியசாலை தொண்டு நீங்கள் ஓய்வு எடுத்து பெற்று விட்டீர்கள். ஓய்வு பெற்ற பின்பு உங்களுடைய காலம் எப்படி செல்கின்றது? சமூக தொண்டோடு செல்கின்றதா?
1: செல்கிறது. பழைய வேலையை நான் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன், கட்டிட வேலையை. அதுக்கு செல்கிறேன்.
0: ஓ, சிறப்பு சிறப்பு. வீட்டு பணிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது, நலமாக இருக்கின்றீர்கள். அப்ப இந்த நீங்கள் தந்த ஆலயத்துக்கு சென்றிருக்கின்றீர்களா? திருவிடைக்களி
1: முருகன், இதுல வைத்தீஸ்வரன் கோயில் திருவிடைக்களியில் அடிக்கடி சென்றிருக்கிறேன்.
0: அடிக்கடி சென்று வருகிறேன். அவருடைய கடாட்சத்திலே நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். அந்த புண்ணியம் எங்களுக்கு தர வேண்டும்.
1: கோயில் ஒரு நான்கு கோயில்கள் பக்கத்து பக்கத்துல இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில், செவ்வாய் அங்காரம், புதன் இருக்கு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. சரி, இன்று நீங்கள் ஒரு பாடலை கேட்பதென்றால் எதற்காக கேட்பீர்கள் அந்த பாடல்?
1: இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும், ஒரு நிதர்சனமான உண்மை அது எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும்
0: ஆசை இல்லாத உயிரினமே இல்லை.
1: இவ்வுலகில் பிறந்த அனைவருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். நெடுநாள் ஆசை, நெடுநாள் கனவு, நெடுநாள் என்று சொல்வார்கள். அது போல வீடு கட்டுவதற்கு ஒரு இதை இருக்கும், வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா மனமுகர்த்தம் அவசியம்.
0: ஓ,
1: வீடு கட்டுவதற்கு முன்பு கட்டிடத்துக்கு மனமுகூர்த்தம் அவசியம்.
0: ஓ,
1: அது ஒவ்வொரு ராசிகாரர்களுக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு ஒரு கோயிலுக்கு செல்வார்கள். ரெண்டு பிறகுதான் மனமுகூர்த்தம் துவங்குவார்கள் கிராம பகுதிகளில்.
0: மனை முகூர்த்தம்.
1: ஆமா, 12 ராசிகளுக்கு 12 கோயில்கள் இருக்கிறது. 12 ராசிகளுக்கு தான் அந்த கோயிலுக்கு அவர்கள் சென்று வந்து அந்த அவரு குலதெய்வம் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்.
0: ஆமாம் ஆமாம்.
1: அங்கே செங்கலை வைத்து பூஜை செய்து வீட்டில வந்து பூஜை செய்து அந்த கட்டளத்தில் வச்சு கட்டுவார்கள்.
0: அதைத்தான்
1: இது சமையல் அறைக்கு ஒவ்வொரு சுவற்றிலும் வச்சு கட்ட வேண்டும்.
0: அத்திவாரம் ஆரம்பித்தல், அத்திவாரம் என்று கூறுவது அந்த பொருள். நல்லது நல்லது விஜயராகவன்.
1: கடைக்கால் தோன்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் அஸ்திவாரம் கட்டப்படும்.
0: ஆமா ஆமா.
1: அப்புறம் காலம் போஸ்டா நிறுத்தணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஈசானி மூலை, அக்கடி மூலை சொல்லக்கூடிய இதெல்லாம் அந்த செங்கற்களை பூஜை செய்த செங்கற்களை வைத்து கட்ட வேண்டும். அப்ப வீடு வளர்ச்சி அடைஞ்சு உயரத்துக்கு வரும்.
0: அவன் அன்றி அனுபவம் அசையாது என்பதற்கிணங்க அந்த இறைவன் அருளின்றி எதுவும் கைகூடாது, எங்கள் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்றால் அதுக்கு ஆன்மீக வழி சிறந்த வழி என்று கூறுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. நாளைய தினம் பக்தி வேலை, பக்தி வேலையிலே நீங்கள் எல்லோரும் வந்து இப்படியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு செல்வது எல்லோருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும் விஜயராகவன் அவர்களே. அப்படி என்றால் இன்று இந்த ஆசைகள் இருக்கின்றது என்று கூறுகிறீர்கள், அதற்காக ஒரு பாடலை கேட்கப் போகிறீர்களே, நான் பாடலை கேட்கப் போகின்றீர்கள்.
1: நடிகர் திருநாள் சிவாஜி கணேசன் நடித்த தெய்வ பிறவிலிருந்து மன கட்டிடத்துக்கு மனபுகர்த்தம் அவசியம் ஒரு பாடல் இருக்கும்.
0: ஓ, அந்த பாடல் கட்டிடத்துக்கு மனைப்பொருத்தம் அவசியம் அப்படித்தானே?
1: ஆமா, அது சிவாஜி கணேசன் நடிகர் திறன் நடித்த அற்புதமான படம். பாடலாம் அருமையா இருக்கும். அந்த பாட்டு காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளவு தெளிவாக அருமையா இருக்கும். அந்த மேஸ்திரி, கொத்தனார் மேஸ்திரி வந்து அந்த பாடலை பாடுவார்.
0: தெய்வ பலம், தெய்வ பலம் என்ற திரைப்படம். தெய்வ பலம், வாழ்த்துக்கள் சிறப்பு.
1: தெய்வ பிறவி,
0: தெய்வ பிறவியா தெய்வ பலமா தெரியவில்லையா?
1: தெய்வ பிறவி.
0: கட்டிடத்துக்கு மனைப்பொருத்தம் சிறப்பு. சிறப்பான கருத்தை தந்திருக்கின்றீர்கள். இங்கே உங்கள் இடத்திலே கஞ்சி கூழ் ஊத்துவது இருக்கின்றதா?
1: இருக்குதுயா, அம்மன் அம்மனுக்கு படைப்பார், அம்மனுக்கு செய்வார்கள். அம்மன் மாரியம்மன் கோவில்.
0: நீங்கள் கூழ் அருந்தி இருக்கின்றீர்களா?
1: நிறைய சாப்பிட்டுருக்கேன். நிறைய.
0: அது என்ன சுவையை, என்ன சுவையை கொண்டது? அது என்ன சுவையை கொண்டது?
1: அனைத்து சுவையும் இருக்கு. அது வந்து முருங்கைக்கீரை, தேங்காய், பச்சை பயிறு, கேரட்டு போன்ற வகைகளும் போட்டு கஞ்சியாக காட்சி கொடுப்பார்கள். அது வந்து திருவிழாவில் ஆரம்பிக்கும் போது அந்த அன்று நடைபெறும். அந்த மாரியம்மன் 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள செய்வார்கள். 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள அது
0: கஞ்சி. இங்கே பூஜை மகாலிங்கம் அவர்கள் தர கேவூர் கூழு நாளை புளிப்பும் சுவையும் மிக அதிகமாக இருக்குமாம். புளிப்பும் இருக்கு, புளிப்பு சுவை இருக்கும் என்றும் அதை மஞ்சள் எங்களுடைய சியாமலாவும் அதை பகிர்ந்திருக்கின்றார். கூழ் ஊற்றுவது கஞ்சி ஊற்றும் நிகழ்வுன்னு கூறப்படும். இதில் எது சரி, கூழ் ஊற்றுவதா கஞ்சி ஊற்றுவதா?
1: இரண்டுமே ஒரே வார்த்தைகள் தான், தமிழில் வெவ்வேறு வார்த்தைகளாக வந்துடும். அவ்வளோதான் வேற ஒன்று. கஞ்சி என்பது கூழ் என்று கொண்டுறாள்.
0: கூழைத்தான் கஞ்சி என்று கூறுகிறார்கள். வாழ்த்துக்கள்.
1: அது வந்து வார்த்தைகள் தமிழ்லேயே இரண்டு மூன்று வார்த்தைகள் வரும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும், ஒரு ஊர் மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரியும், மாநிலத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த வார்த்தைகள் வரும்.
0: அந்த கேவூர் கூழ் என்று எழுதுகிறார், கேவூர் கூழும் கம்பை கூழும் ஊற்றுவதுதான் அங்கு சிறப்பு. அரசடிக்குப்பம் சரவணன் கூறியதற்கு அந்த பதிவு விட்டேன். சரி சரி, அவர்கள் பதிவு
1: வந்திருக்கின்றார்கள்.
0: அவர்கள் அப்படி கூறுகிறார்கள். அது கிராமத்துக்கு கிராமம், ஊருக்கு ஊர் உச்சரிப்புகள் வித்தியாசமாக இருக்கும். கூழ் கஞ்சி ஊற்றுவது
1: கர்நாடகாவில் ஒரு மாதிரி வரும்.
0: பிராந்திய மொழிகளிலே அது உச்சரிக்கப்படும் விதங்களிலே பார்ப்போம். நல்லது. சிறப்பு சிறப்பு விஜயராகவன் அவர்களே, உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் நாளை பக்தி வேளையில் சந்திப்போம். பக்தியோடு வந்து பக்தி விடயங்கள், ஆலய சம்பந்தமான எங்களுடைய வணக்க முறைகள், நாங்கள் பின்பற்றும் விதங்கள், அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி எடுத்து இயம்ப வேண்டும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாடலோடு வரலாம். இந்த விடயங்களை நாங்கள் உலகளாவை கொண்டு செல்ல வேண்டும். அது எங்களுடைய கடமை, ஆன்மீகத்தை கொண்டு செல்வது. நன்றி விஜயராகவன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி அனைவருக்கும்.
0: நன்றி நன்றி.

0: இந்த மனித தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் எங்கள் நிகழ்ச்சிகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வானொலியில் மட்டும்தான் நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்வை கேட்கும் பாக்கியம் உண்டு. ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்துவிட்டு சென்றுவிட்டால் அத்தோடு மறந்து விடாமல் அல்லது தொலைத்து விடாமல் அதை எண்ணி பார்க்க வேண்டுமே, மீண்டும் ஒரு தடவை கேட்கணும் என்றால் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது மகள் சியாமலா வருகின்றார், இணைப்போம். வணக்கம் மகளே. வணக்கம் சியாமலா, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வணக்கம்.
0: வர முடியவில்லை என்று ஆதங்கம் அடடா என்று நன்றி நன்றி முதல் கண் நன்றி. உங்களுக்கு நேற்றைய தினம் ஒரு பாடலை நான் அந்த முதல் வரியை அவர் ஆரம்ப வரியை அப்படியே அடித்துவிட்டு அந்த முதல் இரண்டு சொற்களையும் விட்டுவிட்டு தேடுகிறேன் தேடுகிறேன், பாடல் கிடைக்கவில்லை, நேரம் முடிய போகின்றது, தடுமாறுவதை உணர்ந்து விட்டு அனுப்பி விட்டீர்கள் நான் கீழாமலே அந்த பாடலை. வாழ்த்துக்கள் மகளை, மீண்டும் நன்றியை தருகிறேன். இதுதான் ஒன்றியல் தமிழ் வானொலி. ஒருவருக்கொருவர் கை கொடுத்தல், உதவி செய்தல், ஒருவருடைய நினைவை மற்றவர் புரிந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு காரணம் ஒன்றியல் தமிழ் வானொலி, நீங்கள் உள்வாங்குகிறீர்கள் நன்றாக. வாழ்த்துக்கள் மகளே. அப்படி இன்று நீங்கள் மகள்பாக இருக்கக்கூடிய வகையில இஞ்சிக்குடியில மழை பொழிந்ததா?
1: இல்லப்பா, நேத்திலேருந்து கடகடகடன்னு வந்துச்சுப்பா, மழைன்னு பார்த்தா வெளியில வரதுக்குள்ளே ஓடி போச்சுப்பா.
0: நீங்க
1: அதே மாதிரிதான்.
0: அப்படியா, சென்ற இடத்தில் மழை பெய்ததா?
1: இன்னைக்கு கிளம்புறதுல இருந்து மழைதான்ப்பா.
0: என்ன செய்ய வேண்டும்? மழை உள்ள இடம் பார்த்து பின்பு நீங்க இருக்கும் போது சரி வந்து வந்து வானொலியில் என்ன பேச போற, என்ன கூற போற, கூறுங்கள் வந்த விடயத்தை.
1: நான் தூங்கிட்டேன்ப்பா, போன் பண்ணி யாரோ போன் பண்ணும் போது எழுந்து ஐயோ ரேடியோ கேட்கணுமே வைக்க வைக்கணும் ஓடியாந்துட்டோம்ப்பா.
0: ஆனா நீங்க எங்க வரவேற்கீங்களா? ஆரம்பத்துல எங்களை நம்ம இணைந்தீர்கள்.
1: நேத்துப்பா, இன்னைக்கு தூங்கிட்டேன்ப்பா, இப்பதான்ப்பா எழுந்து வந்தேன்.
0: இல்லையே, நான் இந்த காலை.
1: இல்லப்பா.
0: அப்படியா?
1: ஆமா, இப்ப நான் ஒரு 9:30 தான் எழுந்தே வந்தனே. 9:30 தான் எனக்கு போன் வந்துச்சு.
0: அப்படியா?
1: நான் 6:30 படுத்துக்கிட்டேன்.
0: 11:24 23
1: நிமிடத்துக்கு
0: நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தோடு தான் நான் இருப்பேன்.
1: கூழுக்கும் கஞ்சி கூழ் வேற கஞ்சி வேற.
0: அப்படியா, கூறுங்கள் மகளே. அதை பேர் கேட்போம்.
1: கஞ்சி வந்து இப்ப எங்க ஊர் பழக்கம் எல்லாம் வந்து கஞ்சி ஊத்துறதா சொல்லுவாங்க சிதம்பரத்துக்கு, அதுக்கப்புறம் தான் கூழ் ஊத்துற பழக்கம். அது
0: கஞ்சிக்குள்ள
1: வந்து கேழ்வரகு மாவை கரைச்சி வச்சு புளிக்க வச்சு பண்றது கூழ்.
0: கூழ் அதற்குள்ள என்ன சேர்ப்பார்கள்? வேறு தனியா கேழ்வரகு
1: கேழ்வரகு மாவும் அரிசியும் சேர்ப்பாங்க. அரிசி சேர்த்து காய்ச்சி முதல் நாள் நினைச்சு வெயில்ல புளிக்க வச்சிருப்பாங்க மாவு.
0: ஆமா,
1: வச்சு அதுக்கப்புறம் அது நைட்ல இரவு காய்ச்சி வச்சு காலையில அது கூழா ஊத்துவாங்க. கெட்டியா இருக்கும் அது.
0: அதுல வந்து நல்ல விட்டமின் சி, உயிர் சத்து சி நிறைய இருக்கும்.
1: உடம்புக்கு குளிர்ச்சி தரும்பா.
0: குளிர்ச்சி மட்டும் இல்லாதான் விட்டமின் சி நிறைவாக இருக்கும் மாதிரி அப்படி புளிக்க வைத்து செய்வதென்றால் அது கூழ். கூழுக்கு கேழ்வரகும் அரிசியும் இணைத்து முதல் காய வைத்து
1: காய்ச்சி வச்சுட்டு மறுநாள் தயிர் ஊத்தி அதுல பிசைஞ்சிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி குடிச்சிருப்பாங்க.
0: மண்பானையில வைத்து இல்லையா, மண்பானையில வைத்தால். சரி, அப்ப கஞ்சி என்பது
1: அது கூழ்ப்பா.
0: அது
1: கஞ்சி என்பது பச்சை அரிசியும் பச்சரிசி பாசி பருப்பும் போட்டு பண்ணுவாங்கப்பா.
0: ஓ, அதுதான் அதுதான் அதுதான்.
1: அதுலதான் தேங்காய், இவரு சேப்பு விஜயராகவன் சொன்னது தேங்காய் பச்சரிசி எல்லாம் போட்டு மாரியம்மனுக்கு தான் அதிகபட்சம் அம்மன் கோவில்ல ஊத்துவாங்கப்பா.
0: அப்ப இந்த ஆடி பிறப்புல அன்று ஒரு கூழ் வைப்பார்கள், அது நீங்கள் வைப்பது இல்லையா?
1: அது இங்க வைக்க மாட்டாங்கப்பா, சென்னை. அதான் சிதம்பரத்துக்காக
0: எங்கள் நாட்டு எங்கள் இலங்கையிலே ஆடி மாதம் ஆடி பிறப்பு தமிழ் ஆடி மாதம் பிறப்பு அன்று கூழ் என்று அரிசிமா அதற்குள்ளே பனை வெள்ளம் சேர்த்து அதில் அதை கூழாக செய்வார்கள். அதற்குள்ளே சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாவை உருட்டி அரிசி மாவிலே தான் செய்வார்கள். அதை உருட்டி அதற்குள்ளே போட்டு அதுக்கு ஆலங்காய் உருண்டை அளவு சைஸில் உருட்டி அதற்குள்ளே போட்டு அதை கஞ்சியாக அதுக்கு பயறு எல்லாம் போடுவார்கள். அது ஆடி கூழ் என்று அதுக்கு பெயர் வைத்து எல்லோரும் கூடி கழிந்து அதோட கொழுக்கட்டை மோதகம் போன்ற பலகாரங்கள் அந்த அதையும் செய்து விநாயகருக்கு படைக்கெல்லாம் செய்வார்கள். அதுக்கு பாடல்களே இருக்கின்றது. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பனங்கட்டி கூழும் குடிக்கலாம். பனங்கட்டி என்றது பனை வெள்ளம். அந்த கூழும் குடிக்கலாம். ஓடி திரிந்து வண்ண பலாவிலை, பச்சை இலை மஞ்சள் இலையிலிருந்து பலாமரத்திலிருந்து விழுகின்ற இலை, அதை எடுத்து சுருட்டி அதை கோரி அதாலே அள்ளி அதுக்கு ஒரு பாடல் எங்கள் நாட்டு நவாலியூர் சோமசுந்தர புலவர் தந்தாத ஒரு தேசிய பாடலாக இருக்கின்ற அந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கலாம். அது அதையும் கூழன்று கூறுவார். இந்த கஞ்சி என்பது அரிசி, அதற்குள்ளே பச்சை மிளகாய் வெங்காயம், முக்கியமாக பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து அதை செய்வார். அந்த கஞ்சி எப்பொழுது தருவார்கள் என்றால், எங்கள் நாட்டிலே சித்திரை மாத பௌர்ணமியில் அன்று, சித்திரை பருவத்தில் அன்று அன்று அந்த கஞ்சி
1: வந்து ஒவ்வொரு அம்மன் கோவிலையும் கொடுப்பாங்கப்பா. அது மாதிரி ஊற்றும் போது எல்லா மாதத்திலையும் கொடுப்பாங்க.
0: ஆமாம்,
1: அம்மன் கோவிலில் ஊற்றுற அப்படின்னா கஞ்சி ஊற்றுறது தான் சொல்லுவாங்க. அது எல்லா மாதம் எந்த மாதத்தில் வேணாலும் ஒவ்வொரு
0: மிகவும் சத்துள்ளது, குளிர்மையானது. அம்பாளுக்கு குளிர்மையான பானங்கள் தானே கொடுப்பார், குளிர்மையானதானே கூட மோர் என்றெல்லாம் கொடுப்பார்கள். மோர் தயிர் எல்லாம் சிறப்பான விளக்கம் தந்தீர்கள். அடுத்து இப்பொழுது உங்களுக்கு இந்த வேளையில என்ன பாடலை கேட்டு பார்க்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: மோகங்கள் படம்பா.
0: ஆஹா,
1: எனக்காக தான்ப்பா கேக்குறேன்.
0: ஆஹா, குறுங்கள் குறுங்கள்.
1: அதுல சங்கீத ஞானமும் சொல்லிட்டு வரேன். சங்கீத ஞானமும் பக்தி விநாசமார்க்கமும் அப்படி ஆரம்பிக்கப்பா பாட்டு.
0: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல் அந்த பாடல் சங்கீத ஞானம் தியாகராஜ கீதம். வாழ்த்துக்கள், சிறப்பு அந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன் கேட்டு மகிழ்வோம். இனி இனி வெளியே செல்வது உத்தேசம் எப்பொழுது, எந்த நாட்டுக்கு, எந்த ஊர்? உல்லாச பயண அமைச்சர் கொடுக்கலாமா, போக்குவரத்து அமைச்சர்?
1: வீட்டுல இப்பதான்ப்பா வீட்டுல இருக்க, முன்னாடி எல்லாம் எப்போதுமே யாரு போன் பண்ணாலும் நீ முதல்ல எந்த ஊர்ல இருக்க சொல்லு அப்படிதான்ப்பா கேட்பாங்க.
0: உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் மகளே, சிறப்பாக இருங்கள். சங்கீத ஞானம் கேட்போம் அந்த பாடலை. நன்றி மகளே, வாழ்த்துக்கள். மூன்றில் தமிழ் வானொலி. அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள் என்று பார்க்கின்றேன், எங்கேயும் காணவில்லை. கஸ்தூரிக்கு நான் நினைக்கின்ற நினைப்பு கடினம் போல் தெரிகின்றது. வரவேற்பு வாழ்த்துக்கள் கூறி எழுதியிருந்தார், ஆனால் வரவில்லை, அழைக்கவில்லை. அவருக்கு அழைப்பு அழைக்கும் பாக்கியம் இல்லை போல் தெரிகின்றது, அல்லது அவர் பனிஷுமையில் இருக்காரோ தெரியவில்லை. நல்லது நல்லது, வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்த உறவாக வரும் உறவு யார் என்று எதிர்பார்ப்போம், எங்கே பார்ப்போம். ஆயுசு 100 மகளே கஸ்தூரி.
2: நன்றி ஐயா, நன்றி ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஜி, மாலை வணக்கம் உங்களுக்கு.
0: எங்களுக்கு இரவு வணக்கம், உங்களுக்கு மாலை வணக்கம். இப்பொழுதுதான் பேசினேன், நீங்கள் அங்கே எழுதி இருக்கின்றீர்கள், வருக வருக என்று வணக்கம் கூறி அதன் பின்னும் காணவில்லை. சில சமயம் வலைத்தளம் சதி செய்து விட்டதோ அல்லது வேறு பணி ஏதும் இருக்கின்றதோ என்று இப்பொழுதுதான் நான் ஷியாமலாவுடன் பேசி முடிந்து உங்களை பற்றி நினைத்தேன். ஓடி வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் ஆயுசு 100.
2: நேற்று
0: முக்கியமாக எங்களுடைய நீண்ட கால உறவு, எங்கள் மொழிகள் தமிழ் வானொலி அவர் அறிவிப்பாளராக இருந்தவர் திரு ஜெகபர் ஷாதிக் அவர்கள். நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நிகழ்ச்சிகளை, அவர் நாகப்பட்டினம். நான் இங்கே பார்த்தேன், பார்த்த போது இருந்ததை நான் கவனித்தேன். எல்லோரும் வந்து நேரில் அஞ்சலி செய்தார்கள். நான் உங்களுடைய பெயரை இங்கே உச்சரித்திருந்தேன். எல்லோரும்
2: எனக்கு வர முடியல.
0: இல்ல இல்ல, வந்து செய்தார்கள். அந்த இந்த ஆறுதலை முடிந்தால் நீங்கள் இப்பொழுது நேரலையில் அதை கூறலாம்.
2: கண்டிப்பா, உண்மையிலேயுமே அது ஆண்டவன் ஆண்டவனைத்தான் இத்தருணத்துல நான் பிரார்த்தித்து கொள்ள வேணும். அந்த உயிர் வந்து ஆண்டவன் சரணாகதி அடைஞ்சு நல்லபடியா இருக்க வேணுமா? ஏனடா உயிர்கள் போனா ஆண்டவன்கிட்டத்தான் சரணாகதி அடையும். அதனால அவர்களுக்கு இதய அஞ்சலி, மனசார இதய அஞ்சலி செலுத்தி கொள்றேன் ஐயா.
0: சிறப்பு.
2: குடும்பங்களுக்கும் குடும்பங்களும் எந்த கஷ்டமும் இல்லாம அந்த காய்ச்சோட நோய் நொடி இல்லாம அந்த குடும்பங்களும் இருக்க வேணும், மன ஆறுதல் கொடுக்கணும் அந்த ஆண்டவன்.
0: சிறப்பு. உங்களுடைய செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருப்பார் இப்பொழுது என்று எண்ணுகிறேன். அவர் வானலை அவருக்கு இது ஒரு ஆதரவு. இந்த வானலை அவருக்கு ஒரு அவருடைய கண் போன்றது. இந்த வானல் ஒரு சிறு குறை இருந்தாலும் உடனே எந்த நடு சாமம் உங்களுக்கு சாமம் இருந்தாலும் உடனே அழைப்பு தரும். வானலில் விழிப்பாக இருப்பார். அப்படியானவர் அவருக்கு துன்பத்தின் மேல் துன்பங்கள் வந்துவிட்டது. இந்த வேளையில் தான் எங்கள்
2: கண்ணுறுபட்ட மாதிரி ஆயிருக்குது. சீக்கிரம் சரியாயிடும் எல்லாமே.
0: நன்றி நன்றி மகளே.
2: சரி, ஆண்டவன் ஆசீர்வாதம் இருக்க.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுடைய செய்தியும் அவருக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கும் என்று எண்ணிக்கொண்டு இன்று இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் உனக்காக நான் நிகழ்விலே வந்து வந்து ஒவ்வொரு தரம் நாட்டு நடப்புகளையும் காரியங்களையும் குறிப்பிடும். நீங்கள் என்ன கூற
2: போகிறீங்க? போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கு ஒரு ரொம்ப சிறப்பான நாளையே முருகனுக்கு விசேஷமான நாள் ஆடி கிருத்திகை.
0: ஆமா ஆமாம், கூறினார்கள் முதல் வந்து கூறினவர்கள் கூறியிருக்கிற இங்க விஜயராகவன் என்னுடைய மகாலிங்கம் எல்லாம் கூறியிருக்கிற ஆடி கிருத்திகை என்று சொல்லி
2: உண்மையிலேயுமே ஆடி கிருத்திகை வந்து சிவனிட்ட இருந்து தோன்றின அந்த முருகன் வந்து ஆறு திருப்பெண்களோட அந்த இருந்த அந்த நாள் தான் ஆடி கிருத்திகை என்று கொண்டாடுவாங்க. அந்த நட்சத்திரம் கார்த்திகை பெண்களுடனான அந்த நட்சத்திரம் தான் ஆடி கிருத்திகை என்றது கார்த்திகை. அத எங்கடத்துல சமஸ்கிருதத்துல சொல்லிக்கலாம் அப்படி சொல்லுவினம். தமிழ்ல கார்த்திகை ஆடி கார்த்திகை தான் சரியான இது. அதை அந்த இது முருகனுடைய இரண்டா ஆடி இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஆறு நட்சத்திரங்களும் வானத்துல ஜொலிக்குமாம். அப்ப அந்த அவங்கள நினைச்சு நம்ம இன்றைக்கு நாள் இனிப்பு கொடுத்து கும்பிட்டா நாங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்குமா?
0: இந்த வேளையில ஒரு கேள்வி கஸ்தூரி, நாங்கள் கூறுவோம் ஆறாமியன் வெள்ளி என்று கூறுவோம். அந்த ஆறு நட்சத்திரங்கள் ஒன்றாக இருக்கு, அதைத்தானே கூறுகிறீர்கள்? ஆறு நட்சத்திரங்கள் ஒன்றாக இருக்கும், பார்த்திருக்கின்றீர்களா? நான் பார்த்திருக்கின்றேன். அதை நாங்கள் நாங்கள் அங்கே கூறுவோம் ஆறாமியன் வெள்ளி என்று கூறுவோம். பேச்சு வழக்கிறோம், பேச்சு வழக்கு. அதுதான் கார்த்திகை நட்சத்திரம் என்பதை இப்பொழுது வானொலியிலே தெரிந்து கொள்ளுகின்றோம். முருகனுக்குரிய நல்லது கூறுங்கள். ஆனா அதை நான் இங்கு பார்க்கவில்லை. இங்கு பாரு, எங்கள் நாட்டில் அதை பார்க்கலாம்.
2: இங்க எங்க ஐயா, நாங்கள் வானத்துல அந்த மூன்றாம் முறை பாக்குறதுக்கே தவமா தவம் இருக்க வேண்டும்.
0: அது மூன்றாம் முறை பார்த்து விட்டு வாகனத்தில் செல்லும் பொழுது மகள் உடனே அப்பா அப்பா கையில மோதிரத்தை காட்டுங்கள், மூன்றாம் முறை என்ன அது? நான்கு ஐந்தாவது இருக்க பார்ப்பது கடினம்.
2: நான்
0: மகளுக்கு நாலாம் பிரியா போயிட்டு என்ற நாலு நல்லது தானே மகளே என்று சொல்லி விட்டுருவேன்.
2: பார்க்கவே கூடாது, நாலு நாய் அலைச்சல் என்று சொல்லி சொல்லுவாங்க. நாலாம் பிரியா பார்த்தா நாய் அலைச்சலா அலைய வேணுமா?
0: அது பேச்சு வழக்குல எங்கள் கிராமியங்களே கூறுறேன். எல்லா பிரேமங்களுக்கு உகந்ததுதான் எல்லா நட்சத்திரங்களும் உகந்தது தான் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் இருக்குத்தானே மகளே, ஒவ்வொரு அனுபவத்தை வைத்துத்தானே அறிகுறிகளை பற்றி கூறுகிறார். சிறப்பு இன்று அங்கே உங்களுக்கு மழை நாளா அல்லது நல்ல நாளா என்று உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: மப்பு மந்தாரம் எங்களுக்கு காலையில நல்ல சிறப்பா இருந்தது, இப்ப மாலையில மப்பு மந்தாரத்தோட இருக்கு, மெல்லிய குளிர்காத்து.
0: எங்களுக்கு 28 பாகை அண்மைக்க இருக்கின்றோம். இப்பொழுது 25 பாகை
2: எங்களுக்கு இதுவாது.
0: ஓ, 20 காலை அங்காடிக்கு சென்று வந்தோம். அங்காடிக்கு உள்ளே போகும்போது நல்ல வெப்பமாக இருந்தது. வெளியே வெளியே வரும்போது மழை பொழிந்து அதே அது வேறு வித்தியாசமான வெப்பமாக இருந்தது. நிலத்தில் வெப்பம் எல்லாம் மேலே வருவது போன்றது. ஒரு தடவை பொழிந்து விட்டு நின்று விட்டது. மீண்டும் எதிர்பார்க்கின்றோம். சில சமயம்
2: மதியம் தான் கொஞ்சம் கடைத்தெருவாதுக்கு போய் வந்திருந்தேன். ஆனா மதியம் போய் வரைக்கும் நல்லா இருந்தது. இப்ப சாயந்தரம் 5 மணிக்கு மேல கொஞ்சம் காலநிலம் மப்பு மந்தாரத்தோட மூடினபடி ஒரு மெல்லிய குளிர் காத்து வீசுற மாதிரி உடம்புல சொல்லுவாங்க. அதான் இந்த காத்து உடம்புக்கு ஒரு சுகமா இருக்கு அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி
0: சுகந்தம் சுகமான காற்று மெதுவாக தேண்டி கொண்டு செல்கிறது. மெல்லிய காற்று மெல்ல வரும் காற்று என்ற அந்த
2: சரி மெல்ல வரும் காற்று இல்லையா அந்த இந்த மாதிரி இருக்கு.
0: ஆமா ஆமா,
2: வந்து என்னை தொடும்.

0: விலவே பன்னீரை தூவி ஓய்வடு.
1: தென்றல் வந்து அந்த தென்றல் தான் உங்களுக்கு வீசிக்கொண்டிருக்கிறது, அதுதான் நாங்களும் எதிர்பார்க்கணும். தென்றல் வந்து வீசாதோ தும்மா அங்கே பாடாதோ. சரி, இன்றைய உனக்காக நான் நிகழ்வில் சில எப்படி எங்களை பகிர்ந்து எங்களுக்கு எல்லாம் தெரிய வைத்தீர்கள். என்ன பாடலை நினைந்து வந்தீர்கள் கேட்போம் என்று? என்ன
0: பாடலம்மா?
1: தென்றல் வந்து அதுதானே வந்து தொட்டு விட்டதே உங்களை வேந்த என்ன மீண்டும் தொட வேண்டும். சரி, அந்த பாடலை உங்களுக்கு தெரியும். தென்றல் வந்து
0: நான் வெளியில காத்து பட நிக்கிறேன் என்று உடனே பாட்டையும் கேட்டா சொல்லாத கதையெல்லாம்
1: சொல்லும், இல்லாத எண்ணங்களை தூண்டும். என்ன பண்ணாலும் எங்களிடத்தில் நீங்கள் இப்பொழுது நேயர் நிறம் எங்களுடைய அன்பு உறவுகள் இருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு தளம் இருக்கிறது, நேயர் நிறம் என்ற தளம். அதிலே உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்கு அந்த பாடல் ஒலிபரப்பாகும், அதை நீங்கள் கேட்டு மகளலாம். அந்த பாடல் வந்து நீங்கள் பகல்லையும் கேட்கலாம், மீண்டும் அந்த மறு ஒலிபரப்புலையும் கேட்கலாம். இங்கே வந்து அநேக அதில் நீங்கள் எழுதி விடலாம் என்ன பாடல், எந்த படம், யார் வேறு யார் அந்த பாடலை கேட்க விரும்புகிறார்கள் என்று குறித்து விட்டால் அங்கே அவர்களின் பெயரும் படிக்கப்பட்டு உங்களுக்காக அந்த பாடல் அந்த நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் என்ற பகுதியிலே உங்களுக்கு அது ஒரு நிகழ்ச்சியாகவே பாடலாக ஒலிக்கும்.
0: எனக்கு வாய் உரிச்சது சோத்திருந்த கூழ் சொன்னது, எனக்கு மறக்க முடியாத அனுபவம், மறக்க முடியாத அனுபவம் ஐயா. பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு காட்டுக்குப்பம் என்ற ஒரு இடத்துல நான் இருந்தேன் நாங்கள் கொஞ்ச நாள். அங்க அம்பாளுக்கு ஒரு பெரிய அண்டாவில வேப்பமில்லை எல்லாம் சைட்டெல்லாம் வேப்பமில்லை கட்டி அரிசி வந்த சியாமலாக்கா சொன்ன மாதிரி முதல் நாளே எல்லாம் அரிசி கொஞ்சம் வேக வச்சு கேப்பாக அந்த புதர் மாவெல்லாம் போட்டு ஊற வச்சு அடுத்த நாளுக்கு மோர் பச்சை வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு அடுத்து வச்சு கொடுத்தாங்க. சூப்பரா தான்
1: இருந்தது. இங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் என்று அந்தந்த பிராந்தியங்கள்ல எப்படி எப்படி செய்கின்றார்களோ அவையெல்லாம் இங்கே எங்களுக்கு எழுதி அவர்கள் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழுவினிலே எங்களோட ஊர்ல நீங்கள் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவருடைய பாடலை படித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். வகுப்பு பாடசாலைகளை நான் படிப்பித்திருக்கின்றேன். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, அது ஒரு தேசிய பாடலாக தேசிய கவியாக இருந்தவரவர் நவாலியூர் நாவண்ணா சோமசுந்தர புலவர் அவர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு
0: ஆடிக்குள் வந்தையா நான் எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா கூட செய்யற நாங்கள் இப்ப இங்க வந்தும் நான் செய்த ஆடிக்கூழ் காய்ச்சறதுக்கு வந்து பாசிப்பருப்பு அரிசிமா உளுத்தம் மாவம்
1: போட்டு
0: தேங்காய் பால் தேங்காய் பால்ல கரைச்சு போட்டு மிளகு சீரா தூள் சொட்டு மஞ்சள் ஒரு சிட்டிய உப்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு எல்லாம் வச்சு கரைச்சு அது அடுப்புல வச்சு காய்ச்சணும். அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் அரிசிமா உருண்டை உருட்டி போடணும், தேங்காய் சொட்டு வெட்டி போடணும், பால் கடைசியும் திரும்பவும் தேங்காய் பால் விடணும். அதே மாதிரி இப்ப இந்த ஆடி கூழ் எப்படி சிறப்போ அதே மாதிரி இந்த திருவாதிரை களியும் ஒரு தனி
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு எல்லாம் உண்டு இருக்கின்ற பக்தியோடு ஆன்மீகத்தில் காட்டப்பட்டிருக்கிற அத்தனையும் சுவையோடு மட்டுமல்ல சுகமும் தரக்கூடியது. இப்ப அந்த வெள்ளம் உளுந்து எல்லாம் போடும்போது அதுக்குள்ளே நீங்கள் அந்த மிளகு போடுவார்கள், சீரகம் போடுவார்கள், ஒரு சிலர் ஏலக்காயும் சேர்ப்பார்கள் சமைபாட்டுக்காக. இதெல்லாம் சுவையூட்டிகள்.
0: அவை
1: சுவையூட்டி மட்டுமல்ல நரம் மனமும் உண்டு. அது எங்களுக்கு நாவிலே நாவிலே சுவை ஊட்டை தரக்கூடியது, அடுத்த சுவை பெறப்படக்கூடியது, சீரணத்துக்கு அதாவது சமைபாட்டுக்கு உதவியாக இருப்பது, அதில் மருத்துவ குணமும் இருக்கின்றது. ஆன்மீகத்திலே தரப்படுகின்ற பிரசாதங்கள் எல்லாம் மருத்துவத்தோடு சேர்ந்தது தான். நன்றி மகளே,
0: வாழ்த்துக்கள்.
1: அவர்கள் பசியை தீர்த்து விடுங்கள். சிறப்பு சிறப்பு மீண்டும்
0: பசிய கொடுக்க வேண்டாம். நன்றி ஐயா.
1: நன்றி மகளே, வாழ்த்துக்களம்மா. பசி தீர்க்க வேண்டும், அது பெரிய புண்ணியம். புண்ணியங்களுக்கு பசி தீர்த்தர் பெரும் புண்ணியம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மகளே. இணைந்தே சிறப்பித்து கொண்டு சென்றார் கஸ்தூரி அவர்கள். அவர்களை நான் நினைத்த வேளை வந்துவிட்டார் அவரும். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து இப்பொழுது நேரம் 12:37 மதிய நேரமாக காட்டும் வேளையில் உங்களுக்கும் 10:07 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இங்கே ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்ளுகின்றார்கள் தங்கள் கருத்துக்களை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: வணக்கம் சாந்தி, இணைந்தீர்கள். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் நீங்கள் இணைய வேண்டும் என்று கேட்கின்றேன். இப்பொழுது ஞானசேகரன் அவர்கள் இணைகின்றார். பொழுது இல்லை சாந்தி, வணக்கம் சாந்தி மகளே. சாந்தி வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: அப்படி
1: ஐயா,
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: சிறப்பு. நேற்றைய தினம்
1: நலமாக இருக்கேன். நேற்றைய தினம் படத்துக்கு போயிட்டேன்.
0: நல்லது. நீங்கள் ஆனால் உங்களோட பதிவு மிகவும் ஆரோக்கியமான பதிவாக நான் அதை இங்கே வெளிப்படுத்தினேன். ஜெகபிரசாதிக் அவர்களுக்கு மனத்தைரியத்தோடு இருங்கள் என்று தைரியம் ஊட்டினது மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆறுதல் கூறுவதோடு அவரை மனத்தைரியத்தோடு இருங்கள், மற்றவர்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டியவர் அதுதான். என்ன செய்வது, ஒவ்வொருத்தருக்கும் வரும் பொழுது நன்றாக அந்த செய்தி.
1: என்ன ஆயிட்டுங்க ஐயா அவருக்கு?
0: நோய்வாய்ப்பட்டு திடீரென்று அவர் அந்த ஏதோ அதுல அவர் காலம் என்று 42 பேர் மகனுக்கு. அவருக்கு அண்மையிலே தானே அக்கா, அடுத்து இளைய சகோதரி எல்லாம் மறைந்தது ஒரே நேரத்தில், அடுத்து அடுத்து வந்தது. அது அடுத்து அடுத்து துன்பங்கள் வரும்போது மகளே, நாங்கள் எங்களுடைய செய்த கர்ம வினைகளை குறைத்துக் கொள்ளுகின்றோம், எங்கள் சுமைகளை இறக்கிக் கொள்ளுகின்றோம் என்றதுதான். துன்பத்திலே நாங்கள் உழலும் பொழுதுதான் இறைவன் எங்களுடைய கர்ம வினைகளை துடைத்துக் கொள்ளுகின்றார். அப்படித்தான் நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, அங்கே தர்மபுரியில மழை பொழிந்ததா மகளே? மழை பொழியவே இல்லை. இப்ப சியாமலா வந்த கவலையாக இருக்கு. அங்கேயும் அவை இல்லாத நேரம் மழை பெய்கின்றது, அவை இருக்குன்னு இத்தினோண்டு பெய்து ஓடி இருக்கப்பா அன்று கூறுவார். சரி, என்ன திரைப்படம் பார்த்தீர்கள்?
1: ஜனநாயகம்.
0: எப்படி இந்த ஜனநாயகம் படம்?
1: பரவாயில்ல.
0: ஆனா பாடல்கள் எல்லாம் கேட்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் என்னுடைய பொங்கும் புது வெள்ளத்திலே புதிய பாடல்கள் பெறப்போ நான் அந்த பாடல்களை ஒளிபரப்பி விட்டேன். பொங்கும் புது வெள்ளத்திலே கேட்பார் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்ப 41வது வாரம்

0: கிருத்திகை
1: ஆ,
0: நாடு.
1: முருகனாலே கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்குங்க ஐயா.
0: சிறப்பு.
1: அதுக்கு தான் போச்சு என்று வந்தேன் இன்றைக்கு.
0: ஓ
1: அபிஷேகம் அலங்காரம் எல்லாம்
0: சிறப்பு
1: பார்த்துட்டு வந்தேங்க
0: சிறப்பு
1: ஐயா.
0: சிறப்பு. நல்லது. இப்பொழுது இந்த பாடலையிலே என்ன பாடலை கேட்கலாம் என்று, உனக்காக நான் நிகழ்வுக்கு இந்த பாடலை எப்படி எதற்காக கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: ஆமாங்க ஐயா, முந்தா நாள் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், அப்புறம் இவரு நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாரு. அவர் தனிமையா இருக்கிறதுனால நிறைய நேரம் பேசிட்டு இருந்தீங்க நீங்க ரெண்டு பேரும். யாரு இவரு? கிருஷ்ண சாரும் நீங்களும்.
0: அவர் தனிமை அல்லவா? தனிமையிலே இனிமேல் வாழ
1: ஆமாங்க
0: முடியுமா?
1: ஐயா, எனக்கு எனக்கு
0: அவருக்கு அவருக்கு
1: இடம்
0: அவர்
1: கிடைக்கல.
0: அவர் தானாக ஏற்பட்ட தனிமை, அங்கேயும் விட்டுட்டு வர வேண்டும். அவவே அழைத்தே அவர் இப்ப ஒரு கை இப்ப ஒரு கை யோசையிலே இருக்கிறார். எல்லா வேலையும் அவர் தான் புரிகின்றார் அங்கு. சரி, உங்களுடைய அழைப்பு பார்த்து நேரம் சென்று
1: ஆமாங்க
0: விட
1: அன்று. ஆமாங்க ஐயா,
0: என்ன பாடல்?
1: அன்றே அழகிக்கு வந்து பிறந்த நாள், சரி அழகிக்காக ஒரு பாட்டு கேட்கலாம்
0: என்ன அழகி
1: அப்படின்னு.
0: சந்தோஷமே அழகிக்கு பிறந்த நாளாக என்று.
1: ஆமாங்க ஐயா, அன்று
0: அன்று அன்று அதற்கு வந்தீர்கள். ஒரு குறிப்பு எழுதியிருந்தேன், நான் அழகிக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடி இருக்கலாம் நாங்கள் எல்லோருமாக இருந்து. சரி, என்று அந்த பாடலை தாருங்கள். என்ன பாடல் சிறப்பு கூறுகிறீர்கள்?
1: அதுக்கு நாய்கள் ஜாக்கிரல ஏதோ ஒரு பாடல் இருக்கும் ஐயா, அந்த பாடல் கொடுங்க.
0: என்ன பாடல்?
1: என்தோ எழுதி அனுப்பிறேன் ஐயா, என்னோ வருங்க ஐயா. ரெண்டு பாடல் இருக்கு.
0: சிபி நடித்த படமா? இல்லை இல்லை.
1: ஆமாங்க.
0: ஆமா ஆமா, நாய்கள் ஜாக்கிரல். அது என்ன படம் என்று தெரியவில்லை, அழகி விடுங்கள், நான் அந்த பாடல் தருகின்றேனம்மா.
1: படம் நாய்கள் ஜாக்கிரதை.
0: ஆமா ஆமா. அது
1: பாடல் வந்து என் தோழனாக வந்தாயா நோரும்
0: அப்படி கருது. அதற்கு அந்த முதல் வரியை அனுப்பி விடுங்கள், இதில் எழுதி விடுங்கள், நான் தருகின்றேன் அந்த பாடம். நலமாக இருங்கள், மகள்வாக இருங்கள். நன்றி மகளே. சிறப்பு சிறப்பு.
1: கூழு கஞ்சி போயிட்டு இருக்கு.
0: ஆமா ஆமா, அது மட்டுமில்ல, உரையாடல் கூழ் கஞ்சியாகத்தான் இருக்கிறது. இங்க பார்த்தா கூழும் கஞ்சியும் பெற்று.
1: எங்க ஊர் பக்கம் எல்லாம் எல்லா கூழுதான்.
0: கூழுதான்
1: இங்க எல்லாம். ஆரிய மாவு அம்மக்கே ஒரு மாவு சொல்லுவாங்க, அத போட்டுதான் பண்ணுவாங்க. சில பேர் கம்பங்கூழும் காய்ச்சுவாங்க, சோளம் போடுவாங்க, சோளம் அது மாதிரி அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டது எல்லாம் போட்டு காய்ச்சி எடுத்துட்டு வருவாங்க.
0: கூழ் கஞ்சி என்றால்
1: அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரம்ல ஊத்தி எல்லாரும் கொண்டு வந்தத ஒரு பெரிய இது ட்ரம் மாதிரி இருக்கும், அதுல ஊத்தி கலந்து எல்லாருக்கும்
0: எல்லாருக்கும் எல்லா வீட்டு கூழும் என்றார். கூழ் என்பது அதுதான். கூழும் கஞ்சியும் வந்து அம்பாளுக்கு படைக்கப்படுகின்றது, இறைவருக்கு முருகனுக்கு படைக்கப்படுகிறது, இறைவனுக்கு படைக்கப்படுகின்றாலும் ஆடி மாதத்தில் செய்கிறோம், சித்திரை மாதத்தில் செய்கிறோம். அந்த கூழும் கஞ்சியும் எங்கள் தமிழர்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான உணவு. ஏனே இந்த உணவுகள் எல்லாம் பின்புதான் வந்தது. கஞ்சியும் கூழும் தான் நம் முன்னோர்கள் மூதாதையர்கள் அருந்தி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். புரிகிறதா? அது பின்பு சாம்பாராக வந்தது, சாலட்டாக என்றெல்லாம் கலந்து மாறி அப்படி இப்படி எல்லாம் எல்லாம் விதம் விதமாக வருகின்றது. ஆரம்ப காலத்தில் கூழும் கஞ்சியும் தான். கூழும் எல்லாம். இது யார்? இதார் அழகிய ராசனா?
1: ராசா
0: என்ன அவருக்கு என்ன கோபம் வந்து விட்டது? சில போல நீங்கள் வானொலியில் நீண்ட நேரம் இருந்தால் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றீர் என்று அவருக்கு ஒரு கோபம் வரலாம்.
1: ஆடிப்பூரம் என்று கஞ்சிக்கணையோன்னு
0: எல்லா கஞ்சி இந்த வந்த வாழ்க்கை முறையிலே நம் மூதிய மூதாதிர எங்களோட பெற்றோர் அதாவது பாட்டன் பூட்டன் காலத்தில் இந்த வித்தியாசமான விதம் விதமான உணவு வகைகள் இல்லை. கூழும் கஞ்சியும் தான் ஆரோக்கியமான உணவு. அவர்களும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக 16-17 குழந்தைகள் கூட பெற்ற தாய் அந்த காலத்தில் இருக்கின்றார்கள். 101, 105, 100 வரை திடகாத்திரமாக வாழ்ந்தார்கள். பின்பு எங்களுக்கு வாழ்க்கை முறை மாறி அந்நிய நாகரிகத்தை மோகத்தை நாடி இந்த பஞ்சபுலன்களிலே இருக்கின்ற சுவைகள் அதன் அந்த சுவை அது அந்த ஈர்ப்பிலே நாங்கள் சென்று சுவைகளுக்காக எங்கள் நாவின் சுவையை மாற்றிவிட்டோம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எடுத்துக்கிடுகிறோம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அவர்கள் கொடுத்தது எஞ்சி இருக்கின்ற பொருளை எறிந்து விடாமல் வேறு ஒரு உருவத்திலே மாற்றி கொடுக்க வேண்டும் என்று தான் பெயர் சூட்டினார்கள். நாங்கள் அது நாகரிகம் என்று சென்று விட்டோம் அம்மா. உண்மையிலே கஞ்சியும் கோளும் தான் சரியான உணவும்
1: ஆரோக்கியம். இந்த வகால எங்க பிள்ளைங்கள்லாம் அதை தொடர்றது கூட இல்லை. தூரம் கொண்டு போனோம்.
0: ஆமா, அது அது நாங்கள் பழக்கத்தில் கொண்டு வந்து விட்டோம். இங்கே இப்பொழுது நாங்கள் பழைய முறையை கடைபிடிக்கின்றோம்.

0: ஒரு சிலர் எல்லோரும் கடைதான் அப்படி எங்களுடைய அடுத்த சந்ததி அதை மறந்து விடும் மகளே. இப்பொழுது நாங்கள் பார்ப்பது அதை செய்ய மாட்டார்கள். எனக்கு இந்த இந்த உணவுகள் எல்லாவற்றையும் விட என் தாய் எனக்கு கொடுத்த உணவின் நாவில் இருக்கிற சுவையைத்தான் நான் நாடுவது உண்டு. என் மனைவிக்கும் கூறியிருக்கின்றேன், பிள்ளைகளுக்கும் கூறியிருக்கின்றேன், எனக்கு அந்த சுவையை மாற்றவில்லை. அதனால் இந்த கடைகள் எல்லாம் ஹோட்டல் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். வீட்டு உணவு கஞ்சி என்றாலும் வீட்டிலே செய்து கொள்வேன். கஞ்சி கஞ்சி இப்பொழுது நான் அதை அறிந்தேன், பழைய கஞ்சி, அதிலே உள்ள சத்து வேறு ஒன்றிலேயும் இல்லை அம்மா. ஒரு குறிப்பை தர மறந்துவிட்டேன். அன்று கஞ்சியும் கூழும் உண்டு, நீரையும் உண்டு, நீண்ட காலமும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து நல்ல மகிழ்வோடு வாழ்ந்தார்கள். மனித இன்பங்களை அழகாக சுவைத்தார்கள். எப்பொழுது எங்கள் உணவு மாற்றம் அடைந்ததோ அன்றுதான் விதம் விதமான நோய்கள் ஏற்படுகின்றன. முன்பு இந்த நோய்கள் இல்லை, இப்பொழுது புதிய புதிய நோய்கள். அந்த புதிய புதிய நோய்களுக்கு புதிய புதிய வைத்தியர்கள் புதிய புதிய மருந்துகளை கொண்டு அதெல்லாம் பணத்தை மையமாக வைத்து செய்கின்றார்கள். முன்பு அப்படி இல்லை, சும்மா கை நாடி பிடித்துவிட்டு அந்த வைத்தியர்கள் அப்பொழுது நோயை கண்டுபிடித்து அதற்குரிய மருந்தை ஐதீக முறையிலே செய்தார்கள். ஆன்மீக முறை அவர்களுக்கு ஆன்மீகம் அங்கே இருந்தது. வகுப்பிலே சில நோய்களுக்கெல்லாம் மாரியம்மனாலே ஒரு பைரவர் ஆலயத்தில் இருந்து விபூதியை விட்டு வகுப்பிலே அது தடைவிட்டால் அது போய்விடும் அந்த நோய். ஏன்னா அங்கே அது கிருமி தானே அம்மா, கிருமி நாசினி தானே வகுப்பம் இல்லை. இதையெல்லாம் கருத இன்றும் அம்பாள் வருத்தம் என்று இந்த ஒரு நோய் இருக்கின்றதல்லவா சின்ன, அந்த வருத்தத்துக்கு வைத்தியம் இல்லை அம்மா. இதுதான் வைத்தியம். இன்றும் நாங்கள் கடைபிடிக்கும் வாசலில் வேப்பிலை, படுக்கையிலே சுற்றி வேப்பிலை, அங்கே எல்லாம் குளிர்மையான சாப்பாடு, மச்சம் அசைவங்கள் ஒன்றும் இருக்காது. எவ்வளவு புனிதமாக இருப்பார்கள் அங்கே இந்த இந்த பேக்கர்கள், பீச்சாவுகள், இந்த பிரியாணிகள் எல்லாம் அங்கே செல்லுபடியாகாது. அந்த அந்த நோய்க்கு மருந்தும் இல்லை. இந்த பத்திய பாகங்கள் தான் இருக்கும். இது பழைய முறையிலே தான் இன்றும் இருக்கின்றது. இங்கு கூட நாங்கள் அப்படி கடைபிடிக்கின்றோம். நன்றி மகளே. உங்கள் பாடல் பாடல் நினைவுக்கு வந்துவிட்டதா? நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் மொன்றியல். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. என்னுடைய ஞானசேகரன் அவர்கள் வருகிறார், வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகனே. ஞானசேகரன் வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நல்ல முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக வளமாகவும் மகிழ்வாகவும் உங்கள் ஆசீர்வாதத்தின், அம்மாவின் ஆசீர்வாதத்தின்.
0: நன்றி. அதே போன்று நாங்களும் உங்கள் எல்லோருடைய அன்போடும் நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம். அங்கே ஆலய பணி முடிந்து விட்டதா?
1: இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டு அங்க பெரிய குருக்கள் என்ன அழைச்சிட்டு போனாங்க, அதனால அங்கேயும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரது கொஞ்சம் தாமதமாயிட்டு.
0: தாமதம் அது நல்லதா? நீங்கள் செய்வது உங்களை எல்லோருக்கும் சேர்த்தாங்க. நீங்கள் எனக்கு படங்களை அனுப்பி, அபிஷேகங்கள், ஆராதனைகள் அத்தனையும் அனுப்பி, நானும் இருகரத்தை குவிக்கும் வணங்குவேன். இங்கே எங்களுக்கு அப்படி, ஆனா எங்களுக்கு அயலே சிவன் ஆலயம் மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டு 5வது திருநாளாயிருக்கு, திருவிழாவாக இருக்க வேண்டும். நான் செல்வதில்லை, ஏனென்றால் என் தமையனாருடைய இழப்பு இருக்கின்ற மூத்தவர், அந்த கொஞ்சம் தோஷம் இருக்கும் தானே அதனுடைய ஆண்டு.
1: ஆமா ஆமா ஆமா, அது ஓராண்டு காலத்துக்கு தோஷம்
0: இருக்கும். அதுபோல குலதெய்வம் சிறிய ஊர்கோவிலுக்கு போகலாம், ஆனால் இது வந்து மகோற்சவம் நடக்கின்ற ஆலயம், சிவன் ஆலயம். அது மட்டும் இல்லாமல் தேர், அதாவது ரதோற்சவம் நடப்பது, ரதம் வெளியே நிற்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் அங்கு செல்வது அழகற்றது. நான் படிக்கும் போதும் படிப்பிக்கும் போதும் என்னுடைய ஆசிரியர் கலாசாலை படங்கள் வரும்பொழுதும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் இது கூறப்பட்டு இருக்கின்றது. அதை கேட்டிருக்கின்றேன், அதை நான் கற்பித்திருக்கின்றேன். அதை கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? அதை கடைபிடிக்கவும் வேண்டும் தானே. நாங்கள் முன்மாதிரியாக இருந்தால்தானே மற்றவர்கள், வயதுக்கு முதிர்ந்தவர், இங்கே உள்ளவர்களுக்கு முதல் அடித்து இங்கே அழைப்புகள் பெறும். காணவில்லை, வாருங்கள், நாங்கள் வந்து உங்களை அழைத்து கொண்டு போகிறோம்னா இதுதான் நடப்பா. கடந்த வருடம் நான் நின்றேன் அங்கே, நான் முடிந்தவரை திருவிழாவுக்கு முன்பும் பின்பும் செய்து வந்தேன். இந்த முறை போக முடியும், போக எனக்கு அது மனம்
1: சூழ்நிலை இல்லை,
0: சூழ்நிலை இல்லை. அது என்ன, அது என்னவென்றால் அது குருதியோடு சம்பந்தப்பட்டது இந்த தோஷம் என்பது. அதில் மூத்த சகோதரர் என்றால் இன்னும் பிணைப்பு கூட, இறைவனுடைய அருள், அந்த அதிர்வுகள் வரும் பொழுது அங்கே முரண்பாடுகள் ஏற்படும். இதைத்தான் அந்த ஆன்மீகம் குருதியோடு சம்பந்தப்பட்டது. வெவ்வேறு உறவுகள் என்றால் ஓரளவு நாங்கள் வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம், உள்ளே போகாது விட்டார். அதை நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தில் தந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் கடைபிடிப்பது எங்களுக்கு நல்லது, மற்றவர்களுக்கு நல்லது. சிறப்பு எப்படி சென்றது உங்களுடைய ஆலய இன்றைய இன்றைக்கு கொஞ்சம் பெரிய விழாவாக இருக்கும் இல்லையா மக்கள் கூட்டம்?
1: அது திங்கட்கிழமை தான்ப்பா அதிகமான கூட்டம் இருக்கும். ஏன்னா வார வாரம் திங்கட்கிழமை தான் விஷயம் அதிகமாக நடக்கும் நமக்கு. பாக்கி நாளும் சாதாரணமாக இருக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அந்த யாகம் நடக்கும், அதனால நாளைக்கு கொஞ்சம் கூடுதலாக கூட்டம் இருக்கும். சனி ஞாயிறு வந்து வார விடுமுறைங்கனால வெளியூர்லேருந்து இந்த இப்போ டிராவலர்ஸ்னு சொல்ல டூரிஸ்ட் அவங்களாம் நிறையா வருவாங்க. சனி ஞாயிறு கூட்டம் நமக்கு விசேஷம் வந்து திங்கட்கிழமை தான் அதிகம். அதாவது இந்த கோயிலோட பிரார்த்தனை வந்து 10 திங்கட்கிழமை அர்ச்சனை பண்ணி 11 திங்கத்துல அபிஷேகத்துல கலந்துக்கிறது. அது இந்த சைக்கிள் அது சங்கிலி தொடர் மாதிரி ஒவ்வொரு வாரம் 11 வாரம் முடியறவங்க வந்து கலந்துக்குவாங்க அப்படியே. அதனால விடிய காலம்பரம் அன்னைக்கு மட்டும் திங்கட்கிழமை மட்டும் நாங்க 3 மணிக்கு எல்லாம் கோயில் திறந்துருவோம். காலையில 5 மணிக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, மத்தியானம் 12 மணிக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. மொத்தம் ஒரு அபிஷேகம் முடியறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். இங்க கூட்டு பிரார்த்தனை இருந்தாப்பா நம்ம எப்படி நம்ம அன்புறவுகளுக்கு நம்ம கூட்டு பிரார்த்தனை எப்படி நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்றோ அதே மாதிரி இந்த கோயிலையும் கூட்டு பிரார்த்தனை தான் ரொம்ப
0: சிறப்பு.
1: நடக்கும்பா அந்த அபிஷேகம் வந்து 2 மணி நேரம் நடக்கும். அபிஷேகம் 1 மணி நேரம், அலங்காரம் கூட்டு பிரார்த்தனை 2 மணி நேரம். உலகத்துல எந்த கோயிலையும் 2 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு ஒரு அனுமதிச்சு சாமி சிவனை பாக்குறதுங்கிறது வேற எந்த கோயிலையும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஒரு கோயில் தான் திருச்சிரை, ஒரு கோயில் தான். அதுக்கான வாய்ப்பு இறைவன் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. நானும் அங்க பங்கு பெறதுக்கான ஒரு வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்காரு. என் மூலம் என்னுடைய நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் அந்த வாய்ப்பை நான் வந்து அந்த காணொலி மூலமா நான் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்கேன்ப்பா.
0: சிறப்பு சிறப்பான கருத்து, ஒரு நல்லதொரு கருத்தை தந்திரு. நான் கூற இருந்ததை நீங்கள் கூறிவிட இது வந்து எல்லோருக்கும் கிடைக்காத ஐயா. உங்களுக்கு அந்த சிவத்தொண்டு அந்த ஆலய தொண்டு செய்வதற்கு முன்னிப்பு அந்த மனப்பான்மை முதல்வரும் அந்த அந்த மன எண்ணத்தை கொடுப்பது இறை அருள்தான். இறை அருள் பாலிக்காமல் நீங்கள் அதை செய்ய முடியும். அவன் அருளாலேயே அவன் தாள் வணங்கி அந்த வாழ் அவர் தாழ் வணங்குவதற்கும் அவன் அருள் வேண்டும். இல்லாத சொல்லுவார்கள், எங்களுக்கு அழைப்பு இல்லையப்பா, கொடுப்பனவு இல்லையப்பா என்றெல்லாம் கூறுவார்கள். உங்களுக்கு அது நிறைய கிடைத்திருக்கு. அதன்பால் எங்களோடு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா? அங்கே எங்கள் ஆன்மீகத்திலே இந்த அந்த அந்த யாகங்கள் கும்ப அபிஷேகங்கள் நடைபெறும் பொழுது சில வேளைகளே பாருங்கள், இந்த அந்த கொடியேற்றம் மகோற்சவம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கும்பங்களிலிருந்து ஒரு நூல் ஒன்று சென்று அங்கே ஆண்டவனுடைய சன்னிதானத்துக்கு போகும். அந்த நூல் அது வந்து எப்படி அங்கு அந்த கும்பம் பெறாவி அங்கே ஆலயத்துக்கு போகிறோம், அதே போல அவரிடமிருந்து எங்களுக்கு பகிரப்படும், பிறந்து வரும் அந்த அருள் பாலித்தல் என்றது. சிறப்பு சிறப்பு. அதை நாங்கள் ஆன்மீக வேளையிலே பக்தி வேளையிலே அதை பற்றி பேசுவது சிறப்பாகவும் இருக்கும். ஞானசேகரன், நேற்றைய தினம் முயன்று உங்களுக்கு முடியவில்லை என்றெல்லாம் எழுதியிருந்தது உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள். ஞானசேகரன் அவர்களே அங்கே ஜெகபிரசாதிக்கு அவர்களை ஆறுதல் படுத்தியிருக்கும் என்றால் இன்று அவர் எங்களுக்கு ஆரம்பத்திலே பதில் என்றும் பதில் போட்டிருந்ததை இட்டு நான் புரிந்து கொண்டேன். அவர் கொஞ்சம் தெரு அவர் விவரம் தெரிந்தவர், எங்களுக்கெல்லாம் ஆறுதல் கூடக்கூடியவர். அவருக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சியை நீங்கள் நீங்களும் பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றியை குறிப்பிட்டுள்ளோம் உங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி முகமாக. சரி, இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணி வந்தீர்கள்?
1: இன்னைக்கு வந்து தீர்க்க சுமங்கலி படத்துல மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடல்ப்பா.
0: உங்களுக்கு மல்லிகை பூ விருப்பமா?
1: எனக்கு பிடிக்கும். எனக்கு என்னை விட எங்க அக்கா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் பாது அந்த பாட்டு.
0: மேலும் இருவரை சேர்த்திருக்கின்றீர்கள், 4 பேரை சேர்த்திருக்கின்றீர்கள், உங்கள் உறவினர்களா?
1: ஆம், தங்கையும் தங்கையின் கணவரும்
0: சேரலாதன்.
1: அவங்க தான் சேரலாதன். சேரலாதன் தண்ணுமகப்பிரியா எனது 3வது தங்கை. தம்பி கடைசி தம்பி வந்து துரைபாண்டியன் காந்திமதி. அவங்க வந்து இது எடப்பாடி
0: பழசு.
1: அப்ப அவர் வந்து இது கேட்பாரு, நம்ம வானொலி கேட்பாரு, நம்ம வானொலி நிகழ்ச்சியும் கலந்துருக்கிறாரு, உங்கள்ட்டையும் பேசியிருக்காரு அவரு துரைபாண்டியன்.
0: அவரு துரைபாண்டியன்
1: பணி அதிகமா இருக்காங்க.
0: நல்லது ஞானசேகரன். வேற ஏதாவது கூற வேண்டுமா?
1: வேற ஒன்றும் இல்லப்பா, இதுவே தகவல் எனக்கு வந்து போதுமான திருப்தியை கொடுத்து நேற்று பங்கு பெறாததுக்கு சேர்த்து
0: பயனுள்ள செய்திகளை தந்தீர்கள். பக்தி பேழை நாளை செல்லும் பக்தி பேழையிலையும் அந்த வெள்ளிக்கிழமை தோறும் பக்தி பேழை பாடல்களை கேட்க வரும் பொழுது இப்படியான செய்திகளையும் அதாவது ஆன்மீக செய்திகளையும் பரப்பிக் கொள்வது எங்களால் முடிந்தவரை சிவத்தொண்டும் செய்யத்தானே வேண்டும், ஆலயத்தொண்டு செய்வது போன்று மற்றவர்களுக்கு.
1: சரிப்பா,
0: நன்றி. தெரிந்த வகையில் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் இன்று வாங்க எங்களுடைய தளத்திலே கூழ் கஞ்சி போய் கொண்டிருக்கிறது நிறைய.
1: படிச்சுட்டு நல்லா பசியில வந்து சாப்பிட கூட இல்ல எனக்கு, நடக்குது
0: ஒவ்வொரு கிராமத்துக்கும்
1: கலந்துக்கோ அப்படின்ட்டு தான் கலந்துகிட்டேன்.
0: இந்தியாவில மட்டுமில்ல இப்ப லண்டன்ல இருந்தும் வந்து விட்டது கஞ்சி கூழ பேட்டி எல்லாம் கஸ்தூரி.
1: அவங்க நம்ம ஊர் பக்கம் தான்
0: நான் நிகழ்விலே ஒவ்வொருவரும் வந்து தங்கள் சொந்த அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உனக்காக நான் என்ற நிகழ்விலே உங்களுக்காக மொன்றியல் தமிழ் வானொலி, மொன்றியல் தமிழ் வானொலிக்காக நீங்கள் என்பது போன்று ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கின்றோம். இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை கேட்டாலாம் என்று எண்ணுவதற்கு முன்பு மகள் ரேவதியும் வந்துவிட்டார். ஒருவர் குறைகிறார் என்று பார்த்தேன், அவரும் வந்துவிடும். வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம். ஓ ஓ ரேவதி வணக்கம் மகளே.
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம். நலமா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். வானொலி நிறுத்தி விட்டீர்களா? சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக அப்படியே அதுக்கு தெரியும். அப்பா மகளும் பேச போகின்றார்கள் மொழியல் தமிழ் வானொலி. சரி, எப்படி இருக்கு, நலமா இருக்கின்றீர்களா? கஸ்தூரி சொன்னார் தென்றல் வந்து என்னை தொடர்ந்து பாடியும் காட்டி விட்டார் அங்குள்ள காலநிலையை பற்றி. இப்பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரில் இருந்து வருகின்றபடியே நான் ஒவ்வொருத்தரிடம் வந்து காலநிலையை கேட்டுக்கணும். எங்கள் உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் வாழுகின்றோம், அதுவும் பூமி என்ற பகுதியில் வாழும்பொழுது பூமியிலே எத்தனை பகுதிகள் இருந்து இந்த பூமியில் கூட எத்தனை விதமான காலநிலைகளை ஆங்காங்கு மாறி மாறி இருக்கின்றது இல்லையா? அதனால தான் அதை பற்றி எங்களுக்கு இப்படி உங்களுக்கு எப்படி என்று கேட்டுக்கொண்டு. ஒரே ஊரிலிருந்து வந்தேன்னா எல்லாரும் ஒரு விதமான தான் சொல்லுவார்கள். நல்லது. இந்த காலநிலை உங்களுக்கு பிடித்ததா அம்மா?
2: இன்றைய காலநிலை பரவாயில்லப்பா, இன்றை கொஞ்சம் வெயில் கொஞ்சம் பரவாயில்ல கடுமை. மாலையில எங்க மழை பெய்யுதோ இங்க கொஞ்சம் இனிமையான கொஞ்சம் குளுமையான
0: காற்றாக இருக்கின்றது. இந்த இந்த சுவாத்தியம் உங்களுடைய உடல்நிலைக்கு ஒவ்வானதா அல்லது?
2: உடல்நிலைக்கு ஒவ்வாது, ஆனாலும்
0: என்ன பாடலை கேட்கலாம், எதற்காக கேட்க போகின்றீர்கள்?
2: எதற்காக, யாருக்காகவும் உண்டா?
0: உங்களுக்காக கேட்கலாம், பேரன் கேட்கலாமா, மாடு ஆடு கோழி பிரபஞ்சத்துல எதுக்கு எல்லாம் இருக்கு, எதுக்காக கேட்கலாம்?
2: சரியாப்பா, என் அண்ணனுக்காக ஒரு பாடல்.
0: அப்படியா, முன்பும் ஒரு தடவை கேட்டீர்கள், என்ன பாடல்? மகள் பாடல் கூறவில்லை, அண்ணனுக்காக முன்பு ஒரு பாடல் கேட்டீர்களே தவிர இந்த பாடல் எனக்கு தெரியாது. எந்த பாடல் தரப்போகிறீர்கள்?
2: அவருக்கு பிடித்தது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பாடல் தான். அதனால
0: என்ன பாடல்?
2: நீலவான வடையில்.
0: அது முன்பு இந்த பாடல் கேட்டு விட்டீர்கள். இப்பொழுது கேட்பதிலும் பிள்ளையிலே அண்ணன் நினைவு எப்பொழுதும் வரலாம் தானே மகளே?
2: நிச்சயமாக நிச்சயமாக. அவர் வந்து எனக்கு தெரியாது, அவரு அதாவது அவர் என்னெல்லாம் கொண்டாடுவாரு, நான் வந்து அவரு அவருக்கு பிடித்தது அப்படி எல்லாம் கேட்டதே இல்ல. அவருடைய மகள் கல்யாணத்தின் போது அவர் வந்து இந்த பாடல பாடினாரு, நலங்கும் போது பாடினாரு. அப்பொழுது அவர் சொன்னாரு எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அதுல இருந்து இந்த பாடல் பாடினாக்கா
0: கூடுதலாக சாதாரண நினைப்பீர்கள் என்று கொஞ்சம் தனித்துவமாக மேலதிகமாக நினைப்பீர்கள் அப்படித்தானே? அப்படின்னா அந்த பாடலே தருகின்றேன். அந்த பாடலை தரவா? நீலவான ஓடையில்
2: வாழ்வே மாயம்,
0: சிறப்பு வாழ்வே மாயம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை தருகின்றேன். நன்றி மகளிர் இணைந்து சிறப்பித்தமைக்கு. நாளைய தினம் பக்தி வேளை மறக்க வேண்டாம், அதிலே உங்களுடைய திருப்புகள் பொழிப்புரை மிக முக்கியம். பக்தி வேளையிலே நன்றி மகளே. இன்று முடிந்தால் நிகழ்ச்சி பாடல்கள் ஒளிபரப்ப இருக்கின்றது. ஒளிபரப்பு முடிவில் நீங்கள் தூங்காமல் இருந்தால் வந்து முடிவுரை தரலாம், ஒரு முடிவுரை தரலாம். இல்லை, ஆரம்பத்திலிருந்து இப்போ நீங்கள் 9வது நேராக இருக்கின்றீர்கள். இப்போ பாடல் வரப்போகின்றது, பாடல் தரப்போகின்றேன். பாடல் முடிவிலே நீங்கள் வந்து நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருந்தால் வந்து தரலாம் தானே? நிகழ்ச்சியை பற்றி தானே கூட போகணும். ஆமாம், முழுமையாக வந்து நீங்கள் ஆட்கள் இன்னார் இப்படி செய்தார் அப்படி செய்தார் சொல்ல தேவையில்லை. எங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி, உனக்காக நான் நிகழ்ச்சியை எப்படி சென்றது, அதை நீங்கள் கொண்டு கூட்டு, அதை இலக்கணத்திலே கொண்டு கூட்டு என்று கூறுவது, கொண்டு கூட்டு செய்து தர வேண்டும். சரியா? தொகுப்புரிய ஆதரவு. நன்றி, வாழ்த்துக்கள் மகளே. நன்றி நன்றி. இது முன்னியல் தமிழ் வானொலி. நன்றி வணக்கம். முன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்வே வந்து இணைந்தவர்கள். முதலில் வந்து அன்பு சரவணன் ஆலய தொண்டோடு வந்து ஆலய நிகழ்ச்சியோடு வந்து இணைந்து என்னையும் இன்று அதிகாலை எழுந்து ஆலயத்தினுடைய அந்த ஒலியெல்லாம் கேட்க வைத்து பேசி மகிழ்ந்து விட்டு இப்பொழுது ஆத்தா ஆடியை மாரியம்மா என்ற பாடலை தந்திருக்கார். என்ற கூழ் காலம் வந்து கூழுக்கு சென்று கஞ்சிக்கு சென்று பிராந்தியம் எல்லாம் எங்கெங்கு எப்படி எப்படி கூழ் என்னென்ன சுவையிலே கூழ் என்று எல்லாம் இங்கே அளவலாவி கொண்டிருக்கின்றார்கள் தளத்திலேயும். இப்பொழுது அவருக்காக இந்த பாடலை தரலாம் என்று எண்ணுகிறேன். அந்த பாடல் வர இருக்கின்றது ஆத்தாடி மாரியம்மா என்று ஆதி பராசக்தி திரைப்படத்திலே. கேட்போமா?

அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிச்சும்

ஆழ்ந்த ஞானம் இல்லாதவர்கள், ஞானம் கொண்டவர்களெல்லாம் நிவேத்தியம் படைத்து மந்திரங்களை உச்சாடித்து உச்சாரணம் செய்து அந்த அம்மனை அழைத்து அபிஷேகங்களை படைத்து அமுது செய்ய வைப்பதற்காக வேண்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே ஆழ்ந்த அறிவே இல்லாதவர்கள், ஆனால் அம்மாளில் நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒரு ஆளாக்கு அரிசி கிடைப்பதே கடினம், அதை ஆக்கிவிட்டு அதை பாழாக்கக்கூடாது, அதை எப்படியும் அனுபவிக்க வேண்டும், அந்த ஆளுக்கு அரிசி எங்களுக்கு இல்லாதவிட்டால் அன்னை மகா மாரிக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி மனமுவந்து அழைக்கின்றார்கள் அந்த பாடல். அதை இடையிலே மந்திரங்களெல்லாம் கூறப்படுகின்றது. ஆனால் அன்னையாகப்பட்டவர் அழும் குழந்தைகள், தன்னை வேண்டும் குழந்தைகள், விரும்பும் குழந்தைகளுக்கு வேண்டும் வரத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் விரும்பியோ விரும்பாமல் இருந்தாலும் அவர் அருள் செய்வார். அதிலும் விரும்பி அழைத்தால் எப்படி இருப்பார்? அந்த பெரிய இடத்தை விட இந்த சிறிய இடத்துக்கும் அவர் வருவார் என்பதை அழகாக ஆன்மீகத்தில் கூறப்பட்ட ஆதிபராசக்தியில் கேட்ட பாடலை எங்களுடைய அன்பு சரவணா உங்களுக்காக ஒலிக்க கேட்டோம். இப்பொழுது நண்பனுக்காக ஒரு பாடலை கேட்க விரும்புகின்றார். உனக்காக நானிலே மகாலிங்கம். எப்பொழுதும் ஒரு நல்ல நண்பனாக இருப்பவர், நண்பர் அன்று தொட்டு இன்று வரை இருப்பவர், அவரோடு இன்று அவர் அளவலாவிய ஓலையில் தன்னுடைய பழைய ஞாபகங்கள் வந்தது என்பதை கூறும் வண்ணம் ஒரு பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் ஒலிக்க இருக்கின்றது. மகாலிங்கம், அந்த நாள் ஞாபகம்.

0: படிப்பு, ஆட்டம் பாட்டம், இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த

இனிமையான இந்த பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து மகாலிங்கம் உங்களுக்காக ஒலித்த வேளையில் உங்கள் நண்பன் நட்பின் பலத்தை அன்றிலிருந்து இன்று வரை எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கும் இந்த பாடலை தொடர்ந்து ஒரு பாடல் நாச்சியார் கோயிலிருந்து அன்பு தேவா நீங்கள் வந்து கேட்டீர்கள் ஆடி மாதம் காத்தடிக்கின்றது என்று அந்த காற்றை பற்றி அதற்காக ஒரு பாடலை தர இருக்கின்றது என்று ஆடி மாதம் காத்தடிக்கும் என்று பாயும் புலி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

காத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

ஆடி மாதம் வந்துவிட்டால் எங்களை தேடி வந்து குதூகலிக்க வைக்கும் ஆடி மாத காத்தை பற்றி ஒரு பாடலை அந்த வேளையில் என்னென்ன எல்லாம் செய்யலாம் என்ற உள்ள கிழக்குகளை எடுத்துக்காட்டிய பாடலாக தேவா உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். இந்த வேளையிலே தளத்திலே எங்கள் அன்பு உறவுகள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டிருக்கும் பகிர்வுகள் என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்னோடு தொடர்ந்து இணைந்து பயணம் செய்கிறீர்கள் என்ற எண்ணத்தை எனக்கு உருவாக்கும் இந்த வேளையிலே மனை உதவுவது போல் மக்கள் உதவ மாட்டார்கள், மனைவி மக்கள் உதவ மாட்டார்கள் என்று கூட கூறப்படுகின்ற சில இடத்திலே மனைவிக்கு ஒருவருக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனைவிக்கு எத்தனை பொருத்தங்கள் பார்ப்பது போன்றும் மனை அமைப்பதற்கும் பொருத்தம் வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் வகையான கருத்துக்களை அன்பு விஜயராகவன் எங்களோடு கலந்துரையாடிவிட்டு பொருத்தமான பாடலை தெய்வ பிரவி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். கட்டடத்துக்கு மனை பொருத்தம் அவசியம் என்ற கருத்தை தரும் பாடல் எங்கே ஒலிக்கின்றது? விஜயராகவன் உங்களோடு நாங்களும்

0: கட்ட சுத்தம் பார்த்து வீடு கட்ட வேணும்,
1: வீடு கட்ட வேணும்.
0: மாமியால பார்த்து பொண்ண கட்ட வேணும், மாமியால பார்த்து பொண்ண கட்ட வேணும்.

நடை பழகி சதுரு பண்ணு தங்கத்தை பாரு, நடை பழகி சதுரு பண்ணு தங்கத்தை பாரு, அதுக்கு நட்டு வாங்க போடுறாரு கண்ணால பாரு.

இனிமையான அந்த பாடல். கட்டடத்துக்கும் காதலுக்கும் பொருத்தம் ஏற்பட வேண்டும், மனப்பொருத்தம் மனை பொருத்தம் என்று கருத்துக்கள் வரக்கூடிய பாடலை தந்த விஜயராகவன் வாழ்த்துக்கள். இந்த வழியில்தான் அடுத்து வரும் பாடல், அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் தந்த மோகமுள் என்ற திரைப்படத்து பாடல் சிறப்பான ஒரு பாடல். இதோ அந்த பாடலையும் உங்களோடு நாங்கள் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

சிறப்பான அந்த பாடலை தன்யாசி ராகத்தில் தந்ததுக்கு நன்றி என்றும் ஷியாமலா எழுதியிருந்த வேளையிலே நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வேளையில் தான் அடுத்த பாடலை தருவதற்காக லண்டனிலிருந்து இங்கிலாந்திலிருந்து வந்த கஸ்தூரி, நீங்கள் அங்குள்ள காலநிலையை உணர்ந்து அனுபவித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தருகின்றீர்கள் ஒரு பாடல். அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. உங்களோடு நாங்கள் முனைந்து கேட்க வேண்டும் என்று தென்றல் வந்து என்னை தொடும் என்ற அந்த இனிமையான பாடலை இப்பொழுது கேட்போமா?

அற்புதமான ஓடல் பாடல் ஒன்று, தென்றல் வரும் தென்றல் வந்து என்னை தொடும் என்று கேட்ட வேளையில், தொட்ட வேளையில் அனுபவத்தை வைத்து கேட்ட கஸ்தூரி, உங்களை நாங்கள் முனைந்தோம். அடுத்து வரும் பாடல் யாருக்காக என்று எண்ணி பார்க்கும் பொழுது அது எங்கள் அன்பு சாந்தி தர்மபுரியிலிருந்து வந்து கேட்டிருந்தார். பேசி மகிழ்ந்துவிட்டு பாடலை அனுப்புகிறேன் என்று அவருக்கு சரியாக படவில்லை. இருப்பினும் அவர் நாய்கள் ஜாக்கிரதை என்ற திரைப்படத்தில் என்று கேட்ட வகையிலே அவருக்காக அந்த பாடல் ஒன்றை நான் தரலாம் என்று எண்ணுகிறேன். சாந்தி, கேளுங்கள் இந்த பாடலை.

0: நெஞ்சம்.
1: எல்லோரும் சல்லாபிக்கின்றார்கள். இது எந்த பாடல்? நாய் பாடல் என்றுதான் அவர் நாய்கள் ஜாக்கிரதையில் என்று சொல்லி சென்றார். ஆனால் அவர் வேறு பாடலை தந்திருந்தார் என்றும் இந்த பாடல் பழைய என்றும் நீங்கள் பேசுகிறீர்கள், எனக்கு நன்றாக தெரிகின்றது. அவருக்கு இரண்டு செல்வங்கள் உண்டு. அதிலே செல்வியினுடைய அழகியினுடைய பிறந்த நாளுக்குத்தான் அவர் பாடல் கேட்டார். என்னெஞ்சில் என்ற பதத்தையும் கூறியபடியில் அந்த பாடலையும் தந்து, இதோ அவர் கேட்ட ஷார்லி என்ற திரைப்படுத்து பாடல் அன்பு தோழா என்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். எப்படி அந்த இனங்களுக்காக செல்ல பிராணிகளுக்காக பாடல்கள் வருகின்றது என்பதை. சாந்தி, அந்த நீங்கள் கேட்ட பாடல்.
2: தின்றது தூங்குறது ஊர் சுத்துறது இந்த மூணு தவிர வேற ஏதாவது தெரியுமா உனக்கு? உன்னால ஏமாணம் போச்சு, உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்குல்ல? இனி எப்பவும் என் முதல முழிக்காத

0: straight back to the dock. Yes, fix.
1: You think she can make it?
2: Impossible.
3: இனிமையான இந்த பாடல், நீங்கள் எழுதிய பாடல். அதற்கு முன்பு நான் தந்த பாடலில் நாய் பற்றியதும், நாய் எத்தனை நாய் அதில் வந்தது அந்த பாடல் என்று கவனித்தீர்களா என்பது உறவுகளே. அடுத்து வரும் பாடல் அன்புடன் தருகின்றார் என்னுடைய அன்பு ஞானசேகரன் அவர்கள். ஆன்மீகத்தை பற்றி நன்றாக பேசிவிட்டு மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடலை கேட்டீர்கள் அல்லவா? தீர்க்க சுமங்கலிருந்து இதோ அந்த பாடல்.

காவியமான அந்த பாடல் காவிய பாடல் தான் கூற வேண்டும். இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அண்ணாவின் பாடல், இந்த பாடல் அண்ணாவின் நினைவை கொண்டு வரும். எப்பொழுது இந்த பாடலை கேட்டாலும் எனக்கு அண்ணாவின் நினைவு வரும் என்று கூறி சென்ற ரேவதி மகளே, இதோ உங்கள் அண்ணாவுக்கு பிடித்தமான பாடல்.

சிறப்பான அந்த பாடலை உயர்த்தி வைத்து அந்த ஸ்டாப் இட் அண்ட் அந்த வார்த்தை தான் திரைப்படத்தோடு வரும்பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த பாடலை கேட்கும் பொழுது அண்ணாவின் நினைவு வந்துவிடும் என்று கூறிய ரேவதி அவர்கள், நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை நெருங்கிவிட்டது, சற்று நேரம் நீடித்தாலும் உங்கள் பாடல் அத்தனையும் தந்துவிட்டேன் என்று திருப்தியோடு நாங்கள் விடைபெறும் எண்ணம் உண்டு. அந்த வேளையில் ரேவதி, நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுரையை தொகுத்து வழங்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எங்கே ஓடி பாருங்கள் உங்களுடைய முகவுரையோடு.

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக. இந்த
1: உணர்ந்து விட்டார் மகள் ரேவதி. வணக்கம் மகளே, தூங்கவில்லையா?
2: வியாழக்கிழமை உனக்காக நான் சிறப்பாக இன்றைய ஆடிக்கிறதையும் சிறப்பாக சேர்ந்த ஒரு நல்ல ஒரு நாளிலே அனைவரும் வந்து 9 பேர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அனைவரும் வந்து சிறப்பாக அவரவர்களுக்கு விருப்பமான யார் ஞாபகம் வருகிறது என்று ஒவ்வொருவரும் நண்பரை ஞாபகப்படுத்தினார். மற்றும் அவரவர் வளர்ப்பு பிராணி சாந்தி இந்த மாதிரி அனைவரும் அவரவர்களை பாடல். அப்பதே போல சீதோஷ்ண நிலையை, அந்த இருக்கும் சீதோஷ்ண நிலையை ஞாபகப்படுத்தி சென்றல் வந்து என்னை தொடும் என்று லண்டனிலிருந்து வந்து கஸ்தூரி அவர்கள் பாடல் கேட்டிருந்தார்கள். இந்த மாதிரி அவரவர்கள் மனதுக்கு எப்படி ஒரு உகந்ததோ அந்த மனதுக்கு தகுந்த பாடல்களை இன்று சொல்லி அவர்கள் பாடல் கேட்டது மிகவும் விருப்பம். அதுவும் ஆடி மாதம்னால அவரவர்களும் அந்த கூடை பற்றியும் வந்து குழக்கட்டையை பற்றியும் பேசுவதுல வயிறே ரொம்ப இருக்கு. இதுல பாவம் ஞானசேகரன் பாடல் கேட்டுக்கொண்டே தோசை ஊற்றியும் சாப்பிட்டு வந்துட்டார். செவிக்கு உண்ணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்ன்ற மாதிரி பாடலை கேட்டுக்கொண்டே தோசையும் சாப்பிட்டு வந்துட்டார். அதனால இன்றைய அப்பா அவர்கள் அழகாக இதை தொகுத்து சிறப்பாக ஆரம்பித்து எங்களுக்கு எல்லாம் அவரோட மனதுக்கு தகுந்தார் போல, அவரோடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல அந்த சொற்கள் பிரயோகப்படுத்தி பிரவாகமாக கொண்டு வந்து நிகழ்ச்சியை அற்புதமாக ஆரம்பித்து அழகாக அவரவர்கள் கேட்ட பாடல்களையும் கொடுத்து அருமையாக முடித்து வைத்தார். ரொம்பவும் மிகவும் அற்புதமான ஒரு சூழ்நிலையில மன மகிழ்ச்சியில நாங்க இருப்போம். இந்த வாய்ப்பை தந்த நம்ம மீரா அம்மாவுக்கும் அப்பா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும், நேயர் உறவுகளுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
1: சிறப்பாக தொகுத்து தந்திருக்கின்றீர்கள். என்னுடைய பணியை கொஞ்சம் குறைத்திருக்கேன். அதைத்தான் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்ற மகள் அல்லவா. அப்பாவுக்கு சற்று சந்தோஷத்தையும் கொடுத்து சுமையையும் குறைத்து பேச்சையும் குறைக்க வைத்து விட்டீர்கள். சிறப்பாக இருந்ததம்மா. இப்படித்தான் ஒவ்வொருவரும் வந்து நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் நிகழ்த்தி முடிவிலே வந்து முடிவுரை தொகுப்புரை என்று சொல்லி கொண்டு வர வேண்டும். பேச பேசத்தான் உங்களுடைய அந்த சபை கோளைகள் கூச்சங்கள் தெளிந்து சொல் ஆக்கங்கள் ஆளுமைகள் குறைந்து நல்ல ஆளுமையாக வருவீர்கள். இது ஒரு ஆசிரியர்கள் மனதிலே பதித்து மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகை. ஆசிரியர் என்றால் சமூக பொருத்தப்பாடு உடையவர்களாக மக்களை ஆக்கிவிட வேண்டும். இங்கே தொகுப்பாளராக இருந்தால் போல நான் தான் எல்லாம் செய்ய வேணும் என்றல்ல, நீங்களும் செய்ய வேண்டும். சிறப்பு மகளே, நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக இருந்தீர்கள். சிறப்பாக இருந்தது. அப்பாவின் சொல்ல கேட்டு ஓடி வந்து அழகாக சென்ன அன்பு மகளுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, சிறப்பு.
2: நன்றி அப்பா, நன்றி. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட உட்காந்து சாமலாவும் பதில் எல்லாம் உரையாடி எங்கோ ஒரு இடத்துல இருந்தாலும் நாங்க உரையாடி மகிழ்கிறோம். பக்கத்துல இருக்க மாதிரி அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள் மகளே. நான் முன்பே கூறியிருந்த என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா உறவினர்களும். நான் தனியே நான் மட்டும் இருந்து இந்த ஒளிபரப்பை ஆக்கவில்லை. நீங்கள் தான் என்னை ஆக்க வைத்துக் கொண்டிருக்கீங்க. என்னோடு இணைந்து கொண்டே இருக்கின்றீர்கள். என் வாழ்த்துக்கள், நன்றிகள். இறைவன் கொடுத்த வரம் என்றுதான் எண்ணுகின்றேன். ஆள் இல்லாமல் அகதிகளாக ஓடி வந்த எங்களுக்கு நீங்கள் எல்லாம் தொப்புள்கொடி உறவாக இருந்து எங்களையோடு இவ்வளவு துணை நிற்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பாக நிகழ்வு,
2: நன்றி,
1: நன்றி மகளே. சிறப்பாக நிகழ்வு கொண்டு சென்று முடியும் வரை இணைந்திருந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி, இறைவா நாங்கள் அறம் காத்து மனித நேயத்துடன் ஜீவகாரணத்துடன் வாழ்வோம் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனே, அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் தந்த உங்களுக்கு இவர்களை வணங்கும் வேளையிலே உனக்கும் பெருவணக்கம் தந்து இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் தாழ் பணிந்து கொள்கின்றோம் என்று என் அன்பு உறவுகளோடு கூறி வல்லமை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்த உன் கருணைக்கு நன்றி கூறி உங்கள் கடாட்சத்தை என்றும் வேண்டுகின்றோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்றதையும் கூறி மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 6வது நாள் கதம்பத்திலே உனக்காக நான் உங்கள் எல்லாருக்காக நானும் எனக்காக நீங்களும் இணைந்து நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி வாழ்வோம் அன்புடன் தமிழோடு என்று கூறி விடைபெறுகின்றேன். நிறைவு பெற்றது உனக்காக நான்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 10வது நாள் திங்கட்கிழமை. நேரம் கனடாவில் 11:35 முற்பகலாக காட்டும் வேளையிலே ஈழமணி திரு நாட்டின் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:05 இரவு வேளை என்று காட்டுகின்றது. இரவும் பகலும் இங்கிதமாக இணைந்திருக்கும் வேளையிலே நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு நாங்களும் நீங்களும் நலமாக இருக்கும் வேளை என்று எண்ணும் நான் நீங்களும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டு உங்களிடம் நலம் கேட்டு அன்புடனே அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த இன்பத் தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலமாக இருக்கின்ற எம்பெருமான் ஓம் நம சிவாய என்று வணங்கி அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி அவர்களிடம் இன்றைய நாளுக்கான வல்லமை தர வேண்டும் என்று இறங்கி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

மொன்றியாலிலே எங்களுடைய கோன்பால் கைலாசநாதர் வல்லவாம்பாள் சமேதராக வீற்றிருந்த அருள் பாலிக்கும் சிவன் சிவம் சக்தி என்று ஆலயத்தில் மகோற்சவத்திலே இன்று ரதோற்சவம் நடைபெற இருக்கின்றது. தேரிலே அமர்ந்து வெளிவீதியிலே வந்து அருள் பாலிக்கும் அந்த ஐயனை அம்மையை மீண்டும் ஒரு தடவை தரிசித்து மொன்றியால் தமிழ் வானொலியை ஆரம்பிப்போம். இன்றைய கதம்பத்தை இன்றைய கதம்பத்துக்கு நாங்கள் என்ன காணப்போகின்றோம்? திங்கட்கிழமை என்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும். நான் வருவதற்கு முன்பே இங்கே அன்புடனே அன்பு மகள் ஷியாமலா, அன்புடனே எவ்வளவு பாரம் இருந்தாலும் அதை மறந்து எங்கள் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள், அவர்களோடு இணைந்து கே எஸ் கிருஷ்ணன் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்தும் வருக வருகம் என்று அழைத்தவளே அவர்களை வரவேற்று கொண்டு நிகழ்ச்சிக்கு போவோம். அது என்ன நிகழ்ச்சி? இந்த நிகழ்ச்சி

வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு ஊரெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இன்று பாட்டு சவாரியில் கலந்து கொள்ள வேண்டும். பாட்டு சவாரியிலே வரும் பாடல்களை கேட்டுவிட்டு அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அது எங்களுடைய கடமை மட்டுமல்ல உரிமை என்ற எண்ணத்தோடு ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் உங்களுக்காக தர்மபுரியிலிருந்து சாந்தியும் இவர்களோடு இணைந்து வணக்கம் என்று வணக்கம் வைத்து கூறியிருக்க மகளே வணக்கம் என்று நானும் கூறி உங்களையும் வரவேற்று கொண்டு எங்களுடைய சிவமும் சக்தியும் இணைந்து இன்று ஊர்வலமாக ஆலயத்தை சுற்றி வலம் வரும் இந்த வேளையிலே எல்லோரும் கோலாகலமாக அங்கிருந்து கொண்டு எங்கள் வானொலியையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். வானொலியில் வல்லமை தந்து கொண்டிருக்கின்றார். வெளியே வந்து உலா வந்து இன்று ரத உற்சவம் செய்யும் அந்த பெருமானுக்கு மீண்டும் வணக்கம் கூறிக்கொண்டு இன்றைய நாள் உலகளாக இருக்கின்ற அன்பு உறவுகள் காணும் நன்மையான விடயங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு துன்பத்தின் மேல் துன்பமாக துன்பத்தை சுமந்து கொண்டும் தளராத மனப்போத்தோடு இருந்து திடம் கொண்டு இது எல்லாம் நியதி என்று எண்ணும் அடுத்த இழப்பையும் கண்ட எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் எங்களுடைய நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களுக்கு மேலும் வல்லமை கொடுக்க வேண்டும், மன துணிவை கொடுக்க வேண்டும், மன அமைதியை கொடுக்க வேண்டும், ஆறுதலை கொடுக்க வேண்டும். நான்கு மாதங்களுக்குள்ளே நான்கு இழப்புகளை கண்டால் அப்படி இருக்கும் அந்த வேதனையில் அவர் இருந்து கொண்டு துடிக்கும் வேளையிலே நாங்கள் எல்லோரும் அவருக்காக இறை பிரார்த்தனை செய்து அந்த ஆன்மாக்கள் இறைவனடி சேருவதோ இல்லையோ என்னவோ எங்கள் அன்பு எங்களுடைய அன்பு ஜெகபர் ஷாதிக் அவருடைய மனம் தளராது துணிவோடு உலக அனுபவத்தை மேலும் பெற்று கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் துன்பத்தினால் கழிந்து கொண்டு போகின்றது என்ற எண்ணத்தோடு அவருக்கு மன ஆறுதலை எங்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து வரும் நிகழ்வை நாங்கள் கால் வைப்போம். இன்றைய நிகழ்வுக்காக நாங்கள் ஐந்து பாடல்கள் வந்திருக்கின்றன வழக்கம் போல. அந்த ஐந்து பாடலுக்கு நீங்கள் வாக்களிப்பதற்கு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்கள் காத்து கொண்டிருக்கின்றன. வளமை போல இரகசியமான வாக்குகளை எடுத்து இறுதியிலே எந்த வாக்கு சிறப்பாக எந்த பாடலுக்கு வாக்குகள் அதிகமாக இருக்கின்றது என்று சிறந்த பாடலை தெரிவிப்போம். கடந்த வாரம் 156வது வாரத்திலே நாங்கள் முதலுக்குள் முதல் என்று கண்டோம். இன்று மீண்டும் சிறந்த பாடலை தெரிவு செய்வதற்காக பாட்டு சவாரி 57 சந்திக்கின்றோம். பாட்டு சவாரி 57 சந்திக்கும் எங்களுக்கு இப்பொழுது ஐந்து பாடல்கள் வந்திருக்கின்றது. இங்கே நான் இரக்கம் எல்லோருக்கும் இரக்கம் இரங்கல் கூறி இறைவனை பிரார்த்திப்பதற்கு அன்பு உறவு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் எங்கள் காற்றலை பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே இருந்து நன்றி கூட பகிர்ந்திருக்கின்றார் எல்லோருக்கும். இது எங்களுடைய கடமை, எங்களுடைய உரிமை, மனித நேயம், ஜீவகாருண்யம், அறம் என்று கூறி தொடர்வோம் எங்களுடைய நிகழ்ச்சியை. ஜெகபர் ஷாதிக் அவர்களும் இணைந்திருக்கின்றார் என்ற அந்த எண்ணத்தோடு. சரி, இன்று எத்தனை எழுத்துக்களிலே பாடல் வருகின்றது என்ற ஒரு சிறிய பரீட்சை வைப்பது உண்டு. நான் அந்த பரீட்சையிலே இன்று 1 2 3 4 5 எழுத்துக்களோடு வரும் ஒரு பதம்தான் ஐந்து பாடல்களும் வருகின்றது. ஐந்து பாடலும் வரும் வேளையிலே இந்த ஐந்து பாடல்களும் ஐந்து பதங்களை கொண்ட முதல் பதத்தை கொண்டு வருகின்றது. ஐந்து முதல் பதங்களும் என்ன கூறுகின்றது, எதை கூறுகின்றது என்றதை ஒரு தடவை கேட்டு உங்களால் முடிந்தால் அதை கிரகித்து ஒரு நிமிடத்துக்குள்ளே பதில் தருபவர்களுக்கு சரியான பதத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வெற்றி பாடலும் வழக்கமாக அளிப்பது உண்டு. அந்த வகையில் இன்றும் வரை இருக்கின்ற அந்த பாடல் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஐந்து நான் நேரம் தருவேன், இப்பொழுது அல்ல, ஐந்து கிரகித்துக் கொள்ளுங்கள். ஐந்து எழுத்துக்களும் கூறுவது, நாங்கள் வழக்கமாக பேசுகிற பேச்சு வழக்கிலே கூட அது இருக்கின்றது, இலக்கிய இலக்கணத்திலும் இருக்கின்றது. எல்லாம் எல்லாம் இலக்கண இலக்கிய சொல்லலை, எங்கள் பேச்சு வழக்கில் நாங்கள் அன்றாடம் உபயோகிக்கும் பேச்சு. இப்போ தமிழ் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கின்றது என்பதை ஊரெங்கும் அல்லது நாடெங்கும் அல்லது உலகமெங்கும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இன்றும் ஒரு பாடல் ஐந்து பாடல்களும் அந்த கருத்தை தருகின்ற ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதமாக வருகின்றது. எங்கே கண்டுபிடியுங்கள், ஓடி வாருங்கள். உங்கள் நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றது. எங்கே பார்ப்போம், யார் தரப்போகின்றீர்கள், ஓடி வாருங்கள்.

நாட்டில் எல்லாம் நடக்கின்ற சங்கதிகளை எல்லாம் பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகிறோம் சொல்கிறோம். இந்த ஒரு பதம், அந்த உலகமெல்லாம் இருக்கின்றது என்பதை கூறுவதற்கு நாங்கள் உபயோகிக்கின்ற ஒரு பதம். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. யாரும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கவில்லை போல் தெரிகின்றது. நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எங்கே பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலிகத்திலிருந்து 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 10வது நாள் திங்கட்கிழமை. இங்கே சாந்தியும் கிருஷ்ணனும் எழுதியிருக்கின்றார்கள். கிருஷ்ணன் எழுதியிருக்கின்றார்கள், அது பொருத்தப்படவில்லை என்று தான் எண்ணுகின்றேன். பார்ப்போம் யாருடைய பாதம். இன்னும் சந்த நேரம் இருக்கின்றது, பார்ப்போம். உங்கள் விவகத்தை பார்ப்போம். நேரம் கடந்துவிட்டது, யாரும் சரியான பதிலை தரவில்லை. ஆதலால் நான் கூறுகின்றேன், உறவுகளே, நான் முதலில் தந்த தரவிலேயே நான் இந்த பதம் இருக்கின்றது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை. சரி, இன்று வரும் பாடல்கள் ஊரெங்கும் என்ற பதம்தான் இன்று வரும் பாடல். ஓரிடத்திலே ஊரெல்லாம் என்றும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. நீங்கள் நேரம் கடந்துவிட்டது, அதனால் நாங்கள் இப்பொழுது ஐந்து பாடல்களுக்கும் வர இருக்கின்றோம். ஐந்து பாடல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிக்க இருக்கும் வழியில் முதலாவது பாடலை தரப்போகின்றோம். முதலாவது பாடல் சாந்தி என்ற திரைப்படத்திலே இசை அரசி பி சுசீலா அம்மா பாடிய பாடலாக எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசை அமைத்து கொடுத்த மெல்லிசை மன்னன் இசையோடு பாடும் முதல் பாடலை இப்பொழுது கேட்போம்.

சிறப்பான அந்த பாடல் ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம் என்று சாந்தி என்ற திரைப்படத்தில் இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலில் மெல்லிசை மன்னரின் இசையில் கேட்டோம். முதல் பாடல் முதல் வரிசையில் நின்று பாடி சென்றது இன்றைய பாட்டு சவாரி 157. 157 ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சந்திரபோஸ் அவர்களுடைய இசையில் பிரபல பின்னணி பாடகர்கள் ஜெயச்சந்திரன் ஐயா வாணிஜெயராம் இருவரும் இணைந்து பாடும் கை நாட்டு என்ற திரைப்படத்து பாடல். கை நாட்டு திரைப்படத்தில் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

ஊரெங்கும் உன்னை தேடுதோ என்ற பாடல் கை நாற்று திரைப்படத்திலிருந்து எங்களுடைய ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களோடு வாணி ஜெயராம் அம்மாவும் சந்திரபோஸ் அவர்களுடைய இசையிலே பாடி தந்தார்கள். இரண்டாவது வரிசையில் நின்று ஒலித்துச் சென்ற அந்த பாடல் பாட்டு சவாரி 157 அலங்கரித்த வேளை மூன்றாவது என்ன பாடலாக இருக்கலாம்? அந்த பாடல் ஜானகி அம்மாவுடன் கிருஷ்ணசங்கர் என்பவரும் இணைந்து பாடிய இசைஞானியின் இசையில் வந்த ஒரு பாடல். பாடல் உங்களுக்கு நன்றாக தெரிந்த பாடல், ஆனால் ஆரம்பத்தை கேட்டால் சிற்று மயக்கமாக இருக்கும். கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது இப்படி.

ஊரெங்கும் மலையாச்சு என்று வரியெடுத்து ஆரம்பித்து கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலே ஜானகி அம்மாவுடன் கிருஷ்ண சங்கரம் இணைந்து இசைஞானியின் இசையிலே பாடியதை கேட்ட எங்களுக்கு நான்காவது பாடல் என்ன வரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே வருகின்றது ஏ எம் ராஜா ஐயா அவர்களுடைய இசையிலே பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மா பாடிய தேன் நிலவு திரைப்படத்து பாடல் ஒன்று. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்?

சிறப்பான அந்த பாடல் தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஒலித்துச் சென்றது. ஜிக்கி அம்மா அவர்களுடைய குரலே ஏ எம் ராஜா ஐயாவின் இசையோடு. நான்காவது பாடல், நான்கு பாடலும் ஊரெங்கும் ஊரெங்கும் என்று வந்த வழியிலே அன்பு உறவு ஒருவர் ஒரு பாடலை எழுதிவிட்டார், தெரிவு பாடல் என்று எண்ணிவிட்டாரோ தெரியவில்லை. அவர் வந்து வாக்களிக்க வேண்டிய பாடல்கள் தயவு செய்து பதிவிலே தர வேண்டாம் அன்பு உறவுகளே. அடுத்து வரும் பாடலும் ஊரெங்கும் என்றதை இன்னும் ஒரு இரண்டு எழுத்து மூன்று எழுத்தை மாற்றி வருகின்றது போல் தெரிகின்றது. ஊர் என்ற பதத்தில் வந்த பாடல்களும் இதுக்குள்ளே அடங்குகிற இது ஊரெங்கும் என்று ஐந்து எழுத்தோடு வந்து இறுதியாக வரும் பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களோடு இசை குயில் ஜானகி அம்மாவும் பாட வேண்டும் என்று இசை ஞானி இசையமைத்து கொடுத்த பாடல். அந்த பாடல் இறுதியாக ஐந்தாவது வரிசையில் நிற்கின்றது. பார்ப்போம் இந்த வரிசையில் பாடும் பாடல்கள் எந்த பாடல் முதலில் வரப்போகின்றது என்று.

இனிமையான இந்த ஐந்து பாடல்களும் இன்று பாட்டு சவாரி 157 அலங்கரித்து ஒரே நேரத்தில் ஐந்து பாடல்களையும் எங்களுக்கு கொடுத்த வேளையிலே அந்த ஐந்து பாடல்களையும் நாங்கள் தளத்திலே பார்க்கும் வண்ணம் என்னுடைய சுமையை குறைத்து அன்பு மகள் ஷியாமலா பதிவிட்டு இருக்கின்றார்கள். தளத்திலும் நீங்கள் அந்த பாடல்களை பார்த்து கொண்டு வரிகளை கண்டுபிடிக்கலாம். உறவுகளை இந்த ஐந்து பாடல்களும் வந்து பாடியவளை ஊரங்கும் ஊரங்கும் ஊரங்கும் என்று வந்து ஊரெல்லாம் என்றும் வந்து பாடிய வேளையிலே உங்களுக்கு முடிந்தவரை உங்களை கவர்ந்த பாடலுக்கான வாக்கினை 6478746415 என்ற எண்களை சுழற்சி எங்கிருந்தாலும் ஓடி வந்து இணைந்து தர வேண்டும். உங்களுக்கு வாக்குச்சாவடி ஆரம்பித்து விட்டது. வாக்குச்சாவடியில் குறிப்பிட்ட நேரம் தருவார்கள். அந்த வாக்குச்சாவடி திறக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் ஓடி வந்து ஒவ்வொருவரும் உங்கள் வாக்கினை பதிந்துவிட்டு இன்று எந்த பாடல் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். தவறுதலாக தளத்திலே ஒருவர் எழுதிவிட்டார், அதை மன்னித்து கொள்ள வேண்டும். அது சேர்ப்பில்லை, அது சேர்க்கப்பட மாட்டாது. அவர் வந்து வானொலிக்கு வந்து வாக்களிப்பவருடைய வாக்குகள் தான் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டு ஆரம்பிப்போம். வாருங்கள், இப்பொழுது பாடல்களின் பல்லவி சரணங்கள் வளமை போல இன்று ஒலிக்க இருக்கின்றன. அதையும் கேட்டுக்கொண்டு நீங்கள் அழைத்து இணைந்து வாக்கினை அழியுங்கள். வாக்களிப்பது எங்கள் கடமை.

0: வணக்கம் வணக்கம் மகளே, ஷியாமலா முதல் நேயராக
1: வந்திருக்கிறீர்கள்.
0: வர வேண்டும் வர வேண்டும். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கப்பா.
0: எங்கே மழை பொழிந்ததா?
1: இல்லப்பா, நேத்து கொஞ்சோண்டு பெய்ஞ்சதா, அதாவது வந்துச்சு, நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன்பா.
0: கொஞ்சம்
1: கொஞ்சம் வந்து எனக்கு தான்ப்பா இடைஞ்சல் பண்ணுச்சு.
0: கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைச்சல் கொடுக்கின்றது உங்களுக்கு, என்ன காரணம்?
1: தெரியுதுப்பா, என்னன்னு தெரியல. அதாவது அந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாள்ல, வாமா மின்னல்னு, அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே ஓடி.
0: மின்னல் வந்து போவது காரியமே, இது மழை அல்ல, வந்தால் நின்று தர வேண்டும். பார்ப்போம் அது எவ்வளவு தூரம் உங்களை
1: ஏமாற்றுகிறது. மழையே மின்னல் மாதிரி வருதுப்பா.
0: இப்படியே வரத்தான் வேண்டும், பார்ப்போம் இப்பொழுது வருகின்றது. ஏனென்றால் இப்பொழுது எல்லாம் மின்னல் போகத்தில் நடக்கின்றபடியால் மழையும் மின்னல் ஒன்று வந்து செல்கின்றது போல்கின்றது. பாடல்கள் ஐந்தையும் கேட்டீர்கள். உங்கள் நீங்கள் பாடல்களை சரியாக எழுதி அனுப்பியதுக்கு என்னுடைய நன்றி. நீங்கள் நான் என்னுடைய சுமையை குறைத்திருக்கின்றீர்கள் தான் கூற வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்புகள். சரி, இப்பொழுது நாங்கள் முதல் தடவையாக நீங்கள் வந்திருங்கள், வாக்குச்சாவடிக்கு ஒரு கால் சென்று வருவோமே, பாருங்கள் போவோம்.

0: தாற்றலைக்கு வந்துவிட்டோம் அப்பாவும் மகளும். நல்லதொரு பாடலை தெரிவி சந்திருக்கிறீர்கள் ஷியாமலா. உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி. இன்று உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் மகளே?
1: ஊரெல்லாம் உன் பாட்டு படம்பா.
0: ஆ,
1: ஊரெல்லாம் உன் பாட்டு தான் அந்த படம்பா.
0: ஓ, ஊரெல்லாம் உன்
1: பாட்டு.
0: ஆமா ஆமா,
1: ரெண்டு பேர் பாடு.
0: வாழ்த்துக்கள். இந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்போம். பாடல்கள் ஐந்து அப்படி இருந்தது கேட்பதற்கு. நல்ல தெரிவுகள். நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய வரவு நல்வரவாக இருந்து நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். பார்ப்போம் முடிவில். இப்பொழுதுதானே ஒரு வாக்கு ஒளிந்திருக்கின்றது இல்லையா? பார்ப்போம், பார்ப்போம், பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வாக்களிப்பது எங்கள் கடமை உரிமை என்று ஓடி வந்து விட்டார். அடுத்த உறவாக எங்களுடைய அரசடி குப்பம் ஜாமிருக்க பைமீன் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணா, உங்கள் வாக்கினை கொண்டு வந்த நன்றி. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவே, நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம், நல்லவனாகவும் இருக்கின்றோம்.
0: நீங்களாகவே சொல்லிவிட்டீர்கள் நான் கேட்பதற்கு. நீங்க நல்லவர், நல்லவர் தான், நல்லவன் உனக்கு நீ. அங்கே மழை பொழிந்ததா?
2: மழை வந்து அதற்கான எல்லா சூழலும் இருக்கும் வேலையிலே மழை இல்லாம தான் இருக்கு.
0: இப்ப இரண்டாவது தடவையாக மழையை குறை சொல்லும் நண்பராக நீங்களும் வந்து விட்டீர்கள். மகள் ஷியாமலா
2: அப்படி காத்து அப்படியே கொஞ்சம் பக்கத்துல மின்னல்லாம் அதிகமா இருந்தது. அப்புறம் காத்து அடிச்சது.
0: ஆடி மாதம் அல்லவா? ஆடி மாதத்தில் ஆடி மாதத்தில் வறட்சி தான் அதிகமாக இருக்கும். ஆவணிக்குத்தான் மழை பொழிவதற்கு வாய்ப்புகள் பல உண்டு. அதனால் ஆடிப்பட்டம் தேடி தென்னல் விதை விதைத்து இப்பொழுது விதை விதைக்கின்ற காலம். லேசானது உத்தரவு அதெல்லாம் சிறப்பாக இருக்கும்.
2: இந்த சூழலை பார்த்துட்டு இந்த மின்சாரமே நிறுத்திட்டாங்க. கரண்ட் இல்லை
0: அப்படியா?

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் சரவணனும் நானும். சரவணன், நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடல் நான் தர வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: நீங்க இந்த ஒரு ஊரெல்லாம் சொல்லிட்டு பாடல் கூட கொண்டு வந்துருக்கீங்க, நாமும் ஒரு ஊருக்கு செல்வோம்.
0: சரி, கொண்டு வாருங்கள் ஊருக்கு. என்ன பாடல் உங்களுக்கு?
1: அந்த ஊரை, அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு.
0: தெரிஞ்சுட்டீங்களா அந்த ஊரை? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகமும் புரிஞ்சுட்டாரு, ஊரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆனா உங்களை தெரிஞ்சு கொள்ள இல்லை. சரி, பார்ப்போம். எங்களை தெரிய நாள் இருக்கின்ற, நாங்கள் இல்லாமல் போனால்தான் நாங்கள் யார் என்று உலகம் கூறும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணியை என் கண்மணி, அந்த பாடல் தானே உங்களுக்கு வேண்டும்? சரி, அந்த பாடலை தருகிறோம். இன்று இந்த பாடல்களை பற்றி குறிப்பிடாமல் இன்று கேட்ட பாடல்கள் ஐந்தும் எப்படி இருந்தன?
1: ஐந்தும் நல்ல நல்ல பாடல் தான், பாடல்கள் தான். அது பழைய பாடல்களும் புதிய பாடலும் கலந்து வரும்போது நல்ல கேட்பதற்கு இனிமையாக தான் இருக்கிறது.
0: அது மட்டுமல்ல, ஐந்து பாடல்களையும் ஒரே நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டுவிட்டோம் இல்லையா? வேறு வானொலிகளில் இப்படி வர மாட்டாது. எங்கள் வானொலி தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நல்லது. அப்ப இன்று நாளை மழை வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றதா?
1: வரலாம், இல்ல மேகம் இல்லையே, மேகம் இல்லாம இப்படி கலந்து விட்டு.
0: எங்களுக்கு இங்கே 25 பாகையில இருக்கின்றோம். இது 27 பாகை வரை சென்று மீண்டும்
1: துரல் வீடு ஆரம்பிச்சிட்டு தான் ஒரு அதிகம் மழை, கனமழை இருக்காது.
0: ஓ, எங்களுக்கு இப்பொழுது 25 பாகை, அது 27 வரை சென்று மீண்டும் இரவுக்கு 11 பாகைக்கு வரும். ஏற்ற இறக்கமாக இருக்கும் இந்த வழியில் ஒரு 14 மணித்தியாலதும் கொஞ்சம் எங்களுக்கு பகல் வழியாக இருக்கின்றது. எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலே இருக்கின்ற கைலாசநாதர் வல்லபாம்பிகை சமேதராக வீற்றிருந்த அருள்வாளிக்கும் சிவம் சக்தி இன்று ரதோற்சவத்தில் இப்பொழுது உற்சவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் காற்றலே இருக்கின்றோம், அவர் அருள் பாலித்து கொண்டு இருக்கின்றது. ஓம் நமசிவாய. நன்றி சரவணா, அங்கேயும் எல்லாம் நிலம்பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் இந்த பாடல் முடிவிலே. அங்கே அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். உங்களுடைய வருகைக்கும் வாக்களிப்புக்கும் நன்றியை கூறிக்கொண்டு. நன்றி சரவணா. நன்றி,
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி 157 அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இருவர் வந்து வாக்களித்து விட்டார்கள், இனியோர் வருவார், ஒருவர் அழைத்தார் சென்று விட்டார், மீண்டும் வருவார் என்று எண்ணும் இந்த வேளையில் தொடர்கின்றது பல்லவி சரணங்கள்.

0: வந்துவிட்டா
1: நமச்சிவாயா
0: ஓம்
1: இருந்து ஆறு தேவாயா
0: ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை உச்சரித்து வந்து இணைந்து கொண்ட நாச்சியார் கோயில் ஆறு தேவா அவர்களே வருக வருக. நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: நலமுடன் வளமுடன் ரொம்ப மகிழ்ச்சியுடன் ஐயா ஆசீர்வாதம் இருக்கிற வரை நான் நல்லா இருப்பேன்.
0: சிறப்பு சிறப்பு. உங்கள் அன்பு இருக்கும் வரை நாங்களும் இருப்போம். ஒரு செய்தி ஒன்று அறிந்தேன், நாச்சியார் கோவில் நல்ல மழை பொழிகிறது என்று, உண்மையா
1: இல்லையா?
0: இங்க நாச்சியார் நாச்சியார் கோவிலில் நல்ல மழை அப்பா என்று ஒருவர் தந்திருக்கின்றார் பதில்.
1: மழை பதிவுலையும் பார்த்தேன், இல்ல லேசா ஒரு தூர தொழிட்டு போயிட்டு வரோம். நல்ல மழையெல்லாம் கிடையாது கூட இல்ல, பூமி
0: நனையவே இல்லையா. ஆனாலும் ஒரு உண்மை இருக்கு. அது இது ஒரு ஒரு பல ஒரு நகைச்சுவை ஒன்று உண்டு தேவா. ஒரு ஊரிலே ஒரு பையன் பாடசாலையால் வரும் பொழுது அவனுக்கு உணவு ஒத்துக்கொள்ளாமல் பாந்தி எடுத்து விட்டான். அவன் பாந்தி எடுக்கும் பொழுது அந்த வாந்தியிலே ஒரு கருப்பு புள்ளி ஒன்று இருந்திருக்குது. என்னடா கருப்பு புள்ளி ஒன்று இருக்குது என்று அதை வந்து பார்த்தவர்கள், என்ன தம்பி கருப்பு புள்ளி இருக்குது என்று பார்த்து விட்டு, அதை ஒன்றும் இல்லையாப்பா, அதை ஒன்று ஏதோ சாப்பாடு என்று விட்டுட்டார்கள். அவன் போய்விட்டான் அந்த பையன். இவர் நடந்து போகும் வழியிலே இன்னொரு நண்பர் சந்தித்திருக்கின்றார். இவர் சொன்னார், அடையப்பா நான் பாடசாலையில் வரும்பொழுது ஒரு பையன் ஒருத்தனுக்கு வாந்தி வந்தது, அவன் வாந்தி எடுக்கிறது கருப்பு கருப்பா இருந்ததுன்னு சொல்லியிருக்கான். கருப்பு ஒரு புள்ளி தான் விழுந்தது. அவன் அதற்கு அவன் புதினமா இருக்கு, அவர் அதை கேட்டுவிட்டு அவரும் பழி நடந்து விட்டார். இவரும் சென்று போகும்போது இவர் கருப்பு கருப்பா இருக்கென்று அறிந்தவர் அடுத்தவரை சந்திக்கும் போது, அண்ணே அண்ணே உங்களுக்கு ஒரு புதினம் தெரியுமா, இந்த பாடசாலையிலிருந்து ஒரு பையன் ஒன்று காகம் போல கருப்பு கருப்பா சத்தி எடுத்தான். அப்படி காகம் போல கருப்பு கருப்பா சத்தி எடுத்தான். ஆனா அவன் எடுத்த சத்தி ஒரு துளி கருப்பு தான் இருந்தது. உடனே இது என்ன புதினமா இருக்குன்னு அவரும் கேட்டுவிட்டு நடந்து சென்றார். நடந்து செல்லும் போது அவர் இன்னொரு பேரை சந்திக்கின்றார். அவர் சொன்னார், அண்ணே அண்ணே உங்களுக்கு புதினம் தெரியுமா, விஷயம் தெரியுமா, என்ன என்ன, ஐயோ அதையும் கேட்கிறீங்கள், இந்த பாடசாலை மாணவன் வந்து காகங்காகமாக சத்தி எடுத்தான்னு சொல்லிவிட்டார். அப்படி காகங்காகமாக அவன் சத்தி எடுக்கும் போது காகங்காகமாக வந்ததப்பா, அப்படியா என்று ஊர் ஜனம் எல்லாம் பாடசாலையை தேடி ஓடுகிறது. அங்கே ஒரு நாள் பையனும் இல்லை ஒருவனும் இல்லை, அவனடுத்த வாந்தியிலே ஒரு சொட்டு கருப்பு தான் கிடந்தது. இப்படித்தான் செய்திகள்
1: செய்தி
0: அதுதான்.
1: இந்த வைக்கிறவன் வேலை கூட இருக்குன்னு சொல்லிவிட்டு தேங்காயில இங்க மதுரைக்கு வந்த தேங்காயில பாம்பு
0: இருக்குன்னு
1: எல்லாம் தேங்காயும் சரிஞ்சு ரோட்டுக்கு வந்துடும். அந்த
0: மாதிரி மழையே
1: பதிவுல நான் பார்த்தேன்.
0: ஆமா
1: பதிவுல பார்த்தேன்னா என்ன, நம்ம ஊர்ல மழைன்னு போட்டு
0: அதற்கு கீழே இருக்க மழையை பாருங்களேன், இஞ்சிக்குடியில் மேகம் இருக்கும் மழை மட்டும் மேகம் தான் இருக்கும் மழை வரையில் என்றும் எனக்கு வயிற்று கிளப்புறாங்க போல இருக்கின்ற ஊர்லயும் சிறு தூரம் சிறப்பு சிறப்பு. நலமாக இருக்கும் இந்த வேளையில தேவா வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
1: வாக்குச்சாவடி
0: செல்வோமா இருக்கு.

0: விட்டோம் வாக்குச்சாவடிக்கு. இப்பொழுது நீங்கள் உங்கள் விருப்ப பாடல் தெரிவிக்க வேண்டும், ஒலிபரப்ப வேண்டும் என்ற பாடல்.
1: நீதிக்கு தலைவனங்கு படத்துல இருந்து நல்ல பாட்டு ஞாபகம் பண்ணுறதுயா,
0: இந்த தாலாட்டு பாடலா?
1: ஆமாயா.
0: இந்த பச்சை கிளிக்கா?
1: இந்த அதேதான்.
0: ஆண் குரலா பெண் குரலா?
1: இது பெண் குரலியா.
0: சரி, நேற்று இது நம்மளுடைய சியாமலா கிட்ட இருந்தார் இந்த பாடல், இந்த பச்சை கிளிக்கொரு என்ற பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பெண் குரல் தானே தேவை உங்களுக்கு? நல்லது, அந்த பாடல உங்களுக்கு ஒலிபரப்பப்படும். இந்த ஐந்து பாடலும் கேட்கும்பொழுது தேவா அப்படி இருந்தது.
1: இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்வியாது. ஐந்து விதமான குணங்களை கொண்டாதா இருக்கு
0: பாடலாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: ஐந்து குணங்களும் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஐந்து குணங்கள், ஐந்து மனிதர்களுடைய வாழ்க்கையும் அதுல ஐந்து விதமா இருக்கு
0: காட்டு. சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல் தேர்தல் முடிவிலே நாங்கள் தெரிந்து கொள்ளும் இன்று எந்த பாடல் வெற்றிக்கு வருகின்றது என்று. நன்றி தேவா, உங்கள் வருகைக்கும் வாக்களித்தமைக்கும் நன்றியை கூறுகின்றேன். அடுத்த உறவுகளுக்கு வழிபடுவோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள்.

0: வேண்டும்.
1: மழை என்று சொன்னால் ஒரே நேரத்தில் எல்லா இடமும் பொழிவது என்றல்ல. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பகுதியில் மழை பொழியும் பொழுது இன்னொரு பகுதி வெப்பமாக இருக்கும், மழை இல்லாமல் இருக்கும். அதனால் நாச்சியார் கோவிலில் இருப்பவர்கள், நாச்சியார் கோவில் ஒரு பெரிய இடம், அவர்கள் பந்தங்களோடு சந்திக்கும் பொழுது அவர்கள் இருக்கும் இடத்தில் மழை பெய்யாமல் இருக்குன்னா வேறு இடத்தில் மழை பெய்யக்கூடும். அதனால் நாங்கள் மழையை குறை சொல்லக்கூடாது, சொன்னவர்களையும் குறை சொல்லக்கூடாது. இருப்பினும் மழை வருது என்று சொன்னால் மழையை காணவில்லை என்பவர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கும். அதை குறைப்பதற்காகத்தான், தணிப்பதற்கும் அப்படி எழுதலாம் தானே என்று எண்ணுவோம் நகைச்சுவையாக. முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இப்பொழுது நேரம் 12:31 கனடாவில், உங்களுக்கு 10:01 சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்றது என்னுடைய எண்ணம். இன்னும் 30 நிமிடங்களில் அவர்கள் ஒளி காட்ட துவங்கி விடுவார்கள். வருவதற்காக தாங்கி காத்து கொண்டிருக்கும் உறவுகள் விரைவில் வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம் வாக்காளர்கள் அனைவரையும்.

நிறைவாக பாடல்களை முழுமையாக கேட்கின்றோம். கேட்கும் வேளையில் எங்களுக்கு எந்த பாடல் எங்களை கவர்கின்றது என்பது மட்டுமல்லாமல் எந்த பாடல் சிறந்த பாடல் என்றும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்று வந்த பாடல்கள் எங்களை ஒன்றுமே கவரவில்லை என்றாலும் வந்த பாடல்களுக்குள் எந்த பாடல் சிறந்தது என்பதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் வாக்கு என்பது எங்கள் உரிமை. அந்த உரிமையை கொண்டு வந்து அதை அளிப்பது கடமை. ஓடி வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்று எண்களோடு காத்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் வாக்குச்சாவடி உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஓடி வாருங்கள்.

0: இன்னும் முடிவு எடுக்க முடியாமல் திண்டாடுகிறார்கள் என்பது தெரிகின்றது. இருந்தும் வாக்குரிமை என் கடம் என்று ஓடி வந்துவிட்டார் மன்னர் ஜோர்ஜ் குவைத்தில் இருந்து. வணக்கம் மன்னர் ஜோர்ஜ் அவர்களே.
1: வணக்கம் பேரரசர் ஐயா அவர்கள்.
0: நான் மன்னர் என்றதும் நீங்கள் பேரரசர் என்றதும் இது வந்த இந்த அன்பு பிணைப்பு மொன்றியால் தமிழ் வானொலி சந்தது. நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமாகவும் வளமும் மகிழ்ச்சியும் உங்கள் ஆசிரமத்தில் இருக்கிறேன்.
0: நாங்களும் இருக்கின்றோம் மகனே, நாங்களும் இருக்கின்றோம். ஊரில் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: இருக்கிறார்களா ஐயா?
0: இருக்கிறாங்க. குவைத்திலே இப்பொழுது அந்த புயல் எப்படி இருக்கின்றது?
1: புயல் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு ஐயா. சூடு
0: சூடு வெப்பம் அதிகம்.
1: அதாவது அதாவது வெக்க
0: வெக்க வெப்பம்
1: மாதிரி உரி எரி.
0: ஓ அப்படியா? சரி, நான் உங்களை பணியோடு இருக்கும் உங்களை தாமதிக்க வைக்கல. வாக்களி எங்கிருந்தாலும் ஓடி வரும் உங்களை வரவேற்று வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள்.

0: விரைவாக வாக்களித்து விட்டு விரைவாக கணித்து கொண்டு வந்து சரியான பாடல்களை தந்து செல்கிறார். தனக்கு சரியான பாடலை அவர் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். ஜோர்ஜ், உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்று கேட்கின்றீர்கள்?
1: ஊரு விட்டு ஊரு வந்து அதுதான் பண்ணாதீங்க.
0: ஓ அப்படியா, அப்படி நீங்களே நீங்க எதுவும் பாடினீங்களா? அப்படி ஒன்றும் பண்ணல தானே. நன்றி நன்றி மகனே, எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம் ஐயா. வாழ்த்துக்கள், நல்ல பாடல்களை காற்றலையில் தந்து கொண்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அன்புடன் ஜோர்ஜ் அவர்கள் வருவார்கள். எங்கிருந்தாலும் ஓடி வந்து வாக்களிப்பது என் கடமை உரிமை என்று தினமும் பாடல்களை நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்களை தரும் அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். காதிலே மாட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டே பணி புரிந்து கொண்டிருப்பார். 24 மணி நேரமும் கேட்டுக்கொண்டிருப்பது வழக்கம். தமிழ்நாட்டை விட்டு வளைகுடா நாட்டுக்கு வந்தாலும் அங்கு தமிழர்களோடு உலாவுவதற்கு கடினமாக இருக்கும் அவர் பணி புரியும் இடத்தில் அதற்கு வாய்ப்பு கிடைப்பதை அறிந்து இந்த மூன்றில் தமிழ் வானொலியை கேட்டு எங்களோடு தான் அளவலாவது போன்ற ஒரு உணர்வை பெற்றுக்கொள்வார் என்று கூறிக்கொள்வார். நீண்ட கால உறவு ஜோஜ் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர். வந்து அவரும் வாக்கினை தந்துவிட்டு போகின்றார். பார்ப்போம் இன்று எந்த பாடல் வெற்றிக்கு வருது. கிட்டத்தட்ட இப்பொழுது ஷியாமலா, சரவணன், தேவா, ஜோர்ஜ் 4 உறவினர்கள் தான் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். ஏனையோர் இன்னும் எந்த பாடல் சிறந்த பாடல்னு தெரிவு செய்யப்படவில்லை போல் தெரிகின்றது. அழைத்து இங்கே பதில் தந்திருக்கின்றீர்கள். காத்து கொண்டிருக்கோம். வருக வருக என்று அழைப்பு விட்டவர்கள் இன்னும் வரவில்லை. ஒரு சிலர் அவர்கள் வருவார்கள் என்று அதிலே எங்களுடைய நாகப்பட்டினம் ஜெகவர் சாதிக் அவர்கள் வருவதற்கு சான்று இல்லை. அவர் ஆனால் எங்கள் வானொலியை கேட்டுக்கொண்டு மனம் ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கின்றார். கேட்போம் தொடர்ந்து பாடல்களை.

0: நேரம் 12:45 கடந்து ஒரு நிமிடத்தை கூட்டி 12:46 நண்பகல் என்று எங்களுக்கு காட்டும் இந்த வேளையிலே பாரதத்தின் தென்னகத்திலும் இளமணி திருநாட்டிலும் இரவு நேரம் 10:16 என்று காட்டும் வேளையில் வருகின்றார் மகள் சாந்தி. இணைவது போல் தெரிகின்றது, நின்றுவிட்டது அவருடைய அழைப்பு. அதனால் நேரங்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் நாங்கள் வானமும் பூமியும் ஒன்றுதானே என்று அதன் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 தமிழ் பணி. இணைந்து விடுவோம் சாந்தியினை. வணக்கம் சாந்தி மகளே. சாந்தி வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
1: அழகி அழகி அழகி வந்து சட சட சடன்னு ஒரு 10 சட சட சடன்னு பெஞ்சிட்டு ஓடியே போச்சு. வேகமா வந்து
0: மழை அப்படி வந்து சடசடன் அடையப்பா சடசடன் வந்தா சின்னது இங்கே ஒரு சிலருக்கு சில துணி தான் விழுந்திருக்கு. உங்களுக்கு சடசடன் பொழிந்து இருக்கின்றது இல்லையா? நினைத்து கொள்ளுங்கள், நான் இருக்கின்றேன் வருவேன் என்று உங்களுக்கு
1: கட்டியம்
0: கூறுவது. காற்று எங்கேயோ குளிர் காற்று அள்ளி கொண்டு வந்து மற்ற காற்றோட சென்று விட்டது, அதுதான் காரணம். சரி சரி சரி சரி. அழகி சாந்தி அழகி ராசா எப்படி சாந்தியுடன்
1: இருக்கின்றார்?
0: இன்று சத்தம் போடுவாரா?
1: இன்று வெளியே யாராவது சத்தம் கேட்டா பேசுவாங்க.
0: சரி,
1: ஏதாவது ஒரு சத்தம் கேட்க கூடாது.
0: அப்படியா? நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
1: செல்வோம் ஐயா,
0: செல்வோம் பாரு.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் சாந்தி. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். உங்களுக்கு விருப்பமான என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் மகளே? எங்கெங்கோ செல்ல விடுகிறீர்கள், எங்கெங்கோ செல்லும் எண்ணெண்ணங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் உங்களுக்கு ஆதரவு. இன்றைய இந்த ஐந்து பாடலும் அப்படி இருந்தது கேட்பதற்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்து. இங்கே மழை வரும் என்று எங்களுக்கு கூறியிருந்தார்கள். இன்றைக்கு மழை வருவது அவ்வளவு சிறப்பில்லை, ஆனால் மாலை நேரம் வரலாம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இன்று எங்களுடைய ரதோற்சவம் அருகில் இருக்க சிவன் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது வீதியில் இருக்கின்றார். வீதி வலம் வந்திருக்கிறது. ஏகோபித்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் டொரண்டோ, மொன்றியால், ஒட்டாவா என்ற எல்லா நகரங்களிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் போகவில்லை. எங்களுக்கு போவதற்குரிய பலன் கிடைக்கவில்லை. ஆனால் ஒளிக்காட்சியிலே வைத்து பார்த்து கொண்டிருக்கலாம். என்னவென்றால் என்னுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரனுடைய இழப்பு, அதைத் தொடர்ந்து மகளுக்கும் நெருங்கிய உறவுகள் இழப்புகள் ஏற்பட்டதால் அங்கு செல்வது எங்களுக்கு அவ்வளவு உசிதமில்லை. ஏன்னா ஆன்மீகம் சொல்லுகின்றது, இப்படியான உறவுகளுக்குள்ளே வார இழப்புகளை பெரிய உறவு, சகோதர உறவு, அன்னை தந்தை, அப்படியான உறவுகளுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆண்டுகள், ஒரு ஆண்டு நாங்கள் தாமதிக்க வேண்டும். அந்த ஆண்டு துவசம் செய்ய வேண்டும். அந்த சாந்தி பூசையிலே நாங்கள் கலந்து அந்த சாந்தியை இழக்க வேண்டும். இந்த குருதியோடு சம்பந்தப்பட்டது. அப்போ ஆலயத்துக்கு சென்று ஆலயத்தில் இருக்கிற திருவருளினுடைய அந்த அதிர்வு வந்து எங்களுக்கு படும்பொழுது குருதியோடு சம்பந்தப்பட்டது. எங்களுக்கு அது ஒரு ஒரு விரோதமாக இருக்கும் என்று விபரீதம் ஏற்படும்.
1: அதை
0: கடைபிடிப்பார்கள். அது மட்டும் அல்லாமல் குறிப்பாக முதலில் செல்ல வேண்டியது இந்த சாந்தியெல்லாம் முடிந்த பின்பு குலதெய்வத்துக்கு போகலாம். குலதெய்வத்திட்ட போய் அங்கு எங்களுடைய பூஜைகளை முடித்து தான் ஏனைய கோயில்கள் ஊரில் இருக்கிற சிறிய சிறிய ஆலயங்களுக்கு போகலாம். அதாவது வந்து ராஜகோபுரமற்ற மகோற்சவம் நடவாத ஆலயங்களுக்கு போகலாம். இது வந்து தேர் குறிப்பாக ரதோற்சவம் நடக்கின்றது. இது பெரிய ஆலயம். மகோற்சவம் நடக்கின்ற வழியிலே நாங்கள் செல்வது தவறு. இந்த ஆலயத்துக்கு ஆரம்ப காலத்தில் பரிபாலகராக நான் இருந்து வந்த காலத்தில் இப்பொழுதும் விசேஷ அழைப்புகள் வந்து உங்களால் நடக்க முடியாது, நாங்கள் வாகனத்தை கொண்டு வருவோம் வாருங்கள் என்று. நான் தான் இல்லை இல்லை, மகள் இருக்கின்றார் வருவார். நாங்கள் அவர்களே சொன்னார், நீங்கள் இருவரும் அந்த நேரம் இந்த ஆலயத்தை பரிகரித்து கொடுத்து இன்று பெரிய ஆலயமாக வந்துவிட்டது, நீங்கள் வர வேண்டும் என்று நான் சொன்னேன். நான் எங்கிருந்தாலும் ஆலயம் இருக்கின்றது, ஆலயத்தை தேடி எல்லாரும் இருந்தது. நான் ஒரு மூத்தவர், படித்தவர், ஆசிரியர். நான் இதை வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அல்லவா? நான் வந்து கேளிக்க பார்க்க வரவில்லை என்று அப்படி கூறிவிட்டு இருக்கின்றேன். ஆனால் காட்சி எங்களுடைய தொலைக்காட்சியிலே போய் கொண்டிருக்கிறது, பார்க்கின்றோம். சிறப்பு, சிறப்பு. அப்போ அங்கேயும் அப்படித்தான் ஒரு வருட காலம். அதுலயும் ஒரு சிலர் வந்து இந்த ஆலய
1: மலை ஏறக்கூடாது. முக்கியமா மலை உள்ள கோயில்களில் அந்த கோயிலுக்கெல்லாம் முக்கியமா போவே கூடாது.
0: மலை மலையில
1: கீழே இருக்க கோயிலுக்காவது போவாங்க,
0: மலையா மலை ஏறக்கூடாது. அடுத்தது வந்து இப்ப ஆசாரியார்கள், ஆச்சாரியார்கள், அதாவது வந்து ஆச்சாரியார்களுக்கு 11 நாள், அதுவும் அவர்களுக்கு 11 நாள். அதை விட இந்த தீட்சை கேட்ட ஐயர்மார், குருக்கள் மேர் என்று இருப்பார்கள் அல்லவா, தீட்சை பெற்றவர்கள், அவர்களுக்கு 16 நாட்கள் என்று கூறப்படுகிறது. ஏனைய சைவர்களாகி எங்களுக்கு, நாங்கள் தீட்சை கேட்காம, நான் தீட்சை கேட்டவர்களே, எல்லோரும் தீட்சை கேட்பதும் இல்லை. ஆனால் பார்த்தால் 3 உரிய வைத்து கொண்டு இருக்கின்றார்கள், விஷயம் தெரியாமல் வைக்கின்றார்கள் போல் இருக்கின்றது. இது நாங்கள் எங்களுடைய பக்தி வேளையிலே பேசுவோம் அதை பற்றி. நன்றி மகளே, சிறப்பு. உங்களுடைய பாடலை நான் தருகின்றேன். நீங்கள் இணைந்து வாக்களித்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

மொன்றியல் தமிழ் வானொலியில் பாட்டு சவாரி 157 கேட்டுக்கொண்டு ஓடி வந்து வாக்களிக்கின்றார்கள். இப்பொழுது ஷியாமலா, சரவணன், தேவா, ஜோஜ், சாந்தி இவர்கள் வந்து தங்கள் வாக்கினை தந்துவிட்டு சென்று இருக்கின்றார்கள். ஏனைய அவர்கள் எந்த பாடலுக்கு வாக்களிக்கின்றதுன்னு சிந்தித்து கொண்டு இருக்கின்றார்களோ, இது எங்களுக்கு பிடிக்காத பாடல், ஏன் போவோம் என்று விட்டுவிட்டு இருக்கின்றார்கள், அல்லது வேறு ஈடுபாட்டுடன் இருக்கின்றார்களோ தெரியாது. ஆனால் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. வாக்களிக்க வந்தால் சிறப்பாக, இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவார். அவர்கள் வாக்குச்சாவடி அடைப்பார்கள் போல் இருக்கின்றது. யாரும் வர வேண்டும் என்று இருந்தால் 647 8746416 1 என்றோடு விரைவில் வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.

0: அடுத்த வாக்காளர் ஞானசேகரன் அவர்கள், நாச்சியார் கோவில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்திருக்கின்றார். வணக்கம் மகனே ஞானசேகரன். வணக்கம் மகனே, எப்படி இருக்கின்றீர்கள்? நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு எங்களுடைய பகல் வணக்கத்தை தந்தீர்கள். உங்களுக்கு நான் உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன், முன்னிரவு வணக்கத்தை. அங்கே நாச்சியார் கோவிலில் மழை பெய்ததா மகனே?
1: மழை பெய்து கொண்டிருக்கிறதுப்பா, விட்டு விட்டு பெய்கிறது. இன்னொரு 20 நிமிஷம் பெய்ஞ்சு அப்புறம் கேப் விட்டுட்டு நான் கடத்துல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோம்னா மறுபடியும்
0: அந்துட்டு
1: நின்றுட்டு,
0: அதனால்தான்
1: 20 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் பெய்ய மாட்டேங்குது.
0: அதனால்தான் நான் கூட ஒரு கிராமத்துல ஒரே இடத்துல
1: காணொலி எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், காணொலி எடுத்து உங்களுக்கு குரூப்ல அனுப்பியிருக்கேன், டவுன்லோட் ஆயிட்டு
0: இருக்கு. அதற்கு சான்றுகள் எல்லாம் பகர்கிறீர்கள். ஒரு ஊர்லயே வந்து மழை பொழிவு, ஊரின் எல்லா பகுதியிலும் பெய்யாது, வாருங்கள் செல்வோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. ஞானசேகரனுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலாக கேட்பீர்கள்?
1: டிஆர் மகளையும் பாடல்பா.
0: ஆஹா, சொட்டு சொட்டு. உங்கள் பதவி வந்து விட்டது மகனே. ஆஹா ஆஹா, சிறப்பாக மழை பொழிந்து கொண்டிருக்கு. வீதியெல்லாம் கண்ணாடி போல் காட்சி அளிக்கின்றது. ஒளிப்பதிவு அங்கே ஒளி விழும் போது துளி
1: விழுந்து அப்படியே
0: சிறப்பு. உடனடியாக பதிவு அப்படியே கையோட அப்படியே சாட்சியோட தந்திருக்கு நீங்கள். அதனால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி மகனே, சிறப்பான பாடலை தெரிவி சந்தீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். அங்கே பதிவுல நல்ல நல்ல பாடல்கள் தளத்திலே நல்ல நல்ல பாடல்கள் எழுதுகிறீர்கள். எனக்கு ஒளிபரப்பும் போது சந்தோஷமா இருக்கின்றது. சிறப்பு. அதுக்கு பல பதிவுகள் வந்திருக்கின்றன. நன்றி மகனே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக அன்புடன் சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. இருவரும் தெரிவித்து ஐக்கியமாகவும் பாட்டு சவாரி 157 நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கீங்க.
0: அங்கே மழை பொழிகின்றதா?
2: நம்ம தான் போட்டு அன்னைக்குதான் பாடல் போட்டீங்களா, மாறி மழை பெய்யாதோ மக்கள் கொஞ்சம் தீரது. எங்களுக்கு நேத்து ஒரு அரை மணி நேரம் வெளுத்து
0: வாங்கிடுச்சு.
2: பாடல் போட்டது கேட்டுச்சு போல் இருக்கு.
0: அப்படி இருக்கலாம் இருக்கலாம். அது யாருக்கெல்லாம் ராணிக்கா தான். அது ராணிக்கு பெரிய சந்தோஷமா இருக்குமே அவளுக்கு. சரி, நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி போவோமா?
2: நிச்சயமா.

0: வந்துவிட்டேன் காற்றலைக்கு வந்துவிட்டேன். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தரும். இந்த வேளையில உங்களுக்காக என்ன பாடலை தர வேண்டும்? தடங்களுக்கு சற்று மன்னிக்க வேண்டும் தாமதத்திற்கு.
1: ஊரெல்லாம் முன்பாட்டு திரைப்படத்துல இருந்து எப்பவுமே
0: நீங்கள் மட்டும் வந்தீர்களா தம்பதியா வந்தீர்களா?
1: நன்றி
0: நன்றி.
1: நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக
0: வாழ்த்துக்கள். நன்றி. கடமை நேரத்தில் நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. கடமையில் இருப்பவர்கள் ஒரு நிமிட நேரம் எடுப்பது கடினமாக இருந்தாலும் ஓடி வந்து வாக்களிப்பது உங்கள் உரிமை என்று ஓடி வந்து இங்கே எங்களோடு இணைந்து வாக்கினை தந்து செல்கின்றார்கள். அந்த வகையில் சந்தன்ராஜ் அவர்களும் ஒருவர். இங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே யாரையும் வருவார்கள் என்று எண்ணுகின்றேன். இன்னும் சில நிமிடங்களில் எங்களுடைய வாக்குச்சாவடி அடைப்பார்கள் போல் தெரிகின்றது. வருபவர்கள் விரைவாக வாருங்கள்.

0: சொல்லு கிளியே.
1: மூன்றாவது ஒளி பாய்ச்சி விட்டார்கள். வாக்குச்சாவடியை அடைத்து கொண்டார்கள். விரைவில் அவர்கள் தங்களுடைய முடிவுகளை தருவார்கள். நாங்கள் இறுதியாக ஒரு வந்துவிட்டார், நான் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, என்ன செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். அதனால் நாங்கள் வாக்குச்சாவடியை அடைத்து விட்டார்கள் செல்வது கடினமாக இருக்கும். இப்பொழுது ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் ஐந்து பாடல்களை தொடர்ந்து கேட்டிருந்தோம். ஐந்து பாடல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்த வேளை ஊரெங்கும் என்ற பதங்கள் வந்து இந்த உறவமெல்லாம் என்ற கருத்தை தந்து பாடல்களை தந்த வழியில் சிறந்த பாடலை தெரிவு செய்து தங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே முதலாவது பாடலை நான் ஒலிபரப்ப இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நிறைவதற்கு முன்பு பாடலை தரலாம் என்று எண்ணுகின்றேன். சியாமலா சரவணன், தேவா ஜோர்ஜ், சாந்தி, ஞானசேகரன், சந்தனராஜ் இவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்து வாக்கினை தந்து மொத்தம் ஏழு பேர் வந்திருந்தார்கள். முதலாவது பாடலை இருவருக்காக ஒலிக்க இருக்கின்றது. முதலாவது பாடல் சியாமலா அவர்கள் கேட்டவர்களே, இறுதியாக வந்த சந்தன்ராஜ் அவர்களும் அதே பாடலை கேட்டுகின்றிருக்கார். ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் என்ற ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் திரைப்படுத்த பாடல் இப்பொழுது காற்றலையில் கேட்போமா?

சிறப்பான அந்த பாடல் ஷியாமலா சந்தன்ராஜ் இருவருக்குமாக ஒலித்து சென்றது. விரைவில் வாக்கு சீட்டுக்கள் எண்ணப்பட்டு என் கருத்துக்கு கிடைத்தவுடன் உங்களுக்கு கிடைக்கும் என்று எந்த பாடல் முதல் பாடல் என்று இந்த வழியே நெய்வேலி மாநிலம் அரசடி குப்பம் ஜாமிருக்க பைமேன் சரவணன், நீங்கள் நல்லவனாக இருக்கின்றேன் என்றும் கூறுவீர்கள், உரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றும் கூறுவீர்கள். அதனால் அந்த பாடலை ஒரு தடவை கேட்டு பார்ப்போம். உங்களோடு இணைந்து நாங்களும் ஒலிக்கும் அந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் உங்களோடு நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது ஊரே தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற பாடல். படிக்காதவன் திரைப்படத்தில் இருந்து

வாழ்க்கை பயணத்தில் நாம் அடையும் அனுபவத்தை தத்துவமாக வந்த குறிச்சி என்ற பாடல் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து சரவணா உங்களுக்காக ஒழிக்கப்பட்ட இந்த வேளையில் அடுத்து வரும் பாடல் கூட தேவா அவர்கள் இனிமையாக வந்து வாக்களித்து விட்டு சென்ற வேளை தந்த பாடல். வாக்களிக்க வருபவர்கள் வெறுங்கையோடு போகக்கூடாது என்று நம்முடைய தமிழ் வானொலி அவர்கள் விரும்பும் பாடலையும் ஒலிபரப்பி கொடுக்கும் இந்த வேளையிலே அடுத்த பாடல் நாச்சியார் கோயில் தேவா உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது. நீதிக்கு தலை வணங்கு திரைப்படத்து பாடலாக கேட்போமா?

சிறப்பான அந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்துவிட்டோம். அன்பு உறவுகளே, இணைந்த உறவுகளுள் இன்று வாக்கினை அழைத்து சென்ற ஏழு உறவினர்கள் ஷியாமலா, சரவணன், தேவா, ஜோஜ், சாந்தி, ஞானசேகரன், சந்தன்ராஜ். வாக்களிப்பது எங்கள் உரிமை, எங்கள் கடமை. ஒரு நிமிடம் இரண்டு நிமிடமே போதும், கையிலே தொலைபேசி உண்டு, எங்கிருந்தாலும் வாக்களிக்கலாம். தான் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை நாடி ஓடி வந்து வாக்களித்து சிறப்பித்து சென்ற உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இப்பொழுது வாக்கின் எண்ணிக்கைகள் எனது கருத்தில் கிடைக்கின்றன. ஊரெங்கும் மாப்பிள்ளை

என்ற பாடல், ஊரெங்கும் உன்னை தேடுதோ என்ற பாடல், ஊரெங்கும் மலையாச்சு என்ற பாடலோடு ஊரெங்கும் தேடினேன் என்ற பாடலும், ஊரெல்லாம் சாமியாக என்ற பாடலும் பாடி சென்றன. அந்த பாடல்களை ஒவ்வொன்றாக கேட்டுவிட்டு இந்த நேரத்தில் அவர்கள் உள்ளத்தை தொட்ட பாடலாக அவர்கள் வாக்களித்த வேளையிலே இந்த ஐந்து பாடல்களையும் வந்து அவதானித்து வாக்களித்து ஐந்து வாக்குகளையும் எந்த பாடல்களுக்கு கொடுப்பீர்கள் என்று கேட்ட வேளையிலே ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்தார்கள். அந்த தரவின்படி மூன்றாவது வரிசையில் நின்று பாடிய ஊரெங்கும் மலையாச்சு என்ற பாடல் இறுதி பாடலாக அவர் எந்தவித வாக்கையும் அவருக்கு போதாத வாக்குகள் அந்த அவர் என்று வாக்கு தேர்தலிலிருந்து விடுபடுகின்றார். கட்ட பணம் இழந்து விட்டார், அவருக்கு எந்த இடமும் கிடைக்கவில்லை. அடுத்து ஒரு பாடல் மூன்றாவது இடத்தை பிடிக்கின்றது. அந்த பாடலை எந்த பாடல்? ஊரெங்கும் உன்னை தேடுதோ என்ற கை நாற்று திரைப்படுத்து பாடல் ஒருவருடைய உள்ளத்தை தொட்டு மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது. இரண்டு பாடல்கள் மூன்றாவது இடத்தில் மேலும் ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் ஐந்தாவது இடத்தில் இருந்து பாடிய ஊரெங்கும் சாமியாக என்ற பாடல், அது தலா ஒரு புள்ளியை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கின்றன. அப்படியென்றால் இரண்டாவது இடத்தில் முதலாவது இடத்திலிருந்து பாடிய ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம் என்ற பாடல் இரண்டாவது இடத்தையும், நான்காவது இடத்தில் நின்று பாடிய ஊரெங்கும் தேடினேன் உங்களை ஒருவரை கண்டேன் என்ற அந்த பாடல் மூன்று உறவுகளின் உள்ளத்தை தொட்டு முதலாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றது. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அந்த பாடலை தெரிவு செய்தவர்கள் முதலாவதாக வந்த மூன்று உறவுகளும் ஷியாமலா, சாந்தி, ஞானசேகர் ஆகியோர். இவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். இன்றைய பாட்டு சவாரி 157 சிறந்த பாடலாக ஊரெங்கும் தேடினேன் உங்களை கண்டேன் ஒருவரை கண்டேன் என்ற பாடல் முதலிடத்தை பெறுகின்றது என்பதை கூறி பதிவு செய்து கொள்ளுகின்றோம். அந்த பாடல் குழுவினர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் பாடல், நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள், அடுத்த பாடல் அன்பு ஜோர்ஜ் நீங்கள் தந்துவிட்டு சென்ற பாடல், அந்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் உருவிட்டு ஊர் வந்து என்று கேட்டீர்கள் அல்லவா, இதோ அந்த பாடலை கேட்போம்.

ஊருல போல கட்டல எங்க கதை போலது நடக்கலையா, வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடலை.

சிறப்பான அந்த பாடல் கூட. ஜோர்ஜ், உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் பாட்டு சவாரி 157. பாட்டு சவாரி 157 அலங்கரித்து வெற்றி பாடலை தெரிவு செய்துபட்டு வாக்களிக்க வந்தவர்கள் வெற்றி பாடலை தெரிவு செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டு தங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்ட வேளையிலே வாக்களிக்க வந்தவர்களை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதல்லவா? அவர்கள் விரும்பும் பாடலையும் தந்து செல்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி. அந்த வகையிலே தர்மபுரியில் இருந்து வந்திருந்தார் அன்பு மகள் சாந்தி. தகடூரிலிருந்து அன்பாக பேசி மகிழ்ந்துவிட்டு வாக்கினை அழைத்துவிட்டு எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் என்று பட்டா கத்தி பைரவன் திரைப்படுத்து பாடல் அல்லவா கேட்டீர்கள்? இதோ அந்த பாடல்.

சிறப்பான ஒரு ஊடல் பாடலை சாந்தி நீங்கள் கேட்டவேளை நாங்களும் கேட்டு மறந்தோம். பாட்டு சவாரி 157 வந்து இணைந்து வாக்களித்து சென்ற வேளையிலே உறவுகள், நீங்கள் நல்ல நல்ல பாடல்களை மேஜர் நேரம் விடுமுறை விருப்பம் தளத்திலே நீங்கள் எழுதி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பாடலை ஒலிபரப்பும் வேளை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் பாடலை முடிந்த அளவு வெள்ளன அனுப்பி வைத்தால் உங்கள் பாடல் அன்றன்றே பாடல் உங்களுக்கு கிடைக்கும். இடையிலே சில நாட்களில் தாமதங்கள் ஏற்பட்டிருந்தன. அந்த பாடல்கள் அத்தனையும் அவர்கள் வராத வேளையிலே பதவியில் வைத்திருந்து ஒலிபரப்பப்பட்டு விட்டன. இப்பொழுது பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து எழுதுங்கள், நேயர் நேரத்தில் உங்கள் பாடலை பதிவிடுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் நேயர் நேரத்தில் இருக்கின்றீர்கள். பாடல்களை கேளுங்கள், உங்கள் பாடல்கள் நிச்சயமாக தரப்படும். ஆனால் குறிப்பு, நீண்ட நேர பாடல்கள், 7 நிமிடத்துக்கு மேற்பட்ட பாடல்கள் கொடுக்கப்பட மாட்டாது என்ற நியதி உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதை கவனித்து எழுதி கொள்ளுங்கள். அடுத்து வரும் பாடல் இறுதி பாடலாக என்று ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை அன்புடன் ஞானசேகரன் அவர்கள், தங்கள் நாட்டில் மழை பெய்கின்றது தங்கள் ஊரில் என்று அழகாக சாட்சியோடு அதை இங்கே உறுதிப்படுத்தி கொண்டு அந்த மழை வந்த காரணத்தால் ஒரு பாடலை கேட்கின்றார். ஆட வந்த தெய்வம் திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகர் டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் இசை இலை திரை இசை திலகன் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையிலே வந்த பாடலாக எங்கே இணைந்து கேட்போம் அந்த காவிய பாடலை. இதுதான் அந்த பாடல், ஞானசேகரன் உங்களுக்கான பாடல்.

வாழ்வியலின் உட்கருத்துக்களையும் பயணத்தின் அனுபவங்களையும் அழகாக எடுத்து கூறியும் ஊடல் பாடல்களை தரலாம் என்ற வகையிலே அற்புதமாக கவிஞர்கள் திலகம் ஆன மருத்துவகாசி ஐயா அவர்கள் வரிகோர்த்த பாடல், ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் நிலைத்து நிற்கும் காவிய பாடல். உறவுகளை இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்தந்து ஒலிபரப்பாகிய பாட்டு சவாரி 157 சில நிமிடங்கள் கூடிவிட்டன. 10 நிமிடங்கள் கிட்ட நாங்கள் கூட எடுத்துக்கொண்டோம், இருப்பினும் விரைவில் முடித்து விட்டோம். இன்றைய நிகழ்ச்சியை வந்து இணைந்து சிறப்பித்த ஷியாமலா, சரவணன், தேவா, ஜோஜ், சாந்தி, ஞானசேகரன், சந்தன்ராஜ், உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும். அது மட்டுமில்லாமல் இன்றைய சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்து ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன் என்ற தேன் நிலவு பாடலையும் தெரிவு செய்து தந்துவிட்டீர்கள். இது பதிவிலே வைத்திருந்து நாங்கள் இந்த கலைஞர்கள் குழுவினருக்கு அனுப்பி வைப்போம். நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இன்று நீங்கள் வந்து கேட்ட வகையில் உங்கள் பாடல்கள் முழுவதும் ஒலிபரப்பாகிவிட்டது. 7 பேர் வந்து 6 பாடலை தந்தபடியால் நான் குறுகிய நேரத்துக்குள் நிகழ்ச்சியை தருவதற்கும் வாய்ப்பாகவும் இருந்தது எனக்கு. அதற்கும் ஒரு நன்றியை உங்களுக்கு கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடன் எங்களுக்கு வல்லமை தந்து இன்றைய பாட்டு சவாரி 157 இனிதாக நிறைவேற்ற செய்த மிக்க நன்றி கூறி, அன்னை, தந்தை, ஆசான், அன்பு தமிழ் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த எல்லாம் அல்ல இறைவன், இவர்களுடைய தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி நான் வணங்கி என் அன்பு உறவுகளே உங்களிடமும் நன்றி கூறி 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 10வது நாள் பாட்டு சவாரி 157 நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வரும் வேளையிலே மீண்டும் உங்களோடு நான் இணைந்து இறைவனிடம் கரம் கூப்பி, இறைவா, அன்பு, கருணை, சாந்தம், மனித நேயம், ஜீவகாருண்யம் அறம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று உங்களிடம் கூறி வல்லமை தர வேண்டும். நல்லதே நடக்கட்டும், தீயனவற்றை வேண்டாம். துன்பம் மேல் துன்பங்களை சுமந்திருக்கும் எங்கள் உறவுகளுக்கு மென்மேலும் துன்பத்தை கொடுக்காமல் இலகுவாக அவர்களுடைய இதயத்தை நிலப்பெறச் செய்ய வேண்டும் ஐயா என்று மீண்டும் மீண்டும் வணங்கி, இன்று ரதோற்சவத்தில் ஊர்வலம் வந்து அருள் பாலித்த எல்லாம் வல்ல கைலாசநாதர் வல்லமம்பாள் இசை இறை சக்தி எனக்கு மீண்டும் வணக்கம் கூறி அவர்களை இருகரம் கூப்பி ஓம் நமசிவாய என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 157. மீண்டும் சந்திப்போம், சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் நல்லுறவுகளே.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் எங்களது பாடலை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு எழுதியிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். அவர் கேட்ட பாடல் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படுத்த பாடல். ஒரு நாள் யாரோ என்று பாடுகின்றது. அவர் மட்டுமல்லாமல் அவருடன் இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி, சீரல்லாதன் சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் அந்த பாடலை.

1966 ஆண்டு திரைக்கு வந்த நம்ம வீட்டு லட்சுமி திரைப்படத்து பாடல் பணம் இருந்தால் போதுமடா என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

ஆனந்த ஜோதி திரைப்படத்த பாடலை என்று மன விருப்பமாக மன ஆறுதலாக கேட்கின்றார் எங்கள் அன்பு உறவு, நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள். அவர் வளமை போல இன்று அவரோடு என்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றோம் என்று எழுதிய வேளையில் அந்த பாடல் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா என்று இனிமையாக பாடுகின்றது.

அளவோடு பாடும் இந்த பாடல்களை அழகாக கேட்டு மகளும் உறவுகளுள் அடுத்த உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி தன்னுடைய உறவுகளையும் இணைக்கின்றார் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா அவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்த வேளையிலே முகுந்தா முகுந்தா என்று தசாவதாரம் திரைப்படுத்த பாடல் பாடுகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப பாடல்கள்.

செல்லும் இடமெங்கும் மொன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து நேயர்களோடும் உறவாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு மகிழ்ச்சி அமலா, இன்றும் நீண்ட தூரம் பயணம் செய்த வேளையிலும் மொன்றியல் தமிழ் வானொலியில் தன்னுடைய பாடல் ஒலிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று அற்புதமாக ஒரு காவியமான ஒரு பாடலை கேட்கின்றார். சிங்கார கண்ணே உன் தேனூரும் என்ற வரி கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படுத்த பாடலை போல இன்றும் அவர் எங்கு சென்றாலும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்டவி மற்றும் நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள் இந்த பாடலை.

அடுத்து வரும் ஒரு காவிய பாடல் அன்புடனே வணக்கம் கூறி நன்றி கூறி எழுதியிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜய ராகவன் அவர்கள். அவர் கேட்கும் அந்த காவிய பாடல் கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்தில் ஒலித்த சிங்கார வேலனே தேவா என்ற பாடல்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தின்ற இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

மனோகரா என்ற பழைய திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் அற்புதமான கருத்துக்களை தாங்கி வரும் பாடலாக சிங்கார பைங்கிலியே பேசு என்று வரியெடுத்து பாடும் இந்த பாடலை அன்புடனே தருகின்றார்கள். நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் என்று நான் அழைக்கும் சரவணன். அந்த பாடலை உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதி கொடுக்க பிரபல பின்னணி இசை அமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் விரும்பி கேட்கின்றோம் என்று அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். கேட்கின்றது பாடல். ஒலிப்பதை நாங்களும் இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

அன்பு உறவுகளே, மேலும் ஒரு பாடல், அதுவும் ஒரு காவிய பாடல், மிகவும் சிறந்த சிறப்பு திரைப்படமான பாசம் மலர் என்ற திரைப்படத்தில் பாடிய பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் என்ற பாடலை பரவசத்தோடு கேட்கின்றோம் தாருங்கள் என்று மகள் ரேவதி, நீங்கள் கே கே நகர் சென்னையிலிருந்து உங்கள் பேரன் ரித்விக் அவரை முனைத்து இந்த பழைய பாடலை விரும்பி கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தித்திக்கும் தேனான விடுமுறை விருப்ப கீதங்கள் காற்றலையில் கலந்து எங்கள் காதோறும் இனித்துச் செல்லும் வேளையிலே அடுத்து வலிக்க இருக்கும் பாடல் தென்றல் காற்று ஒன்றாய் போவோமா என்று கேட்கும் வரிகொண்ட பாடல் அதர்மம் திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு வண்டிகேத் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் சிதம்பரத்திலே. ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் இணைவோமே.

கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து மலையோரம் வீசும் காற்று என்று ரதீஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடு நிலாவே திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார். கொடுப்போமே அந்த பாடலை.